இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 19 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 26 நாள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 10 தேதி வெள்ளிக்கிழமை. ஆகாஷவாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 மெகா ஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் காலை 5 மணி 56 நிமிடம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை துறவு 35 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 10வது குறட்பா.

0: பற்று இல்லாதவனான இறைவனது பற்றினை மட்டுமே பற்றுக. உலகப் பற்றுகளை விடுவதற்காக அதனையே எப்போதும் விடாமல் பற்றிக்கொள்க.
1: பற்று

நேயர்களின் கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 இணைத்தானம் நலவை கேட்க சென்னை அஞ்சல், 6:15 பக்தி மாலை, 6:35 உழவருக்கான அறிவிப்புகள், காலை 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி, 7 காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக காந்தி அஞ்சலி, தொடர்ந்து தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நால்மலர், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனையின் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரியின் நலம் தானே. 7:30 சந்தோஷச்சாரல், 8 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி. 8:05 பொன்னியின் புதுப்புனல், 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன். 9 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவ திருக்குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார். 9:05 வானலையில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் சித்த மருத்துவத்தில் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு சிகிச்சை முறைகள். தொப்பூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய சித்த மருத்துவர் பி கண்மணி அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனையின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன். 10:05 அருள் தரும் ஆலயங்கள், தருமபுரி தீயணைப்பு நிலைய வளாகம் அருள்மிகு பிரகதாம்பிகை உடனமர் அருளீஸ்வரர் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். 10:20 நீங்கள் கேட்டவை. 11 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே, 12:10 நாடகம், 12:50 சூழல் காப்போம் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ். பிற்பகல் 2 விவசாய அரங்கம் இன்று நிகழ்ச்சியில் சாகுபடி அனுபவங்களை பற்றி பகிர்ந்து கொள்கிறார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எம் பாபு அவர்கள். 2:30 பூங்கொத்து, 3 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4 விடை தெரிவினாக்கள், 5 மாலை தென்றல், 6

0: To rest at the Imam Reza Shrine in Mashhad as thousands of supporters gathered to pay their final farewells. His eldest son, Sayyid Mustafa Khamenei, performed the ritual prayers. Ayatollah Ali Khamenei was killed in US-Israeli strikes on 28th of February this year, triggering a widespread conflict across the West Asia region. In the FIFA World Cup, France stormed into the semi-finals after defeating Morocco 2-0 in the first quarter-final in Boston, USA. The teams were goalless at half-time, but France took control in the second half, with Kylian Mbappe scoring this in the 60th minute and Ousmane Dembele doubling the lead in the 66th minute. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்பொழுது 6:10. ஆகாஷ்வாணி.
2: இனித்தானும் நல்லவை கேட்க மனம் அது செம்மையானால் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
3: நாம் சந்தோஷமாக இருப்பதற்கும் சாதனைகள் பல புரிந்து வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் நமக்கு முக்கியமான தேவை எது தெரியுமா? மன நிம்மதி மட்டும்தான். மனம் என்பது நம்மால் வகுக்கப்படும் வரையறைக்குள் அடங்காது. மனதை அடக்குவதற்கு எந்த சட்டமும் கிடையாது. அது ஒரு சமயம் அடங்குவது போன்று தோற்றமளிக்கும் உணர்வை கொடுக்கும், அடுத்த கணமே அலைகடல் போல ஆர்ப்பரிக்கும். இப்படி நிலை கெட்ட அலைபாய்கின்ற மனதினால் நாம் அமைதி இழந்து தவிக்க நேரிடுகிறது. அதீத மகிழ்ச்சியும் அளவுக்கு மிஞ்சிய கவலைகளும் நம்மை விட்டு தொலைதூரம் விலக்கி வைக்கப்பட வேண்டும். மனிதனை மற்ற உயிர் இனங்களில் இருந்து வேறுபடுத்தி காட்ட உதவுவது மனமே. ஏனெனில் மனிதனையும் மனதையும் பிரிக்க முடியாது, பிரிக்க இயலாது. மனமானது நமது நினைவுகள் மற்றும் உணர்வுகளின் நிலைக்களனாக இயங்குகிறது. மனித வாழ்க்கை திருப்திகரமாக வளமாக அமைய வேண்டும் என்றால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக கொண்டு வாழ வேண்டியது அவசியம். மனித குலத்துக்கே உரிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐம்புல இன்பங்களை அடக்கி அவற்றை அளவோடு பயன்படுத்தி வாழ்ந்தாலே போதும். சிறந்த வாழ்க்கைக்கு நிறைவான மனம் வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்களே செயல்களாகவும் குணங்களாகவும் வெளிப்படுகின்றன. எனவேதான் மனதை அதன் போக்கில் போகட்டும் என்று விலகி நிற்காமல் அதனை நேர்மறை திசையில் திருப்புவதே மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான அவசியமான செயலாகும். மனம் தூய்மை, செயல் தூய்மை இரண்டனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் பொம்மைகளை உண்மைகள் என்று நம்பி நமது மனம் என்னும் ரதமானது எதிர்த்திசையில் ஓடுகிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் சேரும் இடம் இன்னும் வரவில்லையே, நம் இலக்கை இன்னும் அடையவில்லையே என்று புலம்புவதில் அர்த்தமில்லை. எனவே மனதினை அன்பும் கனிவும் மனித நேயமும் கொண்ட நல்ல மனமாக மாற்றி அமைக்க வேண்டும். நாம் முன் செய்த வினை பயன் காரணமாக மனமும் அதனோடு சேர்ந்து நம் மதியும் கெட்டு உலக விஷயங்களிலே உழன்று தானும் அழிந்து உயிரையும் பேரின்ப நிலையை அடைய ஒட்டாமல் தடுத்து அழித்து விடுகிறது. எனவேதான் மனதை நல்வழிப்படுத்த உயிர்களிடத்து அன்பையும் உண்மை பரம்பொருளாம் இறைவனிடத்து பக்தியையும் ஆத்மார்த்தமாக செலுத்தும்படி செய்ய வேண்டும். இதையேதான் வள்ளலார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கு எல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று மனம் உருகி இறைவனிடம் வேண்டுகின்றார். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதனையே நாம் மற்றவர்களுக்கு முழுமையாக மனதார செய்தால் உறவுகள் மேம்படும், மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக மனதில் நம்பிக்கையும் நிலைப்பாடும் நிச்சயமாக வேரூன்றும் என்பது உறுதி.

ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. இவர்களை நாம் இணைகிறோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சி. உங்கள் மனங்களை பரவசப்படுத்த, பக்தி கடலில் அழுத்த முத்தான பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்களை பக்தி கடலில் ஆழ்த்த சேலம் ஜெயலட்சுமி பாடியிருக்கக்கூடிய பாடல் பொன்னர் மேனியனே எனது பொங்கும் பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

6:20 கேட்டு ரசித்துக்கொண்டிருக்கிறோம். இது பக்தி மாலை. பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஏ ஆர் ஷேக் முகமது பாடியிருக்கக்கூடிய அண்ணல் நபி என தவக்கும் பாடல்.

6:25. நேர்களே, இன்று காலை 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி பங்கிற்கு மழலை ஆர் யோகன்யா. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சாம் அண்ட் ஷாரோன் பாடியிருக்கக்கூடிய இயேசு வந்த வீட்டில் இணைந்துவங்கும் பாடல் கேட்டு ரசிக்கலாம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: ஆறு மணி 6:30 நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் எல்.ஆர். ஈஸ்வரி பாடியிருக்கக்கூடிய கற்பூர நாயகியே என துவங்கும் பாடல்.

0: நேர்களை நினைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6:35. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றைய நிகழ்ச்சியில் உயிர் உரங்கள் பயன்படுத்தும் அளவுகள் குறித்து மீனாள் வேளாண் உதவி இயக்குனர் என் மதுபாலன் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம்.
2: அன்பார்ந்த இயற்கை விவசாய பெருமக்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இயற்கை விவசாயம் என்ற தொடரில் உங்களுக்கு நிறைய உயிர் உரங்களை பற்றியும் அதனை பயன்படுத்தும் முறைகளை பற்றியும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். என்னிடம் நிறைய விவசாயிகள் கேள்வி கேட்கிறார்கள், ஐயா இந்த உயிர் உரங்கள் ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்த வேண்டும், நீங்கள் சொல்லக்கூடிய உயிர் பூஞ்சான கொல்லிகள் எவ்வளவு பயன்படுத்த வேண்டும், இதனை பற்றி ஒரு தெளிவுரையாக சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்காக இந்த தொடரில் என்னென்ன அளவு எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் என்பதனை பற்றி சொல்கிறேன். உயிர் உரங்களான அசோஸ்பயர் இல்லம் இருந்தால் உயிருள்ள அசோஸ்பயரத்தை 1 ஏக்கருக்கு 3 கிலோ பயன்படுத்த வேண்டும். இது வந்து பயிர்களுக்கு தலைச்சத்தை கிரகித்து தருகிறது. அதாவது இதனுடைய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு தலைச்சத்தை கிரகித்து தருகிறது. அடுத்தபடியாக பாஸ்போ பாக்டீரியா, இது 1 ஏக்கருக்கு 3 கிலோ பயன்படுத்தலாங்க. என்ன பயனு? மண்ணில் கரையாமல் இருக்கும் மணிச்சத்தை கரைத்து பயிருக்கு கொடுக்குங்க. இவ்வளவு வல்லமை படைத்தது இந்த பாஸ்போ பாக்டீரியா. சார், என்கிட்ட பவுடரா இல்லை திரவமாக இருக்குன்னா 1 லிட்டர் திரவத்தை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் அசோஸ்பயிரிலமும் பவுடரா இல்லை திரவமாக இருந்தால் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் யூஸ் பண்ணலாங்க. அடுத்தபடியாக பொட்டாஷ் பாக்டீரியா, இந்த பொட்டாஷ் பாக்டீரியா 1 ஏக்கருக்கு 3 கிலோ வேணுங்க. பயன் என்ன? மண்ணில் வந்து கிட்டா நிலையில் உள்ள சாம்பல் சத்தை பயிருக்கு கிரகிச்சு கொடுக்குதுங்க. கிட்டா நிலையில் இருக்கக்கூடிய சாம்பல் சத்தை நல்லா கிரகிச்சு தருதுங்க. இதுவும் வந்து திரவ நிலையில் கிடைச்சதுன்னா 1 லிட்டர் இருந்தால் போதுங்க. அடுத்து அதனால் அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, ரைசோபியமும் 1 ஏக்கராவுக்கு 3 கிலோ தேவைங்க. இதுவும் பயிருக்கு ரொம்ப நல்லதுங்க. பாஸ்பரஸை ரைசோபியத்தை உண்டு பண்ணுறதுக்கு இது ரொம்ப பயன்படுதுங்க. அடுத்தபடியாக வேம் என சொல்லக்கூடிய மைக்கோ ஒரைசா என்ற ஒரு பொருள், இது வந்து 1 கிலோ வந்து 25 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரை விற்கிறாங்க. இது எதுக்கு ரொம்ப நல்லதுன்னா இது வந்து வேர் பிடிப்புக்கும் மணிச்சத்து, கந்தக சத்து, சுண்ணாம்பு சத்து, துத்தநாக சத்து போன்றவற்றை பயிர்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த வேம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பயன்படுதுங்க. 1 ஏக்கராவுக்கு 3 கிலோ இதை பயன்படுத்தலாங்க. இதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப நல்ல வேர் பிடிப்பு இருக்குங்க. மாடி தோட்டம் வச்சுருப்பவங்க ஒவ்வொரு தொட்டிலையும் 1-5 கிராம் இல்லைன்னா 10 கிராம் செடி வைப்பதுக்கு முன்னால் இந்த வேமை வந்து தூவி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வேர் பிடிப்பு வரும். இதன் மூலம் மணிச்சத்து, கந்தக சத்து, துத்தநாக சத்து, சுண்ணாம்பு சத்து போன்றவையெல்லாம் பயிருக்கு மிக எளிமையாக கிடைச்சிருங்க. அதுக்கப்புறம் ட்ரைக்கோ கர்மா விரிடி, இதை வந்து 1 ஏக்கராவுக்கு 2 கிலோ பயன்படுத்தலாங்க. இது வந்து வேர் அழுகல், வேர் பகுதியில் இருக்கக்கூடிய வேர் அழுகலை வந்து நல்லா கட்டுப்படுத்துதுங்க. அதாவது நாற்று நடுறதுக்கு முன்னால் இந்த ட்ரைக்கோ டர்மா விரிடியில் முக்கி நினச்சி நட்டோம்னா இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது திரவ நிலையிலையும் கிடைக்குது, பவுட்ரு நிலையிலையும் கிடைக்குதுங்க. பவுட்ராக இருந்தால் 1 ஏக்கராவுக்கு 2 கிலோ யூஸ் பண்ணிக்கிங்க. திரவ நிலையாக இருந்தால் 1 ஏக்கராவுக்கு 1 லிட்டர் போதுங்க. அடுத்தபடியாக சூடோமோனாஸ், 1 ஏக்கராவுக்கு 2 கிலோ, இது வந்து வாடல் நோய், அழுகல் நோய், கருகல் நோய், புள்ளி நோய் போன்ற நோய்களை தடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாகும். இதையும் வந்து நம்ம வந்து

0: விதை நியர்த்தி செய்ததற்கும்னால் சூட மனசையும் பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து வாடல் நோய் வந்தாவே இதை கண்டிப்பாக பயன்படுத்தலாங்க. இதுவும் வந்து திரவ நிலையிலையும் கிடைக்குது, பவுடர் நிலையிலையும் கிடைக்குதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பெவீரியா பேசியானா, இது எவ்வளோ, 1 ஏக்கருக்கு 1 கிலோ. இது எதுக்குன்னா காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்துதல். கத்திரியில் காய்ப்புழு வரும், பருத்தியில் காய்ப்புழு வரும், மற்றும் பல்சஸில் காய்ப்புழு வரும். இந்த காய்ப்புழு கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பெவீரியா பேசியானா என்ற மருந்தை வந்து இயற்கை உயிர்கொல்லியை வந்து 1 ஏக்கராவுக்கு 1 கிலோ வீதம் நீங்கள் பயன்படுத்தலாங்க. பேசிலஸ் மைசிஸ் என்றது வந்து 1 ஏக்கராவுக்கு 2 கிலோ பயன்படுத்தினுங்க. இது எதுக்குன்னா இது வந்து நூற்புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப பயன்படுத்துதுங்க. அடுத்தபடியாக வெர்டிசிலியம், இது வந்து 1 ஏக்கராவுக்கு 1 கிலோ. பயிரில் வரக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சியை பூரா நிச்சயமாக இது கட்டுப்படுத்துதுங்க. அதே மாதிரி மைக்கோ ஒரைசா என்றது வந்து புழுக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்ல வேலை செய்துங்க. இதுவும் வந்து நம்ம வந்து தொழு உரத்தோட 1 கிலோ இந்த மைக்கோ ரைசத்தை நல்லா கலந்து போட்டோம்னா இந்த புழு பூரா போயிடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் ஒட்டு பொறி 1 ஏக்கராவுக்கு 15 லிருந்து 20 வைக்கணுங்க. இதன் மூலம் நமக்கு இந்த மஞ்சள் ஒட்டு பொறி வைக்கிறதுனால என்ன நன்மைனா, பயிரில் பறக்கும் வெள்ளை தத்துப்பூச்சி போன்றவற்றை அழிச்சிருங்க. அதே மாதிரி ப்ளூ ஊதா நிற பொறி இருக்குதுங்க, இதுவும் 1 ஏக்கராவுக்கு 5 லிருந்து 10 பறக்கும் பூச்சிகளையும் வெள்ளை ஈக்களையும் இது நல்லா கட்டுப்படுத்துறதுங்க. அதுக்கப்புறம் இனக்கவர்ச்சி பொறி ஃபெரமோன் ட்ராப் 1 ஏக்கராவுக்கு 6 வைக்கணுங்க. இதனால் வந்து நமக்கு காய்கறி பயிரில் இருக்கும் பல வண்டு, முருங்கையில் இருக்கும் பல வண்டுகளை கவர்ந்து கட்டுப்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் சூரிய ஒளி பொறி இன்னு நம்ம வந்து சோலார் லேம்ப், இதை 1 ஏக்கராவுக்கு 2 3 வச்சோம்னா இது இரவு நேரத்தில் சாயந்தரம் 6 லிருந்து 9 வரைக்கும் எரியுங்க. இதன் மூலியமாக தீமை செய்யும் அனைத்து பூச்சிகளையும் இதில் கவர்ந்தெழுத்து அழிச்சிருங்க. இப்படி நம்ம இயற்கை சார்ந்த, நான் சொன்னேன் இல்லைங்களா, உயிர் உரங்கள், உயிர் பூஞ்சான கொல்லிகள், அதுக்கப்புறம் வந்து அசோஸ்பைரிலாம், பாசுவா பாக்டீரியா, சூடோமோனஸ், ட்ரைக்கோகர்மா விரிடி, பெவேரியா, வேமு, வெற்றிசல்யம், மஞ்சள் ஒட்டுப்பொறி, ஊதா நிறப்பொறி, அப்புறம் வந்து இனக்கவர்ச்சி பொறி, அப்புறம் வந்து சோலார் லேம், இவை அத்தனையும் பயன்படுத்தினீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் நீங்கள் நல்ல மகசூல் எடுப்பீங்கன்னு என கூறிக்கொண்டு, இதில் ஏதேனும் ஐயம் இருந்தால் 9 7 5 1 5 0 6 5 2 1 எண்ணுக்கு ஐயம் போக்கி நாளை இன்னொரு தொழில்நுட்பத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை உயிர் உரங்கள் பயன்படுத்தும் அளவுகள் குறித்து மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் என் மதுபாலன் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.
2: டே கண்ணா, டே, நம்ம தோட்டத்துல பாம்பு வந்துருச்சுடா, போய் கட்டை கம்பெல்லாம் எடுத்துட்டு வா.
3: பாம்படிக்கு என்ன கூப்பிடுறேன், போமா.
2: அதானே தைரியசாலின்னு உன்ன போய் கூப்பிட்டேன் பாரு, என்ன சொல்லணும். போய் ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்னு விளையாடிட்டு இருப்போ.
3: ஐயோ அம்மா, அது இல்ல, பாம்புகளை அடிக்க கூடாதுமா, பாம்புகள் விவசாயிகளுடைய நண்பன். நாம பாம்புகளை அடிச்சு கொள்றதுனாலதான் நிறைய பாம்பு இனங்கள் அழிஞ்சிட்டு வருது. நம்ம நாட்டுல பெரும்பாலும் விஷம் இல்லாத பாம்புகள் தாமா அதிகம்.
2: என்னது, விஷம் இல்லாத பாம்புகளா, அது என்னன்னு கொஞ்சம் சொல்லு பாப்போம்.
3: நம்ம நாட்டுல சாரப்பாம்பு, பச்சை பாம்பு, கொம்பேரி மூக்கன், புல்லுருவி, ஓலப்பாம்பு, தண்ணி பாம்பு, எண்ணெய் பனையன், வெள்ளிக்கோள் வரையன், மண்ணுளி பாம்பு, மலைப்பாம்புன்னு எல்லா பாம்புகளுக்குமே விஷம் கிடையாதுமா.
2: அப்போ விஷம் உள்ள பாம்புன்னா அது என்னன்னு?
3: நீ நல்ல பாம்புன்னு சொல்றியே, அந்த நாகப்பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், ராஜநாகம், இது எல்லாமே நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய விஷமுள்ள பாம்புகள். இது பெரும்பாலும் நம்ம நாட்டுல ரொம்ப குறைவாதான் இருக்கும்.
2: சரிப்பா, இதெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலயோ இல்ல வீட்டுக்குள்ளேயோ புகுந்தா என்ன பண்றது?
3: அம்மா, எந்த பாம்புகள் நம்ம கண்ணுல தென்பட்டாலும் அதை அடிக்காம வனத்துறைக்கு தெரிவிச்சோம்னா அவங்க பத்திரமா பாம்புகளை பிடிச்சிட்டு போய் காட்டுல விட்டுருவாங்க. ஒரு உயிரை நம்ம காப்பாத்தணுமா?
2: அடேங்க அப்பா.

0: எப்பட்ரா, எப்பல இருந்து என் புள்ள இப்படி அறிவாளியா மாறினா?
1: வன உயிர்களை பாதுகாப்போம்,
2: சுற்றுச்சூழலை காப்போம்,
1: அக்கறையுடன்
2: தருமபுரி பண்பலை 102.5.
3: பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டுவசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் விளையாட்டுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திறன் மேம்பாடு, பரிசோதனை, வடிவமைப்பு, தொழில்நுட்பம், தொழில் முனைவு மேம்பாடு, கடனுதவி, ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஜவுளித்துறைக்கு இந்த மையங்கள் வழங்கிடும் என்று கூறினார். இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப மேம்பாடு, சீர்திருத்த நடவடிக்கைகளின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். இந்திய ஜவுளித்துறையை நவீனப்படுத்தும் வகையில் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களின் அமலாக்கம் குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார். பயனாளர்களின் பயன்பாட்டுக்கு உகந்த வகையில் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ள புதிய இணையதளத்தின் செயல்பாட்டையும் அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தொடங்கி வைத்தார். வீட்டுவசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை எல்லிஸ் நகரில் வீட்டுவசதி வாரிய வளாகத்தில் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைப்பதற்கான பணிகளை விரைவில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் மற்றும் வீட்டு மனைகள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த சில நாட்களாக மதுரை, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாணவர் சேர்க்கை இல்லாத காரணத்தால் பல தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு வருவதாக வெளியாகும் செய்திகள் வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு அங்கன்வாடி மையங்கள் மற்றும் தொடக்க பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள், தரமான கல்வி ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
5: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தின் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே தமிழக அரசால் அமைக்க

0: பட்ட நினைவு தூணில் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பெருமளவில் பங்கேற்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220ஆம் ஆண்டின் நினைவு தினம் இன்று வேலூரில் அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவம் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே 1998ஆம் ஆண்டு தமிழக அரசால் நினைவு தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஜூலை 10ஆம் நாள் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதனையொட்டி இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா லெக்ஸ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் பருவமழை காரணமாக உதகை, கூடலூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இதமான சூழல் நிலவி வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் உணவிற்காக சாலைகளில் வலம் வருவதால் சுற்றுலாப் பயணிகள் உரிய முன்னெச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசையில் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசனகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பெய்த மழை காரணமாக விமான நிலையத்தில் 20 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் திருத்தணி, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, திருவள்ளூர், ஆவடி போன்ற பகுதிகளில் நேற்று கனமழை பெய்து குளிர்ந்த சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து பஹ்ரைன், குவைத், கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத ஆதரவு நாடு என்ற பட்டியலிலிருந்து சிரியாவை நீக்குவது என்ற முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனைகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவது குறித்து ஆய்வு செய்வதற்காக உயர்நிலை நிபுணர் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உள்நாட்டு காலணி உற்பத்திக்கான சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் தரக்கட்டுப்பாட்டு விதிகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை ஆட்சியர் திரு மதுபாலன் வழங்கினார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் குறித்த கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வனத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பாட்டவயல் பகுதியில் கம்பி வேலியில் சிக்கியிருந்த சிறுத்தையை மீட்ட வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேது மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும், வினோத் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ருமேனியாவின் விளாட் விக்டர் கார்னியா, மால்டோவின் ராடு ஆல்பர்ட் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட

துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டுவசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:55. இன்றைய பிறந்தநாள் மற்றும் மறுநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊர் பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
3: வணக்கம் நேயர்களே, குழந்தைகள் அவர்கள் பேசிடும் தெய்வங்கள் இணைந்திருக்கிறோம் மழலைமை நிகழ்ச்சியில். இன்றைய மழலைமை நிகழ்ச்சி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளி புதுச்சாம்பள்ளி பள்ளி குழந்தை ஆர் யோகன்யா. வணக்கம் யோகன்யா.
4: வணக்கம் சார்.
3: யோகன்யா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார்.
3: ஆ, நல்லா அழகா வந்திருக்கீங்க. புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, கலர் ட்ரெஸ். என்ன விசேஷம்
4: இன்னைக்கு? புதுசா வந்திருக்கேன் சார்.
3: ஓ, புதுசா வந்துறீங்களா இந்த ஸ்கூலுக்கு? இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூல்ல இருந்தீங்க?
4: இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல, இதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சார் இருந்தேன்.
3: ஓ, எந்த ஊர்ல இருந்தீங்க?
4: பெருந்துறை சார்.
3: பெருந்துறையில இருந்து புதுச்சாம்பள்ளி வந்துட்டீங்களா மேட்டூர்? ஏதா பெருந்துறை பிடிச்சிருக்கா, புதுச்சாம்பள்ளி பிடிச்சிருக்கா?
4: புதுச்சாம்பள்ளி.
3: எதனால அங்க இருந்து இங்க வந்தீங்க, என்ன மாற்றம்?
4: தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, நீங்க வந்தோம் சார்.
3: ஓ, அதனால இங்க வந்துட்டீங்க. சரி, இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு செட் ஆயிட்டாங்களா?
4: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆயிட்டாங்க.
3: ஓ, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வெரி குட். என்ன சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்
4: விளையாடுவாங்க சார்.
3: ஓ, விளையாடுறீங்க. சரி, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சுவாங்க, ஜாலியாக இருங்க. சரி யோகன்யா, அப்பா பேர் என்ன?
4: ராஜா.
3: அம்மா பேர்?
4: விஜயலட்சுமி.
3: என்ன பண்ணுறாரு ராஜாப்பா?
4: அப்பா வீட்லேயே தான் இருக்காரு.
3: வீட்லேயே தான் இருப்பார். ராஜா வெளியே போகிறதா இருந்தால் குதிரையில் போவாரா?
4: அப்பா யாராவது கூப்பிட்டாங்கன்னா போவார். வீட்லேயே எல்ஐசி அபீஸ் பண்ணுவாங்க.
3: சரி, அப்படி பண்ணுறாரு. ஆனால் குதிரையெல்லாம் போகிறதில்ல ராஜாப்பா,
4: வண்டியில தான் போவார்.
3: வண்டியில தான் போவாரா? அப்பா பேர் ராஜான்னு சொன்னீங்க பார்த்து, அதுக்கு தான் கேட்டேன். சரி, என்ன சொல்ல போறீங்க?
4: ஆலமரத்திலே விளையாட்டு.
3: இங்க பாருங்க ஆலமரத்திலே விளையாட்டு.
4: சத்தமா ஆலமரத்திலே விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குள் பாட்டு, கொஞ்சம் கிளிய தண்ணீர் தலையாட்டு, குட்டி குரங்கே வாழாட்டு, கொஞ்சம் கிளிய தலையாட்டு, சின்ன முயலை மேலங்கொட்டு, சிங்க குட்டியை தளர்ந்துட்டு, எல்லோரும் நம்ப அடிக்கிட்டு, ஏழு ஏழு படிக்கிட்டு, ஒன்றாயிரம் சேர்ந்துக்கிட்டு, ஓடிவாங்க துள்ளிக்கிட்டு.
3: சரி, ஓடிவாங்க துள்ளிக்கிட்டுன்னு அழகா இருக்கு. சரி, புது ஸ்கூலுக்கு வந்துடுறீங்கல்ல, டீச்சர்னா என்ன சொன்னாங்க?
4: நல்லா படிக்கிறேங்க சார்.
3: நல்லா படிங்க, படிக்கிறதோட ஜாலியாக இருங்க. மன மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியம். மன மகிழ்ச்சி நிறையா இருந்தால் நம்ம எல்லாமே சீக்கிரம் கற்றுக்க முடியும், அப்படிதானா?
4: எஸ் சார்.
3: சூப்பர். சரிங்க யோகன்யா, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணு, அப்புறம் நீ என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
4: டீச்சர் சார்.
3: டீச்சரை என்ன பண்ண போறீங்க?
4: படிக்க வைக்க போறேன் சார்.
3: என்ன படிக்க வைப்பீங்க நீங்க?
4: பாட்டு எழுத வைப்பேங்க சார். ஏபிசிடி காங்கச்ச எல்லாமே எழுத வைப்பேங்க சார்.
3: ஓ, எழுத வைக்கிறீங்க. எழுத்து முக்கியம், முத்து முத்தா எழுதணும், அப்பதான் பார்க்க அழகா இருக்குன்னு எழுத்து சொல்லி கொடுப்பீங்க.
4: எஸ் சார்.
3: சரிங்க யோகன்யா, நீங்க படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியர்கள் மாற தருமுறை பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உடைய மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
4: தேங்க்யூ சார்.
3: இனிய நேர்களே, இன்றைய மரணை முயற்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதுச்சாம்பள்ளி பள்ளி குழந்தை ஆர் யோகன்யா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.

0: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
2: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சொல்ல சேலம்.
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
2: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சொல்ல சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. நேர்களை நாம் இணைகிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
4: காந்தி அஞ்சலி.
5: தீண்டாதவர்களின் வீடுகளையும் பார்வையிட வேண்டியிருந்தது. கமிட்டி உறுப்பினர்கள் அவர்களின் வீடுகளுக்கு செல்ல முன்வரவில்லை. ஒருவர் மட்டும் முன்வந்தார். அவர்களின் வீடுகளுக்கு சென்ற எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படிப்பட்ட இடங்களுக்கு நான் செல்வது அதுவே முதல் தடவை. அவர்கள் வீட்டின் டாய்லெட்டை பார்வையிட வேண்டும் என்று நாங்கள் கூறியதும், அதெல்லாம் பணக்காரர்களுக்கானது, நாங்கள் திறந்த வெளியில் செல்வதே வழக்கம் என்றார்கள். உங்களின் வீடுகளை நாங்களும் பார்க்கலாமா என்று கேட்டதற்கு உடனே அனுமதித்தனர். வீட்டின் வெளிப்புறமும் உட்புறமும் மிகவும் சுத்தமாக இருந்தது. சிறிய அறையையும் தங்களின் உடைமைகளையும் சுகாதாரத்துடன் வைத்திருந்தார்கள். அவர்களின் குடியிருப்பு பகுதியில் பிளேக் நோய் பற்றிய பயம் தேவையில்லாதது என்பதை உணர்ந்தேன். அடுத்ததாக கோயிலுக்கு சென்றோம். நாங்கள் செய்ய நினைக்கும் சுகாதார முறைகளை செய்ய கோயில் அர்ச்சகர் ஒப்புக்கொண்டார். கோவிலின் குப்பைகளும் வேண்டாதவைகளும் அங்கே வீசப்பட்டதன் காரணமாகத்தான் அந்த இடம் மிகுந்த அசுத்தமாக இருந்தது. எங்களின் சுகாதார ஆலோசனைகளை அர்ச்சகர் கடைபிடித்தாரா இல்லையா என்பதை நான் அறியவில்லை. நான் அதிக நாட்கள் ராஜ்கோட்டில் இல்லாததே அதற்கு காரணம். கோவில் தெய்வீகமான இடம். கடவுளின் வழிபாடு நடக்கும் இடங்களில் இத்தனை சுகாதார கவனக்குறைவாக இருப்பது மிகுந்த வருத்தத்தை அளித்தது. பிரிட்டிஷாரின் ஆட்சியில் காணப்படும் குறைகள் தற்காலிகமானது என்றும், நிறவெறி குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் என்றும் நினைத்திருந்தேன். எனவே அவர்களின் ஆட்சி ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் என்றும், அவர்களாலேயே மக்களுக்கு பல நன்மைகள் விளையும் என்றும் நம்பினேன். தென்னாப்பிரிக்காவில் காணப்பட்ட நிறதுவேஷம் அவர்களின் குணத்திற்கு அப்பாற்பட்டது என்றுதான் நினைத்திருந்தேன். இங்கு மட்டும்தான் இந்த நிலை என்றும் நினைத்தேன். எனவே மன்னர்களிடமும் பற்றுக்கொண்டவனாக இருந்தேன். ராஜகீதத்தை முயற்சி எடுத்துக்கொண்டு மெட்டுடன் பாடப் பயின்றேன். எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் என்னுடைய ராஜ விசுவாசத்தை வெளிப்படுத்தி வந்தேன். அதனை எப்போதும் நான் தவறாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. விசுவாசம் காட்டுவது என்பது எனது கடமையாக நினைத்திருந்தேன். அதனை சுய நன்மைக்காகவும் பயன்படுத்தியதில்லை. நான் இந்தியா திரும்பிய சமயம் விக்டோரியா மகாராணியின் வைர விழா கொண்டாட்டத்திற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. ராஜ்கோட்டில் இருந்த இதன் கமிட்டியிலிருந்து எனக்கும் அழைப்பு வந்தது. ஒப்புக்கொண்டு விட்டேன். மிகுந்த ஆடம்பரமாக இருக்குமோ என்று ஐயுற்றேன். நான் நினைத்தபடியேதான் இருந்தன அனைத்து செயல்பாடுகளும். எனக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தை செய்வதைப் போல்தான் தோன்றியது. இந்த கமிட்டியில் ஏன்தான் சேர்ந்தோமோ என்றும் தோன்றியது. விழாவின் செயல்பாடுகளில் ஒன்றாக மரம் நடுவும் விழாவும் இருந்தது. பெரும்பாலானோர் இந்த விழாவை பெயரளவிற்குத்தான் கையாண்டார்கள். மரம் நடுவது என்பது ஒரு வகை சடங்கு அல்ல என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க முயன்றேன். பலன்தான் ஏதுமில்லை. செய்யும் காரியத்தை சரியாக செய்ய வேண்டாமா? அதை பற்றி யாரும் அக்கறை கொள்ளவில்லை. என்னிடம் கொடுத்த மரக்கன்றை மிக அக்கறையுடன் நட்டு தினமும் தண்ணீரும் விட்டு வந்தேன். எனது ராஜ விசுவாசத்தை நிரூபிக்கும் பொருட்டு எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் ராஜகீதம் பாடும் முறையை கற்றுக் கொடுத்தேன்.
4: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.
3: நிர்லே காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக
6: தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில்.

0: தர்மபுரி.
1: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
2: இன்று ஜூலை 10.
3: எழுத்தாளர் பேராசிரியர்.
4: சிறு வயது முதலே தமிழ் ஆங்கில இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டிருந்தார்.
3: ஆய்வுத்துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்கியவர்.
4: திருச்சி தேசிய கல்லூரியில் ஆசிரியராகவும் டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் விரிவுரையாளர், இணை பேராசிரியர், பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார்.
3: புதுவை பல்கலைக்கழகத்தில் நிகழ்கலைத்துறை தலைவராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார்.
4: யதார்த்த நிகழ்வுகளை தனித்துவம் வாய்ந்த முறையில் கையாண்டு அதை எழுதுவது இவருடைய எழுத்து பணியின் சிறப்பு.
3: 1977 தன்னுடைய குருதி புனல் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார்.
4: பத்மஸ்ரீ, சரஸ்வதி சம்மான் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
3: பிரபல தமிழ் இலக்கிய படைப்பாளியான எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1930.
3: மும்பை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றார்.
4: பொருளியல் அறிஞர், அரசியல்வாதி, எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர்.
3: லண்டன் பொருளியல் பள்ளியில் விரிவுரையாளராகவும் பணியாற்றியுள்ளார்.
4: பொருளியல் தொடர்பான பல்வேறு கட்டுரைகளை எழுதியவர்.
3: பொருளியல் மற்றும் அரசியல் தொடர்பான 25 மேற்பட்ட நூல்களையும் 200 மேற்பட்ட கட்டுரைகளையும் எழுதியுள்ளார்.
4: இந்திய அரசு இவரை கௌரவிக்கும் விதமாக பத்மபூஷன் விருது வழங்கியது.
3: இந்தியாவில் பிறந்த இங்கிலாந்து பொருளியல் அறிஞர் மற்றும் அரசியல்வாதி மேக்நாத் தேசாய் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1940.
3: தமிழ் எழுத்தாளர்.
4: சிறுகதை, நாவல், கவிதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு நூல்கள் என பல தளங்களிலும் தனது படைப்பு திறனை வெளிப்படுத்தினார்.
3: தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் வித்வான் பட்டம் பெற்றவர்.
4: சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கில மொழிகளில் இருந்து பல நூல்களை தமிழுக்கு மொழிபெயர்த்தவர்.
3: தஞ்சை மாவட்டம் நன்னிலத்தைச் சேர்ந்த தமிழ் எழுத்தாளர்.
4: ஆர். நாராயணசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கரிச்சான் குஞ்சு பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1919.
4: முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் மற்றும் அணி தலைவர்.
3: அனைத்து காலத்திற்குமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் சிறந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவராக கருதப்படும் துவக்க ஆட்டக்காரர்.
4: அதிக சதங்கள், ஒரு டெஸ்ட் போட்டியில் இரு இன்னிங்ஸிலும் 100 ஓட்டங்கள் எடுத்த முதல் வீரர்.
3: டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 10,000 ரன்கள் அடித்த முதல் வீரர்
4: என பல சாதனைகளை புரிந்தவர். There he goes again.
3: That's huge. That's on the roof. இந்திய அரசால் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டார்.
4: இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர், கிரிக்கெட் உலகில் இன்றும் கமெண்டேட்டராக பணிபுரிந்து வரும் சுனில் கவாஸ்கர் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1949.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
0: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
6: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
5: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
0: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
6: நேரம் காலை 7:10.
2: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
7: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டிய ஓட்டிக்கிட்டு போறீங்க.
8: ஆமா சாமி, கண்ணுல பொற இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
2: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
9: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். அறிவு என்றால் என்ன? ஒருவரை நாம் அறிவாளி என்று போற்றுகிறோம், புகழ்கிறோம். எதை வைத்து அறிவாளி என்று நாம் சொல்லுகிறோம்? அறிவு என்பதனுடைய வரையறை என்ன? இது ஒரு பெரிய கேள்விதான். ஆனால் இந்த கேள்விக்கு சாதாரணமாக போகிற போக்கில் வள்ளுவன் பதில் சொல்லிவிட்டு போய்விட்டார். நம்மிடத்தில் யாரிடத்திலாவது நாம் கேட்டால் அறிவு என்றால் என்ன என்று கேட்டால், புத்திசாலித்தனம் இருப்பவர்கள் அறிவாளிகள், புத்திசாலித்தனம்தான் அறிவு என்று சொல்லுவார்கள். இல்லை இல்லை, ஒரு துறையில் திறமை, அசாதிய திறமை இருப்பவர்கள்தான் அறிவாளிகள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இவை மட்டும் அறிவு ஆகாது, இது அறிவின் ஒரு பகுதி என்கிறார் வள்ளுவன். அப்படியானால் அறிவு என்றால் என்ன? புத்திசாலித்தனமும் இல்லை, திறமையும் அறிவு என்று முழுமையாக சொல்ல முடியாது, இவையெல்லாம் ஒரு சிறிய பகுதிதான். அறிவு என்றால் என்ன என்ற கேள்விக்கு வள்ளுவன் 3 சொற்களில் பதில் சொல்கிறார். நன்றின் பால் உயிப்பது அறிவு என்கிறார். புத்திசாலித்தனமும் திறமையும் நன்மையை நோக்கி நகர்ந்தால் மட்டுமே அது அறிவு என்பதே அவர் தரும் விளக்கம். ஒரு எளிமையான எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால், ஒருவன் ஒரு நோயை குணப்படுத்த மருந்தை தயாரிக்கிறான். அதற்கு அவனுக்கு அறிவு கூர்மை இருக்க வேண்டும், புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும். ஆராய்ச்சிகள் செய்து பல நாட்கள் உழைத்து அந்த மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும். மற்றொருவன் ஒரு கொடிய நஞ்சை, விஷத்தை கண்டுபிடிக்கிறான். அதற்கும் அறிவு வேண்டும், அதற்கும் திறமை வேண்டும், அதற்கும் பல நாட்கள் ஆய்வு செய்து அந்த விபரீதமான விஷத்தை பல நாட்கள் ஆய்வு செய்து கண்டுபிடிக்க வேண்டும். இருவருக்கும் புத்திசாலித்தனமும் இருக்கிறது, திறமையும் இருக்கிறது. ஆனால் எது போற்றப்படுகிறது? மக்களுடைய நோயை குணப்படுத்துகிற மருந்தை கண்டுபிடித்தவன் தான் போற்றப்படுகிறான். விஷத்தை கண்டுபிடிப்பவனை, விஷத்தை உற்பத்தி செய்யக்கூடியவனை நாம் அறிவாளியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த மனித சமூகத்திற்கு எது நன்மை பயக்கிறதோ அதைதான் நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் இரண்டுக்கும் அறிவும் திறமையும், நேரமும் உழைப்பும் தேவைப்படுகிறது. இதைதான் வள்ளுவன் மிக தெளிவாக நன்றின்பால் உயிப்பது அறிவு என்று சொல்லுகிறார். அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று சொன்ன வள்ளுவன்தான் மற்றொரு குறளில் அறிவினான் ஆகுவது உண்டோ என வினாவையும் எழுப்புகிறார். இது முரணன்று. முழு குறளையும் படிக்கும் போது அதற்கான விளக்கம் அதிலேயே இருக்கிறது. அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்ற கடை என்கிறார் வள்ளுவர். மனிதநேயம் இல்லாதவர்களின் அறிவு தீங்கையே கொண்டு வரும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. அடுத்தவனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக உணர்வதும் அதனை துடைக்க உதவுவதும் தான் அறிவின் அடிப்படை என்பதை இக்குறள் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இதை நாமும் உணர்ந்து நடந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பது

0: ஐயமில்லை. மீண்டும் காற்றடையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன்.
2: நேர்களை நிறைவு பெற்றது காலை வணக்கம். பண்பலையில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலனி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உலகின் முன்னணி நாடாகவும் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் அறிவியல் துறையில் தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் பருவநிலை மாற்றம், பொது சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம் போன்ற அதிகரித்து வரும் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண்பதில் அறிவியல் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று திரு CP ராதாகிருஷ்ணன் கூறினார். எல்லை பாதுகாப்பு, எல்லைப் பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேம்பாடு, கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை ஒன்றிணைந்து மேற்கொள்வதன் மூலம் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் சிறப்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எல்லையோர கிராமங்களில் அரசின் நலத்திட்ட உதவிகள் 100% கிடைப்பதை உறுதி செய்வதன் மூலம் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் இடம்பெயர்வதை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையே 31,000 கோடி ரூபாய் செலவில் 1,600 கிலோமீட்டர் தொலைவிற்கு வேலி அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய அவர், திறன் வாய்ந்த பணியாளர்கள், சிறந்த நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு ஆகியவை இதற்கு பெரிதும் உறுதுணையாக உள்ளது என்று கூறினார். நாடு முழுவதும் உள்ள 2,100 சர்வதேச திறன் மையங்களில் 23 லட்சத்துக்கும் அதிகமானோர் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இந்த மையங்கள் ஆண்டுதோறும் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு வருவாய் ஈட்டி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பொறியியல், ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, நிதி, வடிவமைப்பு, தரவு அறிவியல் போன்ற துறைகளில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் இந்த மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். வெளிநாட்டு நிறுவனங்கள் இத்தகைய திறன் மையங்களை இந்தியாவில் அமைப்பதற்கு ஆர்வத்துடன் உள்ளதாக அவர் கூறினார். இத்தகைய மையங்கள் அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பம், உற்பத்தி, நிறுவன மேலாண்மை போன்ற துறைகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் போக்குவரத்து துறையில் மாற்றங்களை ஏற்படுத்த உதவிடும் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற பல்முனை போக்குவரத்து குறித்து 3 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதைப்படிவ எரிபொருளை சார்ந்திருப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் செலவு உட்பட பெரும் பொருளாதார செலவுகள் ஏற்படுவதாகவும், இதனை தவிர்க்க மலிவு விலையிலான மாற்று எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சாலை விபத்துகள் குறித்து கவலை தெரிவித்துள்ள அமைச்சர், இதனை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகள் வரும் செப்டம்பர் 1 முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த மாநாட்டில் நாடு முழுவதும் இருந்து 15,000 பேருந்து உரிமையாளர்கள், 250 கண்காட்சியாளர்கள் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை மேலும் வலுவடையச் செய்யும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு

மிஸ்ரி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிற்கு தொடர்ந்து யுரேனியம் வழங்குவதற்கான முடிவு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் தூய்மை எரிசக்தி துறையை வலுப்படுத்துவதற்கும் கார்பன் வெளியேற்றத்தில் நிகர பூஜ்யம் என்ற இலக்கை எட்டுவதற்கும் உதவிடும் என்றும் கூறினார். விரிவான பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவது என இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான செயல்பாடுகளுக்கு உதவிடும் வகையில் கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பேரிடர் மீட்பு, பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் உட்பட பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பிற்கு குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தது என இரு நாடுகளும் கருதுவதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் கூறியதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்

0: இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான செயல்பாடுகளுக்கு உதவிடும் வகையில் கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பேரிடர் மீட்பு, பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் உட்பட பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பிற்கு குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தது என இரு நாடுகளும் கருதுவதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் கூறியதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் 85% எத்தனால் கலந்த எரிபொருளை லிட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாய் குறைவான விலையில் அறிமுகப்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் மாற்று எரிபொருளுடன் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு இது பெரிதும் பலனளிக்கும் என்று அவர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோலை உபயோகிப்பதன் மூலம் வாகனங்களின் எந்திரங்கள் பழுதடைவதாகவும் அவற்றின் செயல்திறன் குறைவதாகவும் கூறப்படும் புகார்களை அமைச்சர் நிராகரித்தார். இதற்கென வடிவமைக்கப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே இந்த 85% எத்தனால் கலப்புடன் கூடிய எரிபொருளை பயன்படுத்த முடியும் என்று திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அவசரகால மேலாண்மை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று நண்பகல் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த விபத்துக்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிக்கிம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஆந்திரா, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டர்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேத்து மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரசுராம் வெள்ளிப்பதக்கமும், வினோத் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து

28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் காலை 7:25 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
2: கோபி சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி.
3: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
2: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
4: காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ பிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
5: சோ நம்ம வந்து இப்ப ஜெனரலா தைராய்டு கேன்சர் வந்துச்சுன்னா நம்ம பயப்படுத்தணும் இல்லை. சொன்ன மாதிரி வெரி குட் கியூர் ரேட், ஆல்மோஸ்ட் 90% அப்வர்ட்ஸ் கியூர் ரேட். வேற எதுலயுமே நம்ம அது மாதிரி சொல்ல முடியாது. சோ வந்துச்சுன்னா பெஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட காமிச்சு அதை வந்து கேன்சர்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஊசி டெஸ்ட் பற்றி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சில பிளட் டெஸ்ட் அந்த இதுக்கு பர்ஸ்பெக்டிவாக பண்ணுற மாதிரி சில பிளட் டெஸ்ட் நம்ம பண்ணி ஆகணும். மேபி ஒரு பேசிக் ஸ்கேன் டெஸ்ட் பண்ணிடணும், என்ன அவைலபிளோ அது பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்ம டயக்னோசிஸ் வந்து தப்பணும். நீங்கள் உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்டயோ இல்லை தெரிஞ்ச டாக்டர் போய் பேசுனா அவங்க கிளியராக டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்ன வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னு. பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து அறுவை சிகிச்சை தான். ஆப்ரேஷன் பண்ணி இந்த கிளாண்டை ஃபுல்லாக எடுத்தால் அதை குணப்படுத்திக்கிறதுக்கான சான்சஸ் வெரி ஹை. ஸோ அறுவை சிகிச்சை தான் தைராய்டு கேன்சருக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஒன்றும் இல்லை, பட் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஒன்ஸ் இந்த சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் நம்ம டிசைட் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணி இந்த தைராய்டு கிளாண்டை நம்ம எடுத்துட்டா அதுக்கப்புறம் சில சாப்பாடு வழிபாடுகள் இருக்குது. அதாவது இந்த தைராய்டு கிளாண்ட் கேன்சருக்கு அப்புறம் உடம்புல வந்து அயோடின் தெரப்பின்னு ஒன்று தர வேண்டிய ஒரு ஆப்ஷன்ஸ் உண்டு. இந்த அயோடின் தெரப்பி கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்து அயோடின் கண்டென்ட் உடம்பு கம்மியாக சாப்பிடணும். லைக் ஃபிஷ்ஷு எந்தெந்தெல்லாம் காஃப் சிரப்லாம் சொல்லுவாங்க, எதுலலாம் வந்து அயோடின் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகுதோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும். அதர்வைஸ் ஒன்ஸ் த ட்ரீட்மெண்ட் இஸ் கம்ப்ளீட் யூ கேன் ஹேவ் அ நார்மல் டயட். உடற்பயிற்சியே உடம்பு நல்லது தான், ஜென்ரலாக எல்லாரும் பண்ணாலும் நல்லது தான். இந்த கேன்சர் ரிலேட்டடாக உடற்பயிற்சி ஒன்றுமே இல்லை. பட் அஃப்கோர்ஸ் எஸ், நீங்கள் ஒரு தடவை சர்ஜரி பண்ணி அதை அந்த புற்றுநோய் எடுத்துட்டா ஃபிட் ஆகுது எல்லாருக்குமே நல்லது தான். ஸோ உங்களால் என்ன டாலரேட் பண்ணி என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணால் போதும். லைக் பிரிஸ்க் வாக்கிங் அது மாதிரி உங்களால் என்ன டாலரேட் பண்ண முடியுமோ அது பண்ணால் போதும். ஒன்ஸ் தைராய்டு கிளாண்டை எடுத்து தான் திருப்பியும் தைராய்டு கிளாண்ட் வளராது. எடுத்தது எடுத்தது தான், திருப்பியும் வளராது. பட் சம்டைம்ஸ் இந்த கேன்சர் உடம்புல எப்படி ஸ்ப்ரெட் ஆனால் கழுத்தில் இருக்கிற நெறிக்கட்டிகள் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகும், லிம்ஃப் நோட்ஸ்னு சொல்லுவாங்க, அது மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம வந்து இனிஷியலாக அந்த தைராய்டு கேன்சருக்கு சர்ஜரி பண்ண பார்த்து நெறிக்கட்டில் கேன்சர் இருந்திருக்காது. ஸோ நம்ம தைராய்டு கிளாண்டை மட்டும்தான் எடுத்திருப்போம். பட் சில ஆண்டுகள் பிறகு நெறிக்கட்டில் மேபி கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு, மேபி. பட் அது மாதிரி வந்துச்சுன்னா தான் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம திருப்பியும் ஆப்ரேஷன் பண்ணி அந்த நெறிக்கட்டிகளுக்கு மட்டும் எடுக்கணும். எடுத்துட்டு திருப்பியும் க்ளோஸ் ஃபாலோ அப் வச்சுக்கணும். க்ளோஸ் ஃபாலோ அப்னா ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ், ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ். நீங்கள்

0: இங்கே அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம், அந்த டாக்டர் போய் நீங்கள் பார்த்துக்கணும் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2-3 இயர்ஸ் டைம். இந்த தைராய்டில் மூணு விதமான கேன்சர்ஸ், பேப்லரி தைராய்டு கேன்சர், மெடுரை கேன்சர், அனாப்ளாஸ்டிக். இந்த மெடுரை கேன்சர் வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம். இது வந்து ரீசர்ச் ஆர்டிகல்ஸ் பேப்பர்ஸ் என்ன சொன்னால் ரன்ஸ் இன் ஃபேமிலி தான் சொல்லுவாங்க. ஸோ மெடுரை காஸ்டமாக தைராய்டு இருந்துச்சுன்னா சில சிண்ட்ராம்ஸ்லாம் இருக்குது, லைக் மென் சிண்ட்ராம்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிண்ட்ராம்ஸ் இருக்க பார்த்து ஃபேமிலியை ஸ்க்ரீன் பண்ணுறது நல்லது. ஸோ இட் மே ரன் இன் ஃபேமிலி. அண்ட் பேப்லரி தைராய்டு காஸ்டினோமா ஃபேமிலியில் இருக்கிறது ரொம்ப ரேர் தான், பட் இந்த மெடுலரி தைராய்டு காஸ்டினோமா ஃபேமிலியிலே வர்றது இட்ஸ் குவைட் காமன். எல்லா தைராய்டுக்கும் கேன்சராக மாறாது. அந்த சான்சஸ் ஆஃப் இட் பிகமிங் கேன்சர் இஸ் ஒன்லி அபவுட் 10-20% தான். 80-90% கேன்சராக மாறதுக்கான வாய்ப்பே இல்லை, அது ஒரு 10-20% தான். ஸோ இன்கேஸ் அது மாதிரி மாறுதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னா டெஸ்ட்டுன்னு பார்த்தா சில பேசிக் பிளட் டெஸ்ட் தான், இந்த தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் சொல்லுவாங்க, ஒரு சிடி ஸ்கேன், கழுத்து பகுதி ஒரு ஸ்கேன் எடுக்கிறது, முக்கியமாக எஃப்என்ஏசி அந்த ஊசி டெஸ்ட் சொல்லுவாங்க, இந்த ஃபைனல் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி, அது பண்ணால் துல்லியமாக தெரிஞ்சு போய்டும் கேன்சர் இருக்குதா இல்லையான்னு. அதில் கேன்சர் இல்லைன்னா ஜென்ரலாக கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பட் இதிலே வந்து சில அட்வான்ஸ்ட் சென்டர்ஸில் எப்படி பண்ணுவாங்கன்னா அல்ட்ராசவுண்ட் கைடட் எஃப்என்ஏசி சொல்லுவாங்க, ஏன்னா அது பிளைண்டாக அந்த ஊசி டெஸ்ட் பண்ணாத ஒரு அல்ட்ராசவுண்ட் மெஷின் வச்சு ப்ரோப் வச்சு கழுத்தில் அந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணி எங்கே வந்து அந்த பண்ணுற டாக்டருக்கு இந்த கேன்சருக்கான அறிகுறி தெரியுதோ நாங்கள் வந்து ப்ரிசைஸாக அங்கே வந்து ஒரு எஃப்என்ஏசி எடுத்துருவாங்க. அது எடுத்தா ஒன்னும் நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஒன்னும் பெட்டரா இருக்கும் அண்ட் மோர் கிளாரிட்டியோட இருக்கும். சோ திஸ் ஆர் தி ஒன்லி வேஸ்.
1: இதுவரை காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ பிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.

0: நேரம் காலை 7:32.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேர்களே, இன்றைய சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா, இந்திய கடற்படையில் இணையப்பட உள்ள 6வது ப்ராஜெக்ட் 17A ஸ்டெல்த் போர்க்கப்பல், அதனுடைய பெயர் என்ன? இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ள 6வது ப்ராஜெக்ட் 17A ஸ்டெல்த் போர்க்கப்பலின் பெயர் என்ன என்பதே இன்றைய சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா. நேர்களே, இந்த வினாவிற்கான விடையை நாம் நிகழ்ச்சி நிறைவில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உள்ளம் கவர்ந்த கல்வன் என்ற திரைப்படத்திலிருந்து இசை ஞானி இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் பாடல் வரிகளில் ஜெயச்சந்திரன் பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
6: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
8: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
9: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா

0: 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டடை மென்ஸ், ராதாகிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனை கேரரிகள், தர்மபுரி.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
3: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
2: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
7: நேரம் காலை 7:40. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கேட்கலாம் தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி விலை நிர்வாகம் குறித்த அறிவிப்புகள். தக்காளி 14 ரூபாய், கத்திரிக்காய் 46 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், கொத்தவரை 34 ரூபாய், முள்ளங்கி 25 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 90 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 46 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 78 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 96 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், பூண்டு உடைத்தது 170 ரூபாய், பூண்டு பெரியது 244 ரூபாய், இஞ்சி 270 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 94 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 100 ரூபாய், வெள்ளரிக்காய் 36 ரூபாய். இவையாவும் இன்றைய நம் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றுக்கான காய்கறி விலை நிலவரங்களாகும். உழவர் சந்தை செல்லும் பொழுது மறவாமல் பிளாஸ்டிக் அல்லாத பைகளை எடுத்து செல்லுங்கள். அன்பு நேர்களே, பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
8: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
9: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
10: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
11: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
7: நிர்ணய நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மறிக்குழந்தை திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் காமகோடியின் பாடல் வரிகளில் SV பாலசுப்ரமணியம், கே சித்ரா பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: நேரம் காலை 6:49.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு

0: அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE, BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: ஏழு மணி 51 கேட்டு கொண்டிருக்கிறோம். இது சேலமட்டம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையின் சந்தோஷ சாரல் நேர்களை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமாரின் இசை மற்றும் பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: நேர்களை, நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பொண்டாட்டி தேவை திரைப்படத்திலிருந்து இசைஞானி ராஜாவின் இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் கே சித்ரா அருண்மொழி பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: நெர்லே நிகழ்ச்சியுடைய நிறைவில் இருக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா, இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ள 6வது ப்ராஜெக்ட் 17A போர்க்கப்பல் இது. இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ள 6வது ப்ராஜெக்ட் 17A ஸ்டெல்த் போர்க்கப்பல் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான விடை INS மகேந்திரகிரி F-38. INS மகேந்திரகிரி F-38 என்ற இந்திய போர்க்கப்பல் தான் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ள 6வது ப்ராஜெக்ட் 17A ஸ்டெல்த் போர்க்கப்பல் ஆகும். நிறைவு பெறுகிறது.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:01. நேயர்களை கேட்கலாம்.
3: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
3: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
5: இன்று ஜூலை 10, இந்த உலகம் யாரால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கேள்வி எழுப்பி பார்ப்போமேயானால், தன்னல மறுத்து பொதுநலம் பேணி மண்ணுயிர் அனைத்தையும் தன்னுயிரினும் மேலாக கருதி காக்கின்ற தியாகங்களின் பணிகளால் தான் இந்த உலகம் இடையறாது இயங்கிக் கொண்டிருக்கிறது. தன்னலம் என்கிற சொல்லில் கூட நலம் என்கிற சொல்லை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அது பொதுநலம் நோக்கி முன்னேறுகிற ஒரு திசையைத்தான் அடையாளம் காட்டுகிறது. தன்னலமோ பொதுநலமோ இரண்டிற்கும் உள்ளே நலம் இருக்கிறதல்லவா? நலம் என்பதே நலத்தை நாடுவதாகவும் நலத்தை பேணுவதாகவும் தான் அமைகிறது. இந்த உலகத்தில் தோன்றுகின்ற எல்லா உயிர்களும் தன்னலம் பேணுவதனுடைய அடிப்படையே பொதுநலத்தை நோக்கி வளர்ந்து கொண்டு போவதில் தான் இருக்கிறது. ஒரு தாயின் தியாகத்தில் குழந்தை உருவாகிறது. குழந்தை வளர்ந்து பெரிய நிலையில் உருவாகுகிற போது அது தந்தையாகவோ தாயாகவோ மாறி அது தன்னை தியாகம் செய்வதற்கு தயாராக அமைந்து விடுகிறது. இப்படி எல்லா உயிர்களும் வாழையடி வாழையாக வாழ்ந்து அடுத்தவர்களுக்கு வளம் சேர்க்கக்கூடிய நிலையில் தான் உயர்ந்து கொண்டு போகிறது. இதற்கு முற்றிலும் பொருத்தமான ஒரு உருவகம் வாழைதான். அதன் காயும் கனியும் மட்டும் அல்ல, பூவும் தண்டு மட்டும் அல்ல, காய்ந்து போன சருகும் கூட அடுத்தவர்களுக்கு பயன்படக்கூடிய நிலையில் தன் வாழ்க்கையே தியாகம் செய்வதனால்தான் மனிதர்களின் வாழ்க்கையில் மகத்தான இடத்தை வாழி பெற்று விடுகிறது. அது வரலாறாக வளர்ந்து விடுகிறது. இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே அடுத்தவர்களுக்கு உதவி கொண்டு உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனாலேதான் உலகம் தன்னளவில் நின்று விடாமல் தானும் சுற்றி கொண்டு இந்த சூரியனையும் சுற்றுகிறது. இப்படி பிறர் நலம் பேணுவதில் தலை நின்றிருக்கக்கூடிய மனிதர்களை இந்த தியாகத்தை நோக்கி உயர்த்துவதில் தான் சமயங்கள் தலை நிற்கின்றன. முதலில் தன்னுடைய பற்றுக்களையும் தன்னுடைய நலன்களையும் தியாகம் செய்வதன் மூலமாக இறைவனின் திருப்பணிக்கு எப்பொழுதும் தலை நிற்க முடியும் என்கிற உணர்வை எல்லா சமயங்களும் எடுத்தோதுகின்றன. அந்த நிலையில் உருவாகின்ற தொண்டர்கள் அனைவரும் பெரியவர்களாகவே நம் மண்ணுலகில் கருதப்படுகிறார்கள். அது உலகின் எந்த சமயம் ஆனாலும் சரி, அந்த சமயத்தின் அடிப்படை நோக்கம் அன்பு. அன்பு வழிபட்டிருக்கக்கூடிய தொண்டு, தொண்டின் வழியில் தன்னலம் இருக்கக்கூடிய தியாகம் என்பதுதான். அந்த வகையில் சிந்தித்து பார்த்தால் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களும் இணைந்து பக்ரீத் என்கிற தியாக திருநாளை இறைவனின் திருநாமத்தோடு இறைவனின் அருளுணர்வோடு கடைபிடித்து ஒழுகுகிறார்கள். இறை தூதர் இப்ராஹிம் நபி

0: அவர்களின் தியாகத்தினால் இந்த புனித நாள் இஸ்லாமியர்களின் வழிபாட்டிற்கும் வழிகாட்டுதலுக்கும் உரிய நாளாக மலர்ந்திருக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். உலகம் அனைத்தும் இருந்து வாழ்கின்ற தொண்டு செய்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இனிய தியாக திருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது, இன்று நன்று ஒன்று என்கிற அளவில் தன்னலம் கடந்த ஒரு பொதுநலத்திற்காக நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்தால் கூட அது நல்லதாக அமைந்துவிடும் என்றே நம்ப தோன்றுகிறது. குறைந்தபட்சம் நம்முடைய பொழுதை மற்றவர்களுக்கு பயன்படுத்தும் படியாக ஒரு நல்ல செய்தியையோ நல்ல பொருளையோ நல்ல உணர்வையோ விதைப்பது கூட இன்று ஒன்று நன்றுதானே நண்பர்களே.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் காலை 8:06. தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேர்களே, பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்க 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், மற்ற எண் 0-43-42-24-40-31 என்ற இந்த இரண்டு எண்கள் தொடர்பு கொண்டு பங்கேற்கலாம். மேலும் 0-43-42-24-40-30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக டைப் செய்தும் அனுப்பலாம். நேர்களே, நிகழ்ச்சியில் முதல் பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. ஏ எட்டியம்பட்டி பகுதியிலிருந்து சத்யா அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் லால் சலாம் திரைப்படத்திலிருந்து.

0: செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
2: மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
6: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
7: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
8: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
9: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
10: பிஏ தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட், எம்எட் என நிறைய கோர்சஸ் இருக்கு.
9: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
10: கான்டாக்ட் 9524936156.
5: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
6: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
7: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
11: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி, ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
13: நேரம் காலை 8:18.
14: தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
13: நேர்களை, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி கோஆபரேட்டிவ் காலனி பகுதியிலிருந்து தருண் அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்திலிருந்து.

0: மாங்காரம் ரோடு, ஆட்டக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
0: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

8:25 நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய மஞ்சள் விலை நிலவரம் குறித்த அறிவிப்பு. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று விரலி மஞ்சள் ஒரு குவிண்டால் குறைந்தபட்ச விலை 12,699 ரூபாய், அதிகபட்ச விலை 17,122 ரூபாய். மஞ்சள் கிழங்கு குறைந்தபட்ச விலை 12,139 ரூபாய், மஞ்சள் கிழங்கு அதிகபட்ச விலை 14,889 ரூபாய். ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய மஞ்சள் விலை நிலவரம் குறித்த அறிவிப்பை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. கம்பை நல்லூர் பகுதியிலிருந்து பிரேமலதா. பிரேமலதா விரும்பி கேட்கக்கூடிய பாடல் இதோ. நிமிர் திரைப்படத்திலிருந்து

0: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500-84-8820.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது
8: தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னையின் புது புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
7: நேரம் காலை 8:33. நேயர்களினை கேட்கலாம்.
9: தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
10: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
11: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
10: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
11: என்றும் இனி என்றென்றும்
10: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
11: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
10: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
11: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
10: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
11: என்றும் இனி என்றென்றும்
10: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
11: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
10: தர்மபுரி.
9: தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
12: வணக்கம். கடல் அலைய அடக்க முடியுமா? நான் படிச்ச ஒரு செய்தியை சொல்றேன். ஜப்பான்ல இருந்து ஒரு குழுவினர் வந்து கேரளாவுக்கு வர்றாங்க. அது எதுக்காக அப்படின்னா, அங்க ஒரு வித்தியாசமான படகு போன்ற பெரும் கப்பலை வாங்கிறதுக்காக வர்றாங்க. இப்ப சமீபத்தில் இந்த நூற்றாண்டுல, நான் சொல்றது ஒரு 40-50 வருஷத்துக்கு முதல்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், வர்றாங்க. ஜப்பான்காரன்ட்டு இல்லாத ஒரு படகாக இவன்ட்டு இருக்க போது, நம்ம தமிழ்நாட்டில் கேரளாவில் இருக்க போதுன்னு நம்ம நினைக்கலாம். அது என்ன படகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தை குடைஞ்சி செஞ்சப்பட்ட படகாம். அதாவது அந்த படகில் ஆணி, இரும்பு, தகரம், வேறு எந்த பொருளுமே இருக்காதான். அப்படிதான் எப்படி அப்படின்னா, அது முழுவதும் எப்படின்னா இப்படி இப்படி இப்படி சொருகப்பட்டிருக்குமா அப்படியே உள்ள. இப்போ நம்ம ஜன்னல் செஞ்சு கூட இப்படி சொருகிறோம்ல, அது மாதிரி. இப்போ இந்த கப்பல் வடிவத்து படகு ஆணி, தகரம், இரும்பு எதுவும் இல்லாமல் மரத்தாலேயே குடையப்பட்ட ஒரு கப்பலை வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க ஜப்பான்லேருந்து. அதை வாங்கிட்டாங்க. 4 கேரளா மர தச்சர்களையும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜப்பானை நெருங்கியாச்சு. பெரிய

0: கப்பலில் அது கொண்டு போகப்படுது. ஜப்பான் நெருங்கின உடனே இப்போ இந்த இவங்க கொண்டு வந்த அந்த படகை தண்ணிக்குள்ளே இறக்கி கொண்டு போகணும். அங்கேயே போய் கரையிலேயே கூட இறக்கலாம், ஆனால் இவங்க ட்ரையல் பார்க்குறதுக்காக அங்கே இறக்கணும். ஜப்பான் முழுவதும் உங்களுக்கு தெரியும் தீவுகள் தான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 நாளாகவே பெரும் அலை, சுனாமி ஏற்பட்ட மாதிரி அலை அடிக்குது. கப்பலால் நெருங்கவே முடியல, இதில் எப்படி படகை இறக்கிறது? உடனே கப்பலில் இருந்த அந்த தலைவர் ஜப்பான் நாட்டினுடைய விஞ்ஞானிகளுக்கும் அவங்களுடைய இவங்களுக்கும் தொடர்பு கொள்கிறாங்க. இப்படியாக கரையை நெருங்க முடியாத ஒரு சூழல் இருக்குங்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் அந்த அலைகளையெல்லாம் அடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஹெலிகாப்டர்ஸ் வருது. இந்த அலைக்கு நடுவில் இந்த கப்பல் ஆடிக்கிட்டு இருக்கு, இவங்க கொண்டு போன படகு நின்றுக்கிட்டு இருக்கு, எல்லாமே இருக்குது. அவங்க இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுலேயும் வாட்டர் பாம்ஸ் மாதிரி மேலேருந்து போடுறாங்க. இப்போ அவங்க போட்ட குண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த குண்டுகள் முழுவதும் இந்த கப்பலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதுர கிலோமீட்டருக்கு உள்ளே போகுது. அந்த உள்ளே போன 10 நிமிஷத்தில் அலைகள் பூரா ஓஞ்சி போயிடுது. அது என்ன அப்படின்னா, இவங்க போட்ட அந்த குண்டில் இருக்கக்கூடிய ஒரு வகையான கெமிக்கல் என்ன பண்ணுது, எதனால் அலை அடிக்குதோ காற்றுனால, அந்த காற்று இப்படி சோடா இருக்கு இல்லையா, சோடா இது பண்ணோம்னா அந்த காற்று வெளியே போகிறது இல்லையா, அது மாதிரி அந்த காற்றை பூரா உள்நோக்கி இழுந்து உடனே அந்த கடல் குளம் மாதிரி மாறி போச்சான். இதை ரொம்ப பத்திரமாக இதை கொண்டு போய் கரையில் சேர்த்துட்டாங்களாம். இதை நான் அந்த இதில் படித்து பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இப்போ ஒன்று யோசிச்சு பாருங்கள், ராமன் அம்பு விட்ட உடனே அலைகள்லாம் அடங்கிருச்சுன்னு சொன்னால் இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, எம்பிடு போய் சொல்கிறதுன்னு ஒரு அளவு இல்லைங்கிறாங்க. இதவே நம்ம அறிவியல் ரீதியாக எப்படி சப்மரின் போகுதோ அது போல் அவர்கள் கொண்டு வந்து அந்த போட்ட அந்த கெமிக்கல் இது என்ன பண்ணுதுன்னா, அலைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது, பாதுகாப்பாக இது கொண்டு போகுது அப்படிங்கிற செய்தியை பார்த்ததை இதை யார் சொல்கிறா தெரியுங்களா, இங்கிருந்து போன கேரளா படகு கொண்டு போனவங்க சொல்கிறாங்க. எங்களாலேயே நம்ப முடியல, கடலில் இருந்த அலை முழுவதும் கொஞ்ச நேரத்தில் அடங்கிருச்சுன்னு அவங்க சொன்னதை பார்த்து தான் அது அதில் அந்த கட்டுரை வந்ததை நான் பார்த்தேன். அப்போ புராணங்கள் சொல்லப்படுறதுக்கான ஆதாரங்கள் இல்லைங்கிறதுக்காக அவையெல்லாம் பொய்யின்னு நம்ம நினைக்கூடாது, அவையெல்லாம் உண்மைன்னு நம்பிடக்கூடாது. எவை எவை எப்படிப்பட்டவை என்பதை ஆய்ந்தாய்ந்து தான் பிறகு அறிந்து கொள்ள வேண்டும். அது உண்மையா இல்லையா என்பதற்கு இந்த நிகழ்விலே வருகின்ற அந்த நீரிலே போடப்பட்ட குண்டுகள் ஒரு எடுத்துக்காட்டு. அறிவியலையும் ஆன்மீகத்தையும் சும்மா இணைச்சு பாலம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஒத்து வருமாயானால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், சிந்தித்து பார்க்கலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சிந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: நேரம் காலை 8:40.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரபி, கீமோ தெரபி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங்.

0: படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: The Kaveri Paramedical Campus, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: Viking Bunions and Briefs.
1: நெர்க்லை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. கரூர் செட்டிபாளையம் பகுதியிலிருந்து சஷ்டிகா முருகன் அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் மாஸ்க் திரைப்படத்திலிருந்து.

0: நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் காலை 8:46 நிமிடம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: முகத்தில் கருமா
3: சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில் கருமா சைபால்
5: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: உங்க மேல எனக்கு அளவு கடந்த அன்பு அப்படின்னு யாராவது சொன்னா அதை அலட்சியமா நினைச்சிடக்கூடாது. அது கொஞ்சம் சீரியஸான விஷயம். அளவுக்கு மிஞ்சினா எதுவுமே இடைஞ்சல் தானே. அன்பும் அப்படி தான். அன்பு அதிகமாக இருந்தால் அது எப்படி கெடுதல் பண்ணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். தசரதன் கதை என்னாச்சு? கைகை மேலே வச்ச அளவு கடந்த அன்பு. ராமன் வந்து காட்டுக்கு போகிறாப்புல ஆகிட்டதில்ல. தசரதன் எப்பேற்பட்ட அரசன். விஸ்வாமித்திரர் சொல்கிறார், என்ன மாதிரி முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஏதாவது கஷ்டம் வந்தால் முதல்ல முருகன்கிட்ட போவோம், அப்புறம் பரமசிவனை போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் திருமாலுக்கிட்ட போவோம், அப்புறம் பிரம்மன் இந்திரன் இவங்களையெல்லாம் போய் பார்ப்போம், இவங்களாலையெல்லாம் முடியலன்னா கடைசியில் அயோத்திக்கு வருவோங்கிறார். உன்னை விட்டால் வேற கதி உண்டோ அப்படின்னு தசரதனை பார்த்து விஸ்வாமித்திரரே சொல்கிறார். அப்பேற்பட்ட அரசன் தசரதன் கைகேயி காலில் வந்து விழறான். உன் பாதங்களை தொட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ராமனை காட்டுக்கு அனுப்பாதேங்கிறான். தசரதனுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? அவன் கைகேயி மேலே வச்ச அளவு கடந்த அன்பு தான் காரணம். இப்போ சொல்லுங்கள், அன்பாக இருந்தாலும் அது அளவுக்கு மீறி போனால் கெடுதல் பண்ணுமா பண்ணாதா? அது மட்டும் இல்லை, அளவு கடந்த அன்பு நீதிக்கும் நியாயத்துக்கும் புறம்பான காரியங்களையும் செய்ய வச்சிடும். தசரதன் வந்து மிகச்சிறந்த நீதிமான், தர்மத்துக்கு விரோதமாக ஒரு காரியமும் செய்யாதவன். அப்பேற்பட்டவன் தன்னுடைய மனைவியை பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா? உனக்காக நான் என்ன செய்யணும் சொல்லு, செய்கிறேன். ஒரு குற்றமும் செய்யாத ஒருத்தனை கொல்லணுமா? கொல்கிறேன். மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருத்தனை விடுதலை செய்ய சொல்கிறியா? செய்கிறேன். எந்த பிச்சைக்காரனையாவது கோடீஸ்வரனாக சொல்கிறியா? ஆக்குறேன். அல்லது கோடீஸ்வரனை வந்து பிச்சைக்காரன் ஆக்கணுமா? ஆக்குறேன் அப்படிங்கிறான். நீதிக்கு விரோதமான இந்த பாவங்களை செய்கிறதுக்கு அப்பேற்பட்ட அரசன் வந்து எப்படி துணிஞ்சான்? மனைவி பேரில் வச்ச அளவு கடந்த அன்பு தான் காரணம். திரிசூலம் வஜ்ராயுதம் வாள் இதுகளால் தாக்கப்பட்டால் கூட அதையெல்லாம் கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாத ஒருத்த காமதேவனுடைய மலர் அம்புகள் தாக்குனா அதை அவனால் தாக்கு பிடிக்க முடியல, விழுந்துடுறான். காமதேவனுக்குள்ள மகிமையே அதுதாங்கிறார் துளசிதாசர். அதனால தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எதையும் அளவுக்கு மீறி செய்யாதேங்கிறாங்க. அப்பா அம்மா மனைவி மக்கள் எல்லார் பேர்லேயும் அன்பு அவசியம்தான். ஆனால் அந்த அன்பு அறிவுக்கு புறம்பாக இருக்கக்கூடாது, அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது. அப்போ தான் வாழ்க்கை சுகமாக இருக்கும், இல்லைன்னா அவஸ்தை தான். அளவுக்கு மீறின அன்புங்கிறது புரியுது, அது சரி. அறிவுக்கு புறம்பான அன்புங்கிறது எப்படி? ஒரு தாய்க்கு வந்து ஜலதோஷம் அல்லது ஏதோ ஒரு தொற்று நோயின்னு வச்சுங்களேன், அந்த அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை பேரில் அளவு கடந்த அன்பு. தனக்கு நோய் இருக்குது, அது அடுத்தவங்களுக்கு தொற்றக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், அன்பை காட்டுறதுக்காக அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறேன்னு தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அது நல்லாயிருக்குமா? இதுதான் அறிவுக்கு புறம்பான அன்புங்கிறது. அது மாதிரி விலங்குகள்கிட்ட அன்பாயிருன்னு சொல்கிறோம், அதுக்காக புலிக்கு முத்தம் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தா அது அறிவுக்கு புறம்பான அன்பு. அதனால் அன்பு கூட அறிவுபூர்வமாக இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி தகவல் மூலமாக நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்து காதலன் தன்னுடைய

0: காதலிகிட்ட சொன்னானாம், இதை பாரு, உன் பேரில் எனக்கு அளவு கடந்த அன்பு, உனக்காக என்ன செய்யணும் சொல்லு செய்கிறேன், நெருப்பில் நடக்கணுமா நடக்கிறேன், நீரில் குதிக்கணுமா குதிக்கிறேன், உயிரையே கொடுக்கணுமா கொடுக்குறேன் அப்படின்னா. சரி வர்றேன், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு இதே இடத்துக்கு வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு. இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு மழை பெய்யாமல் இருந்தால் வந்துடுறேன் அப்படின்னானா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

நேர்களே, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் சித்த மருத்துவத்தில் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு சிகிச்சை முறைகள் குறித்து தொப்பூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய சித்த மருத்துவர் பி கண்மணி அவர்கள் நேரலையில் நம்மோடு பங்கேற்கிறார். நிகழ்ச்சி நிறைவு பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பகுதியிலிருந்து அனிதா விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து.

0: பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கரர்கள், தர்மபுரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:01. நேர்களினை கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: குன்றக்குடி திருமடத்தில் மகாசன்னிதானத்தின் மறைவுக்கு பிறகு நாம் திருமடத்தின் பொறுப்பேற்று பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருந்த நேரம். ஒருமுறை மதுரைக்கு நிகழ்ச்சிக்கு சென்று நள்ளிரவு தாமதமாக வந்து கொண்டிருந்தது நம்முடைய மகிழ்வுந்து. கார் திருப்பத்தூருக்கு அருகே வருகிற போது ஒரு பெரிய விபத்தை சந்தித்தது. அந்த விபத்தில் நாம் மயிரிழையில் உயிர் தப்பினோம். இருந்தபோதும் நம் தலையில் ரத்தம் கொட்டிக்கொண்டிருந்தது. நம்முடைய உதவியாளர் ராமசாமி என்பவர் காருக்கு வெளியே வீசப்பட்டு மயங்கி கிடந்தார். கண்ணாடி துண்டுகள் அவர் மீது கிடந்தது. அந்த நேரம் அதிகாலையை தொடுகிற நேரம். அப்போது நாம் அந்த நேரத்தில் சென்ற கார்களை நிறுத்த முயற்சித்தோம். எந்த வண்டியும் நிறுத்தவில்லை. பாரம் சுமந்து சென்ற வண்டிகள் பாராமுகமாய் பயணித்தது. அப்போது நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒரு கார் மட்டும் நின்றது. அதற்கு முன்பாக நாம் நீண்ட தூரம் ஓடிப்போய் சென்று ஒரு குடிசையில் விளக்கறிந்ததை பார்த்து அங்கு உதவி கேட்டோம். அங்கு யாருமே இல்லை. ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி எவருமே இல்லை என்று சொன்னார். பிறகு அந்த நேரத்தில் நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரிலிருந்து இறங்கி ஓட்டுநர் வந்தார். நாம் அந்த ஓட்டுநரிடம் இவர்களை எப்படியாவது அருகில் மதுரைக்கு சென்று மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டோம். காருக்குள் இருந்தவர்கள் பிள்ளையார்பட்டியைச் சேர்ந்தவர்கள். அந்த கார் பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்களுக்கு சொந்தமான கார். உள்ளே ஒரு பெண் பிரசவ வழியில் போராடி கொண்டிருக்கிறார். மச்சக்காளை என்ற பிள்ளையார்பட்டியைச் சேர்ந்தவரின் மகள் அவர். அப்போது அவர்கள் நம்மை காப்பாற்றுவதற்காக காரில் ஏற்றிக்கொள்ள சொன்னார்கள். அவரையும் நம்முடைய உதவியாளரையும் காரில் ஏற்றிக்கொண்டு கார் பயணித்தது. திருப்பத்தூர் கருகே முதலுதவி செய்துவிட்டு மதுரையை நோக்கி கார் பயணித்தது. நான் அந்த பெண்மணியிடம் நீங்கள் மருத்துவமனையில் சென்று கொள்ளுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னபோது அந்த பெண்மணி சொன்னார், நான் வேண்டுமானால் மரத்தடியில் இறங்கிக் கொள்கிறேன், சுவாமிகளை காப்பாற்றுங்கள் என்றார். இந்த உரையாடலுக்கு பிறகுதான் கார் பயணம் திருப்பத்தூருக்கு அருகே சென்று திருப்பத்தூர் மருத்துவமனையில் முதலுதவி பிரிவில் நாம் சேர்ந்து அந்த பெண்மணியை மகப்பேற்று பிரிவில் சேர்த்துவிட்டு நாம் முதலுதவியை நம்முடைய உதவியாளருக்கு செய்கிற போது மருத்துவர் சொன்னார், சுவாமிகளுக்கு மிகுந்த காயம் ஏற்பட்டிருக்கிறது, இவர் ஏதோ அதிர்ச்சியில் மயங்கி இருக்கிறார், ஆனால் ஆழமான காயம் சுவாமிக்கு, அதனால் அவரை காப்பாற்றுகிற முயற்சியை செய்யுங்கள் என்றார். நம்முடைய கார் அதற்கு பிறகு உதவியாளர் ராமசாமி பாதிக்கப்பட்டவரை ஏற்றுக்கொண்டு மதுரைக்கு போனது. மதுரை மருத்துவமனைக்கு உள்ளே நுழைந்த போதுதான் நம்மால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. மருத்துவர்கள் அதிசயித்து கேட்டார்கள், இவ்வளவு பெரிய தாக்கம் ஏற்பட்ட போதும், பாதிப்பு ஏற்பட்ட போதும் இவ்வளவு விரைவாக ஓடிச் சென்று அவரை காப்பாற்றி இருக்கிறீர்களே, இது அதிசயமாக இருக்கிறதே என்றார்கள். நம்முடைய கால் நடக்க முடியாத நிலை ஏற்பட்ட போதுதான் ஒரு உயிரை காப்பாற்றுகிற முயற்சியில்தான் நம்மால் அப்படி செயல்பட முடிந்திருக்கிறது என்றதை புரிந்து கொள்ள முடிந்தது. பிறகு ராமசாமி நலம் பெற்ற பிறகுதான் நம் மனம் ஆறுதல் அடைந்தது. இதுதான் நாம் ஆற்ற வேண்டிய பணி. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் என்று திருவள்ளுவர் காட்டிய தடம், அந்த தடத்தை இன்றைக்கு வலிமைப்படுத்த வேண்டிய கட்டாயமாக நாம் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நாம் பிறருக்காக வாழ்வதே நாம் ஏற்றுக்கொண்ட பணியின் கடமை என்பதை நாம் உணர்ந்தால் எப்போதும் நம்முடைய பணியில் ஒரு நிறைவு கிடைக்கும்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய

0: இனிய காலை வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:06. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ, வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
8: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
9: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
8: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
12: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
13: தொடர்புக்கு 9500848420.
0: வானலையில் வசந்தம். இன்று சித்த மருத்துவத்தில் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு சிகிச்சை முறைகள் நேரிலையில் பங்கேற்கிறார் தொப்பூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய சித்த மருத்துவர் பி கண்மணி அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அறிமுக நேர்கள் 0-3-4-2 என்ற முன்னணி பெண்ணோடு 2-4-4-0-3-0 மற்றொரு எண் 9-4-8-6-8-1-1-0-2-5 மற்ற நேர்கள் 0-3-4-2 என்ற முன்னணி பெண்ணோடு 2-4-4-0-3-1 மற்றொரு எண் 9-4-8-6-6-5-2-0-2-5 இந்த எண்கள் அழைக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன வாழ்க்கை முறையில் நம்ம ஒவ்வொருத்தரும் சந்திக்கக்கூடிய ஒரு சவால், ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னாவே நம்மளோட உடல்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த அழுத்தமும் நீரிழிவு நோய் தான். இது இல்லாமல் நிறைய பேர் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குறிப்பிட்டு ஒரு 35 இல்லை 40 வயசை தாண்டினாவே வந்து கண்டிப்பாக வந்துடும்ன்ற பயம் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு வந்து வந்துடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற பயம். என்ன நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஏதாச்சும் ஒரு சின்னதாக டென்ஷன் ஆனால் கூட உடனே பிபி ரைஸ் ஆகிடுச்சு நிறாங்க. ஏதாச்சும் ஒரு புண்ணு வந்துடுச்சுனா கூட உடனே சரியாகல. இது வந்து அந்த நீரிழிவு நோய் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்றாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம நிறைய முறைகள் அலசி ஆராயும் போது ஒன்று உணவு முறையாக இருக்குது, இன்னொன்று லைஃப் ஸ்டைலாக இருக்குது, இந்த உடல் உழைப்பு குறைஞ்சதுனால இந்த மாதிரியான நோய்கள்லாம் வருது அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம சொல்கிறத கேட்குறோம். ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான சூழ்நிலை தான். ஏன்னா தவிர்க்க முடியாத ஒரு 2 நோய்களாக வந்து நம்ம வாழ்க்கையில் திறந்துட்டே இருக்குது இந்த 2 நோய்களும்னே சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்த மருத்துவத்தில் இந்த ரத்த அழுத்தம் அப்புறம் நீரிழிவு நோய் இதெல்லாம் வந்தால் எப்படி சிகிச்சை முறைகள் எடுத்துக்கலாம், வராமல் இருக்கிறதுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படிலாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிறைய தகவலை தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நம்ம கூட நேரலையில் இணைஞ்சிருக்காங்க தொப்பூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய சித்த மருத்துவர் பி கண்மணி அவர்கள். மேம் வணக்கம். மேம்
14: வணக்கம்.
0: மேம் சொல்லுங்கள். மேம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னாவே அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிபி, சுகர் இந்த பேஷண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. இது வந்து லைஃப் ஸ்டைல் ஒரு காரணம், இன்னொன்று ஃபுட்டு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு இதை தாண்டி வேறு என்னெல்லாம் மேம் காரணமாக இருக்கு?
14: கண்டிப்பாக வந்து நமக்கு லைஃப் ஸ்டைல் அண்டு ஃபுட்டு இதை தாண்டியும் நமக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு ஒரு முக்கியமான காரணமாக தான் இருக்குது இந்த நோய்.

0: தூண்டுறதுக்கு இந்த நோய்களுடைய ஆரம்ப வர்றதுக்காக ஆரம்பம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மிக முக்கிய காரணமாக வந்து நம்ம இது பண்ணுறோம். அதாவது நம்மளுடைய அந்த மன அழுத்தத்தை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறதுக்காக நம்ம தேடுறது ஒரு வகை உணவுகளாக தான் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நம்ம தேடுறது முதல்ல வந்து உணவாக தான் இருக்குது. அதனால தான் இந்த நோய்களை வந்து நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் வந்து சரிப்படுத்த முடியாமல் இருக்குது.
1: சரிங்க மேம், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதை வந்து எப்படிங்க மேம் ஹேண்டில் பண்ணுறது? ஏன்னா எல்லாருக்குமே வந்து இப்போ குழந்தைங்கக்கிட்டேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க.
0: கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சித்த மருத்துவத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மெடிடேஷன் ஆகட்டும், ஒரு மூச்சு பயிற்சி ஆகட்டும், நம்ம வந்து அதை வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து அறிவுறுத்தணும். அதே மாதிரி குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அது வந்து நம்ம ஒரு நாள் செய்யறதுனால எனக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்ம வந்து வாரத்தில் 2 நாட்கள் நம்ம வந்து அது ஒரு வாழ்வியல் முறையாகவே நம்ம மாற்றிட்டு செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு அதற்கான பலன்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கிடைக்கிறத நம்மளால் கண்கூட பார்க்க முடியும்.
1: சரிங்க மேம், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு அந்த எண்ணெய் குளியலாக இருக்கட்டும், ஒரு சின்ன மெடிடேஷனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யோகா பக்கம் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் போகிறது இந்த மாதிரி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களால வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணவே முடியல மேம். ஏன்னா ஆரம்ப காலத்தில் வந்து இப்போ நம்ம சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து காலார நடந்து போவாங்க எங்கனாலும், அதே மாதிரி வயலில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி தான் இருந்தாங்க. உடல் உழைப்பு குறைந்தது தான் இதுக்கு முக்கிய காரணம்.
0: கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும் போது நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது நம்ம மனசு வந்து அந்த நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அது வந்து தொடர்ந்து பயிற்சி செய்கிறவங்களால மட்டும்தான் அது வந்து உணர முடியும். இன்னொன்று வந்து இது ஒரு அவசர கால சூழ்நிலை அப்படிங்கிறதுனால இந்த டைமுக்கு இது செஞ்சாகணும், அந்த டைமுக்கு அது செஞ்சாகணுன்ற ஒரு அவசரமும் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டைம் வந்து சோசியல் மீடியாவோ ஒரு மொபைல்ஸோ வந்து நம்ம டைம் நிறைய எடுத்துக்குது. அதனால தான் நம்மளுக்கு இந்த அவசரம் இருக்கிறதா வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அதாவது இப்போது நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நீங்கள் ஃபோனை எடுப்பீங்க, ஆனால் அது வந்து உங்கள் 1/2 hour 1 hour உங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துரும் இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் செய்யலான்னு பிளான் பண்ண வேலை வந்து உங்களுக்கு அதற்கான நேரம் குறைஞ்சிடும். இதெல்லாம் தான் நம்ம வந்து நம்ம டைமை வந்து சரியாக மேனேஜ் பண்ணுறதும் இதெல்லாமுமே நமக்கு வந்து அந்த மன அழுத்தங்களை நம்மளுக்கு வந்து குறைக்கக்கூடிய விஷயம்.
1: ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க.
0: உணவு முறையிலேயாகட்டும் நம்மளோட வாழ்க்கை முறையிலேயாகட்டும் ஒரு சுய ஒழுக்கம்ங்கிறது கண்டிப்பாக தேவையாக இருக்கும்.
1: ஷோர் மேம், அதாவது சின்னவங்கலேருந்து பெரியவருக்கு ஈஸியாக அடிக்ட் ஆகிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் தான். சும்மா சாதாரணமாக வந்து எடுப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும், ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1.5 hour கடந்து அதில் அந்த போதை மாதிரி அதிலே அவங்க வந்து மூழ்கிடுறாங்க, வெளியே வர்றதே இல்லை.
0: கண்டிப்பாக இப்போ அதே போல் நம்ம இப்போ வந்து அதில் வர வீடியோஸ் அந்த ஸ்க்ரால் பண்ணுற அந்த ரீல்ஸோ ஷார்ட்ஸ்லேயோ ஆகட்டும் நம்ம பார்க்குற கண்டென்ட் வந்து அதாவது ஒரு மோட்டிவேஷ்னல் கண்டென்ட்டாக இருக்கும்போது அது நம்ம கண்டிப்பாக ஒரு லைஃப்பில் ஒரு பெனிஃபிட்டு தான் கொடுக்கும். ஆனால் இப்போ நிறைய ஃபுட் ரிவ்யூவர்ஸ்லாமே போடுறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட பிரெயின் எப்படி பழகி இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு உணவை பார்த்தாலோ இல்லை வந்து அந்த ஸ்மெல்ல வந்து நம்ம இது பண்ணும் போதோ நம்மளுக்கு வந்து அந்த ஹங்கர் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகுற மாதிரியான ஒரு இது இருக்கும். அதெல்லாமே நமக்கு ஒரு தூண்டுதலாக தான் வந்து இருக்கும். ஓகே, நமக்கு இப்போ இந்த உணவு கிடைக்க போகுது அப்படின்னு நம்மளோட பாடி வந்து அசியூம் பண்ணிக்கும். இதெல்லாமும் ஒரு வந்து ஒரு குட்டி குட்டி ரீசன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பெரிய நோயை வந்து கட்டமைக்குது. அதே போல் நம்ம பார்த்தோன்னா இப்போ உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம எளிய மனிதர்கள் அதாவது அன்றாட தினக்கூலிகள் இவங்களுக்குமே அதிகமான ஒரு சர்க்கரை நோய்கள் வந்து வரதை நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது முந்தைய காலகட்டத்தில் ஒரு 80கள் 70களில் வந்து இது வந்து ஒரு பணக்கார நோயாக தான் வந்து நம்ம அடையாளப்படுத்திகிட்டு இருந்தோம். அப்போ நம்மளோட உணவு முறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எப்படின்னு சொன்னோம்னா இப்போ நமக்கு வந்து இப்போ எங்களோட தாத்தா பாட்டி காலத்தில் அப்படின்லாம் பார்த்தோம்னா ஒரு இட்லி தோசை அந்த மாதிரியான உணவுகளே வந்து ஒரு பண்டிகை கால உணவுகளாக தான் இருந்தது. இப்போ வந்து இட்லி தோசை தான் நம்மளோட அன்றாட உணவுகளாக இருந்தது. அதே போல் நமக்கு நிறைய இந்த வடை இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு அரிய உணவுப் பொருளாக தான் இருந்தது. இப்போ எல்லாமே எல்லா பொருள் உணவுப் பொருட்களோட அவைலபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால் ரொம்ப கன்செப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாதாரண

0: நம்ம வந்து அந்த காலத்தில் ஒரு டீ குடிப்பாங்க, வேலை செய்கிறவங்க ஏதோ ஒரு டீ குடிப்பாங்க, ரெண்டு டீ குடிப்பாங்க. இப்போ வந்து நான் பொதுமக்கள் நோயாளிகள் கிட்ட வந்து நம்ம கேட்கும் போது, ஹிஸ்ட்ரி கேட்கும்போது எத்தனை டீ குடிப்பீங்க, காஃபி குடிப்பீங்க, அதெல்லாமே வந்து நம்ம கேட்குறோம். அப்போ போது சர்வசாதாரணமாக 5-6 சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு ஒரு இதுலேயும் ஒரு 150 கலோரிகள் இருக்கும். அதுலேயே கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அந்த சத்தில் பாதி கிடச்சிரும். அதுக்கு மேலே நம்ம எடுக்கிற உணவுகள் அப்படிங்கிறது கூடுதலான இதுதான். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு வந்து நீரிழிவு நோயையும் இரத்த அழுத்தத்தையும் உண்டாக்குறது, உடல் பருமனையும் உண்டாக்குறதுக்கு நமக்கு வந்து காரணமாக அமைஞ்சிருது.
1: சரிங்க மேம், இப்போது இந்த உடல் பருமன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த இரத்த அழுத்தத்துக்கும் நீரிழிவு நோய்க்கும் வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குங்களா?
0: கண்டிப்பாக அதுவும் ஒரு முக்கியமான காரணியாக தான் வந்து பார்க்கப்படுது. அதே போல் இப்போ பெண் குழந்தைகளுக்கு நம்ம பார்க்கும்போது பிசிஓடி, இப்போ பிஎம்ஓஎஸ் அப்படின்ட்டு அது பெயர் மாற்றம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து இந்த சர்க்கரை நோயோட அந்த இன்சுலின் அதோட ஒரு குறைபாடுனால தான் நம்மளுக்கு வந்து வரதாகவும், அந்த குழந்தைகளுக்கும் பெரியவங்களும் ஆகும்போது ஒரு சர்க்கரை நோய் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உடல் பருமன், அதாவது அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா, அதாவது வயிற்றை சுற்றி இருக்க ஒரு கொழுப்பு சேர்ந்த இதுதான் வந்து நம்மளுக்கு உடல் பருமனையும், அதாவது இரத்த அழுத்தத்தையும் சர்க்கரை நோயையும் நமக்கு வந்து எளிதில் வந்து நமக்கு உண்டாக்குறதுக்கு காரணியாக அமையுது.
1: சரிங்க மேம். மேம் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசை கடந்தாவே கண்டிப்பாக இது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவென்ஷனாக யோசிச்சு ஒரு சில லைஃப் ஸ்டைலில் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்களுக்கு என்ன மேம் சொல்லலாம்?
0: கண்டிப்பாக இப்போ நம்ம எடுக்கிற லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது, இப்போ நீங்கள் அதாவது ஒரு உடற்பயிற்சிகள் செய்கிறதையோ இல்லை வந்து நம்ம உணவு கட்டுப்பாடுகளில் இருக்கிறதையோ நம்ம வந்து கண்டிப்பாக ஊக்குவிக்க தான் செய்கிறோம். அதே போல் ஆனால் அது இல்லாமல் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து சமூக வலைதளத்தில் வரக்கூடிய இதெல்லாம் இது சர்க்கரை நோயை வரவே செய்யாது அப்படின்லாம் சில மூலிகைகளையெல்லாம் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதையெல்லாம் அவங்க வந்து அதை எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு நார்மல் இண்டிவிஜுவலுக்கு அது அளவுன்றது உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாததுனால அவங்க அதை எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சடனாக ஒரு ஹைப்போக்ளைசீமியா போயிட்டு ஒரு மயக்கம் வர்றதுக்கான இதாகும். ஸோ அது வந்து ஒரு சித்த மருத்துவத்துக்கோ மூலிகை மருந்துகளுக்கோ ஒரு கெட்ட பெயரை தான் உண்டாக்குமே ஒழிய, மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரியான பொருட்கள், அதாவது ஒரு ஆவாரம் பூ டீ எல்லாம் குடிங்க அப்படின்னு நிறைய சஜஷன் வர்றதை நம்ம பார்க்குறோம். அதையெல்லாம் வந்து ஒரு மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டான்னு பொதுமக்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கிறேன்.
1: சரிங்க மேம், நீங்கள் சொல்லும்போது ஆவாரம் பூட்டி அதே மாதிரி இந்த பட்டல் அவங்க இதெல்லாம் கொதிக்க வச்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வலைதளங்களில் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை அப்படியே வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் ஒரு சித்த மருத்துவர்கிட்டயோ யாராச்சும் ஒரு ஜென்ரல் டாக்டர்கிட்ட ஒரு சின்னதாக ஆலோசனை கேட்டுட்டு அதை வந்து நம்ம செயல்படுத்துறது நம்ம உடம்புக்கு நல்லது.
0: கண்டிப்பாக இப்போ நம்ம பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் ஒரு மனிதரோட உடல்நிலையை நம்ம ஆராய்ஞ்சிட்டு தான் நம்ம எந்த ஒரு மருத்துவ முறையாக இருந்தாலும் மருத்துவ குறிப்பாக இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு மருத்துவ முறை வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து பொருந்தாது,
1: ஏன்னா ஒவ்வொருத்தர் உடலும் வந்து வேற மாதிரி இருக்கும். மேம் இணைப்பில் ஒரு நேயர் வராங்க, அவங்களோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
2: காலை வணக்கம்மா.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: நான் அரசம்பட்டி காவகரை ரிட்டையர் ஏ முருகன்மா.
1: கேளுங்க உங்களோட கேள்வி.
2: வணக்கம். உங்களுக்கு
0: வணக்கம் ஐயா.
2: இப்போ வந்து எனக்கு வந்து வயசு 82 வா.
0: சரிங்க.
2: 72.
0: சரிங்க ஐயா.
2: பிபி இல்லம்மா, பிபி இருக்கு, சுகர் இல்லம்மா, இது பரம்பரை நோயா இல்ல வந்து நம்ம சாப்பிடறதுனால வந்து சுகர் எதனா வருமாமா, அது கொஞ்சம் விளக்கமா கொஞ்சம் சொல்லுமா?
0: இப்போ வந்து நம்மளுக்கு ரத்த அழுத்தமும் நீரிழிவு நோயும் நம்ம வந்து இணை நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது
1: இருந்தால் அது கண்டிப்பாக வரும்,
0: கண்டிப்பாக வரும் அப்படின்றது கிடையாது. நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கலன்னா நமக்கு கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறோம். இப்போ வந்து 72 வயதுனால அவருக்கு ஒரு இரத்த அழுத்தம் இருக்கிறது நமக்கு வயது முதிர்வின் காரணமாக வரக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். அதனால அவருக்கு இது சர்க்கரை நோய் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவர் உணவு கட்டுப்பாடும் ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சிகள், எளிய உடற்பயிற்சிகளையும் செஞ்சிட்டே வரும்போது அவரால் அந்த சர்க்கரை நீரிழிவு நோய் வராமல் அவரால் தற்காத்துக்க முடியும்.
1: சரிங்கம்மா, அவர் கேட்ட மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரம்பரை நோயாக இருக்க வாய்ப்பு இருக்கு.
0: கண்டிப்பாக பரம்பரையும் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக தான் வந்து இப்போ பார்க்குறோம். அதாவது நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு இருக்கும்போது நம்மளுக்கு வரத்துக்கான
1: வாய்ப்புகள்
0: அதிகமாக இருக்குது. அதை நம்மளால் தவிர்த்துக்கவும் முடியும். நம்மளோட உணவு முறைகள், நம்மளோட பழக்க வழக்கங்களில் வர மாற்றங்கள் செய்யும் போது நம்மளால் அதை தவிர்த்து

0: இருக்கும், கண்டிப்பா முடியும்.
1: சரிங்க மேம், அடுத்த நேயரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம் மேடம். எம்எல் முருகேசன், காமராஜர் மருதேவி.
1: கேளுங்க உங்களோட கேள்வி.
2: கோவம் ஓவர அதிகமா ரொம்ப காரணமா
1: காரணமா
0: அவருக்கு கோபம் அதிகமா இருந்தா குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், மற்றவங்க செய்யற தவறுகளை வந்து ஏத்துக்க முடியாததா இருக்கலாம். அவரவருக்கு ஒரு தனித்தனி வாழ்க்கை இருக்கு, அவரவர் முடிவு வந்து தனித்தனியானது. எல்லாருடைய வாழ்க்கையும் நம்ம கண்ட்ரோல்ல எடுக்க முடியாது. இது போன்ற ஒரு
1: நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாது.
0: நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், சில பல விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காதுங்கும் போது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்களுக்கு மட்டும் நம்ம கவலைப்பட்டாலோ கோவப்பட்டாலோ போதும். நம்மளோட மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிற விஷயங்கள் என்னன்னு நம்ம தேடி அதில் நம்மளோட நேரத்தை வந்து செலவிடும் போது நம்மளோட கோபமும் நம்மளுடைய மன அழுத்தமும் குறைஞ்சி வரதை நம்மளால பார்க்க முடியும்.
1: சரி மேம், கோபம் வரும்போதில் இதை செய்யுங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் என்ன மேம் சொல்வீங்க?
0: கோபம் வரும்போது நம்ம வந்து அந்த சமயத்தில் நம்ம பேசாம

0: கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களுக்கு மட்டும் நம்ம கவலைப்பட்டாலோ கோவப்பட்டாலோ போதும். நம்மளோட மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிற விஷயங்கள் என்னன்னு நம்ம தேடி அதில் நம்மளோட நேரத்தை வந்து செலவிடும் போது நம்மளோட கோபமும் நம்மளுடைய மன அழுத்தமும் குறைஞ்சி வரதை நம்மளால் பார்க்க முடியும்.
1: சரி மேம், கோவம் வரும்போதில் இதை செய்யுங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் என்ன மேம் சொல்வீங்க?
0: கோவம் வரும்போது நம்ம வந்து அந்த சமயத்தில் நம்ம பேசாமல் இருக்கிறது வந்து பல பிரச்சனைகளை வந்து நமக்கு வந்து தவிர்த்துக்க முடியும்.
1: இவர் சடனாக எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருதுன்னு சொல்கிறாரு இல்லையா, இவருக்கு என்ன மேம் சொல்யூஷன் சொல்லலாம்? ஒரு மெடிடேஷன் சொல்லலாமா?
0: கண்டிப்பாக ஒரு காலையிலையும் இரவுலையும் அவர் வந்து தூங்கிறதுக்கு முன்னையும் தூங்கிறதுக்கு தூங்கி எழுந்த பின்னு ஒரு 10 நிமிஷமும் அவர் வந்து எந்த எதையுமே மனதில் என்னை நினைக்காமல் வெறுமனே கண்களை மட்டும் நல்லா மூடிட்டு அமைதியாக வந்து அப்படின்னு
1: ஒரு சிலர்லாம் யோகாலே வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த ஓம் அப்படின்ற வார்த்தையோ இதை வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கும்போது மனசை ஒருநிலைப்படுத்த உதவும் அப்படின்னு
0: சொல்லி ரொம்ப நல்ல ஒரு நம்மளை மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் இதாகவும் இருக்கும். நம்ம ஏன் இந்த ஒரு இந்த பண்பலையில் நம்ம சொல்லலைன்னா அது ஒரு மதம் சார்ந்து நிறைய பேர் எடுத்துக்கிறதுனால நம்ம அதை வந்து இங்கே சஜஸ்ட் பண்ணலை. இண்டிவிஜுவலாக நம்ம கேட்கும் போது அதை நம்ம சஜஸ்ட் பண்ணோம்.
1: நிறைய இந்த மாதிரி இருக்குது, அவங்கவுங்களுக்கு என்ன விருப்பமோ அதை ஏதாச்சும் வந்து நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். சரிங்க மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேரம் காலை 9:23, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்தன்கோ. சரி சரி வசந்தன்கோ,
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தான வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
2: பிஏ தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட், எம்எட் என நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
2: கான்டாக்ட் 9524936156.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.

0: கிடைக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
6: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
12: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
13: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
14: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
15: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
14: எப்படி தெரியும்?
15: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
16: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
17: That's right.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ, வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் காலை 9:35 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
18: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
19: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
20: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
19: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
21: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள், கிருஷ்ணகிரி.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
7: வானலையில் வசந்தம். இன்று சித்த மருத்துவத்தில் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு சிகிச்சை முறைகள் நேரலையில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் தொப்பூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய சித்த மருத்துவர் P. கண்மணி அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய சந்தேகம்

0: கேட்டு தெளிவு பெறலாம். அறிமுக நேர்கள் 0434-2 என்ற முன்னணி பெண்ணோடு 2444-0303 மற்றொரு 9486-8111025 மற்ற நேர்கள் 0434-2 என்ற முன்னணி பெண்ணோடு 2444-0301 மற்றொரு 9486-5202025 இந்த எண்கள் அழைக்கலாம். மேம், இந்த பிபி சுகர் இதை பற்றி நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் பற்றியும் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தோம், தொடர்ந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நேயர்கள் வந்து இணைப்பில் இருக்காங்க, அவங்களோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நான் வேலூர் மாவட்டம் பட்படி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன் மேடம்.
0: கேளுங்க உங்களோட கேள்வி.
1: மேம், இந்த டீனேஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த மெடிடேஷன் அண்ட் யோகா அப்படிங்கிறது கோபத்தை கம்மி பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி இந்த மனசுல வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்மோனல் ரியாக்ஷன்ஸ், அதனால கூட இளையோருக்கு அதிகமாக டீனேஜர்ஸ்க்கு கோபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இது உண்மைதானா? ஹார்மோன் ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கோபம் வருவதற்கு?
2: கண்டிப்பாக வந்து ஹார்மோன் வந்து ஒரு முக்கியமான காரணியாக தான் பார்க்கப்படுது. இது வந்து ஸ்பெஷலி வந்து பெண்களுக்கு வந்து இது நம்ம ரொம்ப நல்லாவே பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ வந்து அவங்களோட பீரியட்க்கு முன்னாடி டைம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மூட் ஸ்விங் வர்றது வந்து அந்த ஒரு ஹார்மோனோட குறைபாடுனால வந்து பார்க்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸியாகவே அவங்க ரொம்ப எளிதாக வந்து கோவப்படுவாங்க. அதே போல் டீனேஜர்ஸ்க்கு வந்து கோபம் வருது அப்படின்னா நம்ம அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து, நம்மளும் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த கோபமாகவே சொல்லும் போது அவங்களோட ரியாக்ஷனும் கண்டிப்பாக கோபம்.
0: அந்த ஏஜ்ல எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம்
2: கண்டிப்பாக செய்யும். ஏன்னா அவங்க வந்து முழுசாக வளரவும் கிடையாது, வளராமல் குழந்தைங்களும் கிடையாது, பெரியவங்களும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பருவம் அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து நம்ம வந்து கையாள்கிற விதம் தான், அதை பொறுத்து தான் அவங்களுடைய கோபத்தை வந்து நம்ம இது பண்ண முடியும்.
0: மெடிடேஷன்
2: யோகா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது நல்ல பலன்களை தான் கொடுக்கும்.
0: சரிங்க மேம், அடுத்த நேரம் ஒரு கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: சித்த வைத்திய டாக்டருக்கு வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
3: இந்த சுகர் பத்தி ரொம்ப விளக்கமா கொடுக்குறீங்க.
2: சரிங்க ஐயா.
3: இப்போ இந்த சித்த வைத்தியத்துல இந்த அதிகமா சுகர் இருக்கிறவங்க வேப்ப கொழுந்து சாப்பிடு, கொய்யா கொழுந்து சாப்பிடு,
2: கண்டிப்பா
3: நாட்டு வைத்தியத்துல சொல்றாங்க, அது எப்படி பலன் கிடைக்குமா?
2: அதுதாங்க ஐயா, இப்போ வந்து உங்களுக்கு சர்க்கரை அளவு எந்த அளவில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணுங்க ஐயா.
0: அதுக்கு முதல்ல மருத்துவர்கிட்ட நாம
2: கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட போகும்போது உங்களுக்கு வீட்டு மருத்துவ குறிப்புகள்லேயே அது வந்து குணப்படுத்த முடியுமா, அல்லது வந்து நிறைய மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது, மதுமேக சூரணம், மதுமேகம் கேப்சியூல், அதுக்கப்புறம் வந்துட்டு சீந்தில் மாத்திரை, வில்வம் மாத்திரை, ஆவாரை குடிநீர், அது வந்து நாங்கள் நோயாளிகளுக்கு எந்த அளவில் சர்க்கரை அளவு இருக்குது, அவங்களுடைய பக்க விளைவுகள், அதாவது நியூரோபதி, நெஃப்ரோபதி, அதுக்கப்புறம் ஹார்ட் டிசீஸ், இதெல்லாம் எந்த லெவலில் இருக்குது, இல்லை ஏதாவது காலில் வந்து ஏதாவது அல்சர்ஸ் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய சர்க்கரை அளவுகளையும் பார்த்துட்டு அவங்களுக்கு நாங்கள் வந்து மருந்துகளை வந்து பரிந்துரைப்போம்.
0: அவங்களே வந்து கேட்டுங்களா நம்ம வீட்டிலே இந்த
2: கண்டிப்பாக
0: கொழுந்தா என்ன சாப்பிட்றது, கொய்யா கொழுந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் அப்போ வந்து,
2: அதாவது இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கிற சர்க்கரை நோயாளிகள் வந்து வீட்டு குறிப்புகளையே பயன்படுத்திக்கணும். அதே போல் இப்போ நம்ம வீட்டு குறிப்புகள் பயன்படுத்திட்டுறோம், நம்ம முழுமையாக சர்க்கரை நோயிலேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சக்கூடாது. நம்ம வந்து சரியாக நம்ம வந்து அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு 3 மாதங்களோ 6 மாதங்கள் இடைவெளியில் நம்ம அதை வந்து மானிட்டர் பண்ணிக்கணும். நமக்கு இந்த மருந்து வந்து செட் ஆகிட்டு இருக்கா, நமக்கு வந்து இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்போவுமே செஞ்சுட்டு தான் இருக்கணும். அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து தான். இப்போது ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியில் இருந்தாலும், எந்த ஒரு குடும்பத்தில் வந்து காலையில் டீ அப்படின்னு எடுத்துக்கிறாங்கன்னா கூட வந்து 2 பிஸ்கட்டோ ஒரு 2 ரஸ்க்கோ எடுத்து சாப்பிட்றாங்க. அதில் வந்து ஒரு மறைபொருளாக இருக்கக்கூடிய ஹிடன் சுகர்ஸ், அதெல்லாம் நம்ம சுகரில் டீ போட்டுக்க, ஐ மீன் டீயில் சுகர் போட்டுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கூட எடுத்துக்கிற பிஸ்கட்லேயோ ரஸ்க்லேயோ அதை விட அதிகமான சுகர் வந்து இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து நமக்கு அது மேட்ச் பண்ணிடும். அதனால நமக்கு அந்த சுகர் நம்ம எடுத்துக்கிறோன்ற ஒரு கான்சியஸில் இல்லாமே நிறைய அந்த மாதிரி சுகர்ஸ் நம்ம வந்து நிறைய கன்சியூம் பண்ணுறோம். அதே போல் இப்போ லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நம்ம வந்து விருந்துகளுக்கெல்லாம் போகிறோம் இல்லைங்களா, அதாவது முதல்லலாம் வந்து ஒரு ஸ்வீட்டு, ஒரு பழம் வைப்பாங்க. நம்ம விருந்துகள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிற உணவுகள் பெரும்பாலும் சர்க்கரை சார்ந்த உணவுகளாக தான் இருக்கும், அதாவது மாவு பொருட்களாக தான் இருக்கும், ஒரு சரிவிகித உணவாக

0: கண்டிப்பாக இருக்காது. ஒரு காய்கறிகளும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஒரு புரதச்சத்து அதில் சுத்தமாகவே இருக்காது. ஒரு நெய்யோ எண்ணெய்களோ சேர்ந்த உணவாக தான் இருக்கும். இப்போ வந்து இப்போல்லாம் இருக்க விருந்துகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டோட நிறுத்துறதில்ல. ஒரு பாயசம் வைப்பாங்க, ஒரு ஸ்வீட்டு, இன்னொரு ஒரு ஃபேன்சி ஸ்வீட்டு ஒன்று ஏதாவது வைப்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் த கவுண்டரில் வந்து உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும், திரும்ப ஏதாவது ஒரு பாதாம் பால், ஒரு அந்த மாதிரி நிறைய அவங்கவுங்களோட செல்வ நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து வெரைட்டியாக அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம அங்கே கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காகவே நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளோட உடல்நிலை எப்படி இருக்குது, நம்மளோட உடல் பருமன் எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சுட்டு தான் நம்ம வந்து உணவுகளை உட்கொள்ளணும். அதாவது நம்மளோட கண்ட்ரோல் தான் வந்து இதில் ரொம்ப ஒரு மெயினான ரோல் வந்து பிளே பண்ணும்.
1: அதான் நாம விசேஷத்துக்கு மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம் அப்படின்னா பாதிக்கப்படுறது நம்மளோட உடல்நிலை.
0: கண்டிப்பா.
1: சரி மேம், அடுத்த நேரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்.
2: இருவருக்கும் இனிய காலை வணக்கம். பன்னெண்டு
1: கேளுங்க உங்களோட கேள்வி.
2: எனக்கு இப்ப வயசு 71 ஆகுது.
0: சொல்லுங்க.
2: எப்பயாவது ஒரு டைம்ல ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி ஒரு மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. அந்த சமயத்துல ஒரு ரெண்டு கல் உப்பு வாயில போட்டேன்னா அது கொஞ்சம் சரியாயிடுதுங்க. அது செய்யலாமா இல்ல என்ன செய்யலாம்?
0: கண்டிப்பாக இப்போ இவங்க உப்பு வாயில் போட்டுக்கிறேன்றது வந்து ஒரு சரியான நடைமுறையாக வந்து இல்லை. அதாவது இப்போ ஒரு லேசான மயக்கம் தலை சுற்றல் வந்து வரத்துக்கு இப்போ ஒரு சுகர், அதிகமான ஒரு சுகர் காரணமாக இருக்கலாம், இல்லை லோ சுகரும் காரணமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு வந்து நம்மளோட நீர் சத்து குறைபாடும் வந்து ஒரு காரணமாக
1: இருக்கு.
0: என்ன காரணம்ன்றது நம்ம வந்து ஒரு பிளட் டெஸ்ட் மூலமாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது பார்த்துட்டு நமக்கு என்ன பிரச்சனைகளும், ஏன்னா இப்போ வந்து காலநிலை பருவநிலையும் வந்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு இதுவாக தான் இருக்குது. அதாவது இப்போ வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் நமக்கு நீர்ச்சத்து இழப்பு உடலில் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து உப்பு சர்க்கரை கரைசல் அதாவது ஓஆர்எஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் எடுத்துக்கும் போது அந்த இது வந்து நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். ஆனால் நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து மருந்துகள் எடுத்துக்கோ.
1: சரிங்க மேம், அடுத்த நேரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம்.
3: அந்த பழைய தருமபுரி இந்த குண்டல்பட்டியில இருந்து தர்மலிங்கம் பேசுறேன்.
1: கேளுங்க உங்களோட கேள்வி.
3: பிபி சுகர் பத்தி நிறைய விளக்கம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம்
1: தான்.
3: ஆனா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பேசிக் ரீசன் ஒண்ணு இருக்குங்க. அப்படி பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எல்லா விவசாய முறைகள் எல்லாமே வந்து இயற்கையா இல்லாம மாட்டு சாணம் இந்த 20 உரங்கள் மற்ற எல்லாத்தையும் போட்டு எல்லாமே வந்து கெமிக்கலைஸ்
1: ஆயிருக்கு.
3: அதான் நம்ம சாப்பிடுறோம். குச்சி மருந்து அடிக்காம எந்த ஒரு பயிருமே வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு பிறகு குச்சி மருந்து அடிக்காம எந்த பயிரும் விளையாடுறது இல்லை.
0: நிறைய பேர் இப்ப மரபு நோக்கி திரும்பிட்டு தான் இருக்காங்க. மரபு அரிசிகளையோ மரபு காய்கறிகளையும் கண்டிப்பா. இப்ப அதுதான் இப்ப நம்ம அந்த உணவுகள் எடுக்கும் போதுமே நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. அதற்கு காரணம் வந்து நம்மளோட அளவுகள் தான். இது ஹெல்தி ஹெல்தி நம்ம நிறைய ஐட்டத்தை நம்ம நிறைய எடுத்துக்கிறதும் வந்து அதுவும் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நோய்களுக்கு வழி. அதாவது ஹெல்தி அந்த கடல உருண்டை ஹெல்தி, எள்ளு உருண்டை ஹெல்தி, நம்ம அதையே டெய்லி 2-3 சாப்பிடும் போது
1: அதுவும் நமக்கு போயிடுது.
0: அதுதான் அந்த அளவுகள்லயும் நம்ம ஒரு கவனம் கொள்ளணும் கண்டிப்பா.
1: சரிங்க மேம், அடுத்த நேரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: நான் தர்மபுரி மதிகோன் போகலையும் மோகன் பேசுறேமா.
1: கேளுங்க.
3: டாக்டர் மகோ வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
3: ரொம்ப அருமையா சிறப்பா சொல்லிருக்கீங்க. அனைத்து தரப்பு மக்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரி வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றிங்க ஐயா.
3: இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு முன்னாடி பெரு வயசுல 110-115 வரைக்கும் இருக்கு சுகரு.
0: சரிங்க ஐயா.
3: சாப்பிட்டு பின்னாடி 210 வரைக்கும் வருது. ஆனா இனிப்பு வாங்கிய வந்து நீ அவாய்ட் பண்ணிட்டுனா மாத்திரை எடுத்துக்க தேவைன்னு சொல்லிட்டு மருத்துவர் சொல்லியிருக்கிறாங்க.
0: கண்டிப்பாங்க ஐயா.
3: இதுல சித்த மருத்துவத்துல வந்து ஏதாச்சும் மருத்துவம் எடுத்துட்டா அந்த 210 வந்து நீ சாப்பிட்டு பின்னாடி அது ஏதாச்சும் 150-160-180 கண்ட்ரோல் வரதுக்கு வாய்ப்புன்னா இந்த மாதிரியான
0: இனிப்புகள் எடுத்துக்கலாம், அது குறிப்பிட்ட அளவுல எடுத்துக்கலாங்கய்யா. இப்ப வந்து நம்ம உணவுகள் நம்ம எடுத்துக்கும் போதுதான் அதிகமாகுது அப்படின்றாரு. அப்பனா வந்து அவர் வந்து

0: எளிதில் வந்து ஜீரணமாகக்கூடிய, எளிதில் வந்து ரத்தம் சர்க்கரை அளவு உயரக்கூடிய உணவுப் பொருளாக எடுத்துப்பார். அதை நம்ம எப்படி வந்து மாடிஃபை பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட வந்து கீரைகள் காய்கறிகளை வந்து நம்ம வந்து ஒரு லஞ்சில் தான் சாப்பிடணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். அதாவது நம்ம வந்து காலை உணவாகட்டும் இரவு உணவுலேயும் நம்ம வந்து அதையெல்லாம் சேர்த்துக்கும் போது நம்ம உணவு வந்து ஜீரணமாகிறதுக்கு ஒரு கொஞ்சம் சிறிய அளவு தாமதம் கிடைக்கும், தாமதமும் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு சேர்றது அளவு வந்து கொஞ்சம் அதோடய வேகம் வந்து குறைவாக இருக்கும். இன்னொன்று வந்து சித்த மருத்துவத்தில் அதற்கான மருந்துகள் வந்து சிறப்பான மருந்துகள் வந்து நல்லாவே இருக்குது. மதுமேக சூரணம்ங்கிறதும் நிலவேம்பு குடிநீர்ன்றதும் மருத்துவரோட ஆலோசனை மற்றும் பரிந்துரையின் பேரில் அவர் எடுத்துக்கும் போது அவருக்கு வந்து ரொம்ப அழகாக நம்ம வந்து சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும்.
1: சரிங்க மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக நிகழ்ச்சியில் விளம்பர இடைவேளை.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கரர்கள் தர்மபுரி.
4: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
5: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
4: செம்ம டேஸ்ட்,
5: இதமானது சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
6: பெண்ணகரம் ரோடு, ஆட்டக்காரன்பட்டி, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம்.
9: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: கலைமகள் கலாலியா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோல் 2633.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும்

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: நேரம் காலை 9:51 கேட்டு ரசித்திருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம். இன்று சித்த மருத்துவத்தில் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு சிகிச்சை முறைகள் நேரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் தொப்பூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய சித்த மருத்துவர் பி கண்மணி அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவுபெற்று தான் இருக்காங்க. நம்ம மேமும் தொடர்ந்து அவங்களுக்கான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. மேம், இணைப்பில் இன்னும் நேயர்கள் இருக்காங்க, அவங்களோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
6: வாமிட்டு வாயில அந்த பித்த மாதிரி சொல்லிட்டு வாயில கஷ்டப்படுகிறதுமா.
5: சரிங்க, நீங்களே

0: முடிவு பண்ணிட்டீங்களா?
1: அதுதான் எங்க அம்மாவுக்கும் அப்படியே இருந்துச்சு, இப்ப அடுத்து எனக்கும் அப்படியே இருக்குதும்மா.
2: கண்டிப்பா இவங்களுக்கு வாந்தி வருது அப்படின்னு சொல்றாங்க, தலை சுத்தல் வாந்தி இருக்கு அப்படின்றாங்க. இப்ப நம்ம வந்து இது நமக்கு ஒரு ரத்த அழுத்தத்துக்கான ஒரு அறிகுறியாகவும் நம்ம பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளா அப்படின்றதையும் நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா வாமிட்டில் வந்து பித்தமாக வருது அப்படின்னு ஒன்று ஒரு சொல்கிறாங்க, வாய் கசப்பு இருக்குது அப்படின்றாங்க. அவங்களோட ஜீரணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்டு அவங்களுக்கான மருந்துகளை வந்து நம்ம ஆலோசனையின் பேரில் நம்ம வந்து தரலாம்.
0: சரிங்க, அடுத்த நேயரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம்.
3: மணிமேகலா பேசுகிறோம்மா.
0: கேளுங்க மணிமேகலை.
3: அதாவது சித்த மருந்து வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அதுக்கு வந்து உணவு கட்டுப்பாடு இருக்காமா? ஏன் கேக்குறேன்னா, இப்போ வந்து நிறைய உணவுகள் பாக்கெட்ல அடிச்சு வச்சு உணவுகள் வந்துடுச்சு, ஃபாஸ்ட் ஃபுட்னு வந்துடுச்சு, அப்படின்ற போது உணவு ஃபாலோ பண்றது எந்த அளவுக்கு முக்கியமானது?
2: கண்டிப்பாம்மா, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது இப்போ சித்த மருந்துகள் அப்படிங்கும் போது அதில் நிறைய இருக்குது உங்களுக்கு, அதாவது பற்பம், செந்தூரம், கட்டு, கிழங்கு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குது, மாத்திரைகள் அந்த மாதிரி. நம்ம என்ன நோய்க்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம உணவு கட்டுப்பாடு சொல்லுவோம். அதாவது இப்போ வந்து ஒரு சாதாரண இப்போ நம்ம பேசிகிட்ருக்க சர்க்கரை நோய், அப்புறம் நீரிழிவுக்கு நம்ம உணவு கட்டுப்பாடுன்றது ஒரு அத்தியாவசியமான ஒன்று. மருந்துகள் எடுத்துக்கிறதுனால அப்படின்றது கிடையாது, மருந்துகளுக்கான பத்தியம் அப்படிங்கிறது கிடையாது, இது வந்து நோய்க்கான பத்தியம் தான் நம்ம சொல்லுவோம். இப்போ நிறையா சித்த மருந்துகள் எடுத்துக்கும் போது பத்தியம் இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து பெருமருந்துகள்னு சொல்லக்கூடிய பற்பம் செந்தூரம் எடுத்துக்கும் போது தான் நாங்கள் வந்து அந்த பத்தியத்தை வந்து ரொம்ப மிக முக்கியமாக வலியுறுத்துவோம். அதாவது உப்பு புளி குறைவாக சாப்பிடுவது, அந்த மாதிரி எண்ணெய் நீக்கி, அது வந்து அந்த மருந்துகளோட அதோட வேகம், ரொம்ப வேகமான மருந்துகள் எடுத்துக்கும் போது தான் நம்ம அந்த பத்தியம் எல்லாம் சொல்லுவோம். இப்போ நார்மலாக இந்த வாழ்வியல் நோய்களுக்கான மருந்துகளுக்கு நமக்கு அந்த மாதிரியான கடுமையான பத்தியங்கள் தேவை கிடையாது. நம்ம உணவு உணவில் நம்ம உணவு கட்டுப்பாடு மட்டும் இருந்தாலே போதுமானது.
0: சரிங்க மேம், அடுத்த நேயரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம்.
4: பாப்பாரப்பட்டி ஏரியா எல் மதுசாமி தசமா இருவருக்கும் வணக்கம்மா.
0: கேளுங்க.
4: ஒரு 30 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் சுகர்ன்றது எங்கேயோ ஒரு ஒருத்தருக்கு தான் இருக்கும். இப்போ என்னடானா 60% 70% வந்துட்டுருக்குது. அது வந்து சுகரை வந்துட்டா குறையிறதே இல்லையா? சில பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு சுகர் வந்துருச்சுன்னா சாப்பாடை வந்து 3 தடவை சாப்பிட்றத வந்து பிரித்து 5 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்காங்க அப்படின்றாங்க. அது நல்லதாம்மா?
2: அதாங்க, நம்மளுடைய உணவு பழக்கம் வந்து ரொம்பவே மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிற உணவு உணவோட அளவுகளை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து ஒருத்தருக்கு ஜீரண சக்தியே ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கும் போது அவர் உணவை வந்து நல்லா பிரித்து எடுத்துக்கலாம். குறைவாக
0: வயசும் ஒரு காரணம்
2: தான், வயசும் கண்டிப்பாக ஒரு காரணம். இப்போ வந்து இப்போ நம்ம மிட் நைட்டில் உணவகங்கள்லாம் இப்போ ரொம்ப காமா அதிகரிச்சிருச்சு. அதுவும் வந்து சாதாரணமான உணவகங்கள்லாம் கிடையாது, நீங்கள் ஒரு 2 மணிக்கு போனால் கூட உங்களுக்கு வந்து ஒரு பிரியாணி கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு காரணங்களாகவும் தான் இருக்குது. உணவை வந்து பிரித்து எடுத்துக்கலாம், அது அது நமக்கு அளவு தான், அளவு முக்கியம்.
0: அது சீக்கிரமா ஜீரணம் ஆகல அப்படின்றவங்களுக்கு
2: கண்டிப்பா பிரிச்சு பிரிச்சு எடுத்துக்கலாம்.
0: அதுக்கும் சுகருக்கும் சம்மந்தம் இல்லாம
2: இருக்கு, சுகருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு. அதான் நம்ம எடுத்துக்கிற உணவை வந்து நம்ம கீரை காய்கறிகளோட சேர்த்து பிரிச்சு பிரிச்சு எடுத்துக்கணும். அதான் நம்ம உணவு அப்படிங்கும் போது நம்ம இட்லி சாம்பார் சட்னி இதெல்லாமே இது இப்படி ஒரு ஃபுல் மீல் இருந்தால் தான் நம்ம உணவா எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துக்கிற ஸ்நாக்ஸும் ஒரு உணவு தான் அப்படிங்கிற. இப்போ நம்ம நார்மலாகவே எல்லாரும் 6 வேளை உணவு சாதாரணமாக எடுத்துட்டு தான் இருக்கோம். 5-6 வேளைங்கிறது ரொம்ப
0: சாதாரணமாக
2: இல்லை, அதுதான் அந்த ஸ்நாக்ஸும் வந்து ஒரு உணவாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அது இல்லாமல் ஓகே இவங்க 6 தடவை சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு 8 மணிக்கு ஒரு 2 இட்லி 10:30 ஒரு 2 இட்லி சாப்பிட்டோம்னா அது இன்னும் வந்து நமக்கு கெடுதல் பாதிப்பை தான் வந்து உண்டாக்கும்.
0: சரிங்க மேம், அடுத்த நேரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்
5: மேடம்.
0: கேளுங்க.
5: கெட்டுப்பட்டி மாடுகாரம் கிருஷ்ணன் பேசுறேன் மேடம்.
0: கேளுங்க
5: மேடம். எனக்கு வந்து பிபி வந்து 130 இருக்கு மேடம். 2 மாசமா அந்த கிராமத்துல வந்து நர்சரியில செக்அப் பண்றாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க போட்டுக்கிட்டு, மாத்திரை போடல மேடம். ஆனால் இதுக்கு வந்து நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணலாமா இல்ல மாத்திரை போடலாமா இல்ல எதுவுமே தேவையா மேடம்?
2: அதான் இப்போ உங்களுக்கு வந்து இது சிஸ்டாலிக் பிபியா டயஸ்டாலிக் பிபியான்னு அவர் வந்து சொல்லலை. சிஸ்டாலிக் பிபி அவரோட பிபி வந்து அவரோட ஏஜும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ அபோவ் 40-45 இருந்தால் 130 நார்மலாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம்.
0: 140 மேலே இருந்தால்
2: கண்டிப்பாக

0: அதனால வந்து அவர் வந்து ஒரு அருகில் இருக்க சித்த மருத்துவரை அணுகி அவருடைய ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கிட்டது மிகவும் நல்லது.
1: சரிங்க மேம், நாம் தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: வானிலையில் வசந்தம், இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த சித்த மருத்துவத்தில் ரத்த அழுத்தம், நீரிழிவு இது குறித்த நிறைய தகவலை தான் மேம் சொல்லிட்டுருக்கோம். நம்ம நேயர்களுக்கு அவங்களோட சந்தேகங்களும் நம்ம கேட்டு ஒரு விளக்கம் கொடுத்தோம் மேம். நிறைவாக, ஏன்னா நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம், நீங்கள் நேயர்களுக்கு வந்து சொல்லணும் இந்த மாதிரி தான் லைஃப் ஸ்டைல் இருக்கணும், எப்படிலாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற தகவலை சொல்லுங்கள் மேம்.
0: கண்டிப்பாக, இப்போ வந்து நமக்கு இது வந்து வாழ்வியல் நோய்களாக பார்க்கறதுனால நமக்கு வந்து உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, சரியான மருத்துவ முறைகள் இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்வை வந்து கட்டமைக்கும். இப்போ அதே போல் இப்போ மருந்துகள் அப்படிங்கும் போது ஆங்கில மருந்துகளோட சித்த மருந்துகளை சேர்த்து எடுத்துக்கலாமா அப்படின்றது நிறைய பேரோட ஒரு சந்தேகமாகவே நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து சித்த மருத்துவத்தையும் ஆங்கில மருத்துவத்தையும் நம்ம வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில். இந்த ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை மத்திய அரசும் மாநில அரசும் மிக சிறப்பாக வலியுறுத்திட்டு வராங்க. கண்டிப்பாக அதற்காகத்தான் வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயும் அரசு மருத்துவமனைகளிலையும் சித்த மருத்துவ பிரிவு, யோகா மருத்துவ பிரிவுகளை வந்து ஏற்படுத்தி பொதுமக்கள் பயன்படும் வகையில் வந்து வச்சுருக்காங்க. அதே போல் நம்ம வந்து எந்த மருத்துவர் அணுகணும் அப்படிங்கிறதுல பொதுமக்களுக்கு, சித்த மருத்துவரில் எந்த மருத்துவர் அணுகணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வந்து இப்போ வரைக்குமே இருக்கிறது இல்லை. ஒரு சமூக வலைத்தளங்களில் பார்த்துட்டோ, அவங்களுடைய கல்வித்தகுதியை வந்து அறியாமலோ, ஒரு பாரம்பரிய வைத்தியர்கள் சொல்லி இப்போ நான் வந்து ஒரு 3 மாதங்கள் இந்த மருந்துகள் எடுத்துக்கிறதுனால நான் சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக விடுபட்டு விடுவீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய போலிகளையும் நம்பி மக்கள் வந்து ஏமாற வேண்டாம். அக்குபஞ்சர் அந்த மாதிரியான மருந்துகளில், இது மாதிரியான மருத்துவ முறைகளில் இப்படியான ஒரு விளம்பரங்களை வந்து நம்ம கேள்விப்படுறோம். பொதுமக்கள் வந்து போலிகளை நம்பி ஏமாறாமல் நல்லா படித்து பட்டம் பெற்ற மருத்துவர்களை அணுகி அவ சிறந்த முறையில் பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அன்பான வேண்டுகோளை வந்து நான் இதன் மூலம் தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: சரிங்க மேம், அதாவது ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல்னா எப்படி மேம் இருக்கும், சுருக்கமாக சொல்லிடலாம் நேயர்களுக்கு.
0: அதாவது இப்போ நம்ம வந்து தூங்கி எழுறதுலேருந்தே நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய இரவு பணிகள் பார்க்குறதும் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம வந்து தூங்குறது அப்படின்றது வந்து ஒரு இரவு ஒரு 9:30 to 10 o'clock நம்ம வந்து நம்மளுடைய தூக்கம் வந்து ஆரம்பிச்சிடணும். அது வந்து ஒரு 8 மணி நேரம் நீடித்திருக்கணும். அதிகாலையில் எழுந்து ஒரு எளிய உடற்பயிற்சிகள் செஞ்சுட்டு ஒரு ஆரோக்கியமான உணவு முறைகள், சரிவிகித உணவுகள், காய்கறிகள், பழங்கள், புரதச்சத்து நிறைந்த உணவுகள், அது மாதிரி நம்ம சரிவிகித உணவுகளை எடுத்துக்கிறதன் மூலமாக நம்ம வந்து ஒரு நல்ல வாழ்க்கை முறையை வந்து மேற்கொள்ளலாம்.
1: சரிங்க மேம், இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்த மருத்துவத்தில் இப்போ நேயர்கள் வந்து மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால்னால் இந்த ரத்த அழுத்தம், நீரிழிவு, இந்த நோய்கள் தான். இதை வந்து எப்படிலாம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம், வந்துட்டால் என்ன பண்ணலாம், வராமல் இருக்க எந்த மாதிரியான உணவு முறைகள்லாம் எடுத்துக்கலாம், ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல்னால் இது தான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு உடற்பயிற்சியும் யோகா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோம் அப்படின்ற நிறைய தகவலை பண்பலையோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றிங்க மேம்.
0: நன்றிங்க மேம்.
1: நேர்களை நிறைவு பெறுகிறது இன்றைய வானொலியில் வசந்தம். இன்று சித்த மருத்துவத்தில் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு சிகிச்சை முறைகள் குறித்து நேரலையில் பல்வேறு தகவல்களை வழங்கினார் தொப்பூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய சித்த மருத்துவர் பி. கண்மணி அவர்கள்.
0: இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மாவட்ட சித்த மருத்துவர் அலுவலர் அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக நிறைய சந்தேகங்கள் கேட்டு ஒரு விழிப்புணர்வை வந்து தெரிஞ்சுக்கிட்ட பண்பலை நேயர்களுக்கும், நமது தர்மபுரி பண்

0: பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: நன்றி மேம். இதுவரை கேட்டு ரசித்தோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேரம் காலை 10:02, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
4: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
5: இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு என்று ஒரு திருக்குறளை கூறிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. என்னங்க புகழ்மதி, என்னைக்கும் கேள்விகளோட வர்ற நீங்க இன்னைக்கு என்ன திருக்குறளோட வர்றீங்க கேட்டேன் நான். இந்த திருக்குறளுக்கு எனக்கு உடனடியாக அர்த்தம் வழங்கியாகணும் சொல்லுங்க, கேள்வியை போட்டார் புகழ்மதி. ஒரு மனிதன் குணமுள்ளவன் சால்புடையவன் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவனுக்கு கெடுதல் செய்கிறவனுக்கும் நல்லதே செய்ய வேண்டும், இதுதான் பொருள். இதப்படிங்க வள்ளுவர் சொல்கிறது சரியாக இருக்கும். கெடுதல் செய்கிறவனுக்கு நாமும் கெடுதல் செஞ்சால் தானே அவனை திருத்த முடியும், இது புகழ்மதி. ஏன், கெடுதல் செய்கிறவனை நல்லது செஞ்சு கூட திருத்தலாம் இல்லையா? இது நான். நண்பர் புகழ்மதி கூறுவது போல நமக்கு எதிரியாக உள்ளவர்களுக்கெல்லாம் நாமும் எதிரியாக மாறிவிட்டால் நாட்டில் எதிரிகள் மட்டுமே எஞ்சியிருப்பர். நல்லவர்களை தேடுவதற்காக வேணும் 4 நல்லவர்கள் நாட்டில் இருக்க வேண்டுமல்லவா? இன்றைக்கு போட்டியாளர் இல்லாத தொழில்களே இல்லை, போட்டியாளர்கள் இல்லாத தேர்வுகளே இல்லை, போட்டியாளர்கள் இல்லாத மனிதர்களே இல்லை. அப்படியானால் நமக்கு வரும் போட்டியாளர்களை எப்படி வெல்வது? போட்டியாளர் ஒரு வியூகம் வகுத்தால் அவருக்கும் மேலான வியூகத்தை நாம் வகுத்தால்தானே நம்மால் அவரை ஜெயிக்க முடியும். ஆனால் வியூகம் நன்மை சார்ந்ததா அல்லது தீமை சார்ந்ததா என்பதில்தான் முடிவு இருக்கிறது. உலகம் வணிகமயமாகி போனாலும் ஊரில் ஒரு பலசரக்கு வணிகர் இருந்தார். சுமாரான பலசரக்கு கடை. அவருடைய கடைக்கு சென்று பொருள்கள் வாங்கினால் அவை சரியான எடையில் இருக்கும், நிறைவான தரத்தில் இருக்கும், சரியான விலையில் இருக்கும் என்று பெயர் பெற்று வணிகம் செய்து வந்தார். நல்ல கூட்டம், நல்ல வணிகம், நியாயமான வருமானம், நிம்மதியான வாழ்க்கை அவருக்கு. இப்படி வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்கொண்டிருந்த தருணத்தில் ஒரு நாள் திடீரென அவருடைய கடைக்கு எதிராக மிகப்பெரிய பல்பொருள் அங்காடி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உருவாகத் தொடங்கியது. இந்த அங்காடி செயல்படத் தொடங்கினால் நம்முடைய கடை அடியோடு படுத்து விடுமே யோசித்தார். அங்காடியும் ஒரு நாள் திறக்கப்பட்டது. அங்கு திரள் திரளாக வாடிக்கையாளர் கூட்டம். தனக்கு எப்போதும் வழிகாட்டியாக திகழும் குருவிடம் சென்றார் பலசரக்கு வணிகர். குருவே, நான் என்னளவுக்கு ஒரு சிறிய கடையை வைத்து நேர்மையாக வணிகம் நடத்தி வருகிறேன், ஆனால் என் வணிகத்திற்கு போட்டியாக இப்போது என் கடைக்கு எதிராகவே மிகப்பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்துவிட்டது, நான் என்ன செய்வது? பணிந்து கேட்டார். குரு, சொலவுக்கு ஒரு சிறிய கடையை வைத்து நேர்மையாக வணிகம் நடத்தி வருகிறேன், ஆனால் என் வணிகத்திற்கு போட்டியாக இப்போது என் கடைக்கு எதிராகவே மிகப்பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்துவிட்டது, நான் என்ன செய்வது? பணிந்து கேட்டார். குரு சொன்னார், இனிமேல் நீ காலையில் எழுந்ததும் பிரார்த்தனை செய். உன் கடை நன்றாக நடக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்வதோடு எதிரே புதிதாக வந்துள்ள அந்த பெரிய கடையும் நன்றாக நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி பிரார்த்தனை செய், எல்லாம் சரியாகிவிடும். 6 மாதம் சென்றது. பலசரக்கு வணிகர் குருவை பார்க்க வந்தார். என்ன ஆயிற்று? குரு கேட்டார். என்னுடைய பலசரக்கு கடையை மூடிவிட்டேன் குருவே என்றார். பிறகு குரு கேட்டார், எதிரே இருந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை வாங்கிவிட்டேன் குருவே என்றார். வாழ்த்துக்களால் கூட எதிரிகளை வீழ்த்த முடியும், அல்லது நம் வசம் ஆக்க முடியும். நம்புவோம் நாளையும் நமது.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: பத்து மணி 7 நிமிடம். தருமபுரி வன்பலை 102.5, ஏற்காடு வன்பலை 103.7. நேர்களை நாம் இணைகிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
0: நீர்கள் இனி கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.

மகாமண்டபத்தின் நடுப்பகுதியில் உள்ள விதானத்தில் சரபேஸ்வரரின் அழகான சிற்பம் ஒன்று உள்ளது. சரபேஸ்வரர் மூன்று கால்களுடனும் சிங்கத்தின் உடல் மற்றும் முகத்துடனும் ஒரு வாளுடன் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நான்கு மனித கைகள் உள்ளன. மேல் வலது கையில் கோடாரியும் கீழ் வலது கையில் பாசக்கயிறும் மேல் இடது கையில் மானும் கீழ் இடது கையில் நெருப்பும் பிடிக்கப்பட்டு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். பக்தர்களுக்கு நரசிம்மர் சரபேஸ்வரரை வழிபடுவது போல் சித்தரிக்கப்பட்டும் உள்ளது. சரபேஸ்வரர் திருவுருவ படத்திற்கு அருகிலேயே சூரியன், சந்திரன், தேவர்கள் நட்சத்திர வடிவ விளிம்பை வழிபடும் சிறிய சிற்பம் காணப்படுகின்றது. இடதுபுறத்தில் கைகளில் அக்ஷர மாலையையும் கெண்டியையும் ஏந்திய நான்கு தலை பிரம்மாவின் சிற்பமும் உள்ளது. கோவிலின் நுழைவு வாயிலில் துவார பாலகர்களையும் காணலாம்.

கிழக்கு நோக்கிய கோவில். இதன் கிழக்கு மற்றும் தெற்கு பக்கங்களில் நுழைவாயில்கள் உள்ளன. வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ள கருவறையை நோக்கியவாறு நந்தி, பலிபீடம் மற்றும் துஜஸ்தம்பம் ஆகியவை அமைந்துள்ளன. கருவறையானது மகாமண்டபம், அர்த்த மண்டபம் மற்றும் கருவறை ஆகியவற்றை கொண்டுள்ளது.

0: மூலவர் நந்திகேஸ்வரர் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். கருவறையில் லிங்க வடிவில் எழுந்தருளியுள்ளார். தனுர் மாதத்தின் 27, 28, 29 தேதிகளில் சூரிய ஒளி லிங்கத்தின் மீது விழும். விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா மற்றும் துர்கா ஆகியோர் கருவறை சுவர்களை சுற்றி அமைந்துள்ள கோஷ சிலைகள் ஆவர். அன்னை மகா சம்பத் கௌரி தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ளார். அவர் நின்ற கோலத்தில் 4 கைகளுடன் 2 கைகளில் தாமரையையும் கீழ் 2 கைகளில் அபய மற்றும் வரத ஹஸ்த நிலைகளையும் காட்டி காட்சியளிக்கின்றார். சன்னதி சுவர்களில் 5 அம்மன் கோஷ்ட சிலைகள் அமைந்துள்ளது. கருவறைக்கு பின்புறம் மகா குரு மூர்த்தியின் ஜீவ சமாதியும் உள்ளது. கோவில் வளாகத்தின் தென்மேற்கு மூலையில் திருவண்ணாமலை கோவிலை போன்ற பாதாள லிங்கம் ஜீவ சமாதிக்கு அருகில் காணப்படுகின்றது. இப்படியாக பல்வேறு சிறப்புகள் இக்கோவிலுக்கு. இக்கோவிலின் சிறப்புகளை மேலும் எடுத்துரைக்கிறார்.
1: என்னுடைய பேர் வெங்கடாச்சலம். 2 பாடல்கள் சுவாமி மேல பாடப்பட்டதற்கு தேவார பாடல் பெற்ற வைப்புத்தலம். 1 திருஞான சம்பந்தர் சுவாமிகள் பாடியிருக்கார், இன்னொன்று திருநாவுக்கரசர் சுவாமிகள். அம்பிகை வந்து இறைவனை நோக்கி தவம் இயற்றிய தலம், வாகை மரத்தடியில தவம் இயற்றி இருக்கிறாங்க அம்பாள். அப்ப அந்த மரத்திலிருந்து அந்த தேன் வந்து இறைவனை வந்த சிவலிங்க திருமேனியில சுட்டு சுட்டா தேன் சுட்டி இருக்கு. அப்ப அதோட பேரே பார்த்தேன்னாக்க தேனூர் அப்படின்னு வந்திருக்கு. சுவாமியோட பேரு நந்திகேஸ்வரர். நந்தியம் பெருமான் வந்து இறைவனை நோக்கி தவமேற்று இறைவனையை அடைந்த ஒரு அனுகிரகம் பெற்ற ஸ்தலம்.

அம்பாளுடைய திருநாமம் மகா சம்பத் கௌரி. சம்பத் அப்படின்னாக்க செல்வங்களை தருபவள்னு அர்த்தம். மகா சம்பத்னாக்க இங்க இருக்கிறதுக்கு நமக்கு செல்வம் வேணும், அங்க போறதுக்கு அருள் வேணும், அருள் இருந்தாதான் இறைவனை அடைய முடியும். அந்த ரெண்டையும் தரக்கூடியவள் மகா சம்பத் கௌரி அப்படின்னு பெயர். காரணம் மகா வரப்பிரசாதி. கொல்லிமலை சித்த புருஷர்கள் எல்லாமே அம்பிகையை கொண்டாடி இருக்கிறாங்க. நம்ம கோயிலோட சிறப்பு என்னன்னாக்க, தீபாவளி அமாவாசை அன்னைக்கு இங்க வந்து அம்பிகையை வழிபடுறது சிறப்பு. அந்த 21 நாள் விரதம் இருந்து வழிபடுவாங்க. பூர்த்தி ஆகிற நாள் வந்து தீபாவளி அமாவாசை, அந்த சமயத்துல வரும். அந்த 21 நாட்கள் ஏதேனும் ஒரு நாட்களில் வந்து அம்பிகையை வழிபட்டு செல்லுங்கள், உங்களுடைய வாழ்வு வளம் பெறும். அம்பாளுக்கு பின்னாடி பார்த்தேன்னாக்க ஆச்சரியமான வகையில பெரிய ஸ்ரீசக்கரம் அம்பாளுக்கு பின்னாடி இருக்கிறது சிறப்பு. சுவாமிக்கு பின்னாடி சிவ பஞ்சாட்சர யந்திரம் இருக்கு. மக்களை ஆகர்ஷிக்கக்கூடிய விஷயம் இது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்க, அகத்தியர் அர்த்தஜாம பூஜை பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய தலங்கள் இது ஒன்றாக சொல்லப்படுறார். ஃபர்ஸ்ட் வந்து

கேதார்நாத்துல கேதார கௌரிய வழிபடுறார். சதுரகிரியில வந்து பக்கத்துல சாப்டூருங்கிற இடத்துல அடர்ந்த வனப்பகுதி, அங்க அம்பாளுடைய திருநாமம் மகாசம்பத் கௌரி, அங்க அம்பிகை வழிபடுறார். மூன்றாவதாக சொல்லக்கூடிய தலம் தேனூர். அம்பிகை வந்து அகத்தியர் அனுதினமும் அர்த்தஜாம பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்தலம். ஸ்ரீசக்கரம் அனாதிகாலமா கீழே இருக்கிறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்திலேருந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இல்லவா, ஸ்ரீசக்கரம் ஒரு இடத்துல வரணும்னா பெரிய மகத்துவம் வாய்ந்திருக்கணும்.

பெரிய மகத்துவம் வாய்ந்திருக்கணும்.

புத்திர பாக்கியத்துக்கு திருமணம் கைகூடுறதுக்கு இங்க அம்பிகை வழிபடுறது சிறப்பு. ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாம் பார்த்தேன்னாக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு சாயரட்சி அபிஷேகம் நடந்து வளையல் மாலை எல்லாம் சாத்தி வழிபடுறது உண்டு. நவராத்திரின்னு வச்சுட்டேன்னா நாலு நவராத்திரியும் நம்ம அம்பாளுக்கு இங்க நடக்கிறது. உற்சவமூர்த்தி எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணி கொலு எல்லாம் படியில அம்பாளை வச்சு ரொம்ப சிறப்பா லலிதா சகஸ்ரநாமார்ச்சனை பண்ணி சுவாமியுடைய பாடல்கள் பெரியவர்கள்லேருந்து சிறுவர்கள் வரை குழந்தைகள் வரை எல்லாரும் பாடிட்டு வரக்கூடிய பிரதட்சணம் வைக்கக்கூடிய அந்த காட்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும்.

திருச்சி துறையூர் சாலையிலிருந்து வடக்கே 32 கிலோமீட்டர் தொலைவிலும் வடக்கே எத்துமலை வழியாக தேனூரில் இந்த கோவில் அமைந்துள்ளது. வடமேற்கே 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலிலிருந்து இந்த கோவிலை அடையலாம். கோவிலில் தினமும் ஒரு நேர பூஜை நடைபெறுகிறது. தேனூர் பேருந்து நிலையத்திலிருந்து இக்கோவில் மிக அருகாமையில் அமைந்துள்ளது. நேரம் கிடைக்கும் பொழுது வாழ்வில் நாமும் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
7: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
8: கண்ணு,
7: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
8: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
9: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
7: எங்க?
9: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
7: ஆர்பிஐ சொல்கிறது.
10: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
11: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
12: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு, தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
13: 10:26.
14: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.

0: நேர்களே, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் இடம்பெறுவதற்கு 0 43 42 24 40 30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்கள் குரலில் பதிவு செய்து அனுப்புங்கள். நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், நான் எரப்பட்டிலிருந்து லக்ஷ்மி பேசுகிறேன். எனக்கு உன்னை நினைச்சேன் பாட்டு படித்தேன் படத்தில் இருந்து என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி இந்த பாடல் போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
7: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நீர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களே, நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நீயரின் குரல் பதிவு.
4: அனைவருக்கும் வணக்கம். நான் மாட்லாம்பட்டியிலேருந்து ஆர்த்தி பேசுகிறேன். எனக்கு அண்ணாமலை படத்திலிருந்து ரெக்ககட்டி பறக்குதடா சாங் போடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ

0: சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: 10:42 நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல்.
2: வணக்கம், ஈசில் படிந்த தீபா ரவி பேசுகிறேன். ஆனந்தம் படத்திலிருந்து ஒற்றை நான் பாட்டு வேணும்.

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: 12:48. நேர்களே, நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
6: திரைப்படம் கட்டாகுஸ்தி 2, பாடல் சம்பவக்காரி. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் கள்ளியம்புதூர் திரு சரிதா. நன்றி, வணக்கம்.

0: 10:52 நேர்களை, நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நீகிரின் குரல் பதிவு.
1: தருமபுரி உழவர் சந்தை அருகிலிருந்து முனியப்பன், எனக்கு ஒரு பாடல். படம் மணிரத்னம். காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா, கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா. சாங்க வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: முதலாளி மனம் புள்ள குணம் உள்ள முதலாளி. அண்ணா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க.
1: தம்பி ஊருக்கு புதுசோ?
0: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
1: இல்ல நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
0: என்ன சொல்றீங்க புரியலையே.
1: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
0: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
1: டீ எப்படி?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
1: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
0: என்ன விஷயம்னா?
1: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க?
0: ஆமா. ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
1: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
0: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
1: தொப்பூர் மலைப்பாதையில போற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணுமா? அங்க ஏதோ மிஷின்லாம் வச்சிருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனா அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
0: இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
1: இந்த வழியா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
0: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இயக்கணம்.
2: நேர்களே, நிறைவுக்கு வருகிறது நீங்கள் கேட்டவை. இதுவரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய மன நிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவிப்பாளர் சுபாஷ். நன்றி நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் முற்பகல் 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: தருமபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேர்களே, இன்று கேட்டல் செவிக்கும் நிகழ்ச்சியில நம்ம சமைக்க போற உணவு காளான் மிளகு வறுவல். இந்த காளான் மிளகு வறுவல் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. காளான் 250 கிராம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 நீள்வாக்கில் நறுக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 அதே நீள்வாக்கில் நறுக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி 1 துண்டு, 8 பால் பூண்டு 2 பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்தி எடுத்துக்கோங்க. மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் இல்லைன்னா சமையல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மசாலா பொடி தேவை. அதை எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். ஒரு வாணலியை சூடாக்கி எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விடாம மிளகு, சீரக, சோம்பு இது எல்லாத்தையும் மிதமான தீயில 2-3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு மிக்சியில குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ காளானை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ காளான ஓடுற தண்ணியில நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாத துணியில தொடச்சி ஈரப்பதம் இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காளான் மிளகு வறுவலை செஞ்சிடலாம். ஒரு கனமான பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி மிதமான தீயில சூடாக்கிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டியும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி

0: இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளையும் சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு கிளறி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க நறுக்கி வச்சிருக்க காளானை வந்து சேர்த்துக்கோங்க. காளானை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 3 to 4 நிமிஷம் அதிகமான தீயில நல்லா வதக்கி விடுங்க. இப்படி நல்லா வதக்கும் போது காளான்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். தண்ணி பிரிஞ்சு வரும்போது அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க. மிதமான தீலையே 5 to 7 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்படி நல்லா வதக்கும் போது காளான்ல மசாலாலாம் நல்லா ஒட்டி வரும். அப்படி நல்லா ஒட்டி திரண்டு வரும்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி பரிமாறலாம். காளான்ல புரதச்சத்து அதிகமா இருக்கிறதுனால தசை வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவுது. அது மட்டும் இல்லைங்க, காளான்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி தரும். அது மட்டும் இல்லைங்க, காளான்ல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால செரிமானத்தை சீரா வச்சுக்கவும் இதய ஆரோக்கியத்துக்கும் உதவுது. என்ன நேர்களே, வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த காளான் மெழுகு வறுவலை சமைச்சு சாப்பிடலாமா?
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: நேரம் முற்பகல் 11:04. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம்
1: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
7: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
6: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
8: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
9: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
0: பூவே பெண் பூவே, இது பெண் தோழிகள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி. பெண்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் தோழிகளுக்கான தலைப்புகளை தான் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பும் அந்த மாதிரி தாங்க. என்ன தலைப்பு அப்படின்னா, தூது. பொதுவாக நம்ம சங்க இலக்கியங்களில் தூது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கியமே இருக்குது. அந்த காலத்தில் வந்து தலைவன் தலைவி மிட்ட, அதாவது அவங்களோட காதலை சொல்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, இல்லை அன்பை வெளிப்படுத்துறதுக்காக ஏதாச்சும் ஒரு பொருளையோ இல்லை ஏதாச்சும் ஒரு நபரையோ வந்து தூதோ அனுப்புவாங்க. இதை தான் வந்து தூது இலக்கியம், வாயில் இலக்கியம், சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுது. சங்க இலக்கியங்களில் வந்து பார்த்திங்கன்னா

0: நம்ம அந்த தூது விடுறது வந்து பார்த்திங்கன்னா நாரையாக இருக்கும், அன்னம், கிளி இந்த மாதிரி பறவைகள்லாம் தூது அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ், அதாவது அவங்க சொல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாட்டாக சொல்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்றத கடிதம் மூலமாக வெளிப்படுத்துது. இந்த மாதிரி தூதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. சரி, சங்க இலக்கியத்திற்கும் இப்பயும் என்னங்க சம்பந்தம், இது எதுக்கு சொல்கிறீங்க? அதுலேயும் குறிப்பாக பெண்கள் நம்ம தோழிகள் எப்படி பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? அதாவது இன்றைக்கி நிகழ்ச்சியில் தூது இதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயா இருக்கலாம், ஏதாச்சும் வந்து ஒரு சின்னதாக சண்டையே போட்டிருக்கலாம், சின்ன மனஸ்தாபமாக கூட இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட திரும்ப வந்து நம்ம பேசணும் அப்படின்னு தோணும். ஆனால் முதல்ல நம்ம போய் பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் போகிறது ஆனால் பேச முடியாமல் திரும்ப வர்றது, இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் நடந்ததாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு குள்ளே ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் தூது விடுவேன் அப்படின்னா எந்த பாடலை வந்து ஒலிக்க செய்து நீங்கள் அந்த மாதிரி இப்போ என் மனசில் இருக்கிறத என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த பாடலை வந்து அவங்களுக்கு நான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் தூது விடணும் அப்படின்னா என்ன பாடலை வந்து சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தோழிகள் வந்து பேச போகிறீங்க. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சண்டை வரும். உடனே வந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஈகோ வந்து நம்மளுக்கு இடம் கொடுக்காது. அப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து வச்சுட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறதா அந்த பாடல் மூலமாக சொல்கிறது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைகளால் வர்ணித்தே சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களோட அன்பு அளப்பரியது. அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு இது வரும்போது இந்த லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அந்த லைன்ஸ் அந்த பாட்டை வந்து நம்ம ப்ளே பண்ணி தூது விடுறது. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த இல்லை சுவாரஸ்யமான தகவலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து தூது விடணும் அப்படின்னா யாருக்கு விடுவீங்க, என்ன பாடலை வந்து நீங்கள் தூதா வந்து சொல்வீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் தோழிகள் வந்து சொல்ல போகிறீங்க. சரிங்க, அறிமுக தோழிகள் அப்படின்னா 0434-42 என்ற முன்னணி பெண்ணோடு 2440-330 மற்றும் 9484-81-0025 மற்ற தோழிகள் 0434-42 என்ற முன்னணி பெண்ணோடு 2440-331 மற்றும் 9486-52-025 இந்த எண்கள் அழைத்து நீங்கள் வந்து தூது விடணும் அப்படின்னா என்ன பாடலை வந்து சொல்வீங்க அப்படின்றத இன்றைக்கி நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். இணைப்பில் இணையும் முதல் சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கங்க.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: ஜோதி பேசுறேங்க.
0: ஜோதி சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: மாலை கடையில பூ கட்டிட்டு இருக்கிறேன்.
0: ஓஹோ, சரி, அப்ப வாசனையோட தான் இருக்கீங்க.
1: ஆமாங்க.
0: சரி சொல்லுங்க, நீங்க வந்து தூது விடணும் அப்படின்னா யாருக்கு விடுவீங்க, என்ன பாட்டு சொல்வீங்க?
1: பாட்டு அதெல்லாம் தெரியாது. சின்ன வயசுல எங்க நாலஞ்சு பேர் ஃப்ரெண்டுங்க, அவங்க ரெண்டு பேரும் திட்டி பேசிக்குவாங்க, அவங்கள சமாதானமா நான் தூது
0: போவேன். சமாதான தூது நீங்க தான் போவீங்க?
1: ஆமா, அவங்க வீட்டுல ஏதாவது செஞ்சாங்கன்னா என் பேர் கொடுன்னு கொடுப்பாங்க, அவங்க போனா வேண்டாம்னு சொல்லுவாங்க. நான் திருப்பி திருப்பி ரெண்டு மூணு வாட்டி சின்ன பிள்ளையா இருக்கேச்ச.
0: தூதா போயிருக்கீங்க. சரி, நீங்க வந்து இப்ப யார்ட்டையாச்சும் சண்டை போட்டோ இல்ல வந்து ஒரு பாடல் மூலமா தூது விட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க சகோதரி, நலமா இருக்கேன், தூதெல்லாம் விட்டு இருக்கீங்களா?
2: நிறைய
0: நிறைய, அதுல குறிப்பா உங்க கணவரா இருக்குமே, கரெக்டா?
2: என்ன
0: சகோதரி இப்படி உடைச்சு சொல்லிவிட்டீங்க? இல்ல என்ன இப்படி உடைச்சு சொல்லிவிட்டீங்க?
2: கேப்பாருல?
0: ஓ, கேக்குறதுக்கா? இப்பயும் தூதுதான்.
2: ஆமாமா.
0: சரி, என்ன பாட்டு தூதா விடுவீங்க? இல்லை சமீபத்தில் அந்த நிகழ்ச்சியில் கூட இந்த பாட்டை போட்டு இது அவருக்காக அப்படின்ற மாதிரிலாம் கூட இது பண்ணியிருப்பீங்க இல்லையா?
2: ஆமாம்மா, அவருக்கு பிடிச்ச பாட்டுன்னா விஜயகாந்த் பாட்டு, மயங்கினே தயங்குன்ற பாட்டு தான் அவருக்கு பிடிக்கும்.

0: ஒரு விஜயாசன்ட்டுனா ஃபேவரட், அதனால பாட்டுக்கு ஒரு தலைவன் வந்து நினைத்தது யாரோ நீதான் என்று பாட்டு பாடுவான்.
1: ஆஹா, எங்க ரெண்டு பேரும் பாடி காட்டுங்க கேப்போம்.
0: எதுமா பாட்டம்?
1: ஆ பாட்டுதான்,
0: ரெண்டு வரி தான் தெரியும்.
1: ஆஹா சரி பாடுங்க அந்த ரெண்டு வரிய கேப்போம்.
0: மயங்கினேன் சொல்லத்தால் எங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரு
1: அடிக்கடி தூது விட்டுக்கிட்டே சந்தோஷமா வாழ்த்துக்கள்மா. நன்றி. அடுத்த சகோதரி வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம்.
2: வணக்கம்
1: சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
2: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேன்.
1: சாந்திமா சொல்லுங்க, நீங்க தூதுலாம் விட்டு இருக்கீங்களா யாருக்காச்சும் பாடலாம்?
2: பாடலாம் இல்லைங்க, வேணா அந்த ஒரு பாட்டு வேணா சொல்லலாம். நான் அனுப்புவது கடிதம் அல்ல அப்படின்னு பாட்டு வேணா சொல்லலாம், நல்லா இருக்கும்.
1: சரிங்க நன்றி. அடுத்த தோழி வணக்கம்.
3: வணக்கம் அம்மா.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: என்ன
1: பாட்டு சொல்லுவீங்க?
3: நான் வந்து அவனுக்கு குழந்திருந்தே ஒரு தாளாட்டு பாடல் போறோமோ, சோகமா இருந்தாலும் சரி கோபமா இருந்தாலும் சரி ஏதா இருந்தாலும் அந்த பாட்டு பாடுறது அவருக்கு சமாதானம்.
1: அப்படி என்னங்க பாட்டு? அவங்களை சமாதானம் பண்ணுனா இந்த பாட்டு பண்ண சமாதானம் ஆயிருவாங்க உங்க பையன்.
3: கண்டிப்பாங்க,
1: ஆறு மாசம் இருந்தே அவனுக்கு அது ஃபேவரட் ஆக்கிட்டீங்க.
3: நாங்க ஸ்டேஜ்ல கிடைச்சா ரெண்டு பேரும் பாடணும்னு ஒரு
1: அந்தியுரு
3: மயிலே தேந்தி தேந்தி அழுவாது ஆறாரோ ஆறாரோ ஆறுகிறாரோ.
1: சூப்பரா பாடுனீங்க, வாழ்த்துக்கள். என்ன இன்னைக்கு ஸ்கூல் டேவா போயிடுச்சு, இல்லனா உங்க சன்னோட சேர்ந்து பாடிருப்பீங்க?
3: ரொம்ப பிடிச்ச சாங் மாம், என் குழந்தை ஆறு மாசத்துல இருந்தே பாடுவாங்க, அவன் சிரிப்பா ஆறு மாசத்துல அந்த பாடல் பாடுனாங்க.
1: சரிங்க, சூப்பரா பாடுனீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த தோழி வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம். வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: புதுக்கோடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயந்திரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க கற்பகவல்லி, நீங்க யாருக்காச்சும் தூதுலா விட்டுருக்கீங்களா இந்த மாதிரி பாடல்லாம்?
4: தூது விட்டுருக்கேன் மேடம்.
1: என்ன பாட்டு, யாருக்கு?
4: என் சிநேகிதி ஒரு தடவை சண்டைக்கு ஒரு அந்த சிலேச சண்டை வந்துச்சு எங்களுக்கு. அப்ப வந்து இந்த ஒரு பாட்டு தூது விட்டேன், எழுதி தூடி தூது விட்டேன்.
1: என்ன பாட்டு?
4: ஒரு சிநேகிதி கிட்ட கொடுத்து தூது விட்டேன்.
1: சரி சரி, சிநேகிதியோட பேரு?
4: என்னோட சண்டை போட்ட சிநேகிதி யசோதா.
1: ஆஹா, தூது கொண்டு
4: போனது ராமலட்சுமி.
1: சரி சரி, என்ன பாட்டுங்க?
4: கற்பகவல்லி.
1: என்ன பாட்டுங்க?
4: அது வந்து பச்சை விளக்குன்னு ஒரு படம் இருக்குல்ல, பழைய படம்.
1: பாடலாம் ரெண்டு வரி.
4: அதுவா சரி பாரு.
1: தோழிக்காக
4: சொல்ல ஒரு தோழியே இல்லை என துயர் கொண்டாயோ தலைவி.
1: சூப்பர் சூப்பர் அருமை. அதுக்கப்புறம் தோழி வந்து பேசிட்டாங்களா அந்த தூது போனதும்?
4: அவங்க கிட்டே ஒரு கடிதம் எழுதி பாரு அடி போடி பைத்திய காரின்னு சொல்லி.
1: சரியான பதில் தான்.
4: அது சொல்லி தூது விட்டு
1: நாங்க சமாதானம் ஆயிட்டீங்க.
4: ஆமா சமாதானம் ஆயிட்டோம்.
1: சரிங்க, சூப்பரா சொன்னீங்க.
4: வீட்டுக்கார கிட்ட கொஞ்சம் அடிக்கடி சண்டை, சின்ன சின்ன சண்டை வரும்.
1: அவருக்கு ஏதாச்சும் தூது விட்டுருக்கீங்களா?
4: ரெக்கார்டு போட்டு பாட்டு வச்சிருவேன்.
1: ஆஹா, என்ன பாட்டு?
4: சரணடையணும்ல. ஆமா,
1: அத என்ன பாட்டு?
4: அது வந்து விஜயகாந்த் பாட்டு, நினைத்தது யாரோ அந்த பாட்டு. மாலை கருக்கல் தோடை கரு.

0: இவங்க வந்து விஜயகாந்த் ரசிகர்கள்.
1: ஓ, அதனால அவர் பாட்டே வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சு
0: ஆமா
1: போட்டு காட்டுவீங்க.
0: ஆமா. அப்புறம் உனது விழியில் எனது பார்வைன்னு அப்படியே அந்த பாடல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கேட்கற மாதிரி.
1: ஓஹோ, எல்லா பாட்டையும் ஒட்டுக்கா போட்டுருது.
0: ஆமா, ஆனா நிறைய விஜயகாந்த் பாட்டு தான்.
1: சரி சரிங்க, சூப்பராக சொன்னீங்கம்மா. வாழ்த்துக்கள், நன்றி.
0: நல்லதுங்கம்மா வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
1: நன்றி, நன்றிங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
4: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
3: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்,
2: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
3: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
7: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய
12: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
13: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
14: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
15: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
16: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
15: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
17: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, இரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.

0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வரகூர்லேருந்து ரஞ்சிதா பேசுகிறேன் மேம்.
0: சொல்லுங்க ரஞ்சிதா, நீங்கள் யாருக்காச்சும் தூது விட்டுருக்கீங்களா?
1: என் ஹஸ்பண்டு தான்.
0: என்ன பாட்டு?
1: இது உண்மை விட்டா யாரும் எனக்கு இல்லை சார்.
0: பாடலால
1: போதும் மேம்,
0: ரஞ்சிதாக்கு வெக்கமோ?
1: ஃபர்ஸ்ட்லாம் சண்டை வந்தா அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க மேம், அப்ப தலைகாணி அடியில லெட்டர் எழுதிட்டு வந்துருவான்.
0: எடுத்து பாப்பாங்களா?
1: பாக்குவாங்க.
0: எப்படி தெரியும் நீங்க தலைகாணி கடையில் வச்சீங்கன்னு?
1: அவங்க போனு அடியில்
0: ஓ,
1: வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் வாட்ஸ்அப் மேம், வாட்ஸ்அப் தான் தூது. என்ன நினைக்கணும், என்னைக்குதான் பேசணும்னு நினைக்கிறேங்க, நான் அது மூலமாவே அனுப்பிடுவேன்.
0: ஓ சரிங்க, சூப்பரா
1: மேம். உங்க
0: சொன்னீங்க.
1: கூட நான் பேசணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்றேன் மேம்.
0: எந்த ஊர் இருந்துச்சுதா?
1: நான் வரகூர் மேம்,
0: வரகூர்.
1: தருமபுரியில இருந்து.
0: சரி சரிங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வாங்க, நிகழ்ச்சியிலலாம் கலந்துக்கோங்க. நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு, பேசுங்க சரிங்களா? நன்றி ரஞ்சிதா,
1: சரிங்க மேம்.
0: அழகா தூது விட்டீங்க, தூது விட்டிருக்கீங்க. நன்றி நன்றி.
1: லவ் மேரேஜ் மேம்.
0: ஓஹோ, அப்ப தூது அதிகமா இருக்கும்.
1: ஆமா மேம், நான் வந்து மதுரை, இவங்க தருமபுரி.
0: ஓஹோ, மதுரையிலிருந்து தருமபுரி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு தருமபுரி, பிடிச்சிருக்கா? இங்கே எவ்வளோ வருஷம் ஆகுது?
1: மேம் கல்யாணம் ஆகி 17 வருஷம்,
0: இப்போ 17 வருஷம் ஆயிடுச்சா?
1: 17 வருஷம் ஆயிடுச்சு மேம்.
0: சரி
1: ஆனா
0: சரிங்க,
1: இன்னுமே ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி இருக்கேங்க மேம்.
0: அப்படியே இருங்க, அதான் நல்லது. இந்த அன்பு எப்பயும்
1: சரிங்க.
0: குறையாமல் இருக்கிற வரைக்கும் தான் லைஃப் சுவாரஸ்யமாக போகும், சரிங்களா? நன்றி ரஞ்சிதா, அழகாக சொன்னீங்க. அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நாமக்கல் மாவட்டத்துல இருந்து மணிமேகலை பேசுறேன்.
0: மணிமேகலை?
2: ஆமாம்
0: சொல்லுங்க மணிமேகலை, நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுறீங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் தூது விட்டுருக்கீங்களா? என்ன பாட்டு தூது விடுவீங்க? மணிமேகலை, உங்களோட இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது பாருங்க. சொல்லுங்க, உங்களோட இணைப்பு விட்டு விட்டு கேக்குதுமா? அவங்களே பேசிடுவாங்களா? நீங்க எதுவும் பாடல்லாம் தூது விட மாட்டீங்க? அப்ப நீங்க நீங்க காம்ப்ரமைஸ் ஆகுறதோட சரி, நீங்க வந்து சமாதானத்துக்குலாம் போறது இல்ல.
2: அதையும் சமாதானத்துக்கு விட, அப்படி ஏதாவது சமாதானமா போகணும்னா அப்பாக்கு அப்படியே ஜாடமடையா
0: செய்யணும். சரிங்க மணிமேகலை, நன்றி இணைந்தமைக்கு.
2: நன்றி.
0: அடுத்த தொழில், வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. அடுத்த தொழில், வணக்கம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கோம் பாரதி. சொல்லுங்க, நீங்க யாருக்கெல்லாம் தூது விட்டுருக்கீங்க? உங்க வீட்டுக்காரருக்கு தான். என்ன பாட்டு?
2: அம்மா நான் வந்து பேசலன்னு ஒரு வாரம் கூட பேச மாட்டோம் நாங்க, சின்ன பிரச்சனை இல்ல. அதுக்கு வந்து நான் சும்மா வச்ச நேரம் ஏன்னா உக்காணுங்கன்னா அப்பா அடுத்து சுத்தம் மகளே அந்த பாட்டு
0: அவர் தான் பாடுவாரு.
2: இல்ல சில்லல் போடுவோம்மா.
0: அதான் அதான்.
2: நான் வந்து கை வலிக்குது கை வலிக்குது மாமா, அந்த மஞ்சள் அந்த பாட்டு போடுவோம்மா.
0: சரிங்க பாரதி, நன்றி இணைந்தமைக்கு. அழகா சொன்னீங்க, நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. இதுவரை கேட்டு ரசித்தோம் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேரம் முற்பகல் 11:32 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் தூது தூது விடணும் அப்படின்னா என்ன பாட்டு, யாருக்கு தூது கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தோழிகள் கிட்டலாம் கேட்டுட்ருக்கோம். அடுத்த தோழி யார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.

0: நேரம் முற்பகல் 11:27 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவை பெண் பூவை நிகழ்ச்சியில் தூது இது பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தோழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ல சண்டைகள் போடும்போதும் இல்லை எப்படி வந்து எந்த பாட்டை வந்து நீங்கள் தூது விடுவீங்க அப்படின்றத தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.

0: வணக்கம்மா,
1: வணக்கம்.
0: மணிமேகலை
1: யார்
0: மேம்
1: எங்கிருந்து
0: பேசுறேன்.
1: சொல்லுங்க மணிமேகலை.
0: தூது ரெண்டு வார்த்தைகள, ரெண்டே ரெண்டு எழுத்து, ஆனா எவ்வளவு பெரிய விஷயம் தூதுன்றது.
1: கண்டிப்பா அது பாருங்க, அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எவ்வளவு பிரச்சனைகளை வந்து முடிச்சு வைக்குது தூது.
0: கண்டிப்பா, நம்ம அரசர் காலத்துல இருந்து பண்டைய காலத்துல இருந்து தூதுன்றது மிகப்பெரிய விஷயமா நம்ம பாத்துட்டு இருக்கோம்.
1: என்னன்னா அந்த தூது விடுறதுக்கு அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பறவை இந்த மாதிரி தூது விட்டாங்க. அதுக்கப்புறம் அக்ரிணி பொருட்கள் ஒரு பக்கம் போச்சு, அப்புறம் மனுஷங்களை தூது விட்டாங்க. ஒற்றர்கள் மூலமா தூது அனுப்புறது, தகவல் சொல்றது. அதுக்கப்புறம் கடிதம் வந்துச்சு. கடிதம் வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் போன்லயே வாட்ஸ்அப்பு, அது இப்படி வந்து காலங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிட்டு இருக்கே தவிர, அந்த தூது போகக்கூடிய சாதனமா மாறிட்டு இருக்கே தவிர, தூது வந்து அன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, எப்பயும் இருக்கும்.
0: கண்டிப்பா,
1: சில வீட்டுல எல்லாம்
0: என்னோட தூது
1: குழந்தைங்களை
0: கொஞ்சம்
1: தூது கூப்பிடுவாங்க.
0: வித்தியாசமானது.
1: என்னங்க
0: அதாவது என்னோட தூது கொஞ்சம் வித்தியாசமானது.
1: அப்படிங்களா? சொல்லுங்க, எப்படி வித்தியாசமானதுன்னு
0: நான்
1: தெரிஞ்சுப்போம்.
0: ஃபேமிலில யாரும் தூது வர்றது இல்லை, ஏன்னா நம்ம அவளை சண்டை போடுறதும் இல்லை, தூது வர வேலையும் நம்ம வச்சுக்கல.
1: சிறப்பு.
0: அதாவது நான் என்ன பண்ணா, கோயிலுக்கு போனோம்னா
1: ஆமா.
0: முன்னாடி பாத்தீங்கன்னா அம்பாள் கோயில்லாம் முன்னாடி சிங்கவாகனம் இருக்கும், பிள்ளையார் கோயில்லாம் முன்னாடி மூஷிகன் இருப்பாரு. எல்லா கோயில்லயும் பாத்தீங்கன்னா வாகனம் இருப்பாங்க இல்லையா,
1: கண்டிப்பா.
0: அவங்க வெளியே போயிட்டு நான் வந்து அவங்க கிட்ட தூது விடுவேன்.
1: ஓ, நீங்க போய்
0: எனக்கு வந்து
1: காட் கிட்ட சொல்லுங்கண்ணா.
0: ஆமா கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லுவேன், எனக்கு வந்து அவங்களோட அன்பு அருளும் வேணும், ஆசீர்வாதமும் கிடைக்கணும், நீங்க போய் சொல்லி எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அப்படி சொல்லியிருக்கேன்.
1: சரி, கிடைச்சிருக்கா?
0: கண்டிப்பா,
1: சரி. ஓ, அப்ப இனிமே
0: ஏன்னா
1: உங்ககிட்ட இருந்து
0: உடனேதான் முடியும்.
1: கண்டிப்பா இனிமே வந்து தோழிகள்லாம் அப்புறம் உங்களை மாதிரி தான் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டா
0: நல்லதுதானே.
1: நல்ல விஷயம்தான். டைரக்டா நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்காம அவங்களுக்கு வாகனமா இருக்கக்கூடிய அவங்க கிட்ட போய் சொன்னா, ஏன்னா சீக்கிரமா போய் கடவுள்கிட்ட போய் சேருங்கிறதுனாலயா?
0: கண்டிப்பா
1: சரிங்க, உங்களோட தூது வித்தியாசமானதா தான் இருக்கு. ஏதாவது
0: பாட்டுக்கு
1: பாடல்கள்
0: நன்றி மா.
1: மூலமா தூது விட்டுருக்கீங்களா?
0: அந்த மாதிரில எனக்கு இந்த ரொமான்ஸ் பாட்டெல்லாம் பிடிக்காதுமா, இயற்கையான பாடல்கள், அப்புறம் தேசபக்தி பாடல்கள், பக்தி பாடல்கள் இதெல்லாம் விரும்பி கேட்பேன். அது பண்பில இல்லைன்னா கேட்டிருப்பேன்.
1: சரிங்க, நீங்க ஒரு வித்தியாசமான வந்து பெண் தான். ஏன்னா கேட்குற கேள்விகளையும் சரி, சொல்லக்கூடிய பதில்களும் சரி, ஒரு தனித்துவமா சொல்லிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் மணிமேகலை. நன்றி.
0: வாய்ப்புக்கு நன்றிமா.
1: நன்றி, நன்றிமா. அடுத்த தொழில். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: நாங்க சாந்தி மேடம், திருமல்வாடியில இருந்து.
1: சொல்லுங்க சாந்தி.
2: சொல்லுங்க,
1: நீங்க யாருக்காச்சும் தூதுலாம் விட்டுருக்கீங்களா?
2: அப்படிலாம் எதுவும் தூது இல்லாம.
1: என்ன சாந்தி இப்படி சொல்லிட்டீங்க? சண்டையே போட மாட்டீங்களா யாருக்கிட்டயும்?
2: சண்டைலாம் போட மாட்டோம் மேம், வீட்டுலாவே என்ன சண்டை போடுவோம், வீட்டுக்காரர் கூட கொஞ்ச நேரம்.
1: அப்படிதான், வீட்டுக்காரர் கூட தான் சண்டை போட்டா என்ன பாட்டெல்லாம் பாடி ஏதாச்சும் சமாதானம் பண்ணுவீங்களா?
2: அப்படிலாம் பாட்டுலாம் போடுற அளவுக்கு எல்லாம் இல்ல மேம்.
1: ஓ, அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. என்னங்க அந்த அளவுக்குல ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரியே சொல்றீங்களே. எப்படி சமாதானம்,
2: சமாதானம் ஆயிடுவோம்.
1: எப்படி சமாதானம் ஆவீங்கன்னு கேக்குறேன்.
2: அவரு பேசணும்னா நாமளே கொஞ்சம் அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுத்து நைஸ் பண்ணி.
1: ஓஹோ, அந்த தூதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இதுல அது அவருக்கு பிடிச்சத செஞ்சு கொடுத்து அப்படி வந்து நீங்க தூது விடுறீங்க.
2: ஆமா.
1: நல்ல தூதுவா தான் இருக்கு. என்னதான் வாய் வார்த்தையா போனாலும் அதுல ஏதாச்சும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் போலயே, பிடிச்சது செய்யறது. இதுக்காகவே அப்புறம் அவங்க எல்லாம் அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்களே, நமக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்குதுன்னு. உண்மை. சரிங்க சாந்தி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. வாழ்த்துக்களும். நன்றி, நன்றி, நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி தோழிகள்லாம் வந்து என்ன பாடல் தூது விட்டுருவாங்களா யார்கிட்ட அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்பாக நிகழ்ச்சியில் சிறிய விளம்பர இடைவேளை.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आरजी आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 14555 पर कॉल करें।
1: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர்
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: நேரம் உற்பகல் 11:45 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே, இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில தூது இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். தோழிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தூது விடுறதுன்னா என்ன பாடல்லாம் வந்து தூதா விடுவீங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய தோழி வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் இங்கிருந்து? காமலாபுரத்துல இருந்து. காளியம்மாள், சொல்லுங்க. நீங்க வந்து தூதுலாம் விட்டுருக்கீங்களா? அப்படி விட்டா யாருக்கு விடுவீங்க? உங்களோட இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்கம்மா. சரியான இணைப்பு எடுக்கிற இடத்துக்கு வந்துருங்க.
3: ஹலோ.
2: இப்ப சொல்லுங்க. நன்றிமா. அடுத்த தோழி வணக்கம். அடுத்த தோழி வணக்கம்.
4: காலை வணக்கம் தோழி.
2: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: பாடலும் கேட்டா எந்த பாடல் வேணாலும்
2: சமாதானப்படுத்தல முயற்சி பண்றது இல்ல. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒவ்வொரு மாதிரி. ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ஏறி வந்தா ஒரு பக்கம் இறங்கி வரணும், இன்னொரு பக்கம் இறங்கியே வரணும். வாழ்க்கையில இதெல்லாம் வந்து சகஜம் தானே. அடுத்த தொழில் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். வணக்கம்.
5: வணக்கம்மா.
2: வணக்கம். யார் இங்கிருந்து?
5: என்ன
2: பூ கொடுத்து?

0: அவ கொஞ்சம் புரியாத அதிகமா நல்லா குணதா. பேர் காஞ்சனாங்கம்மா.
1: சரி சரி.
0: ஆனா அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோச்சுக்காமா அப்போ வந்து இந்த பூ தான் கொடுப்போங்க.
1: பூ கொடுத்தா என்ன சமாதானம் ஆயிடுவாங்களா?
0: ஆமாங்கம்மா, அது எவ்வளவு கோபம் வந்தாலும் அந்த பூவை பார்த்த உடனே சிரிச்சிருவாங்கம்மா.
1: பூக்கள் அவ்வளவு நேசிச்சிருக்காங்க, பூக்களை அவ்வளவு நேசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
0: ஆமாங்கம்மா, அது பூ வாங்கி அதை தலையில வைக்க மாட்டாங்கம்மா. நோட்டுகள் புத்தகத்துல அது பாத்தீங்கன்னா அது சென்ட்ரல் தான் வைக்குவாங்க.
1: ஓ, உங்களோட ஞாபகமா வச்சுக்கிறது.
0: அந்த பூ வந்து தலையில வச்சா வாடி போயிருமா, வாசம் போயிருமா?
1: நோட்டுக்குள்ளே வாசம், அப்படி வாசத்தை புடிச்சு வைக்கிறாங்க.
0: நோட்டுல அந்த மாதிரி வச்சுக்கோங்கம்மா.
1: சரிங்க.
0: இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் தூது விடுவோங்க நாங்க லைன் பிடிக்கும் போதுங்கம்மா.
1: ஆஹா, என் எப்படி தூது விடுவீங்க?
0: சீக்கிரமா லைன் எடுக்கணும்னு கடவுள் தம்மா சொல்லுவாங்க. சீக்கிரமா நாங்க லைன் விட்டு சீக்கிரம் எடுக்கணும்னு.
1: ஓ, எனக்கு வந்து நீங்க கடவுள் மூலமா தூது விடுறீங்க. வாழ்த்துக்கள் ஈஸ்வரியம்மா, அருமையா பேசுனீங்க, நன்றி. நன்றி நன்றிமா. அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து? என்ன வெக்கமோ? அப்படி எல்லாம் இல்லையா?
2: என்ன பிடிக்குன்னா,
1: உணவு தூதா விட்டுருக்கீங்க. சரிங்க.
2: மீன் குழம்பு எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுவாங்க.
1: என்ன பாட்டு பாடுவாங்க?
2: கண்ணு கலை கண்ணு.
1: இல்ல, ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பிடிக்குமே மீன் குழம்பு செஞ்சு கொடுத்தா இப்படி ஒரு சோக பாட்டா பாடுறது? வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி நன்றிங்கம்மா. தொடர்ந்து இதே மாதிரி தோழிகளோட தூது கேட்டு தெரிஞ்சுப்போம். அதற்கு முன்பாக நிகழ்ச்சியில் விளம்பரிட்டு வேலை.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நேரம் உற்பகல் 11:52. கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே. வார்த்தைகள் தான் வாழ்க்கையாக மாறும். வாழ்க்கை மாற வார்த்தைகளை மாற்றுங்கள். உன் வார்த்தைகள் மாறினால் உன் எண்ணங்கள் மாறும். எண்ணங்கள் மாறினால் உன் வாழ்க்கையே மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது வெற்றி நிச்சயம். ஆமாங்க, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப நம்மளோட வார்த்தைகளை மாற்றி பாருங்களேன். வாழ்க்கை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வசந்தமாக மாறும். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக எதுவும் பேசாமல் ரொம்ப பாசிட்டிவாக, அது இல்லாமல் கண்டிப்பாக என்னால் முடியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த ஒரு விஷயமா, அது முடியாத பெரிய விஷயமாகவே இருக்கட்டும், திடீர்னு மே மலையே ஏறணும் ஆசைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நம்மளால் முடியாது. ஆனால் நம்ம முடியலனா கூட நம்மளால் முடியும் அப்படின்னு

0: சொல்லிட்டு நம்மளால் அந்த ஒரு உத்வேகத்தை எப்போவுமே மனசுக்குள்ளே நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா முடியாத விஷயத்தையும் கண்டிப்பாக முடிச்சு காட்டலாம். எல்லாமே நம்ம மனசை பொறுத்தது, நம்மளோட நம்பிக்கையை பொறுத்தது தான். எந்த ஒரு விஷயத்தையும் முடியாதுன்னு நினச்சா கண்டிப்பாக முடியவே முடியாது. இன்றைக்கி பூவே பின் பூவே நிகழ்ச்சியில் தூது இதை பற்றி தான் தோழிகள்கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அவங்க யாருக்கு எந்த மாதிரிலாம் தூது விடுவாங்க, என்ன பாட்டாக இருந்தால் என்ன பாட்டு அப்படின்றதெல்லாம் வந்து தோழிகள் சில கேட்டு ரசிச்சிருக்கோம். அடுத்து இனியும் தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: இனிமையான முற்பகல் வணக்கங்கம்மா.
0: வணக்கம் செல்வது.
1: மேட்டூர் வட்டம் ஐம்பதூர்லேருந்து கலைச்செல்விங்கம்மா.
0: சொல்லுங்கள் கலைச்செல்விம்மா. நீங்கள்
1: மலரும் நினைவுகளை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுறீங்க.
0: ஆமாம், எப்படி மலர்ந்ததா?
1: வாழ்த்துக்களை மலர் நினைவுகள்னாலே அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள், அதெல்லாம் மீண்டும் எங்களோட மனசு அசை போட்டுட்டு இருக்குங்கம்மா.
0: நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து மலரும் நினைவுகளா நம்ம மேக்சிமம் ரீகால் பண்ணிக்கவே மாட்டோம். ஆனா யாராச்சும் அதை பத்தி ஒரு டாபிக் பேசும்போதோ
1: இது பண்ணிக்குவாங்கம்மா.
0: சொல்லுங்க.
1: மலரும் நினைவுகள் தான் நம்மளோட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு, வாழ்க்கையினுடைய ஓட்டத்துக்கு கண்டிப்பா உதவும். அதெல்லாம் இல்லைன்னா, மலரும் நினைவுகள்லாம் இல்லைன்னா ஒரு மனசை வெறும் சக்கர் மாதிரி தாங்கம்மா உடம்பு.
0: கண்டிப்பா, ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டே இருக்கோம். அந்த நினைவுகள் தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்.
1: திருமணம் நிச்சயிக்கப்பட்டோம், ஆனா 3 மாதம் ஆயிட்டுதான். அரேஞ்ச் மேரேஜ் தான், அரேஞ்ச் அண்ட் லவ் ரெண்டு வச்சுக்கலாம் நீங்க.
0: ஏன்னா ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் லவ்
1: எங்களுக்கு திருமணம் நடந்துச்சு.
0: சரிங்க.
1: பெற்றோர்களோட சம்மதத்தோட தான் நடந்துச்சு. இருந்தாலும் எனக்கு கடிதம் வந்து எங்களோட வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியத்துவமானதுன்னு நான் சொல்லுவேங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரி புறா விடுத்து தூது, தோழி தூது, இந்த மாதிரி எல்லாம் இல்ல, எங்களுக்கு கடிதம் தான் எங்களுக்கு தூதா இருந்துச்சு. எங்களுக்கு பாத்தீங்கன்னா, நான் பாடல் கூட சொல்லுவேன், காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் அப்படின்ட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்லலாம், ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் அப்படின்ட்டு, அதை சொல்லலாம், அந்த பாடல் சொல்லலாம்.
0: இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருக்கவங்களோட ஒரு ஃபேவரட் சாங் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பாட்டை வந்து தூதா நிறைய பேர் விட்டுருப்பாங்க.
1: பாட்டுங்கம்மா, காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே அப்படின்ட்டு காதலையும் தூது விடுவோம்.
0: எல்லாத்தையும் தூது விட்டுருக்கீங்க. நீங்க எந்த ஊரு, அவர் எந்த ஊரு?
1: எங்களோட நல்ல ஒரு மகிழ்ச்சியான லைஃப். அப்புறம் 3 மாசம் நாங்க வந்து எப்படி திருமணம் பட்டவங்கன்ட்டு நாங்க கடிதம் எல்லாம் போட்டுக்கிட்டு பேசிக்குவோம், கடிதத்துல மட்டும்தான் பேசிக்குவோம்.
0: நீங்க எந்த ஊரு, அவர் எந்த ஊரு?
1: நாங்க இங்க கொளத்தூர் 50, அவங்க வந்து சேலம் பக்கம் கருப்பூர். எங்க கணவரோட ஊர் கருப்பூருங்கம்மா.
0: சரி சரிங்கம்மா. அப்பெல்லாம் வந்து அதிகமா மொபைல் போன்ல யூஸ் பண்ணாத காலம், அதனால வந்து
1: ஏதோ ஒரு வீடுகள்ல தான் இருக்கும். அதிகமா மொபைல் கிடையாது எனக்கு, அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி லைஃப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு.
0: இன்னும் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
1: கண்டிப்பா இருக்குங்கம்மா, எல்லாம் இது பண்ணி வச்சிருக்கேன், ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். சும்மா இல்ல, ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா பழசு இதாயிடும், ஜெராக்ஸ் எடுத்து புதுப்பிச்சு வச்சிருக்கேன் நானு.
0: சரிங்க சரிங்க. காதலையும் புதுப்பித்து வைத்திருக்கிறீர்களா?
1: நினைவுகளை ஞாபகப்படுத்தினது ரொம்ப நன்றிங்கம்மா.
0: சரிங்க, நன்றி, அருமையா வந்து பகிர்ந்துகிட்டீங்க.
1: இல்லன்னா வாழ்க்கை லைஃபே கிடையாதுங்கம்மா.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் காதல்ன்றது ஒரு முக்கியமா இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணும்.
0: கண்டிப்பா.
1: நன்றிங்கம்மா.
0: நன்றி நன்றிங்கம்மா, அருமையா சொன்னீங்க, நன்றி. அடுத்த தோழி வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: கலைவாணி சொல்லுங்க. கலைவாணி,
2: நான் எங்க வீட்டுக்காரர் கூட சண்டை போடுவேன்.
0: அப்புறம் பாடல் ஏதாச்சும் தூது விடுவீங்களா?
2: அவங்க அதிகமா சண்டை போட்டாங்கன்னா ரொம்ப திட்டி அழுதுட்டேன்னா அப்புறம் கொஞ்ச நேரம் கம்மன் இருப்பாங்க, அப்புறம் நானே சமாதானப்படுத்திட்டு கல்யாண போட்டோ வச்சிருக்கோம். அந்த கல்யாண போட்டோ பாத்துட்டு நானா பாடிட்டு இருந்தேன்னா அவரு அங்கிருந்து சிரிச்சிருவாங்க.
0: என்ன பாடுவீங்க அப்படி?
2: மறுமலர்ச்சியில
0: இருந்து எதுக்கு திட்டினதுக்கு நன்றின்னு சொல்றீங்களா?
2: இல்ல மேடம், நீ எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி, திட்டக்காவது எனக்கு ஆள் இருக்குல்ல.
0: ஓ, நீங்க திட்டினதுக்கு அப்புறமா அந்த போட்டோஸ் எடுத்து வச்சு நன்றி சொல்ல உனக்குன்னு பாடுறீங்க. அதுக்கு முன்னாடியே பாடியிருக்கலாம்ல, திட்டத்துக்கு முன்னாடியே பாடியிருந்தா அந்த திட்டாவது கரைஞ்சிருக்கும். அன்பு, அது அன்பு அதிகமா இருக்கிற இடத்துல தானே திட்டும் வரும் இல்லையா? சரிங்க. அவரோட பேரு
2: தங்கதுரை.
0: தங்கதுரை, சரிங்க. வாழ்த்துக்கள் கலைவாணி, அருமையா சொன்னீங்க, நன்றிமா.

0: நன்றி நன்றி
1: நன்றி.
0: தொடர்ந்து பேசலாம்.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
0: நேரம் முற்பகல் 11:59 நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மலரும் நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்க கணவர்கிட்ட சண்டை போட்டு தூது விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அழகான என்ன சொல்கிறது, ஒரு வெக்கம் நிறைய பேருக்குள்ளே வந்து போச்சு. அதையும் நம்ம பார்த்தோம். நிறைவாக ஒரு தோழியை வந்து இணைச்சிடுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
5: ஹலோ, குட் மார்னிங் மேம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து? வணக்கம். உங்களோட இணைப்பு கொஞ்சம் சரியா இல்லங்க.
5: ஓகே மேம்,
0: சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் ஆர்த்தி.
0: ஆர்த்தி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
5: அரூர் மேம், தருமபுரி மாவட்டம்.
0: அரூர், சரி. சொல்லுங்க ஆர்த்தி, நீங்க யாருக்காச்சும் தூதுல விட்டுருக்கீங்களா பாடல்களை?
5: இல்ல மேம், அப்படி இல்ல.
0: நல்ல பொண்ணு ஆர்த்தி. ஆர்த்தி சண்டை போடுறது இல்லையா?
5: ஆமா மேம், அவரு தான் சண்டை போடுவாரு. மெசேஜ் பண்ணி விடுவேன், அவர் அம்மா அவரே பேசுவார், அவ்வளவுதான்.
0: ஓ, ஒன்லி வந்து மெசேஜ்ல வந்து நீங்க உங்களோட இது சொல்லிருக்கீங்க, பாடல்கள் எதுவும் சொல்லல. சரிங்க சரிங்க ஆர்த்தி, யாருமே சொன்னீங்க, நன்றி.
5: நன்றி
0: நன்றி நன்றி. இந்த மாதிரி தூது விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கோபம் கூட குறைஞ்சிரும். எவ்வளோ கோபமாக இருந்தாலும் சரி, ஏன்னா நம்மளோட அன்புக்குரியவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம எவ்வளோ சண்டை போட்டாலும் எவ்வளோ இது பண்ணாலும் அவங்க மேலே திரும்ப நம்மக்கிட்ட பேசணும், அவங்க கூட அந்த அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் தோன்றும். அதனால் அவங்களுக்காக நம்ம எதை வேணால் விட்டு கொடுக்கலாம்ப்பா. வாழ்க்கையில் வந்து நம்ம எவ்வளவோ கடந்து வந்துட்டோம், ஆனால் எவ்வளவோ இன்னும் கடக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம சாதாரணமாக நமக்குள்ளே வரக்கூடிய அந்த கோபதாவங்கள், அந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இதெல்லாம் வந்து விட்டு கொடுத்துட்டு திரும்ப நம்ம அவங்களுக்காக அவங்க நம்ம செஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும். அதுவும் குறிப்பாக அந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்க நம்மளுக்காக நிறைய செஞ்சுருப்பாங்க, நம்ம அவங்களுக்காக செஞ்சுருப்போம். இதை ஒன்று ஒன்று நினச்சி பார்க்கும்போது மேக்ஸிமம் அவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா எந்த மனஸ்தாபம் வராது. அப்படியே வந்தாலும் அது வரணும், வந்தால் தான் இன்னும் அன்பு அதிகமாகுது அப்படின்னே சொல்லணும். அப்போ வந்து அவங்கக்கிட்ட கோச்சிட்டு போனால் கோச்சிட்டு போட்டும்ப்பா, திரும்ப அவங்களே வரட்டும் அப்படின்னு இல்லாமல் நம்மளும் கொஞ்சம் இறங்கி போய் அவங்களுக்காக ஒரு பாடல் பாடுறது, ஒரு கவிதை சொல்றது, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து வாழ்க்கையை அழகாக்கும். தோழிகள்லாம் வந்து ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து தோழிகளுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். நேர்களை நிறைவுக்கு வருகிறது இன்றைய பூவே பெண் பூவே. இன்று தூது என்ற தலைப்பில் வலம் வந்தது. நேரம் நண்பகல் 12:01. நேர்களை கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல்.

12:10 நாடகம், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சூழல் காப்பும் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியவை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம், இன்று சாகுபடி அனுபவங்கள், ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எம் பாபு அவர்கள் கூறும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3:00 கட் செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடலை காற்றலையில கேட்டு ரசிக்கணுமா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஒண்ணு தாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேரு மற்றும் உரை நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 0434224430 என்ற எண்ணுக்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்க விருப்ப பாடலை காற்றலையில கேட்டு ரசிக்கலாம். பிற்பகல் 3:00 கட் செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில், மாலை 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு,

6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை, 7:10 நாமக்கல் மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள். 27:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் மிளகாய் மற்றும் நிலக்கடலை சாகுபடி குறித்து நெருப்பூர் சி ரஞ்சித் குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு சொல்லோடு விளையாடு. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்தி சுடர். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகுமான ராகங்கள். இன்று ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் வழங்கப்படும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: அடுத்ததாக இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. https://awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற ஜூலை மாதம் 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஜூலை 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has officially concluded a historic high-stakes state visit to Australia, leaving behind a future-proof blueprint for the India-Australia Comprehensive Strategic Partnership. From high-powered boardrooms to iconic landmarks, this intense itinerary systematically advanced diplomatic, economic and security ties between the two democratic giants. The economic momentum ignited early with the India-Australia CEOs Forum, where business leaders celebrated a 55% surge in two-way trade driven by the 2022 ECTA agreement. To unlock further potential, Prime Minister Modi and his Australian counterpart Anthony Albanese fast-tracked negotiations for the Comprehensive Economic Cooperation Agreement, CECA. The bilateral talks scaled a historic milestone in clean energy with the finalisation of the administrative arrangement enabling long-term Australian uranium supply to India, reviving a foundational 2014 framework. Strategic security also took centre stage as both maritime powers adopted a joint declaration on defence and security cooperation alongside a maritime security collaboration roadmap to ensure a free and open Indo-Pacific. The grand tour culminated in spectacular sports diplomacy at the iconic Melbourne Cricket Ground. Standing on the historic turf, the two leaders officially launched the India-Australia Sports Collaboration Roadmap. Prime Minister Narendra Modi will reach Auckland today on a two-day visit to New Zealand on the third and last leg of his three-nation visit. Mr. Modi will hold talks with his New Zealand counterpart Christopher Luxon. Both leaders will review the entire gamut of the bilateral relationship, which has seen significant progress in the last 2 years, especially in the areas of trade and commerce and defence. The visit to New Zealand will be the first visit by an Indian Prime Minister in 40 years. Mr. Modi will also interact with prominent business and sports personalities. Maharashtra Chief Minister Devendra Fadnavis has announced the formation of a 7-member committee headed by retired Supreme Court Justice Ranjana Desai to draft a uniform civil code for the state. The Chief Minister said the directive principles of state policy in the Constitution of India call upon every state to consider implementing a uniform civil code. He said that in line with this provision, the state government had announced

0: அப்பாவின் நடிப்பு நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். நடிப்பு எஸ் ஏ தர்மநாதன், எம் ராமலிங்கம், எஸ் சசிகுமார், தீபம் வரஜா சந்திரகாந்த், எஸ் முருகையன், சோபனா சத்யநாராயணன் ஆகியோர். அப்பாவின் நடிப்பு நாடகம்.
1: என்ன முடி என்ன முடி? அம்மா அம்மா அம்மா அம்மா,
2: ஏண்டா பாபு இப்படி கத்துற? என்ன வேணும்?
1: ஒரு கையில கண்ணாடி, ஒரு கையில சீப்பு, எப்படிமா தலை செய்ய முடியும்? இந்த கண்ணாடி கொஞ்சம் பிடிங்க.
2: இதுக்கா இவ்வளவு அவசரமா கூப்பிட்ட? அடுப்படையில இருந்து நான் என்னவோ ஏதோ பதறி அடிச்சுட்டு வரேன்.
1: ஆடாடாடாடா, தோணா தோணானு பேசாம முதல்ல கண்ணாடி எப்படிங்க? நல்லா மேல, இன்னும் கொஞ்சம் கீழே, சூப்பர் முடியா, அப்படி எப்படிங்க?
2: ஆமா ஆமா, ஒரே இடத்துல நின்னு தலை சீவினாலே முடிப்படியாது, இதுல ஆடிக்கிட்டே சீவினா எப்படிடா?
1: அதான் அதான் பாபு, அதான் மத்தவங்களால முடியாதது இந்த பாபு செஞ்சு காட்டுவான். கண்ணாடிய ஒழுங்கா பிடிங்க.
2: நான் ஒழுங்கா தான் பிடிக்கிறேன், நீ தான் ஒழுங்கில்லாம ஆடிக்கிட்டே இருக்க. ஆமா, உனக்கு காலேஜுக்கு நேரமா இல்லையா?
1: எப்ப காலேஜுக்கு போகணும்னு எனக்கு தெரியுமே.
2: நீ எப்ப வேணா போ, முதல்ல இந்த கண்ணாடி எப்படி உள்ள? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, பாத்து பாத்து. நீ சீவுற சீவுல முடியெல்லாம் சீப்போட வந்துட போகுது. ஏண்டா தெரியாமதான் கேக்குறேன்?
1: தெரியலன்னா ஏன் கேக்குறீங்க?
2: அது இல்லடா, முனிவராட்டம் இப்படி முடிய வளர்த்து வச்சிருக்கியே, உனக்கு சங்கடமா இல்ல? ஒரு காதல மட்டும் தொங்கடா மாட்டின்னு இருக்கியே, நாலு பேரு பார்த்து கிண்டலா சிரிக்கிறப்போ உனக்கு வெக்கமா இல்ல?
1: ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது என் ஹேர் ஸ்டைல குத்தி காட்டி பேசுறேன்னா உங்களுக்கு தலை வெடிச்சுடுமே. லாங் ஹேர், காதல வளையும், தொலா தொலன்னு சட்டை, இப்ப இதுதான் ஐயனப்பு.
2: அது என்னடா ஐயனப்பு?
1: ஐயனப்புனா இன்டர்நேஷனல் ஃபேஷன்.
2: அப்படின்னா
1: வில்லேஜ்ல இருந்து உங்களை டவுனுக்கு கொண்டு வந்ததே பெரிய சாதனை. ஃபேஷனை பத்தி உங்ககிட்ட பேசி என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தாய்க்குளமே, உங்களை கூப்பிட்டது தப்புதான்.

0: நிறைய கொடுத்துட்டு உள்ள போறீங்களா?
1: பேசுவடா பேசுவ, எனக்கு நாகரிகம் தெரியாம இருக்கலாம், உன்னை பத்தி எல்லாரும் எங்கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா?
0: ஆமா ஆமா, ஒரு பசங்காதியான பையனை பெத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தானே சொல்லிருக்காங்க.
1: அப்படி வேற நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நல்லா கேட்டுக்க, உன் மவனை டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டு, பாக்கிறதுக்கு ரெண்டு கட்டானா தெரியறான்னு சொல்றாங்க.
0: இன்சல்ட் இன்சல்ட், கிரேட் இன்சல்ட். யாரெல்லாம் அப்படி சொன்னாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க, கோர்ட்ல கேஸ் போட்டு நஷ்டம் ஈடுவாங்கறேன்.
2: மகனே, உனக்கு எதுக்கு அவ்வளவு சிரமம்? ஒழுங்கா கிராப் வெட்டிக்க. உங்க அம்மாவுக்கு சௌரி முடி கிடைச்ச மாதிரி இருக்கும், பாக்கிறதுக்கு பையனா லட்சணமாவும் தெரியவேன். அதுவும் இல்லாம
0: போது நிறுத்துங்க, கிராப் வெட்டிக்கிறதுக்கு நான் ஒன்னும் இழிச்சவன் இல்ல. இந்த ஹேர் ஸ்டைலுக்காக என்ன எத்தனை பேரும் சுத்தி சுத்தி வராங்க தெரியுமா?
2: என்னது, ஜூல இருக்கிற மிருகங்களையும் பைத்தியக்காரனையும் தான் சுத்தி சுத்தி பாப்பாங்க, உன்னை ஏன் பாக்குறாங்க?
0: பெத்த மகனை பார்த்து ஒரு தகப்பன் பேசுற பேச்சா இது? நான் 2100 நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க 1100 ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கீங்க. அடே, நோட்டீஸ் பாயிண்ட். யார் என்ன சொன்னாலும் நான் இந்த காலத்து நாகரிகப்படிதான் இருப்பேன். என் சுதந்திரத்துல தலையறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது.
1: ஏங்க இவன் இப்படி பண்றானே, நிஜமாவே இதுதான் நாகரிகமோ?
2: எல்லாம் மீடியாவை பார்த்து கத்துக்கிட்டதுதான். மேடையில மேல்நாட்டு இசையில பாடி ஆடுறவங்க ஆயிரக்கணக்கான ரசிகர்களை கவர்றதுக்காக இப்படி எல்லாம் ஃபேன்சியா ட்ரெஸ் பண்ணிக்கிறது உண்டு. அது கூட அந்த மேடையோட சரி. அத பார்த்துட்டு இவனுங்க இது மாதிரி தெருவில் அலைய ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல நம்ம பாபு பையன் மாட்டிக்கிட்டதுதான் எனக்கு கவலையா இருக்கு.
1: அப்ப இப்படியே அவன் இஷ்டத்துக்கு விட்டுறதா?
2: விட்டுருவனா? நான் யாரு? கோபாலன் மகன் மாலி.
1: கோ மாலின்னு சுருக்கமா சொல்லுங்க.
2: எப்படி சொன்னாலும் அது நான் தான்.
1: ரொம்ப பெருமைதான். இப்ப என்ன பண்ண போறீங்க?
2: பாபுவை திருத்தறதுக்கு அருமையான ஒரு வழி வச்சிருக்கேன்.
1: என்ன வழி?
2: தெரிஞ்சா இந்நேரம் செஞ்சிருக்க மாட்டேனா? அந்த வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன். இது மாதிரி சிக்கலுக்கு யோசனை சொல்றதுக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கா, பேரு குண்டு குணசேகரன்.
1: என்னது, குண்டு குணசேகரனா?
2: ஆமா, ஒல்லியா வளர்த்தியா இருப்பா. சென்னையில இருந்து எங்க ஆபீஸுக்கு ரீசெண்டா டிரான்ஸ்பர் ஆகி
1: வந்திருக்கான்.
2: குண்டூரு?
1: அப்படியா?
2: என்ன நொப்படியா? இப்ப அவன் பேரா முக்கியம், அவன் கொடுக்கற யோசனை தான் முக்கியம். இப்பவே அவனோட பேசி பாபுவை திருத்தறதுக்கு ஒரு வழி பண்றேன். இப்ப நான் வர்றேன்.
1: சரிங்க.
3: என்ன மாலி, ரொம்ப அவசரமா வர சொன்னியாமே, என்ன விஷயம்?
2: குணசேகர், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்.
3: முக்கியமான விஷயம் தானே, பேசிடுவோம். என்னன்னு சொல்லு. என்ன, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற, எப்பவும் கலகலன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி பேசுவ. இன்னைக்கு என்ன ஆச்சு, விஷயத்தை சொல்லு மாலி.
2: சொல்றேன் சொல்றேன். ஆமா, நீ போட்டிருக்க சட்டை ரொம்ப நல்லா இருக்க, எங்க வாங்கின?
3: இந்த சட்டை ரொம்ப முக்கியமான விஷயம்னு எனக்கே இப்பதான் தெரியுது.
2: இல்ல அது இல்ல, என் பையனை பத்தி உங்ககிட்ட பேசணும்.
3: அதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? நிறைய பேசுவோம். உன் பையனுக்கு என்ன, ராஜா வட்டம் இருக்கான். உனக்கு ஒரே புள்ள, செல்லம் கொடுத்து வேற வளர்க்கற, காலேஜ்ல படிக்கிறான். அவன் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துற. 3 மாசத்துக்கு முன்னால ஆபீஸ்ல லோன் போட்டு புது மோட்டர் பைக் வாங்கி கொடுத்த.
2: அதுதான் இப்ப தப்பா போச்சு.
3: என்ன, மோட்டர் பைக் இப்ப ஓட மாட்டேங்குதா?
2: அது நல்லாதான் ஓடுது, இவன் ஓட்டம் தான் சரியில்லை.
3: ஏன், கால நுண்டிக்கிட்டு ஓடுறானா?
2: என்னப்பா நீ, நான் நொந்து போய் பேசிட்டு இருக்கிற, நீ தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிற.
3: மனசு விட்டு சிரிச்சா கொஞ்ச நேரம் கவலைய மறக்கலான்னுதான். சரி சரி, விஷயத்த சொல்லு.
2: குணசேகர், உனக்கு எத்தனை பசங்க?
3: 4 பசங்க.
2: 4 பசங்களும் எப்படி?
3: என்ன இது, சிவபெருமானு கிட்ட தர்மி கேட்டது மாதிரி என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க.
2: நீ பதில் மட்டும் சொல்லு, உன் பசங்க எப்படி?
3: எப்படின்னா, சுருக்கமா சொன்னா, நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க.
2: ஆனா என் பையன் நான் கிழிக்கிற கோட்டையெல்லாம் தாண்டிக்கிட்டு இருக்கானே.
3: அவ்வளவுதானே, கோடு போடுறத நிறுத்து.
2: என்னவோ சோறு போடுறத நிறுத்திங்கிற மாதிரி சொல்ற.
3: உன் பையன் எது செஞ்சாலும் நீ அதுல குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன்.
2: அப்போ தப்பு பண்ண அதை கண்டிக்க வேண்டாமா?
3: மாலி, உனக்கு தெரியாத விஷயம் இல்ல, இளைஞர்கள் திசை மாறுற பருவமே 15 to 20 வரையிலும் தான். நல்லது எது கெட்டது எதுன்னு அவங்களால இனம் கண்டுபிடிக்க முடியாத பருவம் அது. அந்த நேரத்துலதான் பக்குவமா நல்ல வழியில அவங்க சிந்தனைய திருப்பி விடணும். அந்த வயசுலதான் நிறைய நண்பர்கள் சேருவாங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்க

0: முடியாத நேரம் அது. எதையாவது செய்யணுங்கிற வேகம் இருக்கும், அதுக்கு பின்னால விவேகம் இருக்கான்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த நேரத்துல அவங்க கிட்ட போய் இதை செய்ய அதை செய்யாதேன்னு கட்டுப்பாடு விதிக்க கூடாது. ஏன்னா அவங்க சுதந்திரத்துல நாம தலையிடுறதா தப்பு கணக்கு போட்டுருவாங்க.
1: அப்படின்னா அவன் இஷ்டத்துக்கு விட்டுறணும்ன்றியா?
0: இல்ல இல்ல இல்ல, அவனோட நீயும் ஒரு நண்பனா மாறணும். அப்பதான் அவனோட ஒவ்வொரு நடவடிக்கையும் அவன் வாயாலேயே உன் காதுக்கு வரும். நல்ல நண்பன்கிற முறையில நீ சொல்றத ஒரு புத்திமதியா இல்லாம ஆலோசனையா அவன் ஏத்துக்குவான்.
1: இல்ல குணா, நீ சொல்ற லெவலையெல்லாம் அவன் தாண்டி போயிட்டு இருக்கான். நேரம் கெட்ட நேரத்துல ராத்திரி 12 மணி 1 மணின்னு வீட்டுக்கு வர்றான். காலேஜ்ல தகராறு ஸ்ட்ரைக்குன்னா அந்த கூட்டத்தில் இவனும் ஒருத்தனா இருக்கான். இப்ப புதுசா கண்ணா பின்னான்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொம்பளையாட்டம் முடிய வளர்த்திக்கிட்டு கோமாளி மாதிரி தெரியறான். ஓ மகன் இப்படி தெரியறா, கண்டிச்சு வைக்க கூடாதா அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஒரு பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு அது இப்படி இருக்குதுன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: அவ்வளவுதான் மாலி, இதுவரையிலும் உன் பையன் விஷயத்துல தலையிட வேணாம்னு தான் நான் நினைச்சேன். என் பெரிய பையன் கூட ஆரம்பத்துல இப்படித்தான் இருந்தான். நான் ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், சரியாயிட்டான். அதே ட்ரீட்மெண்ட் உன் பையனுக்கு கொடுத்துருவோம்.
1: என்ன பையனை திருத்த முடியும்?
0: முடியாதுன்னு நினைச்சா முடியாது, முடியும்னு நினைச்சா கண்டிப்பா முடியும். என்ன முழிக்கிற, பையன் உன் வழிக்கு வரலன்னா நீ அவன் வழியில சேர்ந்துரு.
1: என்னது
0: புரியலையா? அட காத கொண்டாயா இப்படி? அவ்வளவுதான்.
1: சரி சரி.
2: ஏய் ராஜா, இந்த பாப்பு பண்ற வேலையை பாருடா. கிளாஸ் கட்டடிச்சிட்டு நமக்கு முன்னாடி வெளியே வந்தான், இன்னும் ஆளையே காணுமே.
3: டேய் குமார்,
4: இப்ப அவன் வந்து நாம என்ன செய்ய போறோம்? சுத்துறத 3 ரவுண்டுக்கு பதிலா 2 ரவுண்டோட நிறுத்திக்குவோம்.
2: அதுவும் சரிதான். பாபு ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. அவங்க அப்பா அவன் எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துறாரு.
4: எங்க அப்பாவும் இருக்காரு, செமஸ்டர் மார்க்க பாத்துட்டு குதி குதிரை குதிக்கிறாரா. அது மட்டும் இல்ல, படிக்க இஷ்டம் இருந்தா இரு, இல்ல வீட்டை விட்டு வெளியே போடான்னு விரட்டுறாரு.
2: அப்புறம்
4: குமார், அவரு விரட்டுனது கூட எனக்கு பெருசா படலடா. எழுத்த விட்டு ரேக்கா இல்ல ரேக்கா, அத வேடிக்கை பார்த்துட்டு நக்கலா சிரிக்கிறாரா. அதத்தாண்டா என்னால தாங்கிக்க முடியல. டேய், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
2: என்ன? ஒழுங்கா படிச்சு நிறைய மார்க் வாங்க போறியா?
4: ஏன்டா இப்படி எல்லாம் முட்டாள்தனமா பேசுற? அதுலடா, தெருவுல நிக்க வச்சு அந்த ரேக்காவை நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்க போறேன்.
2: அதான பார்த்தேன், திருந்திட்டியோட பயந்தே போயிட்டேன்டா. ஏய் டாக்டரையா இரு, ரேகாவை மிரட்டி ஈவ் டீசிங் கேஸ்ல மாட்டிக்காத, போலீஸ் கெடுபிடி ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க அப்பாவது வெளியே போடாங்கிறாரு. எங்க அப்பா வெளியே போன காலை உடைச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு.
4: இதையெல்லாம் பாக்கும்போது பாபுவோட அப்பாவை கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு.
2: சரி சரி, அதை விடு. போன வாரம் பாபு புதுசா ஒரு சட்டை போட்டு வந்தான் பாத்தியா, ஒரு பக்கம் ஆஃப் ஹேண்டு இன்னொரு பக்கம் ஃபுல் ஹேண்டு.
4: அவனை பார்த்தது எனக்கு சிரிப்பு தாக்கல. எங்க கோவிச்சுக்க போறான்னு பயந்துகிட்டே சிரிப்ப கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள
2: இதுல என்ன வேடிக்கை? என்ன இது மாதிரி நீ தச்சு போட்டுக்கலான்னு எனக்கு ஆலோசனை வேற சொல்றான்டா. அந்த கோலத்தோட நான் மட்டும் எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன்னு வச்சுக்க, எங்க அப்பா காலம் மட்டும் இல்ல கையையும் சேர்த்து வெட்டிடுவாரு.
4: அப்புறம் எங்க ஆப்பு கேண்டும் புல் கேண்டும்? நோ ஹேண்டுதான்.
2: டேய் ராஜா, இப்ப வராண்டா, சிரிக்காத. கண்ணாடி தொப்பி இதுல டான்ஸ் வேற.
4: பாபு என்னடா இது, தெருவுல எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு நீ இவ்வளவு லேட்டா வர்ற?
5: அதுதான்டா பாபு, நான் லேட்டா வந்தா தான் என் அருமை உங்களுக்கு புரியும்.
4: பாபு என்னடா இது, புதுசா சிகரெட்டும் கையுமா வந்து நிக்கிற? எப்ப இருந்தா இந்த பழக்கம்?
5: நேத்து சீடியில ஒரு ஆல்பம் பார்த்தேனே, அதுல இருந்துதான்.
2: என்ன ஆல்பம் பார்த்தேன்?
5: பாப் மியூசிக் பாடகர் சைக்கிள் சாம்சன் புதுசா ஃபயர்னு ஒரு ஆல்பம் போட்டிருக்காரு.
2: நான் கூட பாத்தேன். அத புகை பழக்கத்தினால கேன்சர் வர்றத பத்தி ஜனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக போட்ட ஆல்பம் அது.
5: கரெக்ட். அதுல சைக்கிள் சாம்சன் ஒரு இடத்துல ஸ்டைலா சிகரெட்டை விரல வச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் கொடுப்பாரு பாரு. நான் பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அத பார்த்து தாண்டா இந்த சிகரெட் ஸ்டைல நான்
2: கத்துக்கிட்டேன். சிகரெட் பழக்கத்தை விடணுங்கிறதுக்காக அவரு ஆல்பம் போட்டிருக்காரு. நீ என்னடா, அவர் எதை செய்யக்கூடாதுங்கிறாரோ அதை செஞ்சுக்கிட்டு நிக்கிறீங்க. என்னடா பாபு இது,
4: சைக்கிள் சாம்சனோட பேரையே கெடுத்துடுவான் போல இருக்கு.
5: என்னங்கடா திடீர்னு ஃபாதர் ரேஞ்சில அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.

0: எனக்கு எது ஸ்டைல் பட்டாலும் அதை யார் எந்த ரூபத்துல செஞ்சாலும் உடனே பிக்கப் பண்ணிடுவேன். இதெல்லாம் பண்றீங்க, உங்களுக்கும் சேர்த்து ஒரு பாக்கெட் வாங்கி வந்தேன். இனிமே கூட்டு கச்சேரி கிடையாது, தனி ஆவர்தனம் தான்.
1: பாபு கோபிச்சுக்காத பாபு, நாங்க பேசுனது தப்புதான்.
0: அதான பாத்தேன்,
1: எதை செஞ்சாலும் நம்ம மூணு பேர் சேர்ந்துதான் செய்யணும்னு நாம ஏற்கனவே சபதம் செஞ்சிருக்கோம். அதுல எந்த மாற்றமும் வேணாம். சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தம் அடிப்போம். கம் ஆன்.
2: ஹலோ ஹலோ,
3: யாரு யாரு நீங்க? என்ன இது கேட்காம கொள்ளாம வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க?
2: ஏன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் யார கேட்கணும்?
3: என்னது, உங்க வீடா? இந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நீங்க நீங்க வந்து?
2: நானே தான், சாட்சாத்துவம் புருஷன், திருவாளர் கோ மாலி.
3: என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீளமான தலைமுடி, தொள தொள சட்டை, ஜீன்ஸ் பேண்ட் வேற, கூலிங் கிளாஸ், மாறுவேட போட்டு ஏதாவது

0: அப்படின்னு சொல்லிக்கிட்டே தம் அடிப்பம் கமான்.
1: ஹலோ ஹலோ,
2: யாரு யாரு நீங்க? என்ன இது கேட்காம கொள்ளாம வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க?
1: ஏன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் யார கேட்கணும்?
2: என்னது, உங்க வீடா? இந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நீங்க நீங்க வந்து?
1: நானேதான், சாட்சாத்துவம் புருஷ திருவாளர் கோ மாலி.
2: என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீளமான தலைமுடி, தொள தொள சட்டை, ஜீன்ஸ் பேண்ட் வேற, கூலிங் கிளாஸ், மாறுவேட போட்டு ஏதாவது கலந்துக்க போறீங்களா?
1: இந்த ஜடாமுடி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு.
2: சகிக்கல.
1: வெற்றி, எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி.
2: இதுல உங்களுக்கு என்ன வெற்றி?
1: இந்த கோலத்துல மத்தவங்க என்ன பார்த்து மூஞ்ச சுளிக்கணும், அதுலதான் என்னோட லட்சியமே அடங்கி இருக்கு.
2: கன்றாவி, ஏன் தான் உங்க புத்தி இப்படி போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்ல. பையனை திருத்துறேன் பையனை திருத்துறேன் சொல்லிட்டு இப்ப உங்களை திருத்துறதுக்கு ஒரு ஆளு வரணும் போல இருக்கே. முதல்ல அந்த ஜடாமுடிய கட்டி தூக்கி எறிங்க. ஒரு வீட்டுல ரெண்டு பைத்தியம் இருந்தா தாங்க முடியாதுங்க.
1: ரெண்டு பைத்தியம்னு உன்னையும் அவனையும் தானே சொல்ற?
2: என்னது இங்க பாருங்க, இந்த கோலத்துல உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப அழுக அழுகையா வருது. முதல்ல எல்லாத்தையும் கட்டி தூக்கி எறிங்க.
1: கழட்டி எறியறதுக்கா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? இதுக்கே இப்படி பயந்துட்டியே, இன்னும் என்னவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? சின்னதா ஒரு குறுந்தாடி, அத மட்டும் இந்த உதட்டுக்கு கீழே ஒட்ட வச்சேன்னு வச்சுக்க.
2: ராப்பிச்சக்கார மாதிரியே இருக்கும்.
1: கொஞ்சம் கூட ரசனையே இல்ல உனக்கு. நீ உன் மனசாட்சிய தொட்டு சொல்லு, நான் இளமையா இருக்கேனா?
2: ஆமாங்க, இதுல என்ன சந்தேகம்?
1: நிச்சயமா?
2: நிச்சயமா.
1: சத்தியமா?
2: இந்த அல்ப விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அனாவசியமா சத்தியம் கேட்காதீங்க.
1: நான் இளமையா இருக்கிறது உனக்கு அல்ப விஷயமா? உன்னால சத்தியம் பண்ண முடியல. இப்பவே நான் வெளிய போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சொந்த பந்தத்தை எல்லாம் கேட்டு நான் இளமையா இல்ல முதுமையான்னு முடிவு பண்றேன். நான் வர்றேன்.
2: என்னங்க என்னங்க, என்னது இப்படியே வெளியில போறாரு?
1: சிங்கப்பூர் சீமையிலே நான் பிறந்து வளர்ந்தேன், பூமியிலே பறந்து பறந்து ஆடி வந்தே, புதிய ராகம் பாடி வந்தேன். சிங்கப்பூர்
3: குமார், அங்க பாடுற ஒரு ஆளு வினோதமா டிரெஸ் பண்ணிக்கிட்டு பாட்டும் டான்ஸுமா வந்துட்டு இருக்காரு.
4: ஆமாண்டா ராஜா,
3: பைத்தியக்காரனோ இல்லடா? எஸ்
4: காலேஜ் காம்பஸ் எப்படி அந்த பைத்தியத்தை விட்டாங்க ராஜா? இந்த ஆளு மூஞ்சிய நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கடா.
3: அதானே பார்த்தேன், பைத்தியம்னா உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமே.
4: தானே வேண்டாங்கறத
3: சரி விடு, எனக்கும் தெரிஞ்ச முகமா தான் இருக்கு. ஆஹா, டேய் குமார், என்னடா அது? அந்த ஆளு நம்ம கிட்ட தாண்டா வர்றாரு.
4: ஆமாண்டா ஆமாண்டா, மேல விழுந்து பிராண்டர போறாரு. ஓடிடலாமா?
3: ஓடினா முட்டுவாரா? பைத்திய காரணம் நாயும் ஒண்ணுடா.
4: இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்?
3: எல்லாம் கேள்வி ஞானம் தான். எதுக்கும் ஜாக்கிரதையா இருப்போம். பக்கத்திலேயே வந்துட்டாரு.
1: தம்பிகளா, எப்படி இருக்கீங்க?
4: குசலம் சாரிக்கிறாருடா.
1: என்ன ஒண்ணு பேச மாட்டேன்றீங்க? தெரிஞ்ச போகமா இருக்க, யாரா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா?
4: ஆமா சார், உங்க குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு.
1: முகம் தெரியுது, குரல் புரியுது, ஆனா நான் யாருன்னு தெரியல. முகம் பார்த்த மாதிரி இருக்கு, குரல் கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா அடையாளம் தெரியல. சக்சஸ், கிரேட் சக்சஸ். டேய் மாலி, நீ எங்கேயோ போயிட்டடா.
3: டேய் குமார், தனியா பேசுறாரா? நிச்சயமா இது அந்த கேஸ் தான். யாரு சார் மாலி?
1: தெரியல, நான் தான் இந்த மாலி.
3: நீங்களே உங்ககிட்ட பேசிக்கிறீங்களா? நாங்கெல்லாம் அடுத்தவங்ககிட்ட தான் பேசுவோம், இப்படி தனியா பேசிக்க மாட்டோம்.
1: தானா பேசிக்கிறது ஒரு தனி கலை, உங்களுக்கு அதெல்லாம் வராதுப்பா.
4: ஆமா ஆமா, பைத்தியங்களுக்கு மட்டும்தான் வரும்.
1: என்ன மனவர,
3: பந்தயம் கட்டினா கூட வராதுன்னு சொல்றான்.
1: அதானே பார்த்த, ஏன் காது.

0: என்னமுன்னு கேட்டுச்ச
1: சார். நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே, ஒரே சஸ்பென்ஸா இருக்கு.
0: அவ்வளவுதானே சஸ்பென்ஸ? உடைச்சிடுற இந்த கண்ணாடி தொப்பி ரெண்டு எடுத்துட்ட. இப்ப பாருங்க
1: சார், நெருங்கி வந்துட்டீங்க. ஆனா இந்த ஜடா முடிதான் கொஞ்சம் இடிக்குது.
0: முடி இடிச்சா தள்ளி நில்லுனப்பா.
1: சார், நீங்க பாபுவோட அப்பா இல்ல?
0: இல்லையா, நான் பாபுவோட அப்பாவே தான்.
2: பாவமே, என்ன சார் ஆச்சு உங்களுக்கு?
1: எவ்வளவு நாள் சார் இப்படி?
0: புதுசா வந்த சேனல்ல ஒரு ஃபேஷன் பெரேடு பார்த்தேன், மனச பறி கொடுத்துட்டேன், பழசெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ஸ்டைலுக்கு மாறிட்டேன். இப்ப சொல்லுங்க, இந்த ஸ்டைல் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா?
2: சார் சார், போதும் சார், இது போதும், இதோட நிறுத்திடுங்க சார்.
1: சார், இந்த அழகான ஜடா முடி, குறுந்தாடி, 70mm சைஸ்ல ஒரு கருப்பு கண்ணாடி, அடடடடடடா, எங்கயோ போயிட்டீங்க சார்.
2: சார், நான் புகழ்ச்சிக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க சார. எங்க காலேஜிலேயே சூப்பர் ஸ்டைல் பாபுன்னு உங்க பையனை சொல்லுவான், அவனையே நீங்க தூக்கி சாப்பிட்டீங்க சார்.
0: கேக்க குழு குழுன்னு இருக்கு. இந்த டிரெஸ் பாபு கிட்ட காட்டலாம்னு வந்தேன், அவனை காணோம். பை பை. சிங்கப்பூர் சீமையிலே பிறந்து
2: வந்தேன். என்னடா ஆச்சு இந்த ஆளுக்கு, கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு அலைகிறாரு. நல்லா தானே இருந்தாரு.
1: பாபுவ நினைச்சா தாண்டா பாவமா இருக்கு. இந்த காலேஜுக்குள்ள தலை நிமிந்து நடந்து வருவான், ஆனா இனிமே தலை குனிவுதான்டா அவனுக்கு. நமக்கு வீட்டுக்குள்ள மட்டும்தான் மரியாதை போச்சு, பாபுவுக்கு எல்லா இடத்துலயும் மரியாதை போயிடுச்சு. பாபு வந்தா அவன் முகத்தை பார்க்க சங்கடமா இருக்கும். வா, நேரத்தோட வீட்டுக்கு போயிடலாம்.
3: போன மனுஷனை இன்னும் காணும், எங்க போய் என்ன கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. புதுசா யாரோ வேற. போன மனுஷனை இன்னும் காணும், எங்க போய் என்ன கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. புதுசா யாரோ வேற கேட்ட திறந்துகிட்டு உள்ள வராங்க. யாரு அது? யாரு?
4: அம்மா வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். நீங்க?
4: உங்க கணவர் மாலியோட நண்பர், நாங்க ஒன்னா வேலை பாக்குறோம்.
3: ஓ, குண்டு குணசேகரன்றது நீங்க தானா?
4: எப்படி அவ்வளவு துல்லியமா சொல்றீங்க?
3: நீங்க ஒன்னியா இருக்கிறத பார்த்துதான் சொல்றேன்.
4: சரியா சொன்னீங்க, என் பேருக்கும் உருவத்துக்கும் சம்பந்தம் இல்லதான். மாலி இருக்காரா?
3: அப்போ நீங்க அவரை பாக்கலையா?
4: பாத்திருந்தா நான் ஏமா இங்க வர்றேன்?
3: உங்ககிட்ட ஐடியா கேட்க வந்தவரு, உங்ககிட்ட யோசனை கேட்டிருக்கணுமா இல்லையா?
4: என்கிட்ட யோசனை கேட்கலன்னு யார் சொன்னா?
3: பின்ன சர்க்கஸ் பஃபூன் மாதிரின்னா வந்து நின்னாரு.
4: அப்படி நிக்க சொல்லி ஐடியா கொடுத்தவனே நான் தான்.
3: என்ன சொல்றீங்க நீங்க?
4: முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்.
3: நாங்க ஊக்க வச்சு கூட முள்ள எடுப்போம்.
4: அட, குண்டூசியால கூட தான் முள்ள எடுக்கலாம். இப்ப அதுவா முக்கியம்? பழமொழியும் அதோட கருத்தும் தான் முக்கியம்.
3: தெரியாம சொல்லிட்டேங்க. சரி, இப்ப எதுக்கு அந்த பழமொழி?
4: உங்க மகனை உங்க மகன் தான் திருத்தணும்.
3: எனக்கு ஒரு மகன் தாங்க இருக்கான்.
4: அது தெரியாதா எனக்கு? உங்க மகன் வடிவத்துல உங்க வீட்டுக்காரரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு.
3: அப்ப என்ன ஆகும்?
4: பெருசா ஒண்ணும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க லேசா புயல் வீசும், இடி இடிக்கும், கண்ணை பறிக்கிற மின்னல் அடிக்கும், கடைசியா சோன்னு மழை பெய்யும்.
5: எல்லாம் போச்சு. காலேஜ்ல எனக்கு இருந்த மானம், மரியாதை, டிக்னிட்டி எல்லாமே போச்சு.
3: என்னப்பா, ஏன் ரொம்ப கோவமா பேசுற?
4: தம்பி கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு.
5: யார் இவரு?
3: உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பா, அவர் கூட வேலை செய்யறாரா?
4: என் பேரு குண்டு குணசேகரன்.
5: அங்கிள், நீங்களே கேளுங்க, இந்த அநியாயத்தை உங்க ஃப்ரெண்ட் இப்படி செய்யலாமா?
4: எப்படின்னு நீ சொல்லவே இல்லையே.
5: குடுகுடுப்புக்காரன் மாதிரி டிரெஸ் மாட்டிக்கிட்டு, புள்ள பிடிக்கிற மாதிரி காலேஜ்ல நின்னுகிட்டு, நான் தான் பாபுவோட அப்பா, நான் தான் பாபுவோட அப்பான்னு சொல்லி பாட்டு வேற பாடி டான்ஸ் ஆடி கூத்தடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு.
3: பாபு பாபு, இவர் தான் உங்க அப்பாவுக்கு
4: உற்ற நண்பர்னு ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இப்ப எதுக்கு மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டு? பாபு, அப்புறம் என்ன ஆச்சு நீ சொல்லுப்பா.
5: காலேஜுக்குள்ளார நுழையிறேன், எல்லா பசங்களும்

0: என்ன பார்த்து சைலண்டா நுக்குறாங்க. ஒரே மயான அமைதி. பசங்க பக்கத்துல போய் காலேஜ்ல பெரிய ஆளுங்க யாராவது இறந்துட்டாங்களான்னு மெதுவா விசாரிச்சேன்.
1: அப்படி ஏதும் நடந்திருந்தா தான் பரவாயில்லையே. ஆனா அதுக்கு மேல ஒண்ணு நடந்துருச்சுன்னு சொல்லி இருப்பாங்களே.
0: கரெக்ட் அங்கிள், பக்கத்துல இருந்த மாதிரி சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: இந்த இடத்துல இப்படி டயலாக் வந்தா தான் சரியா இருக்கும்னு கெஸ் பண்ணேன். அது சரியா கிளிக் ஆயிடுச்சு. நீ மேல சொல்லு.
0: அதுக்கு மேல அவங்க சொன்னத என் வாயால எப்படி அங்கிள் சொல்றது?
1: இதுக்கெல்லாம் டப்பிங் கொடுக்க முடியுமா? நீயே சொல்லு, நாங்க புரிஞ்சுக்கிறோம்.
2: ஐயோ, அந்த கோலத்தோட காலேஜுக்கே வேற போயிட்டாரா?
0: அதேதான், இதுமே காலேஜ் பக்கம் தலை கட்ட முடியாது. என்ன பார்த்தா பயந்து ஒதுங்கி போறவன் கூட இப்ப தக்கலா சிரிக்கிறான்.
2: இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சேன். சொல்ல சொல்ல கேட்காம போனாரே அந்த மனுஷன்.
0: நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்தாரு. இப்படி ஒரு ஐடியாவை எந்த சோமாரி சொல்லி கொடுத்தானே தெரியலையே.
2: இவருதான்
1: கேக்குறேன் தம்பி. அப்பா பண்ண தப்புக்கு அனாவசியமா எதுக்கு நல்ல மனுஷங்களை எல்லாம் திட்டுற? நீ என்ன பண்ற? அப்பா வந்ததும் ஏன் இப்படி பண்ணீங்க, என்ன ஏதுன்னு புடி புடின்னு புடி. நானும் உங்க அம்மாவும் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றோம், சரிதானம்மா?
2: என்ன சரிதானம்மா, நீங்க தொட்டிலையும் ஆட்டிட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கிட்டு.
1: வந்துட்டாரு உங்க அப்பாவே வந்துட்டாரு. பாபு நீ கோதாவில இறங்கு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
3: நீ எப்ப வந்த?
1: இப்பதான்.
3: இரு இரு, உன்னை இவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்.
1: தேவையில்லை, எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு.
3: அப்படியா லலிதா? குணாவுக்கு டீ காபி ஏதாவது கொடுத்தியா?
2: அது ஒண்ணுதான் பாக்கி.
3: பார்த்து கழுத்து சுளிக்க போகுது. பாபு நீ ஏன் கம்முன்னு நிக்கிற? ஏதாவது பொறி பொறின்னு பொறிஞ்சு தள்ளுவ, வர அமைதியா நிக்கிறியே.
0: டாடி, எங்க காலேஜுக்குள்ளார என்ன அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாளா நினைச்சுட்டு இருந்தீங்க?
3: ஏன்பா, இப்ப என்ன நடந்து போச்சு?
1: மாலி, என்ன நடந்து போச்சுன்னு எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறியே.
3: குணா, என்ன ஆச்சு உனக்கு? நீ தானே என்ன?
1: நான் தான் உன்னை கேக்குறேன். நியாயத்துக்காக யார் வேணாலும் குரல் கொடுக்கலாம், தெரியும்ல? என்ன பாபு சொல்ற?
0: நல்லா கேளுங்க அங்கிள், காலேஜ்ல எனக்கு எப்படி ஒரு இமேஜ் இருந்துச்சு தெரியுமா? சூப்பர் ஸ்டைல் பாபுன்னு யூஜில இருந்து பிஜி வரைக்கும் என்ன எல்லாத்துக்கும் தெரியும்.
1: இத்தனை
0: நாளும் நான் சம்பாதிச்சு வச்சிருந்த புகழ ஒரே நாள்ல உரு தெரியாம பண்ணிட்டாரு அங்கிள். கோமாளியோட மகன் கோமகன் பாபு போறான்னு என் காது படவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அங்கிள்.
1: உனக்கு ஒரே இன்சல்டிங்கா இருந்திருக்குமே.
0: கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, கிரேட் இன்சல்டிங்.
3: உன்னால அந்த அவமானத்தை தாங்க முடியல. இல்ல, ஒரு நாள் நான் இந்த கோலத்துல போனதுக்கு உனக்கு அவமானம் ஆயிருக்க. நீ தினம் தினம் இதே மாதிரி போறியே, இது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸோட வார்த்தைகளை உன்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்றிய. உன்னை பத்தி என்கிட்ட வருத்தப்பட்டு மத்தவங்க கேக்குற வார்த்தைகளை என்னால மட்டும் தாங்க முடியுமா? இந்த நீளமான முடி, ஒரு காதுல தொங்கட்டா, இப்படி பொருத்தம் இல்லாத தோற்றத்துல காட்சி கொடுக்கறிய, பொறுப்பு இல்லாத பிள்ளைய பெத்து வச்சிருக்கான் பாருன்னு என்ன நேரடியாவும் மறைமுகமாவும் கேள்வி கேட்கறவங்க முன்னால நான் எப்படி கூணி குறுகி போயிருப்பேன்னு ஒரு நாளாவது நினைச்சு பாத்தியா? பாபு, நாகரிகமா இருக்கிறத நான் தப்புன்னு சொல்லல. உன் வயச கடந்து வந்தவன் தான் நான். உன்னோட சுறுசுறுப்பு, புதுமையா எதையாவது செய்யணுங்கிற ஆர்வம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அதுக்கும் ஒரு எல்லை இருக்குப்பா. அந்த எல்லைய தாண்டப்ப எனக்கு கிடைச்ச கோமாளி பட்டம் தான் உனக்கும் கிடைக்கும். என்ன பத்தி நேரடியாவே சொல்லிட்டாங்க, ஆனா உன்ன பத்தி நீ இல்லாத நேரத்துல கேளியா பேசி சிரிக்கிறாங்கப்பா. அத நீதான் புரிஞ்சுக்காம இருக்கிற.
0: டாடி,
3: பாபு உன் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி உன்னை தலைகுனிய வைக்கணும்னு நான் நிச்சயமா நினைக்கல. அவமானம்னா என்ன, அது எந்த அளவுக்கு பெத்தவங்க மனச பாதிக்கும்னு நீ ஃபீல் பண்ணணும்னு தான் இந்த குண ஆங்கிளோட யோசனைப்படி சங்கடத்தோட இந்த வேஷம் போட்டேன். இனிமே உன் சுதந்திரத்துல நான் தலையிட மாட்டேன். உனக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி நடந்துக்கலாம். பாபு, உனக்கு என்னால ஏற்பட்ட அவமானத்துக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு.
0: டாடி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. நாகரிகத்துக்கும் அலங்கோலத்துக்கும் வித்தியாசம் தெரியாம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பெரியவங்க நீங்க சொல்ற புத்திமதி எல்லாம் ஏன் சுதந்திரத்துக்கு நீங்க போட்ட தடைன்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இனிமே இந்த தப்பு நிச்சயம் நான் பண்ண மாட்டேன்.
3: இனிமே உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பார்த்து

0: உங்க அப்பாவை கிண்டல் பண்ண மாட்டாங்க.
1: ஆனா நான் கிண்டல் பண்ணுவேன்
2: அங்கிள்.
1: ஆமா, உங்க அப்பாவின் நடிப்பு சூப்பர்னு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது அப்பாவின் நடிப்பு நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். நடிப்பு மாலியாக எம் ராமலிங்கம், பாபுவாக பி சசிகுமார், ராஜாவாக தீபம் வரஜா சந்திரகாந்த், லலிதாவாக சோபனா சத்யநாராயணன், குமாராக எஸ் முருகையன், குணசேகரனாக எஸ் ஏ தர்மநாதன். அமைப்பு செண்டாக்காடு எஸ் முருகையன், நரிப்பாடி டி ராஜு. படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: நேர்களை உங்கள் நினைவிற்காக இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் தன்னுடைய சாகுபடி அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பகுதியைச் சார்ந்த எம் பாபு அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் ஆனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, வர்த்தகம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது ஆஸ்திரேலிய பயணத்தின் கடைசி நாளான இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆங்குஸ் டெய்லரை சந்தித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பு, முதலீடு, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவை குறித்தும் அவரிடம் விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இரு நாடுகளும் வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு நட்புறவு மிகுந்த மதிப்பு மிக்கது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸுடன் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தையும் பிரதமர் பார்வையிட்டார். விளையாட்டுத்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது. கிரிக்கெட் விளையாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய பிரதமருடன் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். விளையாட்டு கட்டமைப்பு, தடகள மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தியா முன்னின்று நடத்தும் ஒலிம்பிக் போட்டி குறித்தும் ஐபிஎல் பிபிஎல் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு 2 நாள் பயணமாக நியூசிலாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டின் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். நியூசிலாந்து நாட்டின் தலைவர்களை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி நட்புறவை மேம்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்க உள்ளார். குழந்தைகள் மேம்பாடு, பள்ளிக் கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் ஆனியா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவை ஊக்குவிப்பது, எண்ணியல் கல்வியை வளர்ப்பது, ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி, இணையதள தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் மற்றும் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது.

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னோடி மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்களில் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குழந்தைகள் மேம்பாட்டுக்கான கொள்கைகளை வகுத்தல், மக்கள் பங்களிப்பு மற்றும் மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் மூலம் குழந்தைகளின் நலன் மற்றும் கல்வியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக நித்தி ஆயோக்கின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த 6ஆம் தேதி நிலவரப்படி 50.2% மின் விநியோகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் தூய்மை எரிசக்திக்கான கட்டமைப்பு வலுப்பெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல்களால் மின் உற்பத்தியில் நிலையான நீடித்த வளர்ச்சியை நாடு பெற்றுள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று மனித வனவிலங்கு மோதல்களை தடுப்பது குறித்த தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், புலிகள் காப்பகம் அமைந்துள்ள பகுதிகளில் மோதலை தவிர்ப்பதற்கான கொள்கைகளை வகுக்குமாறு வலியுறுத்தினார். சிறுத்தை மற்றும் யானைகளால் கால்நடைகள் மற்றும் பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை களைவதற்கான திட்டங்களை வரையறை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை ஒட்டியுள்ள நகர்ப்புறம் மற்றும் கிராமப் பகுதிகளில் மக்களிடையே வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பான வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க நீண்டகால செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மனித வனவிலங்கு மோதல் குறித்த இணையதளம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கையேட்டை அமைச்சர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங், இந்தியாவில் மட்டுமின்றி ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் மனித விலங்கு மோதல் பிரச்சினையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் இதற்கான தீர்வுகளை கண்டறிந்து அவற்றை மற்ற நாடுகளுக்கு தெரிவிக்கும் வகையில் சர்வதேச கருத்தரங்குகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வனத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மகாராஷ்டிர மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான வரைவு சட்டத்தை தயாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் 7 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அரசியல் சட்டம் மற்றும் மாநிலத்தின் அடிப்படை கொள்கைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை இந்த குழு தயாரிக்கும் என்று கூறினார். 6 மாதங்களில் இதுகுறித்த அறிக்கையை மாநில அரசிடம் குழுவினர் சமர்ப்பிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்கள் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்ட மசோதா தயாரிக்கப்பட்டு குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு உதவும் வகையில் கொண்டுவரப்பட்ட பிரதமரின் வித்யாலட்சுமி கல்விக் கடன் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதா என்று கடனுதவி பெற்ற மாணவி மற்றும் பெற்றோர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் ஜான்சி, நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எனக்கு லோன் கிடைச்சிடுச்சு, 150,000 கிடைச்சிருக்கு எஜுகேஷன் லோன். இது வந்து என்னோட படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, முக்கியமா என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
3: டாக்டர் பேரு பிரீத்தி, அவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் ஐடி கோர்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க 1 இயர் முடிச்சிட்டாங்க, இப்ப செகண்ட் இயர். 1 இயர் பீஸ் கட்டிட்டேன், 1 இயர் பீஸ் வந்து 270,000. 1 இயர் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிஎம் வித்யாலட்சுமி மூலமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தோம் எஜுகேஷன் லோனுக்காக, அது இப்ப 615,000 சாங்ஷன் ஆயிருக்கு. எங்க டாக்டர் படிப்புக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும்.
0: ஈரான் நாட்டின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் உடல் இமாம் ரிசா வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். அவரது மூத்த மகனான சையத் முஸ்தபா கமேனி இறுதிச் சடங்குகளை செய்தார். கடந்த பிப்ரவரி மாதம்

அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். தமிழகம், கர்நாடகா, கேரளம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹிமாச்சல் பிரதேசத்தில் தீவிரமடைந்து வருவதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மண்டி, ஷிம்லா, சோலன், காங்க்ரா, சிர்மாவூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 5-7, 10-3 என்ற செட் கணக்கில் கனடாவின் கேடன்ஸ் பிரேஸ், அமெரிக்காவின் கேட்ரினா ஸ்காட் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாக்கெட் மைனேனி, இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை மற்றும் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணைகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. லார்ட்ஸில் இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 12:50.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
4: நிறைய வேலை கிடைக்குது, இந்த பையன் வேற காலேஜுக்கு கூப்பிட்டு இருக்கான். இந்த மாட்டை கண்ணெல்லாம் யாரு பாக்குறதுனே ஒண்ணும் புரியல.
5: என்னென்ன காலையிலே ஒரே புலம்பலா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்?
4: ஆமாமா, இந்த காலேஜ்ல ஏதோ ஃபங்க்ஷனா, இந்த பையன் வேற கூப்பிடுறான், அதான் போயிட்டு வரலாம்னு கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன்.
5: அப்படியா, சரின சரின. அண்ணி எங்க போனாங்க? ஆளையே காணோம். கொள்ளையில எதுவும் வேலை பாக்குறாங்களா என்ன?
4: இல்லம்மா, எங்கேயோ மார்க்கெட்டு வர போயிட்டு வரேன்னு சொன்னான்.
5: சரின சரின, நான் கூட மார்க்கெட்டுக்கு தான் போகணும். நீங்களும் காலேஜ் போகணும்னு சொன்னீங்களே, வாங்க அப்படியே நாமளும் பஸ்ல ஏறி போயிடுவோம்.
4: சரிம்மா, பாத்து வா. வண்டிங்கள மேலேயே விட்டுருவாங்க போல இருக்குது பஸ் ஸ்டாப் போறதுக்குள்ள.
5: என்னென்ன காது பிஞ்சிடும் போல இருக்கு, இப்படி ஹாரன் அடிக்கிறாங்க பா.
4: ஆமாம் தங்கச்சி, எதையுமே ஒரு அளவு தானே. சாப்பாட்டுல எப்படி உப்பு ஒரு அளவு மாதிரி நம்ம காதுக்கும் ஓரளவுக்கு கேக்குற திறன் தான் இருக்குது. எப்படினாலும் ஹாரன் அடிச்சா நம்ம காது செவி பிஞ்சிராதா?
5: என்னென்ன சொல்ல வர, இந்த மாதிரி எல்லாம் கூட விஷயம் இருக்கு?
4: ஆமா தங்கச்சி, ஒலியும் டெசிபிள்ங்கிற அளவுல அளக்குறாங்களாம். நம்ம காது 20 டெசிபிள்ல இருந்து 70 டெசிபிள் வரைதான் காது கேக்குமா. அதுக்கு மேல போனா நம்ம காது கேட்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் பாதிப்பாயி முழுசா காதே கேட்காதுன்னு சொல்றாங்கம்மா.
5: என்னென்ன சொல்ற, இவ்வளவு விஷயம் இருக்கா? சரின்னா இந்த ஒலி பாதிப்பு எங்க இருந்து வருது?
4: சரியா கேட்ட. இந்த ஒலி பாதிப்பு வாகனங்க, ஒலி பெருக்கிங்க, தொழிற்சாலையில இருந்து வர சத்தம், ரயில் நிலையங்கள்ல இருந்து வர சத்தங்க, கல்குவாரிகள் போன்ற இடத்துல இருக்கக்கூடிய சத்தங்களால இந்த மாதிரி ஒலி மாசுபாடு ஏற்படுதுமா?
5: சரின்ன சரின்ன, இந்த ஒலி மாசுபாடுனால என்ன தீமை எல்லாம் நமக்கு ஏற்படுதுன்னு கொஞ்சம் விவரமா சொல்ல.
4: இந்த ஒலி மாசுபாட்டால நம்மளுடைய குறிப்பா நம்ம மனநிலை வந்து பாதிக்கப்படுது. இதனால நமக்கு உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுது, இதயங்கள்லாம் பாதிக்கப்படுது. இதயம் பாதிப்படையும் போது மாரடைப்பு கூட வர செய்யுதுமா? இதனால அதுவும் இல்லாம கர்ப்பிணிகளும் பாதிக்கப்படுறாங்க.
5: என்னென்ன சொல்றீங்க?

0: இந்த அளவுக்கு பாதிப்பை உருவாக்குதா? சரிண்ணே, இந்த மாதிரி ஒலி மாசுபாடுகள்லாம் எப்படி தடுக்கிறதுன்னு அது கொஞ்சம் சொல்றீங்களா?
1: இந்த மாதிரி ஒலி மாசுபாடுகளை நாம தடுக்கிறதுக்கு முதல்ல வாகனங்கள்ல வந்து காற்று ஒலிப்பான்களை பயன்படுத்தணும். ஏர் ஆர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மனித குடியிருப்புகளை வந்து இந்த ரயில் நிலையம், தொழிற்சாலை அதுக்கு அருகாமையில, அதாவது ரொம்ப தூரத்துல நாம கட்டிக்கணும். நெடுஞ்சாலை வாகனங்களை வந்து புறவழி சாலைகள் வழியாக திருப்பி விட்டோம்னா அதிக ஒலி மாசுபாடு ஏற்படாம இருக்கும். அதிக சத்தத்தை உருவாக்கக்கூடிய இயந்திரங்களுக்கு ஒலி தடுப்பு அறைகள் வந்து அமைக்கணும். கல்வி நிறுவனங்க, மருத்துவமனைய மற்றும் முக்கியமான அலுவலகங்களுக்கு அமைதி மண்டலத்தை உருவாக்கணும். தொழிற்சாலையில வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு வந்து காது மாப்ஸ், பருத்தி விளக்குகள் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சோம்னா நம்ம ஒலி மாசுபாட்டுல இருந்து விலகி நமக்கு பாதிப்பு ஏற்படாம இருக்கலாம். தங்கச்சி
0: அண்ணே, ரொம்ப அருமையா சொன்னீங்கண்ணே. ஒலி எப்படி மாசுபடுது, அதுல இருந்து எப்படி விடுபடலாம் அப்படிங்கறத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நான் சொல்றது இருக்கட்டுமா, நீயும் உங்க சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி விழிப்புணர்வை நீங்க சொல்லணும். இந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த மாதிரி இடத்துங்கள்ல நாம அமைதியை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை நீ ஏற்படுத்தணுமா. அத முதல்ல ஒவ்வொருத்தரும் நாம எடுத்துக்கிட்டோமா சமுதாயமே நல்லா இருக்கும். உன்னை நீ சரி செய்துகொள், உலகம் தானாக சரியாகிவிடும் அப்படிங்கிற பன்மொழிக்கு ஏற்ப நாம ஃபாலோ பண்ணி நடந்துக்கணுமா?
0: கண்டிப்பா. நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் இத சொல்ல போறேன், நானும் ஃபாலோ பண்ண போறேன். சரிண்ணே, ஸ்டாப்பிங் வந்துருச்சு, போயிட்டு வரேன்.
1: ஆ, நானும் போய் இந்த காலேஜ்ல இந்த பையன் என்ன ப்ரோக்ராம் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு நானும் வீட்டுக்கு வரமா. இந்த மாடு கண்ணுங்களா நானும் பாக்கணும்.
0: சரிண்ணே சரிண்ணே.
2: சுற்றி இருப்பவர்களை காப்போம், இது சூழல் காப்போம். நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் காப்போம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, தருமபுரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் மூலம் செயல்படும் அரசு விடுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் மாணவியர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இதற்கான தகுதிகள்: பெற்றோர் ஆண்டு வருமானம் ₹2,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகள் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் வசதிகள்: தங்கும் வசதி, தினமும் 3 வேளை உணவு, 4ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 4 இணை சீருடைகள், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் JEE தேர்வுக்கான வினாவங்கி மற்றும் வழிகாட்டி நூல்கள். விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க கடைசி நாள் பள்ளி விடுதி மாணவர்களுக்கு வருகின்ற 18ஆம் தேதி, கல்லூரி விடுதிகள் மாணவ மாணவிகளுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை. விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெற்று பயன்பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசால் நிலத்தடி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பழைய பம்புகளை மாற்றி 4 நட்சத்திர தரம் கொண்ட புதிய மின் மோட்டார் பம்பு செட் வழங்கப்படுகிறது. இதற்கான மானிய விவரம் 15,000 அல்லது மொத்த விலையில் 50% மானியமாக வழங்கப்பட உள்ளது. இதற்கு பயன்பெற பழைய பம்பு செட் மாற்றுபவர்கள், புதிய கிணற்றிற்கு பம்பு செட் அமைப்பவர்கள், மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள், நுண்ணீர் பாசன வசதியுள்ள அல்லது அமைக்க விரும்பும் விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கு தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள்: விவசாய அடையாள அட்டையன், சிட்டா, அடங்கல், ஆதார் அட்டை, நில வரைபடம், மின் இணைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தக நகல், சாதி சான்றிதழ் SC ST பிரிவினருக்கு. மேற்கொண்ட ஆவணங்கள் மூலம் விவசாயிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: தருமபுரி மாவட்ட விவசாயிகள் 97-86-21-07-17 என்ற கைபேசி எண்ணிலும், அரூர் வட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் 75-98-31-39-50 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என அறிவி

குறிப்பிடப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 345,500 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இம்மாதம் நடைபெற உள்ளது. நடைபெறும் நாட்கள் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நடைபெறும் இடங்கள் உங்கள் கிராமங்களில் உள்ள சிறப்பு முகாம்கள் மற்றும் அருகிலுள்ள கால்நடை மருந்தகம், கால்நடை மருத்துவமனைகள் ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. இந்த முகாம்கள் முற்றிலும் கட்டணமில்லா சேவையாகும். கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கட்டணமில்லா உதவி எண் 1077 என்ற எண்ணிலும், 94 45 00 11 13 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 27 20 60 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 40 93 46 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது.

0: இனிய மதிய வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் மதியம் 1:10. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நாம் இணையவிருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் விருப்பம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
5: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
0: நேர்களின் யதார்த்தமான தேடலுக்கு எதிர்பாராத பதிலாய் உங்களின் கடிதப்படி விருப்பங்கள் நிறைவேறும் நேரம் இது. ஆம் நேர்களே, நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பழைய தருமபுரி பகுதியிலிருந்து சுதா சத்யராஜ். இவர் கேட்டிருக்கும் பாடல் ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். பாடலை பாடியிருக்கிறார்கள் TM சவுந்தரராஜன், பி சுசீலா.
7: ராஜா,

0: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

5 ஏற்காடு ஒன்பளை 103.7 நிலையத்தில் நேரம் 1:18. ஆம் நேயர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஏலகிரி பகுதியிலிருந்து குணசேகரன். இவர் கேட்டிருக்கும் பாடல் எங்கமாமா திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: காற்றலையில் ஓர் கானக்குயில் தருமபுரி பண்பலை 102.8

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்டு 100% கடல் எண்ணெய்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்,
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
7: வானலையில் வர்ணஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மதியம் 1:23. ஆம் நேரலை நாம் கேட்டு

கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர், தாசனம்பட்டி பகுதியிலிருந்து சித்தன் இவர் கேட்டிருக்கும் பாடல் சூரியகாந்தி என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன்.

0: வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மதியம் 1:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
8: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
9: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். ஒரு பேஷண்ட் ஒருத்தர் ரொம்ப நாளாக வந்து அவருக்கு நெஞ்சு கரிப்பு புளிச்சு ஏப்போம், கடுமையான நெஞ்சு கரிப்பு புளிச்சு ஏப்போம். அப்புறமா வந்து 2-3 இடத்துல பார்த்துருக்காரு, எண்டாஸ்கோப்பெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா உணவு குழாய்க்கும் இறப்பைக்கும் சேர்கின்ற இடத்துல ஒரு சதை மாதிரி இருக்கும், ஒரு வால்வு மாதிரி இருக்கும். அது வந்து லோயர் ஈசோஃபகல் ஸ்பின்டர் அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லுவோம். அதாவது உணவு குழாயிலிருந்து இறப்பைக்கு சாப்பாடு போச்சுனாக்கா அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னாக்கா வந்து வயிற்றில் வந்து நமக்கு வந்து அந்த உணவு குழாயில் இறப்பையில் வந்து நமக்கு வேணுங்கிற இது அமிலெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிடும் ஜீரணத்துக்கு. அதனால் அந்த சாப்பாடு வந்து மேல் நோக்கி வரக்கூடாது, கீழ் நோக்கி உணவு இறப்பைக்கு சிறுங்குடலுக்கும் பெருங்குடலுக்கும் போய் தான் வந்து வரணுமே தவிர திரும்ப வந்து உணவு குழாய்க்கோ வாய்ப்பகுதிக்கோ வரக்கூடாது. அந்த சதை லூஸாக இருந்து செஞ்சு பண்ணிச்சுனா தான் வந்து இந்த மாதிரி வந்து வயிறெரிசல், நெஞ்சு கரிப்பு, புளிச்சேப்பம் இதெல்லாம் வந்து கடுமையாக வந்து வரும், செய்யும் பண்ணும். இது வந்து இதனால் என்ன சார் பெரிய பிரச்சனை அப்படின்னாக்கா, அந்த அமிலம் பட்ட உணவு, அமிலம் கலந்த உணவு வந்து நமக்கு வந்து உணவு குழாயில் வந்து நமக்கு திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருந்து செஞ்சு பண்ணிச்சுனாக்கா அந்த இடத்துல உணவு குழாயிலெல்லாம் அரிப்பு ஏற்பட்டு புண்ணாகி அது பிற்காலத்தில் நீண்ட நாட்களாக இருந்து செஞ்சு பண்ணிச்சுன்னா அதெல்லாமே வந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால தான் வந்து இந்த நெஞ்சு கரிப்பு புளிச்சு அப்பத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது யாருக்கெல்லாம் வரும் செய்யும் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க இல்லையா, ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட், ஒரு வாரம் அந்த சர்க்கேடியன் ரிதம், அந்த வந்து வாழ்க்கையில் வந்து வந்து நம்ம தூக்கத்தோட சுழற்சி மாறிச்சு அப்படின்னாக்கா ரெகுலராக தூங்குகிற டைம் மாதிரி மாறி மாறி நம்ம தூங்குகிற செயலம் பண்ணோம்னா இவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நிறைய வரும் செய்யும் பண்ணும். அதே மாதிரி இரவு உணவு வந்து ஒரு ஹெவியான ஃபுட்டு ரெகுலராக சாப்பிட்றவங்க ஒரு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி போய் வந்து கடையில் வந்து சிக்கன் மட்டன் இல்லை வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்றவங்க செய்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரியான வந்து வயிறு எரிச்சல், இந்த நெஞ்சு கரிப்பு, புளிச்சேப்பம் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள். அதாவது வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தால் வரும், தூக்க முறைகள் வந்து ஒழுங்காக இல்லை செயலப்படலன்னா இந்த தூக்க முறைகள் ஒழுங்காக இல்லைனாக்கா இது வரும் செய்யும் பண்ணோம். இன்னொன்று இரவு உணவு, இரவு உணவு ஒழுக்கமாக இல்லை செயலப்படல, நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, நிறைய வந்து இந்த கடைப்பொருளை அதிகமாக எடுக்கிறாங்க செய்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வந்து இந்த வயிறு எரிச்சல், நெஞ்சு கரிப்பு, புளிச்சேப்பம் இதெல்லாம் வரும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு எண்டாஸ்கோப் மூலமாக நம்ம வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம், இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ரெகுலராக நான் போய் வந்து என்னது ஒமீஸ் வாங்கி போட்டுருவோம் சார், ரானிடிடின் வாங்கி போட்டுருவோம் சார், எனக்கு ரெகுலராக போகிறோம் சார், 10 வருஷமாக போடுறோம் சார், 15 வருஷமாக போடுறோம் சார், அது போட்டால் தான் நல்லாயிருக்குது, எல்லாருக்கும் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக மிக மிக அதிகம். தயவு செய்து அந்த மாதிரி தொடர்ச்சியாக மாத்திரை வாங்கி போடாதீங்க, அதுக்கு உண்டான பர்மனன்ட் சொல்யூஷனும் தேடுங்க செய்யுங்க. இதை பற்றி என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் நான் வந்து விலாவரியாக வரும் நாட்களில் வந்து சொல்கிற சேரம் பண்ணுறேன். இன்றைய பொன்மொழி வந்து கவலைப்படுவதனால் நாளைய கஷ்டங்கள் தீரப்போவதில்லை, பட் ஆனால் இன்றைய சந்தோஷம் போய்விடும். எவ்வளோ ஒரு அருமையான பொன்மொழி பாருங்கள். ஒரு பிரச்சனை, ஐயோ நாளைக்கு அது வந்துருமோ, நாள் நாளைக்கு அது வந்துருமோன்னு சொல்லி உட்காந்து நீங்கள் கவலைப்படுறதுனால நாளைக்கு அந்த வரப்போகிற பிரச்சனையோ வரப்போகிற இதுவோ வந்து தள்ளி போவதில்லை. அதுக்குண்டான நடவடிக்கையை நீங்கள் எடுக்கலாம். நாளைக்கு அந்த பிரச்சனை வரப்போதை தவிர்க்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம எடுக்கிறது வேறு, அதை நினச்சி உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது வேறு. கவலைப்படுறதுனால நாளைக்கு அந்த

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: பிரச்சனைகள் உங்களை மீறி போக போகிறது இல்லை. ஆனால் இன்றைய சந்தோஷம் அது வந்து போயிடும். இன்னைக்கு நமக்கு இது வரக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள், குழந்தைங்களை வந்து உங்ககிட்ட ஆசையாக விளையாடும், அந்த சந்தோஷம் போயிடும். நல்ல ஒரு சாப்பாடு இருக்கும், அந்த சாப்பிட்றத செய்கிறதுனால வரக்கூடிய சந்தோஷங்கள் போயிடும். நமக்கு வந்து என்னென்ன மகிழ்ச்சிகள் வருது செய்து பண்ணுதோ அது போயிடும். அதனால் வந்து நாளைய பிரச்சனைகளை நினைத்து கவலைப்படாதீர்கள், வருத்தப்படாதீர்கள், அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: வானொலியில் வர்ணஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில். நேரம் மதியம் 1:35. ஆம் நேர்களே, நாம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் பாடலும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சிறிய அஞ்சல் அட்டையில் பிடித்த படம், பிடித்த பாடல் எந்த பகுதி என்பதனை தெளிவாக குறிப்பிட்டு எமது நிலைய முகவரியான நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி, தருமபுரி 6368 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் பாடலும் வானொலி வழியே வளம் பெறும். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் அனுமந்தபுரம் பகுதியிலிருந்து சந்திரன் ஜெயலட்சுமி. இவர் கேட்டிருக்கும் பாடல் ஆட்டுக்கார அலமேலு என்ற திரைப்படத்திலிருந்து, பாடலாசிரியர் மா ரா, பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
3: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் உறுப்பம் நிகழ்ச்சி. நேயர் உறுப்பம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது. கரூர் மாவட்டம் ஸ்ரீனிவாச நகர் பகுதியிலிருந்து பாடலை கேட்டிருக்கிறார் எம் முருகன். இவர் கேட்டிருக்கும் பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் கூமா பாலசுப்ரமணியம், பாடலுக்கு இசை ஜி ராமநாதன். பாடலை பாடியிருக்கிறார்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா.

நேயர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர்களுக்கு பாடல்கள் தந்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் இனியவன் மலையனூர் எஸ் கார்த்திக் செல்வராஜ். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள் திருச்சி அஞ்சலாக. கேட்கலாம் நேயர்களே, இணைந்தே இருங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். மனித விலங்குகள் மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவேகா தலைமையிலான அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று நியூசிலாந்து புறப்பட்டார். ஆக்லாந்தின் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். வணிகம், வர்த்தகம், பாதுகாப்பு பிரிவுகளில் கடந்த 2 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு மேற்கொள்கின்றனர். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் அங்குள்ள தொழில் முனைவோர் மற்றும் விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். இந்திய வம்சாவளியினரிடையேயும் அவர் உரையாற்றவுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பின்னர் நியூசிலாந்து செல்லும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பிரதமர் தமது ஆஸ்திரேலிய பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு அங்கிருந்து நியூசிலாந்து புறப்பட்டார். வந்தே மாதரம் தேசிய பாடல் தேசத்திற்கான கடமையை நிலைநாட்டி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உத்வேகம் அளித்ததாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஷிம்லாவில் வந்தே மாதரம் சர்வதேச கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், இப்பாடல் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு துணிச்சலையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியதாக பெருமிதம் வெளியிட்டார். ஒரே தேசம் ஒரே அரசியல் சாசனத்திற்கான வலுவான அடித்தளத்தை சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏற்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தேசபக்தி என்பது வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் அனைத்து செயல்களிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடல் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சீரிய கொள்கைகளுடன் ஒருங்கிணைந்த உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்க குடிமக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். மனித விலங்குகள் மோதல் சம்பவங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் உயர் முன்னுரிமையுடன் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவை மத்திய வன அலுவலர் பயிற்சி மையத்தில் இது தொடர்பான தேசிய கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் இது தொடர்பான விளக்கங்களை வழங்கினார். இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பேசுகையில் மனித விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்ப முறைகளின் அவசியத்தை எடுத்துரைத்தார். முன்னதாக மனித விலங்கு மோதல் குறித்த தகவல் கையேட்டினை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தியின் மூலம் பெறப்பட்டதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நம் நாட்டின் தூய்மை எரிசக்தி கட்டமைப்பின் திறனையும் மேம்பாட்டையும் இது பறைசாற்றுவதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் நம் தேசம் நிலையான வளர்ச்சியுடன் வேகமான முன்னேற்ற பாதையில் ஆற்றலுடனும் உறுதியுடனும் பயணிப்பதாக அவர் குறிப்பிட்டார். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் 18,600 கோடி ரூபாய்

0: மதிப்பிலான மூன்று ஒப்பந்தங்கள் எல்என்டி நிறுவனத்துடன் கையெழுத்தானதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். கரூர் வெண்ணைமலையில் இன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். அரசு அலுவலகங்களில் மக்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படுவதாக கூறிய அவர், ஊழலற்ற ஆட்சியை தாம் வழங்குவதாக கூறினார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவே ஆட்சி திகழும் என்று கூறிய அவர், தொகுதி மறுவரையை தமது அரசு ஏற்காது என்றார். மேகதாது விவகாரத்தில் திமுக நீதிமன்றத்தில் முறையாக வாதிடவில்லை என்றும் அவர் குறை கூறினார். தேர்தல்களில் பணபலம் செல்லாது என்பது தமது வெற்றியின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர், மணவாசி ஊராட்சியில் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கும் வகையிலாக 1,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலனி உற்பத்தி தனியார் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். காவிரி நீரில் தமிழகத்திற்கு உரிய பங்கை பெற்றிட மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி வகுப்பறைகள் உள்ளிட்ட 74 அரசு கட்டடங்களை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அண்மையில் ஆர்சுத்திப்பட்டு கிராமத்தில் நெல் மூட்டைகள் சரிந்து உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 5,00,000 ரூபாய்க்கான காசோலையும் அமைச்சர் வழங்கினார். இந்த விபத்தில் காயமடைந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் நிவாரணத் தொகையையும் அவர் அளித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220th ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சிப்பாய் புரட்சி நினைவு தூணிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220th ஆண்டின் நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்பட்டது. வேலூர் கோட்டையில் 1806 ஆண்டு ஜூலை 10 நாள் நள்ளிரவில் ஆங்கிலேய வீரர்களை இந்திய வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட இந்த முதல் சிப்பாய் புரட்சியே நம் நாடு விடுதலைக்கு வித்திட்ட முதல் சம்பவம் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. சம்பவம் நினைவாக இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், தாராபுரம், மதுராந்தகம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்கட்ட சுய கணக்கெடுப்பு பயிற்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக 31 பொறுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். கணக்கீட்டாளருக்கான பயிற்சி வகுப்பு வருகிற 18/7/2026 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் பா இளஞ்செழியன்.
0: அரியலூர் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வரும் 14 தேதி பொதுமக்கள் தங்களது குறைகள் தொடர்பான கோரிக்கை மனுக்களை வட்டாட்சியர் அலுவலகத்தில் அளிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் வரும் 31 தேதிக்குள் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து பயனடையுமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது. குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வருகிற 31 தேதி கடைசி நாளாகும். இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர் காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்ய.
0: நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள தோட்டக்கலை பயிர்களை கோடை வேலின் தாக்கத்திலிருந்து காப்பாற்ற விவசாயிகள் மேலாண் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மா, வாழை, தென்னை, மரவள்ளி, தர்பூசணி, தக்காளி உள்ளிட்ட தோட்ட

0: பயிர்கள் கோடை வெயில் மற்றும் வெப்ப அலை காரணமாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் சொட்டுநீர் பாசனம், காலை அல்லது மாலை நேரங்களில் பாசனம் செய்தல், வைக்கோல் மற்றும் தேங்காய் நார் போன்றவற்றால் நிலப்போர்வை அமைத்தல், நிழல் வலை பயன்படுத்துதல், இலை வழி ஊட்டச்சத்து தெளித்தல் உள்ளிட்ட பராமரிப்பு முறைகளை கடைபிடித்தால் வறட்சியின் தாக்கம் குறைந்து நல்ல மகசூல் பெற முடியும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்படும் சகி ஒருங்கிணைந்த சேவை திட்ட பணிகளை ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை சின்ன சொக்கி குளத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள மகளிர் மதி அனுபவ அங்காடி மற்றும் புதிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் அமைய உள்ள இடங்களை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா பார்வையிட்டார். திருச்சி மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் பெயர் மாற்றம் திருத்தம் மற்றும் முகவரி மாற்றங்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் முகாம் 11 வட்டங்களிலும் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. பெல்ஜியத்தில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் மனஸ் தம்னே ஸ்பெயினின் மிகுவல் தமஸை எதிர்கொள்கிறார். பிரிஸ்டலில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. 5வது இறுதிப் போட்டி சவுத்ஹாம்டனில் நாளை நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது காலிறுதி ஆட்டத்தில் இன்றிரவு ஸ்பெயின் பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவீக தலைமையிலான அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:56.

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் மதியம் 1:56. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கலார் பகுதியில் 180 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் இயல்பையொட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை விமான நிலையம் 39.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 22 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும்.

24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நேர்களை நாம் இதுவரை கேட்டோம் வானிலை அறிக்கை.

0: நேர்களை நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
3: மருதாணி, சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்கோம். இங்க விவசாயி ஒருத்தர் தன்னோட வேளாண் அனுபவத்தை பத்தி சொல்ல போறாராம். நீ முதல்ல இந்த விவரங்களை கேட்டுக்கிட்டு பிறகு அத்தனை தகவல்களையும் உன் தம்பிக்கு தெரியப்படுத்து.
4: கண்டிப்பா செஞ்சு போடுறேங்கா. ஆமா, யார் வந்து என்ன வர சொல்ல போறாங்க?
3: தனது சாகுபடி அனுபவங்களை பத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எம் பாபு அவங்க தான் சொல்ல போறாங்களாம். கவனமா கேட்டு தெரிஞ்சுக்க.
5: உங்க நிலத்துல என்னென்னலாம் பயிர் சாகுபடி செய்யறீங்க?
6: எங்களுக்கு வந்து ஒரு 3 ஏக்கர் சார், சிறு விவசாயம்.
5: என்னென்னலாம் சாகுபடி செய்யறீங்க?
6: இப்ப சாகுபடி வந்து நெல் சார். நெல் வந்து 1.5 ஏக்கரால் பண்றோம் சார். ஏன்னா கிணற்று பாசனம் தான், 7 தண்ணி வந்து இப்ப எங்களுக்கு கிடைக்கல.
5: நெல் சாகுபடி செய்யறீங்க, அப்புறம் வேற என்ன சாகுபடி சொல்லுங்களேன்.
6: மானாவரி 75 சென்ட் சார், அதுல வந்து கடலைக்காய் போடுவோம். 1.5 ஏக்கர்ல வந்து சவுக்கு சார்.
5: சரி, இப்ப இந்த நெல் சாகுபடி பத்தி சொல்லுங்களேன். நெல் சாகுபடி எத்தனை போகம் செய்யறீங்க?
6: வாழைப்பந்தல் வந்து 3 போகம் செய்யறாங்க. நாங்களாம் வந்து 2 போகம் தான் சார் பண்ணுவோம். ஏன்னா வந்து இடைப்பட்ட காலம் விடணும் சார். மண்ணை சும்மா பயிரிட்டு வந்தா மண்ணுடைய தன்மை போயிடுது.
5: மண்ணை ஆற விடணும்.
6: ஆற விடணும், குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசம் தான் ஆற விடணும் சார்.
5: அப்பதான்
6: மண்ணுக்கு நல்லா இருக்கும், நம்மளுக்கு விளைச்சல நல்லா தரமான நெல் கிடைக்கும் நம்மளுக்கு.
5: அதனால இப்ப அந்த இடைப்பட்ட காலத்துல என்ன செய்வீங்க?
6: இடைப்பட்ட காலத்துல பசுந்தாள் உரத்துக்கு வந்து தக்கப்புண்டு சலப்ப இதெல்லாம் வந்து விரசி விடுவோம் சார்.
5: நெல் அறுவடை முடிஞ்சதை உடனே விதைச்சிருவீங்களா?
6: ஒரு 20 நாள் கழிச்சு சார் ஒரு புழுதி மாதிரி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு மரக்கடை வந்தா இல்ல தண்ணி பாய்ச்சா கூட தக்கப்புண்டு விரச்சி விடுவோம் சார்.
5: அது வளர்ந்துடும்.
6: சில விவசாயிகள் இருக்கும் பக்கத்துல, கத்துல விவசாயம் பெரிய விவசாயம், அவங்களே இப்போ பார்மல் பண்ணி எல்லாமே இது பண்றோம் சார். தக்கப்புண்டு விரச்சிரும் சார்.
5: அது எவ்வளவு நாள் கழிச்சு அதை உழுது விடுவீங்க?
6: ஒரு 1.5 மாசம் 2 மாசம் கழிச்சு சார். 1.5 மாசம் பூ எடுக்கணும்னா உடனே இல்ல, ரொம்ப விட்டுட்டா குச்சி மரம் மாரி வந்தது சார்.
5: அது வளைச்சு மறுபடியும்
6: ரொம்ப கஷ்டமாய் போயிருந்தது.
5: நெல் சாகுபடி பத்தி சொல்லுங்க. நெல் சாகுபடிக்கு

0: அதிகமா தெரியல. ஆட்கள் பற்றாக்குறை தான் இருந்தாலும் எங்க வாழைப்பந்தல கடைய ஆளு இருக்காங்க அப்படின்னா பக்கத்து கிராமம் ஆயர்பாடி புதுப்பாக்கத்தில் இருக்காங்க, அவங்களை வச்சுன்னு ஏக்கரை கணக்கு பேசி நடுறாங்க சார். வேற ஒண்ணு இல்ல, சரி நம்ம கூலி பணோட போது நம்ம சுத்தம் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றேன் சார்.
1: எத்தனை பயிர் நடுவீங்க?
0: ஒரு குத்துக்கு வந்து ஒரு 6-7 நாத்து நடலாம் சார். அதுல 1-2 பணம் மீதி 5 தூர் கட்டிக்கு சார்.
1: இயந்திர நடுவுல?
0: இயந்திர நடுவுல ஒற்ற நாத்து இல்ல 2 நாத்து தான் மிஷின் நடுவுது, இருந்தாலும் அது கொஞ்சம் இதுதான் சார். இயந்திர நடவு பண்ண ஒரு விளைச்சல் ரொம்ப கம்மி. எங்க அந்த கோ53 ஏக்கர் 36 மூட்டை வந்து சார், 1.5 ஏக்கராக நல்ல விளைச்சல் நல்ல இது. வேளாண்மை துறையில பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து வகையிலும் செய்யுங்க, அதே மாதிரி வந்து ரசாயன உரத்தை குறைச்சிக்கணும் சார்.
1: அதுக்கு மாற்ற என்ன பயன்படுத்துறீங்க?
0: மாற்ற வந்து சாணம் சார். கடைகள்னா கூட பக்கத்துக்கு ஆயர்பாடி இருக்கு, மாடு ஆடு எல்லாம் வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு 1.5 ஏக்கரா ஒரு 6 லோடு இருந்தா போதும் சார். 2 சென்ட் ஆகுது, ஒரு 50 சென்ட், 25 சென்ட், ஒரு 30 சென்ட் அப்படி இருக்கு சார். அப்படியே தலை தலையா இருக்கு எங்களுக்கு.
1: சாணத்தை அப்படியே போடுவீங்களா?
0: சாணம் மக்கள் வச்சுதான், அவங்க மக்கள் தான் இருக்கணும், அப்படியே தானே போட முடியும்
1: சார்.
0: மக்கிய எருவு தான் சார் போடணும். அப்படியே போட்டா அந்த சூடு தாங்காது சார். அதுங்க அவங்க போடுறது மக்கனை வச்சு அந்த மக்கன் எருவு தான் நாங்க வாங்குவோம்.
1: பயிர் நடவுக்கு முன்னாடியே நிலம் தயார்
0: பண்ணும் போது இப்ப வந்து நாத்தங்கால் விடுறதா 1.5 ஏக்கராக்கு வந்து ஒரு 3 சென்ட் சார். 3 சென்ட் குறைஞ்சபட்சம் 40 கிலோ விடும் சார். 40 கிலோ நாத்து விடும் சார். அதுக்கு சென்ட் தயார் பண்ண ஒரு 1.5 சென்ட் ஒரு 3 சென்ட் இருந்தா போதும் சார். அந்த 1.5 ஏக்கராக்கு குறைஞ்சபட்சம் அது கூட வந்து எருவு தான் சார். நாத்தங்கால் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் எருவுலாம் கொஞ்சம் கழிச்சு வச்சு ஒரு சால் ஓட்டி விட்டுவோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு 2-3 சால் டிராக்டர்ல ஓட்டிட்டு மண்ணு நல்லா பலப்பலும் கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் பலம்னா ஜிப்சம் மட்டும் கொஞ்சம் போடுவோம் சார். ஒரு 2 கிலோ ஒரு 4 கிலோ அந்த அதுக்கு தந்தாமல ஒரு தந்தாமல பூ போடுவோம் சார்.
1: நீங்க எப்படி நீர்ப்பாசனம்?
0: நீர்ப்பாசனம் கனெக்டர் பாசனம் தான் சார்.
1: கனெக்டர் பாசனம்,
0: கனெக்டர் பாசனம். இப்போ வந்து எங்களுக்கு தண்ணி குறைஞ்சி போச்சு. குறைஞ்சி பாசனம் பண்ண 1.5 ஏக்கரா பண்றது 1 ஏக்கரா மட்டும் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா தண்ணி உள்ள போயிட்டு நல்லா பண்ண முடியல சார்.
1: இந்த நீர்ப்பாசனம் வந்து குறைவான தண்ணீரை வைத்து நம்ம வந்து மகசூல் எடுக்கலாம், பயிர் செய்யலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ வந்து பாய்ச்சலும் காய்ச்சலுமாக நீர் விடுறது,
0: அது வந்து திருந்தி நல்ல சாகுபடி பண்ணலாம் சார். இது வந்து கை நடவுலாம் மாரி பண்ண முடியாது சார். மிஷின் நடவு நம்ம நாட்டுலாம் தண்ணி கொஞ்சம் இருக்கு, அது தாண்டாமல் பயிர் பண்ணி 1.5 ஏக்கரான்றது இப்போ தண்ணி பார்த்தல. நான் பைப் லைன் போயிடுச்சுக்கிறேன், நான் பைப் லைன் தான் போயிடுச்சு. காவாயில் தான் தண்ணி குடிச்சு முடியும் சொல்லிட்டு பைப் லைன் ஒவ்வொரு தலைக்கும் ஒவ்வொரு பைப் வச்சு போடுது சார். கொஞ்சம் தண்ணி பரவாயில்ல சார். இன்னும் போய் தண்ணி குறைஞ்ச போனால 1 ஏக்கரா மட்டும் பயிர் வச்சிருக்கேன்.
1: நிறுத்துவீங்க வயல்ல?
0: வயல்ல ஒரு 1.5 டன் நிறுத்தும் சார்.
1: ஒரு 6 அடி
0: நிறுத்தும் சார்.
1: எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி செய்யும்?
0: டெய்லி விடலாம்.
1: தினமும் அந்த அளவுக்கு தண்ணி நிறுத்தினா தண்ணி தேங்கி நின்று மண்ணுக்கு காற்றோட்டம்லாம் இல்லாம போயிடும்.
0: இல்ல சார், நம்ம தண்ணி கொஞ்சம் இல்லைன்னா விடலாம் சார். தண்ணி இருந்தா தேவையில்ல சார்.
1: பயிர் வாடுற மாதிரி
0: இருந்தா பயிர் கொஞ்சம் அப்படியே உறங்குற மாதிரி இருந்தா சரி தண்ணி கட்டலாம். இல்லன்னா பரவாயில்ல சார், தண்ணி லேசா இருந்தா கூட போகுது சார். அப்படியே லேசா பழம் பழம் இருந்தா கூட மழை பெய்ஞ்சு தண்ணி தங்கி மாரி லேசா இருந்தா கூட போகுது. அப்படி ரொம்ப காயம் வந்து தண்ணி பாய தான் வச்சுக்கணும் சார்.
1: இப்போ இந்த பூச்சி நோய் தாக்குதல்லாம் இருக்கா?
0: இருக்கு சார், குள நோயின்னு வரும் சார். அவ்வளோ எங்க பக்கத்துல அவ்வளோ நோய் வரதில்ல, நோய் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. வந்தாலும் அது பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி வரத்துக்கு நம்ம பாத்துருவோம். நம்ம பூச்சி கீச்சியா இருந்தா அதுக்கு முன்ன ஏற்பாடு பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. பக்கத்து நேரத்தை வந்தா கூட நம்ம நம்ம உஜாரா இருந்து பண்ணிடணும் அது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து இயற்கை உரம் பண்றாங்களா, நாங்க பண்ணும் போது இப்போ நட்டு பச்சை திரும்பத்துக்கு வந்து அந்த டிஏபி யூரியா போடுவோம், அதை கொஞ்சம் குறைச்சிடும் சார். அதுக்கு பதில வந்து 7 வகையான கலவை புண்ணாக்கு சார்.
1: என்னென்ன
0: புண்ணாக்கு வந்து? அது அந்த இலப்பம் புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, அது வந்து விக்கி சார் உரக்கடைங்களே விக்கி 2000 ரூபாய் சார்
1: மூட்டை.
0: அது வந்து நண்பர் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்ன பார்த்து பாருங்க, கலவை பக்கத்தில் அந்த கிராமம் சொன்ன பாருங்க, அவரே எனக்கு சொல்லி வச்சிருந்தார். அவர் வாங்கி கொடுத்தாரு சார். இப்போ வாங்கி கொடுத்து இப்போ நடுவில் ரெடி பண்ணி வச்சுங்க சார். இதில் மக்கள் ஒரு ஒரு 15 அண்ணன் கூட சார், 100 கிலோ இந்த 7 வகையான வந்து இந்த வகையான இது வந்து புண்ணாக்கு வந்து கலந்துங்க சார். கலந்து தவிர வச்சுக்கணும் சார் மக்கள்.
1: முடிஞ்ச வரைக்கும் இயற்கை முறையில் தான் நீங்கள்?
0: இயற்கை முறையில் தான் சார் பண்ணலாம்.
1: எத்தனை களை எடுக்க வேண்டியிருக்கும்?
0: ஃபர்ஸ்ட் ஒரு களை எடுக்கணும் சார்.

0: ரெண்டாம் கால எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயிருக்கு எடுக்கலாம், நம்ம சௌகரியம் தான் எடுக்கலாம். பயிர் கொஞ்சம் வளரலன்னா எடுக்கலாம் சார். சும்மா அப்படியே நாற்றை தொடைய விட்டு அப்படியே உள்ள இது பண்ணிட்டு சரியா போகலாம் சார்.
1: அறுவடை எப்படி செய்யறீங்க?
0: அறுவடை வந்து இயந்திர வடிவம்.
1: ஆமா
0: சார். ஏக்கராக்கு எவ்வளோன்னு ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ ரூபாய் சார் அது? அதுலேயே வகை தான் ரெண்டு மிஷினுக்கு சார். சின்ன மிஷின் வந்து ரொம்ப சாஞ்சி போச்சுன்னா படுத்துச்சுன்னா அந்த இன்னொரு மிஷின் வைக்கணும். சின்ன மிஷின் வைக்கணும். இது வந்து பெரிய மிஷினை விட ஆத்துறது சார். முட்டும் தான் அது இறக்கும். அது இந்த தண்ணி கிணி தேங்கி போச்சுன்னா அந்த இன்னொரு மிஷின் தண்ணியில் அறக்கிறதுங்கிறது சார். அது வந்து காசு அதிகமாக சார்.
1: அறுவடைக்கு பிறகு நெல் எப்படி அப்படியே விற்பீங்களா இல்லை
0: சார்? இப்போ வந்து நாங்கள் வந்து குழு இருக்கும் சார். நாங்கள் வாழைப்பந்தல்ல நண்பர் குழு இருக்கும் சார். அவரும் ஒரு இயற்கையில் பண்ணார். நாலஞ்சு நண்பர் எல்லாம் 1.5 ஏக்கரா 2 ஏக்கரா தான் இருக்கு. எல்லாரும் ஒரே டைமில் அர்த்தம் நம்ம ஒழுங்குமுறை பண்ணல கூட போடலான்னு பார்த்தா நம்ம நம்ம ஏன் அப்படி போடணும்? நம்ம கொஞ்சம் அனுப்ப கஷ்டம் தான் சார். அது முதல் உடனே காசு பார்க்கணும். நெல் நம்ம ஒழுங்குமுறை பண்ணி கொடுக்கலாம், வண்டிகளை கூட அனுப்பலாம். இது மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா ஏற்பண்ணி அவங்க பண்ணிக்கிறாங்க சார். நண்பர்லாம் பண்ணிக்கிறாங்க. என்ன இப்போ நானும் ஒரு 2 வருஷமா அவங்க
1: என்ன செய்வீங்க?
0: என்ன நெல் வந்து அரிசி மண்டியில் கொடுத்து அரிசி ஆக்கிடும் சார்.
1: அரிசி ஆக்கிடுவோம்.
0: அரிசி ஆக்கி 25 கிலோ 20 இப்போ 1 கிலோ எக்ஸ்ட்ரா 26 கிலோ சிப்போம் சார். ஒழுங்குமுறை உடனே சரியான எடை உடனடியாக அக்கௌண்ட்ல போடுறாங்க. வேற மிஷினில் போட்டோம்னா அவங்க கமிட்டியில் வந்து எந்த எடை இருந்தாலும் அவங்க மூட்டைக்கு 3 கிலோ ஒழுங்குமுறையில் 75 கிலோ 75-76 கிலோ சார் இருப்பாங்க. தவிட அந்த மிஷின் கரை எடுத்துவாங்க. நம்ம சொல்லிட்டாலும் இல்லை அப்படின்னா மேல் கொண்டு வர 300 ரூபாய் கொடுக்கணும் ஒரு மூட்டைக்கு. அரிசி வச்சுட்டு நம்ம பையெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க பேக்கிங் பண்ணி வச்சுறாங்க சார்.
1: நெல் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு லாபகரமாக செய்ய முடியுது.
0: ஆமாம் சார்.
1: வருமானம் கிடைக்கும்.
0: வருமானம் கிடைக்கும் சார். தொழில்நுட்பம் நம்ம கரெக்டாக பண்ணோம் சார். ஏன்னா தானும் சொன்னால் பண்ண முடியாது சார்.
1: தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் கடைபிடிக்கிறீங்க இதில் முக்கியமாக?
0: நெல் சாகுபடி களை கட்டுப்படுத்துகிறோம். கரெக்டாக நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணோம் சார். அது நம்ம போய் பார்க்கணும். டெய்லி போய் பார்க்கணும் என்ன பயிர் எப்படி இது என்ன ஆகுது எப்படி நோய் தாக்குதா. நோய் தாக்க உடனே அதுக்கு நான் வழிமுறை செய்ய பார்த்தாலும் சார். அப்போ நம்மளுக்கு தெரியல கூட சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க விரிவாக்க மையத்தில். அவங்களும் வந்து பார்க்குறாங்க சார். மீட்டிங் வாரம்லாம் வந்து நடத்துகிறாங்க. வந்து நேரத்துக்கு பார்க்குறாங்க. இப்போ அந்த கோவம்பத்தூன் பண்ணுங்க பாருங்க 37 மூட்டை வந்தது இந்த நெல். அது வந்து ஆராய்ச்சி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க சார். நீங்கள் ADT 53 இந்த ரகம் வந்துக்குது பரிந்துரை பண்ணிக்கிறாங்கன்னு கொடுத்துக்கிறாங்க சார். இப்போ அது பண்ணிக்கிறேன் சார். காற்று மழை வந்தால் கூட சாயாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். கலை பக்கத்தில் இருக்கிற நண்பர் வந்து காமிச்சார். எதுவும் சாயலை நம்ம தைரியமாக செய்யலாம் ADT 53 சொல்லிட்டு நல்ல மக சொல்லுது. அதே 110-124 சார். காற்று மழைக்கு நேரமே நிற்கும் சாயாது சாயகிற தன்மை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துருங்க சார். நேரடி அவர் வேலை நேரத்தில் பார்த்துருக்கேன்.
1: ரகத்தை வந்து சரியாக தேர்வு செய்யணும்.
0: ஆமாம் ஆமாம். ஆனால் கண்டிப்பாக சார் முக்கியமாக நம்ம அதை செய்கிறாங்க இது செய்கிறாங்கன்னு பார்க்கக்கூடாது சார். நம்ம ரகம் பார்க்கணும். நெல் வந்து அந்த நெல்லை வாங்கி கண்டிப்பாக வேளாண் விரிவாக்க மையத்தில் வாங்குது என்னுடைய கருத்து சார். அங்கே வாங்கி பார்க்கணும் சார். அங்கே தான் வாங்கணும் சார். தனியார் வாங்கலாம். இருந்தாலும் நம்ம நெல்லுடைய தரத்தை பார்க்கணும். நான் வந்து அது வேற வாங்கினா எப்போ உற்பத்தி பண்ணிக்கிறாங்க எந்த டேட்டில் முடியுது இது இது விளைச்சல் வருமா அதெல்லாம் பார்த்து தான் சார் வாங்குவோம். அங்கே ஏற்கனவே சீட் ஒட்டியிருப்பாங்க வேற நேரம் மேலே ஒட்டியிருக்காங்க. அதை நான் பார்ப்பேன் சார். பார்த்து தான் நான் செய்யணும் சார்.
1: எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக
0: இருக்கணும் கொஞ்சம். அப்போ ஆரம்பத்துலேருந்தே நம்ம கவனம் தான் நம்ம இழப்பை வந்து தவிர்த்துக்கலாம். வேற ஒன்றும் இல்லை சார்.
1: நெல் சாகுபடி பற்றி சொன்னீங்க.
0: ஆமாம் சார்.
1: அடுத்தது வேர்க்கடலை சாகுபடி செய்யறதா சொன்னீங்க. வேர்க்கடலை எப்படி அதுக்கு எப்படி நல்லா தயார் பண்ணுவீங்க எப்படி விதைப்பு நடவு இதெல்லாம் எப்படி?
0: வேர்க்கடலை வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு சார். ஏன்னு கேட்டனா காட்டு பண்ணி தொல்லை அதிகமாகுது. அதுவும் 60 டைமில் ஒரு வாரம் இருக்கும்போது அம்பலம் பண்ணி சார். எங்கேயுமே சரி எங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஒரே அம்பலம் பண்ணி சார். இன்னொரு விவசாயி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அவர் வந்து ஒரு தனி மெத்தட் ஒன்று சொல்லியிருக்கா சார். ஸ்பீக்கர் கட்டிலாம் சொல்லியிருக்கேன் சார். அது ஒரு ராணிப்பேட்டை கிடைக்கு சார். ஆற்காடில் கிடைக்குது.
1: அது என்ன ஸ்பீக்கர்
0: கட்டணம் வந்து நாய்க்கு போய் புத்து சார். அது
1: நாய்களை வந்து கூட வச்சுக்கலாம்.
0: நாய்களை வைக்கலாம். நாய்க்கு பத்தியும் நம்ம அந்த ஸ்பீக்கர் வச்சுக்கலாம் சார். இப்போ பரவாயில்ல அந்த ஸ்பீக்கர் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எல்லா விவசாயம் வைக்க ஆரம்பிச்சிருந்தா பன்றி கோசம்
1: குறிப்பிட்ட நேரத்தில் வருது.
0: குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வரும் சார். வெடிக்காலம் வரைக்கும் நாய் குலைக்கணும்னா அதட்டுற மாதிரி ஸ்பீக்கர் நல்லா சவுண்ட் வச்சு நம்ம நிலத்து பக்கத்தில் ஒரு 10 அடி கொம்புல் நட்டு ஸ்பீக்கர் கட்ட போதும். இது ஒன்று கரண்ட்லாம் தேவை சார். சார்ஜர் மாரி
1: நம்ம வந்து அறுவடைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி
0: கரெக்டாக ஒரு 20 நாளைக்கு
1: முன்னாடி
0: அந்த சாயந்தரம் பொண்ணு ஆன் பண்ணிட்டு வந்தோம் சார். அது வெடிக்காலம் 6 மணி வரைக்கும் அது ஸ்பீக்கர் சவுண்ட் வச்சா அது பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் அச்சப்படுது சார்.
1: எப்படி நிலம் தயார் பண்ணுறீங்க
0: அந்த இது
1: சாகுபடிக்கு? வேர்க்கடலைக்கு
0: வேர்க்கடலைக்கு வந்து இப்போ வந்து மானாவாரி சார். இப்போ வந்து வாழைப்பந்தல் இந்த சவுக்கு பயிர் ஆகிட்டாங்களா இப்போ வந்து வேர்க்கடலை குறைஞ்சிச்சு சார். இப்போ அதுக்கு வந்து தொழில்நுட்பம் ஃபஸ்ட்டு கோடை உழவு ஓட்டும் அந்த சட்டி கலப்பு வச்சு தான் உழவும். கூட்டு புழுவெல்லாம் அழிக்கிறதுக்கு நல்லா இது பண்ணும் சார். அது வந்து மேல்கரம் பண்ணி கீழே போவோம். கீழ்கரம் பண்ணி மேலே வரும் சார்.
1: கோடை உழவு
0: கோடை உழவு அதான் மழை பெஞ்சாலும் தண்ணி நல்லா தேங்குற மாதிரி இருக்கணும். அது உழவிட்டா அதுக்கப்புறம் ஒரு ஒரு 20 நாள் விதைப்பு கலக்க போடும் போது ஒரு வாரத்துக்கு முன்னே நம்ம திரும்பி ஒரு உழவு ஓட்டோம் சார். இப்போ வந்து ரசம் தொழுவுரம் தான் சார் போடும். அதுக்கு வந்து மெத்தட் தான் நெல்லுக்கு பண்ற மாதிரி பண்றேன் சார்.
1: இயற்கை
0: பண்றேன் சார். மருந்துலாம் அவ்வளவு கிடையாது. அப்படியும் இல்லைன்னா ஜிப்சம் ஒரு ஏக்கராக்கு ஒரு 80 கிலோ போடும் சார். 80 கிலோ போட்டு உழவு ஓட்டிட்டு வேர்க்கடல மிஷின் நடந்தான் சார்.
1: இயந்திர விதைப்பு தான்.
0: இயந்திர விதைப்பு பண்றேன் சார். ஃபர்ஸ்ட் களை ஒரு 20 நாள் 25 நாள்ல செடி வந்தோடனே களை வெட்டும் சார். பூக்கள் டைம் களை வெட்டிட்டு இது ஜிப்சம் போடும் சார். புண்ணாக்கெல்லாம் கூட போடலாம் சார். ஊடு பயிரை வந்து உளுந்தும் போடுவோம். சாலை தான் சார் போடும்.
1: சரி.
0: சாலை காராமணி சும்மா வீட்டுக்கு தான் சார். விற்பனை எல்லாம் பண்ண முடியாது. அது ஒரு 60 நாள் நம்ம 2 கால வெட்டு 45-50 60

0: நல்லா எடுத்துடலாம். ஒரு மாசம் முன்னாடி
1: எடுத்துடலாம் சார். இந்த
0: உளுந்து காரமணி சார், அது அது எடுத்துடும் சார். இது வந்து
1: அதுக்கு பிறகு ஒரு மாசம் கழிச்சு இது வந்துடும்.
0: இது வந்துடும் சார். இது வந்து அந்த இப்போ நான் பாருங்களேன், வைகாசி ஆனி மாசம் போடணும். ஆனி ஆவடி புட்டாசி ஃபர்ஸ்ட்ல மழை வர டைம், அப்போ இந்த மழை தானே பண்றேன், தண்ணி கிடையாதுல, அதனால புட்டாசி ஃபர்ஸ்ட்ல மழை டைம்ல வரும், அப்போ எடுத்துடும் சார்.
1: அறுவடை எப்படி? இது
0: அறுவடை வந்து ஆள் வச்சு தான் சார் பண்ணுவோம். ஆள் வச்சு தான் எடுத்து மரக்காய்க்கு இவ்வளோன்னு காசு கொடுத்து ஆள் புளி ஊற்று ஒரு 100 ரூபாய் கொடுப்போம் சார், 200 ரூபாய் கொடுப்போம் சார். ஆள் ஏக்கராக்கு கணக்கு பண்ணி வந்து பெருகத்துக்கு ஒரு மரக்காய்க்கு 10 ரூபாய் 5 ரூபாய் அப்படி கொடுத்துரும் சார். அப்படி அதை வச்சு தான் பறிச்சு காய வச்சு, இது கூட நம்ம குழுவில் இருக்கிறதுனால செக்குக்கு போட்டுரும் சார்.
1: எண்ணெய்
0: ஆக்கி எண்ணெய் ஆக்கி இப்போ வந்து இந்த கலக்கா பறிப்புலாம் ஒரு நண்பர் செய்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்துருவோம் சார். அவர் அந்த இதுக்கு அவர் செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருவார்.
1: வேர்க்கடலை சாகுபடிங்கிறது லாபகரமாக இருக்கா?
0: லாபகரமாக இருக்கு சார்.
1: இப்போ அடுத்ததாக இப்போ சவுக்கு பற்றி சொன்னீங்க, சவுக்கு எப்படி சாகுபடி செய்கிறீங்க?
0: சவுக்கு வந்து எப்பவுமே நாட்டுக்கண்ணில் நடுறது வந்து கார்த்திகை மாதம் தான் சார், டிசம்பர் மாதம் தான் நடவு செய்வோம். மானாவாரியாக இருந்தால் ஒரு 3 வருஷம், தண்ணி பந்தா இறவையில் இருந்தால் 2.5 வருஷம். கொஞ்சல் தான் போடுவோம் சார், கொள்முதல் தான் சவுக்கு வைப்போம். இப்போ வந்து நெஞ்சிலே வைக்க ஆரம்பிச்சிடும் சார். நஞ்சிலே ஏன்னா
1: தண்ணீர் பாசனம் இருக்கு,
0: நீர்ப்பாசனம் பண்ணி பண்ணுறோம் சார். இப்போ நீர் பாசனம் வந்து இப்போ வந்து பழைய ரகம்லாம் போயிடுச்சு சார், ஹைபிரிட் ரகம் சார். இப்போ வாழைப்பந்தல வந்து கால் பாகம் நெல்லுக்கு அடுத்தது சவுக்கு வந்துச்சு சார்.
1: ஏனால அந்த மாதிரி சவுக்கு அதிகமாக நட ஆரம்பிச்சிருக்கீங்க?
0: ஏன்னா கொஞ்சம் நம்ம பயிர்னா கொஞ்சம் 3 மாதம் வரைக்கும் பொறுக்கணும், இது பண்ணலாம். இது ஒரு 2.5 வருஷம் இருக்கணும் சார், 2.5 வருஷம் குறைஞ்சபட்சம் 3 வருஷம் சார். கொஞ்சம் வேலைப்பாடு கம்மி, நம்ம அது ஒரு 5 அடி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் அங்கே இருக்க பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி இடம் நம்ம கூட மாடு வந்து பார்த்துக்கினா போதும் சார். ஒரு ரைட்டு போச்சுனா மாடு ஆடு பண்ணலாம், அது ரைட்டு போச்சுன்னா 10 அடி போச்சுன்னா எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. மழை காலத்தில் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் சார், கொஞ்சம் அடி வாங்க.
1: அது எப்படி?
0: ஹைபிரிட் ரகம் வந்து 4,300 கன்று சார் ஒரு ஏக்கருக்கு.
1: ஒரு ஏக்கருக்கு
0: அது அவங்களே வந்து எத்தனை வந்து அவங்களே நட்டு கொடுக்குறாங்க, அதுக்கு கூலி தனியாக சார்.
1: இடைவெளியில் எப்படி?
0: இடைவெளி 3.5 மீட்டர் சார். அது இது பார் மட்டும் அதான் சார். மணல் பாக அந்த பிரச்சனை இல்லை சார், அப்படியே கண்ணு நல்லா ஒரு சால் ஓட்டி 2 சால்
1: அப்படி மண்ணை தோண்டி
0: மண்ணு இல்லை சார், உழவு ஓட்டி தான் சார் பண்ணணும்.
1: இல்லை உழவு ஓட்டின பிறகு அந்த மண்ணை தோண்டி நடுறது,
0: மண்ணை தோண்டி அது மம்பட்டியில் போட்டு ஒரு குறிப்பிட்டாலும் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு கடப்பாறை போடும் சார். ஒரு 1.5 அடி 1.5 அடி ஒரு 2 ஜான் வச்சுங்களேன் உள்ளே போவோம், அதுதான் சார் கண்ணு அதில் போட்டுவோம் சார். போட்டு தண்ணி ஊற்றி அது பழைய மெத்தடு, இப்போ அதுமாரிலாம் இல்லை சார், அப்படியே ஒரு ஒரு ஜான் தான் கயிறு பிடிச்சி அந்த 3.5 அடி 3.5 அடி அப்படியே நட்டு போகிறேன்.
1: இதுக்கு தனியாக ஆட்கள் இருக்காங்க?
0: இதுக்கு தனியாக இருக்காங்க சார்,
1: நட்டு கொடுக்கறதுக்கு.
0: நட்டு கொடுத்து ஆளு இருக்கும் சார், அது மாதிரி கூலி ஒரு 6,000 ரூபாய் ஆகும் சார் தனியாக ஒரு ஏக்கருக்கு நடுறதுக்கு. 2.5 மணி நேரத்தில் நட்டுக்கிறாங்க சார்.
1: இது மானாவாரியும் செய்யலாம் இல்லை?
0: மானாவாரியும் செய்யலாம் சார். மானாவாரி வந்து மழை எதிர்பார்க்கணும் சார். இப்போ இதுல வந்து தண்ணி பாய்ச்ச தண்ணி வசதி தான் செய்யறாங்க சார்.
1: நாட்டுக்கண்ணு வச்சா கொஞ்சம் மழை இல்லாம கூட
0: பண்ணலாம்,
1: நீர்ப்பாசனம் குறைவா தேவை.
0: அது வந்து புஞ்சல் தான் சார் பண்ண முடியும். இப்போ யாரும் பண்ணல சார், எல்லாமே எல்லாம் இது சார் தண்ணி பாய்ச்சல். ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் தண்ணி இந்த கேட்டு வாங்கி பண்ணுறாங்க சார்.
1: இதுலேயும் வந்து களையெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு?
0: களை ஒரு 30 நாள் கேசி எடுக்கணும் சார். சவுக்கு நட்டு அப்போ தண்ணி கட்டணும் சார், லேசாக கட்டணும். ரொம்ப கட்டணும், தண்ணி தேங்கிச்சுன்னா அந்த கண்ணு சாய்ஞ்சிடும். ஒரு ஜான் தண்ணி தனியாக கடமை தண்ணி அது காஞ்சிச்சுன்னா அப்படியே இது உள்ளே இசுச்சுன்னா அப்படியே அந்த மண்ணு முடிங்க. அது போட்டு அதை கடவர் போட்டு அப்படியே நட்டு போயிடணும் சார். அந்த தண்ணி தான் அந்த பழத்தை ரொப்பின் போகும். அப்படியே தண்ணி பாய்ச்சா அப்படியே ரொப்பிங்கனே போயிடும், அப்படியே அப்படியே மறைச்சிங்கே போயிடும். நம்ம கண்ணு ஒரு ஃபர்ஸ்ட்டில் கட்டணும், அதுக்கப்புறம் வந்து 5 நாளைக்கு ஒரு வாட்டி 5 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி கட்டணும்.
1: களை எடுக்கிறதுலாம் எப்படி எடுக்கும்?
0: களை எடுத்து ஒரு மாதம் 10 எடுக்கணும் சார்.
1: எப்படி எடுக்கிறீங்க?
0: களை வெட்டியில் தான் சார், ஆட்கள் வச்சு தான் எடுக்கிறது. களை வெட்டுற மிஷின் இருக்குது, ஆனால் அந்த கண்ணை இது பண்ணிது சார் மிஷின்.
1: எத்தனை களை எடுக்க வேண்டியிருக்கும்?
0: ஒரு களை எடுக்கும் சார், ஃபர்ஸ்ட் ஒரு களை எடுக்கும், ஒரு 1 மாசம் கேசி எடுக்க வேண்டியது சார். அப்போ பண்ணணும் சார்.
1: அதுக்கப்புறம் 2-3 வருஷத்துக்கு
0: களை எடுக்கும் சார். தேவையில்லை, ஒரு 5 அடி அதாவது 10 அடி 12 அடியில் விற்பனைக்கு பேசிடலாம் சார். குறைஞ்சபட்சம் 20 அடி சார்.
1: முழுசா வளரணும் அப்படின்னாக்க எவ்வளவு வருஷம் ஆகுங்க?
0: ஒரு 2.5 வருஷம் சார்.
1: 2.5 வருஷம்
0: 2.5 வருஷம் முழுசா 20 அடி ஒன்னா 20-25 அடி கூட போகுது சார். 20 அடி வந்தா ஊத்துறோம் சார் எல்லாமே. இப்போ அதுக்குள்ளே தான் ஊத்துறோம், 2 வருஷத்துலேயே தான் ஊத்துறோம். ஏன்னா காத்து மழைக்கு தாங்காது, கொஞ்சம் காத்துக்கு தடிச்சா மரம் சாஞ்சிரும்.
1: உயரமாக வளர்ந்து
0: உயரமாக வந்து அது நாள் வச்சிருக்க முடியாது. அம்மா நாள் நம்ம அதை பாதுகாத்து வச்சிருக்கணும் சார். பாதுகாத்து 3 வருஷம்
1: 2.5 வருஷம்
0: பாதுகாப்பாக தான் இருக்கணும் சார். குறைஞ்சபட்சம் வியாபாரிங்க தான் சார் வராங்க. நம்ம இஷ்டம் தான் சார், நம்ம பொருள் நல்லா இருந்தால், மரம் நல்லா இருந்தால் யார்கிட்ட நான் சொல்கிற வேலை தான்.
1: பொருள் நல்லா இருக்கணும், மரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும்?
0: பாதுகாப்பு பண்ணணும் சார்.
1: என்ன பாதுகாப்புங்க?
0: என்ன அதோட மரம் சாயாமல் நம்ம பார்த்துக்கணும். அதனால கொஞ்சம் தொழில்நுட்பம் சொல்லி நம்ம அடிக்கடி போய் பார்க்கணும் சார். அது வந்து சாஞ்ச மரத்தை அப்புறப்படுத்தின உடனே அப்பதான் இருக்கிற மரத்துக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா அதை சாஞ்சு 1-2 மரம் அப்படியே சாயும், பக்கத்தில் சாயும்.
1: அதனால சவுக்குலையும் ஓரளவுக்கு
0: கிடைக்கும் சார். அது 2 வருஷம் பொறுத்து தான் ஆகணும் சார். அது வந்து
1: இப்போ பயிர் சாகுபடி தவிர ஆடு மாடு கோழி இந்த மாதிரிலாம்
0: இல்லை சார். முன்னேந்து சார் இப்போ எங்கள் இல்லை சார், அவ்வளோ இல்லை சார்.
1: இப்போ எருவுக்கெல்லாம் என்ன செய்வீங்க?
0: எருவுக்கெல்லாம் வந்து நாங்கள் பக்கத்து கிராமத்தை சார் நம்பிக்கிறோம்,
1: தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் இல்லைங்களா?
0: ஆமா சார்.
1: அதனால இந்த வேளாண் தகவல்கள், தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் வந்து எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க?
0: வேளாண்

0: வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வந்து வராங்க சார். வேளாண் விரிவாக்க மையம் இருக்குது, கலவையில் இருக்கு, திமிர் ஏடி ஆஃபீஸ் இருக்கு, மாவட்டத்திலையும் வேளாண்மை இணை இயக்குனர் இருக்குது. குறிப்பாக வந்து எங்களுக்கு கலவை உதவி வேளாண்மை இருக்க மாம்பகத்தில் இருக்காங்க, மேலமுகத்தில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு வந்து கூட்டம் போடுவாங்க, என்னென்ன பயிர் சாகுபடி பண்ணுறது, தொழில்நுட்பம் அவங்க சொல்லி கொடுத்துறாங்க சார். இது பண்ணுங்க அது பண்ணுங்க, கவர்மெண்ட்ல சப்ஜெக்ட் இருக்குது, அதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, அதன்படி செய்யறேன் சார்.
1: அது தவிர வேற எப்படிலாம் தெரிஞ்சுக்கிறீங்க?
0: வேற எதுனா உழவன் செயலி மூலியமா எனக்கு அதை பற்றி தெரியாது. இருந்தாலும் நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்க சொல்றாங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். என் வீட்டில் ரேடியோ இருக்கு சார், நம்ம உழவர் உலகம் நான் டெய்லி காப்பேன். எனக்கு கூட வந்து இந்த பட்டு நெசவு வேலை செய்யறதுனால வானொலிக்கு தொடர்பு எனக்கு அதிகம் உண்டு. என்ன மாரி விவசாயம் பேசுறாங்க, அதிகாரிகள் பேசுறாங்க, தொழில்நுட்பம் அவங்களோட கருத்துக்கெல்லாம் கேட்கும்போது பயனுள்ளதாங்க சார்.
1: ஓவரால இப்போ விவசாயத்தை பத்தி சொல்லுங்களேன். விவசாய சாகுபடி விவசாயம் செய்யறது அப்படிங்கறது லாபகரமா செய்யணும்னா என்னென்ன முக்கியமா நம்ம வந்து கடைபிடிக்கணும்?
0: தொழில்நுட்ப சாகுபடியில கரெக்டா பண்ணா போதும் சார்.
1: இந்த பயிர் சாகுபடி முறைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தொழில்நுட்பங்களை வந்து சரியான தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைபிடிச்சோம்னாக்க லாபகரமா?
0: ஆமா சார், ஆமா சார்.
2: என்ன மருதாணி, ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எம் பாபு அவங்க பகிர்ந்துகிட்ட சாகுபடி அனுபவங்கள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுல்ல?
3: அடடா, அத சொல்ல வேணுமாக்கா? என்ன, இவர் சொன்ன அனுபவங்களை வச்சு விவசாயத்துல தைரியமா ஈடுபடலாம் போல இருக்கே.
2: சரியா சொன்ன மருதாணி, உன் தம்பிக்கு இந்த விவரங்களை தெளிவா எடுத்து சொல்லி புரிய வை, பிறகு விவசாய வேலைகளை ஆரம்பிக்க சொல்லு. அப்புறம் பாரு, இரட்டிப்பு மகசூலும் மும்மடங்கு லாபமும் பாக்கலாம்.
3: சரிக்கா, இப்பவே அதுக்கு உண்டான வழிகளை பாக்குறேன்.
2: உன் தம்பி கிட்ட நம்ம பாரம்பரியமான விவசாய தொழில சாதிக்கணும்னு முன்கூட்டியே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடு.
3: சரிக்கா.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: வேளாண் காடுகளையும் அதன் முக்கியத்துவத்தையும் உணராத விவசாய பெருமக்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று கூறலாம். நமது முன்னோர்களின் விவசாய முறையில் கால்நடை வளர்ப்பு, மர வளர்ப்பு போன்றவை இணைந்து காணப்பட்டது. குறிப்பாக இந்த மர வளர்ப்பு முறையின் மூலம் விவசாய பெருமக்கள் தங்களுக்கு தேவையான தரமான பொருட்களையும் சிறுவன பொருட்களையும் தங்களுடைய தோட்டங்களில் இருந்து பெற்றனர். மேலும் தேவைக்கு அதிகமான மரம் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் அதிகப்படியான வருமானத்தை ஈட்டினர். குறிப்பாக சிறுவன பொருட்களான தேன், பழங்கள், பிசின், நார் மற்றும் பஞ்சு, இயற்கை சாயங்கள், இயற்கை மருந்து பொருட்கள், வாசனை திரவியங்கள், எண்ணெய் வித்துக்கள், மூங்கில் சார்ந்த பொருட்கள், கால்நடைகளுக்கான தீவனங்கள் மற்றும் மேலும் சில சிறு வன பொருட்களை தங்களுடைய தோட்டங்களிலும் அருகில் உள்ள வனங்களில் இருந்து பெற்று வந்தனர். இத்தகைய தருணத்தில் விவசாய பெருமக்கள் தங்களுடைய தேவையான சிறு வன பொருட்களை தங்களுடைய வேளாண் காடுகளில் உற்பத்தி செய்யலாம். அதற்கு எந்த வகையான மரங்களை தேர்வு செய்து அதிக வருவாய் ஈட்டலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வேளாண் காடுகளில் சிறு வன பொருட்கள். வனங்களுக்கு நிகராக வேளாண் காடுகளில் இருந்து எண்ணற்ற சிறு வன பொருட்கள் கிடைக்கின்றன. வேளாண் காடுகள் என்பது விவசாயிகளுக்கு அதிக வருவாய்க்கு வழிவகை செய்யும் தொழில்நுட்பமாகும். குறிப்பாக விவசாய பெருமக்கள் விவசாய பயிர்கள் மூலம் ஒரு வருவாயும், மரப்பயிர்கள் மூலம் ஒரு வருவாயும், கால்நடை வளர்ப்பு மூலம் ஒரு வருவாயும் பெற்று சமுதாயத்தில் ஒரு சிறந்த பொருளாதார நிலையை அடைய வழிவகை செய்யும் திட்டமாகும். அதிலும் குறிப்பாக மரப்பயிர்கள் வளர்ப்பு மூலம் இரண்டு வகையான வருமானத்தை ஈட்ட முடியும் என்பது கூடுதல் சிறப்பாகும். அதாவது, தடிமர விற்பனை மூலம் ஒரு வருவாயும், சிறு வனப்பொருட்கள் விற்பனை செய்வதன் மூலம் மற்றொரு வருமானம்.

உணவும் பெற முடியும். வேளாண் காடுகள் மூலம் கிடைக்கும் சிறு வன பொருட்கள் பற்றியும், குறிப்பாக பொருளாதார ரீதியில் சந்தை வாய்ப்பு பொருட்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். வேளாண் காடுகள் மூலம் கிடைக்கும் சிறு வன பொருட்களில் மிகவும் முக்கியமானது தேன் ஆகும். நல்ல மருத்துவ குணமுடைய சத்துக்கள் நிறைந்த வைட்டமின்களை உள்ளடக்கியது. அதேபோல் முதியவர்கள் முதல் குழந்தைகள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய தேன் பொருளாதார ரீதியாக நல்ல சந்தை மதிப்பை பெற்றுள்ள மிக முக்கியமான சிறு வன பொருளில் ஒன்றாகும். அதிலும் வேளாண் காடுகள் மூலம் பெறப்படும் தேனானது அதிக சத்துக்களை கொண்டதாக உள்ளது. ஏனென்றால் தேனீக்களுக்கு பல்வேறு வகையான பூக்களிலிருந்து தேன் சேகரிக்க வேளாண் காடுகள் வழிவகை செய்கின்றது. தேன் மூலம் கிடைக்கும் வருவாய்க்கு விவசாயிகள் கூடுதலாக எந்த ஒரு முதலீட்டையும் செய்ய வேண்டியதில்லை. தேனி வளர்க்க அதிக பூக்கள் கொடுக்கக்கூடிய மரங்களை வேளாண் காடுகளில் நடவு செய்து அதிக வருவாயை ஈட்டலாம். குறிப்பாக வேம்பு, மயிர்கொன்றை, வில்வம், மந்தாரை, புங்கம், சரக்கொன்றை, வாகை, புரசு, புளிய மரம், நாவல் மரம், சொர்க்க மரம் போன்ற மரங்களை வேளாண் காடுகளில் வளர்த்து தேன் உற்பத்தி செய்வதோடு தடிமர உற்பத்தியையும் பெருக்கலாம். மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய இயற்கை பிசின் நல்ல மருத்துவ குணமுடைய சிறு வன பொருளாகும். ஒரு சில மரங்கள் மட்டுமே இயற்கையாகவே பிசின் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் பெற்றுள்ளன. இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய பிசின் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளிலும் மருத்துவத்துறை சார்ந்த

0: மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய இயற்கை பிசின் நல்ல மருத்துவ குணமுடைய சிறு வனப்பொருளாகும். ஒரு சில மரங்கள் மட்டுமே இயற்கையாகவே பிசின் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் பெற்றுள்ளன. இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய பிசின் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளிலும் மருத்துவத்துறை சார்ந்த தொழிற்சாலைகளிலும் நல்ல விற்பனை வாய்ப்பை பெற்றுள்ளன. சில மரங்களில் இருந்து எடுக்கக்கூடிய பிசினில் கேன்சர் மற்றும் சரவாங்கி போன்ற கொடிய நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. எனவே விவசாய பெருமக்கள் அனைவரும் முருங்கை, வேம்பு, கருவேல், இளமம்பஞ்சு, புளிய மரம், லேனியா, வேங்கை, வாகை போன்ற பிசின் உற்பத்தி செய்யக்கூடிய மரங்களை தங்களுடைய வேளாண் காடுகளில் வளர்த்து அதிக வருவாய் ஈட்டலாம். நார் மற்றும் பஞ்சு தரக்கூடிய மரங்களுக்கு வேளாண் காடுகளில் என்றும் நிரந்தர இடம் உண்டு என்பதை மறுப்பதற்கில்லை. குறிப்பாக நார் தரக்கூடிய மரங்களிடையே ஊடு பயிராக கற்றாழை, சணப்பு போன்றவற்றை பயிர் செய்யும் முறையும் உள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை போன்ற மாவட்டங்களில் இலவம் பஞ்சு மரங்களின் இடையே விவசாய பயிர்களை ஊடு பயிராக பயிரிடும் முறைகள் பின்பற்றப்படுகின்றன. எனவே இலவம் பஞ்சு, மூங்கில், வெல்வேல், கிஞ்சுகம், ஆச்சா, ஆத்தி, ஆள், அரசு, முள், இலவு இது போன்ற நார் மற்றும் பஞ்சு தரக்கூடிய மரப்பயிர்களை விவசாய பெருமக்கள் தங்களுடைய வேளாண் காடுகளில் வளர்த்து அதிக வருமானத்தை பெறலாம். மூங்கில் என்பது உலகிலேயே மிக வேகமாக வளரக்கூடிய தாவர இனமாகும். மூங்கிலின் அனைத்து பாகங்களும் பயன்படுவதால் இது பச்சை தங்கம் மற்றும் ஏழைகளின் மரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த மூங்கிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை செய்யலாம். இந்த மூங்கிலானது பல்வேறு உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. நறுமண திரவியம் ஒரு முக்கியமான வனம் சார்ந்த ஒரு வனப்பொருள் ஆகும். இதற்கு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு உள்ளது. விவசாய பெருமக்கள் தங்களுடைய நிலங்களில் மகிழம், செண்பகம், சந்தனம் போன்ற மரங்களை வேளாண் காடுகள் திட்டத்தில் வளர்த்து இரட்டிப்பு வருவாயை ஈட்டலாம். அனைத்து மர வகைகளும் ஏதேனும் ஒரு வகையில் மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இத்தகைய மருத்துவ குணமுடைய மரங்களை வேளாண் காடுகளில் வளர்த்து அதன் விதை, இலை, பட்டை, வேர் போன்ற பாகங்களை மருத்துவ தொழிற்சாலைகளுக்கு விற்பனை செய்வதோடு அந்த மரங்களை தடி மரத்திற்கும் விற்பனை செய்து விவசாயிகள் அதிக லாபத்தை ஈட்டலாம். தாண்டிக்காய், நெல்லிக்காய், வில்வம், வேங்கை, கடுக்காய், கடம்பு, நாவல், இலுப்பை, மருது, வேம்பு, புங்கம், கருவேல் போன்ற அதிக அளவு மருத்துவ குணம் கொண்ட மரங்களை விவசாய பெருமக்கள் வேளாண் காடுகளில் வளர்த்து இரட்டிப்பு வருவாயை ஈட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசால் நிலத்தடி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பழைய பம்புகளை மாற்றி 4 தரம் கொண்ட புதிய மின்மோட்டார் பம்பு செட் வழங்கப்படுகிறது. இதற்கான மானிய விவரம் 15,000 அல்லது மொத்த விலையில் 50% மானியமாக வழங்கப்பட உள்ளது. இதற்கு பயன்பெற பழைய பம்பு செட் மாற்றுபவர்கள், புதிய கிணற்றிற்கு பம்பு செட் அமைப்பவர்கள், மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள், நுண்ணீர் பாசன வசதியுள்ள அல்லது அமைக்க விரும்பும் விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கு தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள் விவசாய அடையாள அட்டையன், சிட்டா, அடங்கல், ஆதார் அட்டை, நில வரைபடம், மின் இணைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தக நகல், சாதி சான்றிதழ். SC ST பிரிவினருக்கு மேற்கொண்ட ஆவணங்கள் மூலம் விவசாயிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் தருமபுரி மாவட்ட விவசாயிகள் 97 86 21 07 17 என்ற கைபேசி எண்ணிலும், அரூர் வட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் 75 98 31 39 50 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என அறிவுறுத்தப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 3,45,500 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இம்மாதம் நடைபெற உள்ளது. நடைபெறும் நாட்கள் இம்மாதம் 1 முதல்

0: 31 தேதி வரை நடைபெற உள்ளது. நடைபெறும் இடங்கள் உங்கள் கிராமங்களில் உள்ள சிறப்பு முகாம்கள் மற்றும் அருகிலுள்ள கால்நடை மருந்தகம், கால்நடை மருத்துவமனைகள் ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. இந்த முகாம்கள் முற்றிலும் கட்டணமில்லா சேவையாகும். கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கட்டணமில்லா உதவி எண் 1077 என்ற எண்ணிலும், 94 45 00 11 13 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 27 20 60 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 40 93 46 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது.
1: நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் விவசாய அரங்கம்.

நேர்களை நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசை பாக்களை எடுத்து பூங்கொத்தாய் தொடுத்து இனிமையான பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி தான் பூங்கொத்து. ஆமாங்க, தொடர்ந்து இரண்டு படங்களின் பாடல்களை தான் இப்போ நாம் கேட்க போகிறோம். முதலாவதாக வருது வசீகரா என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா 2003 வெளிவந்ததுங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா விஜய், ஸ்னேகா, வடிவேலு, நாசர், மணிவண்ணன் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் கே செல்வபாரதி. இப்போது இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம். இந்த பாடலை எழுதியிருக்கிறாரு பா விஜய். பாடலுக்கு இசையமைச்சிருக்கார் எஸ் ஏ ராஜ்குமார். பாடலை பாடியிருக்கிறார்கள் மலேசியா சங்கர் மகாதேவன் குழுவினர்.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், உம்மிலி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
5: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூங்கொத்து நிகழ்ச்சி. ஆமாங்க, பூங்கொத்து நிகழ்ச்சியில் வசீகரா திரைப்படத்திலிருந்து தான் பாடல்களை கேட்டிருக்கிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நகைச்சுவையாக இருக்குங்க. விஜய் வந்து கதாநாயகனுடைய பங்கையும் நகைச்சுவை காட்சிகள்லையும் நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்தினுடைய பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் SA ராஜ்குமார். இந்த படத்திலிருந்து அடுத்ததாக வருகிறது நெஞ்சம் ஒருமுறை என தொடங்கும் பாடல். பாடல் வரிகள் பா விஜய், பாடலுக்கு இசை SA ராஜ்குமார். பாடலை பாடியிருக்கிறார்கள் ஸ்ரீனிவாஸ், மகாலட்சுமி ஐயர்.

நேர்களே, பூங்கொத்து நிகழ்ச்சியில் வசீகரா திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வேணா வேணா என தொடங்கும் பாடல், பாடல் வரிகள் நா முத்துக்குமார், பாடல் கீசை எஸ் ஏ ராஜ்குமார், பாடலை பாடியிருக்கிறார் உதித் நாராயண், சாதனா சர்க்கம்.

0: நேர்களே, பூங்குத்து நிகழ்ச்சியில் இதுவரை வசீகரா திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டோம். அடுத்தது மனசெல்லாம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்க போகிறோம். இந்த படமும் 2003 ஆண்டு தாங்க வெளிவந்துச்சு. இந்த திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த், த்ரிஷா நடிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்கிறார் இளையராஜா. இந்த திரைப்படத்திலிருந்து நீ தூங்கும் என தொடங்கும் பாடல் பாடலாசிரியர் பழனி பாரதி, பாடலுக்கு இசை எஸ் ஏ இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார் ஹரிஹரன்.
1: நீ தூங்கும் நேரத்தில்
2: நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது,

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
2: ஆம் நேர்களே, நாம் பூங்கொத்து நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கோம். இதுல மனசெல்லாம் திரைப்பட பாடல தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இசையமைச்சிருக்கார் இளையராஜா. இந்த படம் வந்து ஒரு இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் சந்தோஷ். இந்த படத்திலிருந்து அடுத்த பாடல் நாம் கேட்குறோம், இனிய நதி என தொடங்கும் பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் பழனி பாரதி, பாடலை பாடியிருக்கிறார்கள் ஸ்ரீனிவாஸ் சாதனா சர்க்கம்.

ஆம் நேர்லே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு கட் சிதியில் கலக்கல் பாடல்கள். உங்கள் பாடலும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வாட்ஸ்அப்பிலிருந்து பிடித்த படம், பிடித்த பாடல் எந்த பகுதி என்பதனை தெளிவாக குறிப்பிட்டு எமது நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் பாடலும் வானொலி வழியே வளம் பெறும். நேயர்களே, நான்கு மணிக்கு விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும்னா அறிமுக நேயர்கள் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலோ அல்லது 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம். இன்று 7:25 வயல்வெளி, மிளகாய் மற்றும் நிலக்கடி சாகுபடி, நிலக்கடலை சாகுபடி நேர்முகம் நெருப்பூர் சி ரஞ்சித்குமார் அவர்களுடன் கேட்கலாம். நேர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து வசீகரா மனசெல்லாம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம்.

இந்த இனிமையான பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அறிவிப்பாளன் எஸ் கார்த்திக். நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 3:01. இனிமையான ஒரு மதிய வேலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரைடே. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்ட்டு ஒரு லஞ்சும் சாப்பிட்டு ரிலாக்ஸாக உட்காரக்கூடிய ஒரு நேரம். இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து கொஞ்சம் இருக்கிற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாங்க. லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் வந்து ரொம்ப அழகான ஒரு பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டே வந்து நம்ம செய்யக்கூடிய வேலையை செஞ்சால் இன்னும் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக செய்யலாம். அது மட்டும் இல்லை, மனசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதமாக இருக்கும். நம்மளோட எல்லா நேரங்களிலும் நம்மளோட வழித்துணையாக வருவது இந்த பாடல்கள் தான் இல்லையா. கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி கட் செவியில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் காற்றலையில் கேட்டு ரசிக்கணுமா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர் மற்றும் ஊரை நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் என்னான 0434242444 என்ற எனக்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்கள் விருப்ப பாடலையும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியோட முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம் மாவட்டம் மேச்சேரியிலிருந்து அறிவழகன் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் கேளடி கண்மணி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை முறை கேட்டாலுமே வந்து திகட்டாத ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எஸ்பிபிக்கு வந்து ஒரு பெரிய ரிவெஞ்ச் கொடுத்த ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அழகான பாட்டு, இதோ கேட்டு ரசிக்கலாம் அந்த நேருக்காக.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500 84 8820.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
1: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500 84 8820.
6: நேரம் 3:08. கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட் செவில் கலக்கல் பாடல்கள், இனிமையான பாடல்களாக வளம்பெற காத்துட்டு இருக்கு நேர்களே. உங்களோட விருப்ப பாடலையும் கேட்டு ரசிக்க நீங்க நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் என்னான 0434242244 0303 என்ற எனக்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற தடைப்படும் உங்க பேரும் மற்றும் ஊரை. சரிங்க, நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை யார் எங்கிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையத்திலிருந்து அக்பர் கேட்டிருக்காரு. மௌனம் சம்மதம் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அவருக்காக அந்த இனிய பாடல், கேட்டு ரசிப்போமா?

0: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
2: நேரம் 3:14 உங்கள் இதயங்களோடு கானம் பாடிக்கொண்டிருக்கிறது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு வச்சிருக்கோம் கட் சிவில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பொள்ளாச்சி தாலுக்கா போடிப்பாளையத்திலிருந்து பாரதி இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் முதல் மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து. இது அந்த இனிய பாடல்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தீராத இடுப்பு வழி, கை கால் வழி, முதுகு வழியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி பண்பலை 102.5 MHz.

0: ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சார்,
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேரம் 3:21. உங்கள் இதயங்களோடு இதமாய் இணைந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிச்சிருக்கோம். இது கட் செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. யார், எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமலூர்லேருந்து மீனா விஜய் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் சாமுண்டி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

3:26 கேட்டிருச்சிருக்கும் கட்சுவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஜிபிஎன் டைலர் முல்லைவாடி இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஆட்டோகிராஃப் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

நேரம் 3:32 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. கட் செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் தேவமங்கலத்திலிருந்து முருகன், பிரியா, ஸ்னேகா, சுகன்யா இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய அந்த பாடல் கீதாஞ்சலி என்ற திரைப்படத்திலிருந்து இதோ.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
5: நேரம் 3:38 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது கட்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கரூர் மாவட்டம் வெங்கமேடு பகுதியிலிருந்து உலகநாதன், கண்ணம்மாள், அமுதா, ரமேஷ் இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய இந்த பாடல் பம்பாய் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: உத்தமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் 3:47 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட் செவில் கலக்கல் பாடல்கள். வெற்றியாளருக்கும் தோல்வியாளருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. என்ன அப்படின்னா, வெற்றியாளர் அவங்கள அவங்க முழுசாக நம்புவாங்க 100%. ஆனால் தோல்வியாளர்கள் அவங்க மேலே ஒரு சின்ன சந்தேகம் வரும், அந்த சந்தேகம் தான் அவங்களோட தோல்விக்கு காரணமாக இருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஜாலிக்கொட்டாய் பகுதியிலிருந்து பூஜா பாஸ்கர். இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் பீமா என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: நேரம் 3:54 கேட்டு ரசித்திருக்கும் இது கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் மருதேரிலிருந்து சுப்பிரமணி. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் பிரியமானவளே என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

0: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
1: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
0: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
1: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.
2: நேர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. இதுவரை கேட்டு ரசித்தோம்
3: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி.

மருத்துவமனை வழங்கிய கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: நேய உறவுகள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நேரம் மாலை 4 மணி. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க அழைக்கலாம். புதிய நேயர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 0434224240045 என்ற எண்ணிலும் 9486811025 இந்த 2 எண்களில் வரலாம். பண்பலை கேட்கக்கூடிய நேயர்கள் நீங்கள் அழைக்கலாம். 0434224240101 9486615 2025. இந்த எண்கள் அழைத்து நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். உங்களுக்காக எளிமையான குறிப்புகள் காத்துட்ருக்கு. குறிப்புகள் ஒவ்வொன்றாக தரப்படும். அந்த குறிப்புகளை வைத்து நேயர்கள் சரியான பதிலை கண்டுபிடிக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கான ஒரே ஒரு விதிமுறை என்ன அப்படின்னா, கடந்த ஒரு வாரத்தில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து சரியான பதில் சொல்லி பரிசு பாடல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நிகழ்ச்சிக்கு வருவதை தவிர்த்துட்டு மற்ற நேயர்கள் புதிய நேயர்களுக்கு இல்லை ஏற்கனவே இணைப்பு கிடைக்காத நேயர்களுக்கு வழிவிட்டு நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்கலாம். இதுதான் இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு விதிமுறை. நிகழ்ச்சியில் நீங்கள் முதல் நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம், சொல்லுங்க யாருங்கிறது. சரிங்க, நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்களா? சரிங்க, உங்களுக்கான முதல் 3 குறிப்பு சரிங்களா? இது பாத்தீங்கன்னா ஒரு தீவு, தீவு, ஆமாங்க தீவு. அந்த தீவுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அந்த பேரை தான் நம்ம இப்ப கேட்க போறோம். சரியா, இது ஒரு தீவு, இந்தியாவில தான் இருக்கு. ரொம்ப பிரபலமான பெயர் கொண்ட ஒரு தீவு அப்படின்னு சொல்லலாம். ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இந்த தீவு அமைஞ்சிருக்கு. அந்த தீவுக்கு ஒரு பேர் இருக்குங்கய்யா, அந்த பேர் என்ன அப்படின்றத நீங்க சொல்லணும், பதிலாக சொல்லணும். ஆமா, இந்தியாவில் ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தீவு. நம்ம தமிழ்நாட்டில் இல்லைங்கய்யா, தமிழ்நாட்டில் நீங்க பார்க்க வேண்டாம். சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். சொல்லுங்க ரகுபதி, குறிப்பு கேட்டிருப்பீங்க, பதில் கண்டுபிடிச்சிங்களா? என்னங்க ஐயா? இல்லைங்க, அது இல்ல. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க யாருங்கிருந்து சார்?
2: என்எம் துரை, நாகசமுத்திரம் பேசுறேங்க.
0: சரிங்க துரை, பதில் கண்டுபிடிச்சிங்களா? என்ன குறிப்பு கொடுக்கலாமா?
2: குறிப்பு கொடுங்க.
0: இன்னும் குறிப்பு வேணுமா? சரிங்க, இது ஒரு தீவு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த தீவு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தீவை பார்த்தீங்கன்னா 2 நதிகள் வந்து சூழ்ந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கச்சா தீவா? இல்லைங்க, அது இல்லை. சரியா, வேற ஒரு பதில் இருக்கு. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாருங்கிறது.
3: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்
0: ஐயா. சொல்லுங்க சந்திரசேகர் ஐயா, பதில் கண்டுபிடிச்சிங்களா? ஒன்னு குறிப்பு கொடுக்கலாமா?
3: இல்ல ஐயா, என்னால கண்டுபிடிக்க முடியல. மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க, நான் முயற்சிக்கிறேன் ஐயா, கண்டுபிடிக்க முடியல.
0: இந்த 2 நதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பிரம்மபுத்திரா, இன்னொரு நதி வந்து லோகித் நதி.

0: நதி அப்படின்னு இரண்டு நதியும் பார்த்தீங்கன்னா இந்த தீவை சுற்றி காணப்படக்கூடிய நதிகள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவில் தான் இருக்கு இந்த தீவு.
1: ஆமா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தீவு கேட்டிருக்கிறீங்க.
0: ஆமாங்க.
1: ஜமைக்கா
0: இல்லைங்க, தவறான பதில். சரி, தொடர்ந்து கேளுங்க, என்ன பதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நேர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது? சொல்லுங்க லக்ஷ்மி. இன்னும் குறிப்பு வேணுமா? சரி, நிறைய மடங்கள் வந்து இந்த தீவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரசித்தி பெற்ற நிறைய மடங்கள் வந்து இந்த தீவுல அதிகமா காணப்படுதுங்களாம். என்னது, மஜிலி தீவா? மஜிலி தீவுன்னு எப்படி சொல்ல வரீங்க? நிறைய தீவுகள் இருக்கு நம்ம இந்தியாவில. ஆமாங்க, மஜிலி தீவு அப்படின்றது சரியான பதில். இது எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு தெரியுங்களா? அசாம் மாநிலம் அப்படின்றதும் சரியான பதில். சூப்பருங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. மஜிலி தீவு அப்படின்றது சரியான பதில், ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? ஒரு அருமையான பாட்டு கேளுங்க.
2: என்ன
0: படங்க? ஒரே ஒரு கிராமத்திலே அப்படின்ற படத்துல இருந்து ரெட்டை கிளைகள் அப்படின்ற பாட்டா? சரி, உங்களுக்கான பாடல் குடுக்கறோமா? இத பத்தி என்ன ஏதாவது குறிப்பு உங்களுக்கு தெரியுங்களா?
2: இல்ல, ஊர் வந்து மாநிலத்தை
0: பார்த்தேன்.
2: பிரம்மபுத்திர நதி, முன்னூர் நதி பார்க்கல.
0: சரி சரி,
2: இடையில.
0: சரி, சூப்பர்மா,
2: நன்றி
0: நன்றி நன்றி. மஜிலி தீவு அப்படின்றது சரியான பதில். இது அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இங்கே பிரசித்தி பெற்ற நிறைய மடங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எழில் கொஞ்சம் இயற்கை வளங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு தீவு அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதியில் அதிகமாக இந்த கைவினை பொருட்கள் வந்து ரொம்ப பிரபலமாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சுற்றுலா பயணிகள் இதை விரும்பி வாங்கி போகிறாங்க அப்படின்றது இன்னும் கூடுதல் தகவல். இந்த தீவில் நிறைய சுற்றுலா பயணிகள் வர்றதுனால அந்த மாநிலத்தினுடைய கலாச்சாரம் அது மட்டும் இல்லாமல் அந்த இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய அந்த தொழில் வளர்ச்சி மேலும் பெருகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான நிறைய சிறப்பு பெற்ற இந்த தீவு அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மஜிலி தீவு அப்படின்றது சரியான பதில். இந்த சரியான பதில் சொன்ன நேருக்கான பரிசு பாடலை நம்ம கேட்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
8: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
9: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
8: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
10: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
11: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
12: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
12: அவங்க ஏமாத்தி ங்களா?
11: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
14: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சில்

0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
9: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
10: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
11: தொடர்புக்கு 9500 84 8820.
12: நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நிகழ்ச்சியில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா, ஒரு தீவு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தீவை பற்றி நம்ம கேள்வி கேட்டோம். அதற்கு சரியான பதில் சொல்லி அந்த நேயர் பரிசு பொருள் வாங்கினார். அடுத்ததும் ஒரு அருமையான நம்ம வினா தான் வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்றத நேயருக்காகவே நம்ம கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் நேயும் அடுத்த நேயர் வணக்கம்.
13: மாலை வணக்கம் ஐயா.
12: வணக்கம், சொல்லுங்கள், யாருங்கிறது?
13: ஆரிமங்கலம் ஒன்றியம் கிண்டல் பஞ்சாயத்து தெருவிரப்பி சண்முகம்
12: ஐயா. சரிங்க, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாங்களா?
13: கொடுங்க, 3 குறிப்பு.
12: முதல் 3 குறிப்பு சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய அதிபர், சரியா?
13: அதிபர்,
12: ஆமாங்க, அதிபர். அவருடைய பேர் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க, சரியா? ஒரு நாட்டினுடைய அதிபர்
13: நம்ம.

0: அதிபர் நம்ம நாடு இல்லைங்க ஐயா, சரிங்களா? ஆமாம், வெளிநாட்டை சார்ந்த ஒரு அதிபர், சரியா? ரொம்ப திறம்பட ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அதிபர்.
1: என்னங்க
0: என்னங்க, சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. அடுத்து நேர் வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு, இவர் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சராக ஆரம்பத்தில் இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய அதிபராக இப்போ இருந்துட்டுருக்காருங்க.
2: அமெரிக்க அதிபருங்களா?
0: அமெரிக்க அதிபர் இல்லைங்கய்யா.
2: வாய்ப்பு நன்றியா.
0: சரிங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து கேளுங்க. அடுத்து நேர் வாங்க. வணக்கம். ராணுவ அதிகாரியா ஆரம்பத்துல இருந்திருக்காரு, திறம்பட செயல்பட்டதுனால பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய அதிபரா வந்து உயர்ந்திருக்காரு, இப்பவும் இருக்காருங்க. அவருடைய பேரை தான் நம்ம கேக்குறோம். வெளிநாட்டை சார்ந்த ஒரு நாட்டினுடைய அதிபர். சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. அடுத்து நேர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. நல்லா இருக்குங்க சார்.
3: சார், ஒரு அன்பான வேண்டுதல் சார், மன்னிக்கணும் சார்.
0: உங்க பேர் ஒரு சொல்லிடுங்க அதுக்கு முன்னாடி.
3: கோச்சிமல்லி பிரகாஷ் சார்.
0: சொல்லுங்க பிரகாஷ், உங்களுக்கு என்ன குறிப்பு வேணுங்களா?
3: ஒரு பாடல் போச்சுங்க சார். மேடம் வந்து கேட்ட பாடல் நீங்க போடலீங்க
0: சார். சரி,
3: ஒரு கிராமத்துல இருந்தேன் சார், ரட்டகிளி
0: பாட்டு கேட்டாங்க. சரிங்க, மறுபடியும் பாட்டு கொடுத்துடலாம், எல்லாமே நல்ல பாட்டு தான். சரி, பரவாயில்ல, உங்களுக்கு குறிப்பு கொடுக்கலாமா? ஒரு நாட்டினுடைய அதிபரை நம்ம கேட்டிருக்கோம், அவருடைய பேர் என்ன அப்படின்றத நம்ம கேட்டுட்டு இருக்கோம், அதுதான் பதிலாக வச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா, இல்ல என்ன குறிப்பு கொடுக்கலாமா? உங்களுக்கு ஒரு குறிப்பா? சரி, இந்த நாட்டினுடைய அதிபருக்கும் நம்ம இந்தியாவினுடைய ரொம்ப உறவுன்னு சொல்லலாம், அதாவது ரொம்ப ரொம்ப பழக்கமான ஒரு அதிபர் தாங்க. சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. யாருங்கிறது?
4: நான் மதுரை மாவட்டம் மணிநாரம், ஷோ சண்முகசுந்தரம்.
0: சொல்லுங்க சண்முகசுந்தரம், பதில் கண்டுபிடிச்சிங்களா? ஆரம்பத்தில் அரசியல்வாதியா இருந்திருக்காரு, அப்புறம் தொழிலதிபரா இருந்திருக்காருங்க. இவருடைய ஆரம்ப காலம் அப்படின்னா இளமை காலத்துல இருந்திருக்காரு, அப்புறம் படிப்படியா முன்னேறி ஒரு நாட்டினுடைய அதிபரா வந்திருக்காருங்க.
4: இந்தோனேஷிய அதிபர்
0: பிரபாபோ சுபியாந்தோ. எப்படி சொல்றீங்க? மதஜி சொல்றீங்களா? சரிங்க, சூப்பர். நீங்க சொன்ன பதில் தான் கரெக்டு, நீங்க சொன்னீங்களா காரணம், அதை வச்சு தான் நம்ம இந்த குறிப்பாகவும் எடுத்தோம். சரியா, சமீபத்தில் தான் நம்ம பிரதமர் வந்து அந்த நாட்டுக்கு போயிருந்தாருங்க. சரியா, அந்த உறவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. சரியா, அதை ஒட்டி நம்ம கேட்டோம் இந்தோனேஷியனுடைய அதிபர் பிரபாவோ சுபியாந்தோ, அதுதான் சரியான பதில். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
4: பிரியமான தோழி படத்துல
0: இந்தோனேஷிய நாட்டை சார்ந்த அதிபர் பிரபாவோ சுபியாந்தோ அப்படின்றது சரியான பதில். சமீபத்தில் நம்ம நாட்டினுடைய பிரதமர் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்தாரு, அப்ப நிறைய இந்தியா சார்ந்த நிறைய முக்கிய நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டது, அதை ஒட்டி தான் நம்ம இந்த வினாவை கேட்டோம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் 1951 பிறந்திருக்காரு. இந்தியாவினுடைய தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா இந்தோனேஷிய நாடு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இந்தியாவோட உறவு முறை கொண்ட நாடு அப்படின்றது இன்னும் கூடுதல் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா மீது இந்த நாட்டினுடைய அதிபர் அதீத அன்பு கொண்டவர், எப்பவுமே அன்பு கொண்டவர் அப்படின்னே சொல்லலாம். அந்த நாட்டில் ஜகார்த்தா அப்படின்ற அந்த நகரில் வந்து இவர் பிறந்திருக்காரு.

ஆரம்பத்தில் ஒரு கட்சியில் இவர் உறுப்பினராக இருந்து படிப்படியாக முன்னேறி ஒரு பெரிய அரசியல்வாதி தொழிலதிபராக மாறி அப்புறம் ஒரு நாட்டினுடைய அதிபராக உயர்ந்திருக்கார். இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுப்பியாந்தோ அப்படின்றது சரியான பதில்.

0: மேலும் விவரங்களுக்கு 9524936156.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
6: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
8: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
9: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
10: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
11: தொடர்புக்கு 9500848420.

0: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நம்ம நிகழ்ச்சியில் இதுவரை இரண்டு வினாக்களுக்கு நேர்கள் சரியாக பதில் சொல்லி பரிசு பாடல் வாங்கியிருக்காங்க, அவர்கள் வாழ்த்து சொல்லிடலாம். அடுத்ததாகவும் ஒரு எளிமையான வினா தான் நம்ம கையில் இருக்குது. சரி, இந்த நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்கணும்னா நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேர்களாக இருந்தால் 0434342 என்ற முன்னணிப்போடு 24 40 30 என்ற எண்ணிலோ 94 86 81 10 25 இந்த ரெண்டு எண்களில் வரலாம். பண்பலைக்கக்கூடிய மற்ற நேர்கள் 0434242244031 94 86 65 20 25 இந்த எண்களில் வந்து நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். உங்களுக்காக எளிமையான குறிப்புகள் காத்துட்டு இருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது? சரி, நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான முதல் மூன்று குறிப்பு இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்காட்சி. சரியா, கண்காட்சி சமீபத்தில் தான் நடந்திருக்குங்க, இந்தியாவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த கண்காட்சி வந்து சமீபத்தில் நடந்திருக்கு. நம்ம இந்தியாவில் தான் நடந்திருக்கு. அந்த கண்காட்சிக்கு ஒரு பேர் இருக்குங்கய்யா, பேர் வச்சு நடத்தியிருக்காங்க. அந்த பேர் என்ன அப்படின்றதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்னங்க? சென்னை எழும்புற இல்லைங்க, அது இல்லை. சரிங்க, அடுத்த நேயர் வாங்க. வணக்கம், அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யாருங்கிறது? சொல்லுங்க துரைசாமி ஐயா, பதில் கண்டுபிடிச்சிங்களா? இன்னும் குறிப்பு தரலாமா? இன்னொரு குறிப்பா? சரிங்க, இந்த கண்காட்சி சமீபத்தில் நடந்திருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாட்டுப்புற நிகழ்ச்சிகளை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த கண்காட்சி சமீபத்தில் நடந்திருக்குங்க. வளர்ச்சி, நாட்டுப்புற நிகழ்ச்சி இதெல்லாம் ஊக்குவிக்கும் வகையில் தான் இந்த கண்காட்சியை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அந்த கண்காட்சிக்கு ஒரு பேர் இருக்குங்கய்யா, அந்த பேர் என்ன அப்படின்றத நம்ம கேட்குறோம். சமீபத்தில் தான் நடந்துச்சு. சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. அடுத்த நேர் வாங்க. வணக்கம். வணக்கம்
1: ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க. அவங்களும் வருவாங்க. சரிங்களா?
1: மதியம் பழைய ராமகிருஷ்ணன்.

0: சொல்லுங்க லக்ஷ்மணன், பதில் கண்டுபிடிச்சிங்களா? நான் குறிப்பு கொடுக்கலாமா?
1: ஊட்டியில நடந்த மலர் கண்காட்சி அதுங்களா?
0: இல்லைங்க, அது இல்ல. இந்த கண்காட்சி சமுதாய வளர்ச்சி, அது மட்டும் இல்லாம நாட்டுப்புற நிகழ்ச்சி, அது மட்டும் இல்லாம இசைத்துறை, பக்தி, இலக்கியத்துறை, இந்த மாதிரி எல்லாம் கலந்த ஒரு கலவையான கண்காட்சியா தான் சமீபத்தில் நடந்திருக்கு.
1: சரி
0: சரி, நன்றிங்க. தொடர்ந்து கேளுங்க. அடுத்த நேர் வாங்க. அடுத்த நேர் வருக்கு. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: கருப்பன்பட்டியிலிருந்து மணி பேசுறேங்க.
0: சொல்லுங்க மணி, கண்டுபிடிச்சிங்களா?
2: குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தான் துவக்கி வச்சாங்க. அத்தனுங்க
0: இருக்கலாங்க. சொல்லுங்க என்ன பேர்னு சொல்லுங்க. அந்த கண்காட்சிக்கு
2: பேர் தான் கொஞ்சம் ஞாபகம் இல்ல.
0: அப்படிங்களா?
2: செய்தித்தாள் கன்ஃபார்மா?
0: அப்படியே செய்தித்தாளை பார்த்துருந்தா சொல்லியிருக்கலாம், ஒரு சில அதை வந்திருக்கலாம். ஆனா பேர் என்ன அப்படின்றத சொல்லணுங்க. சரிங்களா? சரி, நன்றி. நல்ல முயற்சி செஞ்சிருக்கீங்க. வணக்கம். அடுத்த நேர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். தாமனிலிருந்து பார்க்கலாம்.
0: சொல்லுங்க ஐயா, பதில் கண்டுபிடிச்சிங்களா? குறிப்பு தரலாமா?
3: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கு ஒரு குறிப்பா? சரிங்க. இந்த கண்காட்சி பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய அந்த இசை பாரம்பரியம், இதை வளர்க்க ஒரு உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல்வேறு இசை கலைஞர்கள் இங்கே வந்து கூடி அந்த இசையினுடைய அந்த இதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு கண்காட்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க.
3: இப்போ நடக்கிற இருக்கிற மாங்கனி கண்காட்சிங்களா?
0: ஆ இல்லைங்க, அது இல்லை. இல்லைங்க, அது இல்லை. நன்றி. அடுத்து நேர் வாங்க. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். புகழ்பெற்ற இசை மேதைகள், சரிங்களா? அந்த இசையை வாசிக்கக்கூடிய நிறைய மேதைகள் இருக்காங்க இல்லையா, இசை மேதைகள், அவங்களுடைய அந்த படங்களும் வந்து இந்த கண்காட்சியில இடம்பெற்றது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா எம் எஸ் சுப்புலட்சுமி, லதா மங்கேஷ்கர் போன்ற அந்த இசை சார்ந்த நிறைய மேதைகள், அவங்களுடைய படங்களும் இடம்பெற்றுச்சு, அதாவது புகைப்பட கண்காட்சியும் இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னங்க? வீராசக்தியா? இல்லைங்கம்மா, அது இல்லை. சரிங்களா, வேற ஒன்று இருக்கு. நன்றி. அடுத்த நேர் வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, இறங்குது. சரி, இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. நான்கு மணி 38 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில ஒரு கண்காட்சி சமீபத்தில் தான் நடந்திருக்கு. எங்கே போய் தேடத்தவள, நம்ம புதுடில்லியில தாங்க நடந்திருக்கு இந்த கண்காட்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்டினுடைய சமுதாய வளர்ச்சி, நாட்டுப்புற அந்த வளர்ச்சி, அது மட்டும் இல்லை இசைத்துறை, பக்தி, இலக்கியத்துறை, இதெல்லாம் இடம்பெற்ற ஒரு கண்காட்சி அப்படின்னே சொல்லலாம். இசையினுடைய அந்த பாரம்பரியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு கண்காட்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த புகழ்பெற்ற இசை மேதைகளான நிறைய பேர், எம் எஸ் சுப்புலட்சுமி, லதா மங்கேஷ்கர், இந்த மாதிரியான நிறைய இசை மேதைகள் பாடங்களுடைய அந்த படங்களும் வந்து இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். புகைப்பட கண்காட்சியும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றது. அதற்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் என்ன அப்படின்றது தான் நீங்கள் பதிலாக கண்டுபிடிக்கணும். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வந்திருக்காரு, இணைக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம். டி என் ராம், தேங்காய் மரத்தை பட்டு.
0: சொல்லுங்க ராம், பதில் கண்டுபிடிச்சிங்களா?
5: ஐயா, இந்தியா ஹார்ட்.
0: இந்தியா ஹார்ட்ஸா? எப்படி சொல்கிறீங்க?
5: நீங்கள் வச்சு குறிப்பை வச்சு தான் சொல்கிறேங்க ஐயா.
0: ஒரு குறிப்பை வச்சு சொல்கிறீங்களா? எப்படி, என்ன இணையத்தில் பார்த்து சொல்கிறீங்களா?
5: ஆமாங்க ஐயா, ஆமாங்க.
0: இல்லைங்க, அதுவும் இல்லை. சரியா? அதுவும் தவறான பதில் தான். நன்றி, நல்ல முயற்சி.

0: நாம தொடர்ந்து நேரே சந்திக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

0: தர்மபுரி தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: एक प्रकार से PM जय अब गरीबों की जय बन गई है.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல். பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்.
5: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
4: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
6: நேரமலை 4:43. விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் ஒரு கண்காட்சியை பற்றி நம்ம கேட்டுட்ருக்கோம். சமீபத்தில் தான் இந்த கண்காட்சி நடைபெற்றது இந்தியாவில், அதுவும் குறிப்பாக புதுடெல்லியில் தான் இந்த கண்காட்சி நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம். சரி, அதற்கான அந்த பதில் என்ன அப்படின்றத நேயர்கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். யாருங்க இது?
7: தர்மபுரி மாவட்டம் கடத்தக்கோட்டு சிவகாமி ஐயா.
6: சொல்லுங்கள் சிவகாமி. நல்லா இருக்குங்க. பதில் கண்டுபிடிச்சிங்களா? உங்களுக்கு ஒரு குறிப்பு வேணுமா? சரி, உங்களுக்கான குறிப்பு அப்படின்னா அகில இந்திய வானொலி ஆகாஷவாணி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அந்த அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சி நடந்திருக்குங்கம்மா. அந்த கண்காட்சி அந்த கலையரங்கத்தை பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் பண்டிட் ஹரிபிரசாத் சௌராசியா அப்படின்றவர் திறந்து வச்சிருக்கார்.
7: என்னங்க
6: இந்தியா ஐயா? இந்தியா ஏஐ கண்காட்சியா? இல்லைங்கம்மா, அது இல்லை. சரியா, இது வேற ஒன்று.
7: சரி,
6: நன்றி. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
8: நான் கரூர் மாவட்டம் ராயனூர் சந்திரசேகர் பேசுறேங்க.
6: சரிங்க, சந்திரசேகரா?
8: சந்திரசேகர்.
6: சரிங்க,
8: கரூர் மாவட்டம் ராயனூர்.
6: சரிங்க, குறிப்பு கேட்டிருப்பீங்க, பதில் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? குறிப்பு சொல்லலாமா?
8: செயற்கை நுண்ணறிவு கண்காட்சி நடந்துச்சுங்களா புதுடெல்லியில?
6: செயற்கை நுண்ணறிவு கண்காட்சி இல்லைங்கய்யா. இல்ல இல்ல, அதுவும் நடந்திருக்கோம். ஆனால் நாம் கேட்குற கண்காட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இசைத்துறை சார்ந்த ஒரு கண்காட்சி. சமுதாயத்தினுடைய வளர்ச்சி, நாட்டுப்புற இசை, பக்தி, இலக்கியத்துறை, அது மட்டும் இல்லாமல் நிறைய இசை மேதைகள் அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் இடம்பெற்ற ஒரு கண்காட்சி அப்படின்னு சொல்லலாம். சரி, நன்றி.

0: நன்றிங்க. அடுத்த நேர் வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: தருமபுரி
0: சொல்லுங்க. முனியப்பன் ஐயா,
1: மேல ஒரு குறிப்பிடுங்க.
0: மேல ஒரு குறிப்பா?
1: கண்டிப்பா.
0: சரிங்க. புதுடெல்லியில் இருக்கக்கூடிய ஆகாஷ்வாணி பவன், அங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தில் தான் இந்த இந்த கண்காட்சி நடந்திருக்குங்க. சமீபத்தில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
1: ஏஐ இந்தியா கண்காட்சி.
0: ஏஐ இந்தியா கண்காட்சி இல்லைங்க ஐயா.
1: இல்லைங்களா?
0: இல்லை, அது இல்லைங்க, இது வேற ஒன்று. சரி, நல்ல மேஷன். நன்றி, நன்றிங்க. அடுத்த நேர் வாங்க. வணக்கம். இணைப்புலேருந்து விடுபட்டாங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: மாலை வணக்கம் ஐயா.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க.
2: மறுபடியும்
0: அந்த பேர் சொல்லுங்க. சூப்பர். சரி, சூப்பர், அருமையாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. வேற ஏதாவது குறிப்பு தெரியுங்களா?
2: குறிப்பு இல்லைங்க, இது எடுக்கிறது
0: வந்துருங்க. சூப்பர், அருமையாக கண்டுபிடிச்சிங்க. சொல்லுங்க, என்ன பாட்டு
2: கேட்கலாம்? படம் வந்து கூறல் நின்று போச்சு ஐயா. அதில் அந்த மெலோடி சாங் ஒன்று போடுங்க.
0: என்ன பாடல் இல்லைங்கய்யா? கூறல் நின்று போச்சுல, டக்குன்னு ஞாபகம் இல்லையா?
2: ஆமாங்க, இப்போ எடுத்து வச்சு தான் மறந்துட்டீங்க. அதுக்குள்ள
0: அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? தங்கச்சங்கிலி அந்த பாட்டு கொடுத்துடலாமா? சரி, அந்த படத்துல இருந்து உங்களுக்காக அந்த பாட்டு வருது. இன்னும் ஒரு சில குறிப்பு இருக்கு, அதை சொல்லிட்டு உங்களுக்கான பாடல் கொடுக்குறோம். ரொம்ப நன்றிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. சமீபத்தில் நம்ம புதுடெல்லியில் நடந்த, அதுவும் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய ஆகாஷ்வாணி அந்த ஆடிட்டோரியத்தில் நடந்த கண்காட்சி தான் ஸ்வர் பிரேனா விதிகா அப்படின்ற கண்காட்சி. அதற்கு பேர் தான் ஸ்வர் பிரேனா விதிகா அப்படின்ற கண்காட்சி நடந்திருக்குங்க. சமுதாயத்தினுடைய வளர்ச்சி, நாட்டுப்புற நிகழ்ச்சி, அது மட்டும் இல்லாமல் இசைத்துறை, பக்தி, இலக்கியம், இது சார்ந்த ஒரு கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது இன்னும் கூடுதல் தகவல். அது மட்டும் இல்லாமல் நிறைய புகழ்பெற்ற இசை கலைஞர்களை இந்த கண்காட்சியில் கௌரவம் செய்தது இன்னும் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது எதுக்காக அப்படின்னா, வருங்காலங்களில் இந்த இசைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அந்த இசையை வந்து மேலும் மேலும் ஆர்வத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கக்கூடிய வகையில் இந்த கௌரவம் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது கூடுதல் தகவல். ஏன்னா அவங்க கௌரவம் வழங்கணும் அப்படின்னா வருங்காலங்களில் அவங்களும் வந்து மேலும் மேலும் நிறைய இசைகளை கற்றுக்க ஏதுவாக இருக்கும். இந்த கண்காட்சியில் பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பிரபல இசை கலைஞர்கள் அவர்களுடைய ஒரு 20 இசை மேதைகளினுடைய அந்த புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கு. எவ்வளோ சிறப்பு பெற்ற அந்த கண்காட்சி நம்ம சமீபத்தில் புதுடெல்லியில் ஆகாஷ்வாணி அந்த அந்த இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தில் நடந்திருக்குங்க. ஸ்வர்பிரேனா விதிகா அப்படின்ற அந்த கண்காட்சியினுடைய பேர். சரி, சரியான பதில் சொன்ன நேருக்கான பரிசு பாடல இப்ப நம்ம கேட்கலாம்.

0: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
0: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை, அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்ய

நேர்களை ஒழித்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரமாலை 5 மணி. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் மாலை.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 5:06 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
6: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில் தருமபுரி.
7: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
10: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
9: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
11: இனிமையான மாலை வேளை. இந்த மாலை வேளையில் உங்கள் மனதை மயக்கும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். இது மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது இனிசை மலை என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர்

0: தள்ளுபடி சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை செல்ஸ்.
1: வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ்.
2: ஆட்டக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் மாலை 5:16. இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்திருக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அளிக்க வரும் அடுத்த பாடல் விவசாயி மகன் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU. நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 860-865-3440.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நேரம் மாலை 5:23 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஐ லவ் இந்தியா என்ற திரைப்படத்திலிருந்து இதோ.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
2: என்னாச்சு?
1: புது கிட் பேக் வேணுமா?
2: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
1: கரெக்ட்.
2: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
1: RBI சொல்கிறது,
3: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.

நேரமாலை 5:31 உங்கள் காதோடு கானம் படிக்கொண்டிருக்கிறது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிச்சிருக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் கிழக்கும் மேற்கும் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ உங்களுக்காக.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ் வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500-84-8820.
3: நேரமாலை 5:38 கேட்டிருக்கும். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் கண்ணால் பேசவா என்ற திரைப்படத்திலிருந்து அரிகரன் குரல்கள். இதோ அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோல் 2633.
0: நேரமாலை 5:45. உங்கள் இதயங்களோடு இதமாய் இணைந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிச்சிருக்கோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் அதர்மம் என்ற திரைப்படத்தில் இருந்து. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் இந்த இனிய பாடல் உங்களுக்காக இதோ.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நேரமாலை 5:51 கேட்டு ரசிச்சிருக்கும் மாலைத்தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் புது மனிதன் என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ

நேரம் மாலை 5:46. கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது கோகுலம் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: நேர்களை ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அறிவிப்பாளர் தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. நேரம் மாலை 6 மணி, பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினமொரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தரிசிக்க உள்ளோம். நாமக்கல்லிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மோகனூரில் காந்தமலை என்ற குன்றின் மேல் அமைந்திருக்கிறது பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில்.

சிவபார்வதியின் மகன் முருகன் நின்ற தலம் என்பதால் மகனூர் என்று அழைக்கப்பட்ட இத்தலம் பின்னர் மோகனூர் என்று மருவியது. முருகன் தனக்கு மாம்பழம் கிடைக்காததால் தாய் தந்தையரிடம் கோபித்து கொண்டு கைலாயத்தில் இருந்து பழனி நோக்கி புறப்பட்டார். அவரை பின்தொடர்ந்த பார்வதி தேவி முருகா நில் என்று அழைத்தார். தாயின் சொல் கேட்டு முருகன் நின்றார். பார்வதி தேவி அழைத்தபோது முருகன் நின்ற இடம்தான் இத்தலம் என்று தல வரலாறு கூறுகிறது.

இந்த கோவிலுக்கு செல்ல 39 படிகள் இருக்கின்றன. அவை 27 நட்சத்திரங்களையும் 12 ராசிகளையும் குறிக்கின்றது. பழனியை போலவே இத்தலத்தில் முருகன் மேற்கு திசை நோக்கி அருள் பாலிக்கிறார். தன் வலது கையில் தண்டம் வைத்து ஆவுடையார் மேல் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார்.

0: இந்த தோற்றத்தை வேறு எந்த தலத்திலும் காண முடியாது. கோவில் முன் மண்டபத்தில் அருணகிரிநாதர் உள்ளார். காலபைரவர் தனி சன்னதியில் காணப்படுகிறார். தேய்பிறை அஷ்டமியில் இவருக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெறுகிறது. இக்கோவிலில் அரச விநாயகர், வல்லப விநாயகர், இடும்பன், சிவதுர்க்கை, விஸ்வநாதர், விசாலாட்சி, வீரபாகு, சூரிய பகவான், சனீஸ்வரர், சண்டிகேஸ்வரர், நவகிரகங்கள் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் உள்ளது. ஜாதகத்தில் நட்சத்திர தோஷம் உள்ளவர்கள், செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்குள்ள முருகப்பெருமானை மனதார வேண்டி வழிபட்டால் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றியும் அரளிப்பூ மாலை அணிவித்தும் பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த கோவிலில் தைப்பூசம், கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நாமும் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள காந்தமலை குன்றின் மேல் அமைந்திருக்கும் பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சென்று தரிசிப்போம். வாழ்வில் வளம் பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
3: The news are read by Abhishek Mukhopadhyay. Prime Minister Narendra Modi received a warm and enthusiastic welcome upon his arrival in Auckland, marking the start of his historic two-day visit to New Zealand. This is the first by an Indian Prime Minister in nearly four decades. After arriving in Auckland, Prime Minister Modi was received at the airport by New Zealand Prime Minister Christopher Luxon. The Indian community gathered in large numbers to greet him. The atmosphere was filled with excitement as people waved the Indian tricolour and chanted Kia Ora Modi to welcome him. During his visit, the two leaders expected to discuss ways to further strengthen cooperation in trade, investment, education, technology and people-to-people ties, reflecting the growing partnership between India and New Zealand. Mr. Modi will also interact with prominent business and sports personalities. Earlier, Prime Minister Modi officially concluded a historic high-stakes state visit to Australia, leaving behind a future-proof blueprint for the India-Australia Comprehensive Strategic Partnership. From high-powered boardrooms to iconic landmarks, this intense itinerary systematically advanced the diplomatic, economic and security ties between the

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:10. நேயர்களினை கேட்கலாம் இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வான்மதி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:16.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:23. இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக காதல் கோட்டை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டு குழு கூட்டத்தில்

0: பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு JP நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில் பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும் வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தாவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு SA தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெலுங்கானாவிலிருந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, தெற்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை

0: பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இதற்கிடையே திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மிக பலத்த மழை பெய்து வருகிறது. காலை முதல் கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் மாலை 4:30 மணிக்கு பிறகு பலத்த சூறாவளி காற்று வீச துவங்கியது. அதனைத் தொடர்ந்து மிக கனமழை நீடித்து வருகிறது. சாலைகள் ஆறுகளைப் போல காட்சியளிக்கிறது. மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. மதுரையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மண்டல புற்றுநோய் மையம் கட்டுவதற்கான இடம் தேர்வு குறித்து ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வரும் 31ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் ஷக்கீலும் மகளிர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் புர்மேஸ்வரி தேவி ஹுய்ட்ராமும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 6 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் சந்திரிகா புஜாரி, ஜாய்ஸ்ரீ தேவி, பிராச்சி, சாகத், அன்ஷிகா, குஞ்சன் ஆகியோர் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று லார்ட்ஸில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:40. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, தூத்துக்குடியில் உள்ள வஉசி துறைமுக ஆணையத்தில் காலியாக உள்ள பைலட் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி, கடல்சார் துறையில் உரிய சான்றிதழ் மற்றும் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை தபாலில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி, த செக்ரட்டரி, விஓ சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், ஹார்பர், டுட்டுகிரேன், 628004, தமிழ்நாடு என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 24/7/2026. மேலும் விவரங்களுக்கு voc.gov.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்தியன் ஆய்வு நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அக்கவுண்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் பிரிவுகளில் மொத்தம் 1626 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி, +2, ITI, டிப்ளமோ, BSc, BCom ஆகிய டிகிரிகளில் ஏதாவது ஒன்றும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 28/7/2026. மேலும் விவரங்கள்

0: அளவுக்கு iocl.com என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக ராஷ்டிரிய கெமிக்கல் மற்றும் உரம் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆபீசர் பிரிவில் 9 இடங்களும், சீனியர் என்ஜினியர் பிரிவில் 7 இடங்கள், என்ஜினியர் பிரிவில் 7, அசிஸ்டன்ட் என்ஜினியர் 5 உட்பட மொத்தம் 32 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி டிப்ளமோ, பிஇ, பிடெக், எம்பிஏ ஆகிய படிப்புகளில் ஏதாவது ஒன்றை படித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஸ்கில் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகியவை இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ரூபாய் 1000, பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 13/7/2026. மேலும் விவரங்களுக்கு rcfltd.com என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்காப்போல்டர் ட்ரைனி பிரிவில் மொத்தம் 60 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு ஆகியவை இடம்பெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ரூபாய் 200, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 22/7/2026. மேலும் விவரங்களுக்கு கொச்சின் shipyard.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக பொதுத்துறை வங்கியான பேங்க் ஆப் இந்தியா காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கிரெடிட் ஆபீசர் பிரிவில் மொத்தம் 779 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு எம்பிஏ சிஏ படித்திருக்க வேண்டும். இதற்கான அனுபவம் தொடர்புடைய பிரிவில் குறைந்தது 3 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ரூபாய் 850, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ரூபாய் 175. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 20/7/2026. மேலும் விவரங்களுக்கு பேங்க் ஆப் இந்தியா .bank.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:45. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 41.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 22.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை வடகடலோர பகுதிகளை ஒற்றி நிலவுகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை தெலுங்கானாவிலிருந்து கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரை நிலவுகிறது. நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில்

கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு பகுதி வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் மேற்கு, மத்திய, வடமேற்கு மற்றும் வடகிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கர்நாடக மற்றும் கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, தருமபுரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் மூலம் செயல்படும் அரசு விடுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் மாணவியர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இதற்கான தகுதிகள்: பெற்றோர் ஆண்டு வருமானம் ₹2,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகள் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் வசதிகள்: தங்கும் வசதி, தினமும் 3 வேளை உணவு, 4ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 4 இணை சீருடைகள், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் JEE தேர்வுக்கான வினாவங்கி மற்றும் வழிகாட்டி நூல்கள். விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க கடைசி நாள் பள்ளி விடுதி மாணவர்களுக்கு வருகின்ற 18ஆம் தேதி, கல்லூரி விடுதிகள் மாணவ மாணவிகளுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை. விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெற்று பயன்பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசால் நிலத்தடி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பழைய பம்புகளை மாற்றி 4 நட்சத்திர தரம் கொண்ட புதிய மின் மோட்டார் பம்பு செட் வழங்கப்படுகிறது. இதற்கான மானிய விவரம் 15,000 அல்லது மொத்த விலையில் 50% மானியமாக வழங்கப்பட உள்ளது. இதற்கு பயன்பெற பழைய

புதிய பம்பு செட் மாற்றுபவர்கள், புதிய கிணற்றிற்கு பம்பு செட் அமைப்பவர்கள், மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள், நுண்ணீர் பாசன வசதியுள்ள அல்லது அமைக்க விரும்பும் விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கு தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள் விவசாய அடையாள அட்டையன், சிட்டா, அடங்கல், ஆதார் அட்டை, நில வரைபடம், மின் இணைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தக நகல், சாதி சான்றிதழ் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு. மேற்கொண்ட ஆவணங்கள் மூலம் விவசாயிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் தருமபுரி மாவட்ட விவசாயிகள் 97 86 21 07 17 என்ற கைபேசி எண்ணிலும், அரூர் வட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் 75 98 31 39 50 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என அறிவுறுத்தப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 345,500 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இம்மாதம் நடைபெற உள்ளது. நடைபெறும் நாட்கள் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நடைபெறும் இடங்கள் உங்கள் கிராமங்களில் உள்ள சிறப்பு முகாம்கள் மற்றும் அருகிலுள்ள கால்நடை மருந்தகம், கால்நடை மருத்துவமனைகள் ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. இந்த முகாம்கள் முற்றிலும் கட்டணமில்லா சேவையாகும். கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கட்டணமில்லா உதவி எண் 1077 என்ற எண்ணிலும், 94 45 00 11 13 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 27 20 60 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 40 93 46 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். ஒரு இளம் பெண்ணுடைய வாழ்க்கை பற்றிய செய்தி அது. அவங்க பேரு அருணிமா சின்ஹா. இவங்க உத்தரப்பிரதேச சேர்ந்தவங்க. இவங்க வந்து இயல்பாகவே ஒரு வாலிபால் பிளேயராகவும் திகழ்ந்திருக்கிறார். இவங்க வந்து படிச்சுட்டு அரசு தேர்வு எழுதுவதற்காகவும் தொழில் பாதுகாப்பு படையில சேருவதற்காகவும் லக்னோல இருந்து டெல்லியை நோக்கி போயிட்டு இருந்தாங்க 2011. அப்படி போறபோது இரவு நேரத்துல அந்த ரயில்ல கொள்ளையர்கள் ஏறி இவங்களுடைய செயினை பறிச்சுட்டு பேகையும் பிடிக்கிருக்காங்க. இந்த பெண்ணை விடாம போராடி இருக்காங்க. அந்த குடும்பாவிகள் என்ன செஞ்சுட்டா, இவங்களை தரதரன்னு இழுத்து வந்து ஓடுற ரயில்ல இருந்து இரவு நேரத்துல வெளியில தள்ளிட்டாங்க. அப்படி தள்ளப்பட்ட இந்த பெண்ணுக்கு இன்னொரு அதிர்ச்சி என்ன தெரியுங்களா, பக்கத்துல இருக்கக்கூடிய தண்டவாளத்துல போய் இவங்க ஒழுந்துட்டாங்க. தண்டவாளத்துல இருந்து இவங்க கொஞ்சம் விலகினாலும் கூட அப்போ வேகமா வந்த ஒரு ரயில் இவங்களுடைய ஒரு காலை சிதைச்சிருச்சு. அப்படியே யோசிச்சு பாருங்க, ஆண் பெண் அப்படிங்கெல்லாம் இல்லைங்க, ரயில்ல இருந்து தள்ளப்படுறாங்க இரவு நேரம், இன்னொரு ரயில் வந்து இவங்களுடைய காலில் ஏறிட்டு போகுது, உயிர் போய் வரக்கூடிய ஒரு வேதனை, அநேகமாக செத்து போயிட்டேன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு அவங்க வந்து கண் விழிக்கிற வரைக்கும் அந்த ஒரு நினைவுலையே இருந்திருக்காங்க, செத்துட்டோமோ என்னமோ அப்படின்னு. பிறகு கண் விழிக்கிறாங்க, மருத்துவ உதவிகள் கிடைக்குது. அந்த நேரத்தில் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, இவங்களுக்கு ரயில்ல இந்த நிகழ்வு நடந்ததுலாம் ரயில்வேல இவங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்க. இவங்க இந்த ரயில்வேல வேலை கிடைச்சிச்சு இனிமே நம்ம சௌரியமா இருப்போம் அப்படின்னு நினைக்கலங்க. அதுதான் சாதனையாளர்களுக்குரிய ஒரு முக்கியமான இடம். அதாவது இந்த இடத்துல நான் உட்கார்ந்துட்டேன், மேல ஃபேன் ஓடுது, இங்க ஏசி இருக்கு, எனக்கு டூ வீலர் வச்சிருக்கேன், நான் வீட்டுக்கு போறேன், எல்லாம் ரைட் தாங்க. இது மட்டுமே போதுமா, இது மட்டும் போதும் நினைச்சா போதும், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனா சாதிக்கணும்னு நினைச்சிட்டா எந்த தடையும் நம்ம வந்து பெருசா நினைக்க கூடாது. இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, செயற்கை காலை மாட்டினாங்க. செயற்கை காலை மாட்டிக்கிட்டு இவங்க மனதுக்குள்ள ஒரு வேகம் இருந்தது.

0: என்ன அப்படின்னா, மலையர் எண்ணம் இருந்தது. அதுலயும் சாதாரண இல்ல. இப்ப நம்ம நினைச்சா என்ன சொல்லுவோம், திருப்பதி மலை ஏறிட்டோம், திருத்தணி மலை ஏறிட்டோம், திருப்பரங்குன்றம் மலை ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க அப்படி இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எவரெஸ்ட் சிகரத்துல நாம போய் ஏறி அதை தொடரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது. அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, உத்தரகாசியில் உள்ள நீர் மலையேறும் பயிற்சி கல்லூரியிலே 2012 சேர்றாங்க. அப்படி சேர்ந்துட்டு அந்த பயிற்சி எடுக்கிறாங்க. பயிற்சி எடுத்த பிறகு 2013 கடுமையான அந்த முயற்சியில முதல்ல ஒரு சிகரத்தை தொட்டுட்டு, பிறகு 52 ஒரு காலோட குட்டும் படியில அந்த எவரெஸ்ட் சிகரத்தை போய் தொட்டுட்டு, அங்கிருந்து சொல்றாங்க எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி பெண்மணி நான் தான் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய சாதனை பார்த்தீங்களா. இப்ப அந்த அடிபட்டு கிடந்த இடத்த நீங்க திரும்ப திரும்ப நினைச்சு பாருங்க. நம்ம சினிமாவா இருந்தா காட்ட முடியும். அப்படி அடிபட்டு கிடந்த அவங்க தான் இந்த மலை சிகரத்தை தொட்டிருக்கிறாங்க. இந்த சாதனைக்காக மட்டுமில்லாம இவங்களுடைய அடுத்த சாதனைகள் தொடருது. எவரெஸ்ட் மலை ஏறிட்டா நம்ம வாட்டுக்கு இனிமே வீட்டில் இருப்போம் அப்படி இல்லைங்க. இவங்க நினைக்கிறாங்க உலகத்துல 7 இருக்கு அப்படின்னா, 7 உயர்ந்த சிகரங்கள் இருக்கு. இந்த 7 இருக்கக்கூடிய அந்த உச்சி சிகரங்களை நான் தொடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது நமக்கு தெரியும், ஆசியா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இப்படி இருக்கக்கூடிய 7 இருக்கக்கூடிய மலை சிகரங்களை இவங்க 6 பயணப்பட்டு அந்த 7 போய் அடைஞ்சிடுறாங்க. இந்த சாதனைகளை எல்லாம் பார்த்த நம்முடைய மத்திய அரசு இவர்களுக்காக பத்மஸ்ரீ விருதை கொடுக்கிறது. விருது பெருமைதான், வேலை அருமைதான், வாழ்க்கை இனிமைதான். ஆனா அதை காட்டில் முக்கியம் என்ன தெரியுங்களா, இதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற மனம். எதை நினைக்கிறோமோ அதை சாட்சி காட்டணும். வில்லில் இருந்து புறப்படுகிற அம்பு எத்தனை விரைவாக சென்று இலக்கை அடைகிறதோ, அதுபோல நம் எண்ணங்களை கூர்மைப்படுத்தி இலக்கை நோக்கி திருப்பினால் நம்மால் சாதிக்க முடியாத எதுவும் இல்லை. நினைச்சு பாருங்க, ரயில்ல கொள்ளையர்களோட போராடுறப்ப அவன் கொலை நோக்கத்துலதான் தள்ளி விடுறான். விழுந்த இடமோர் இன்னொரு ரயில்வே தண்டவாளம், ஏறி போனதோ கொடூரமான ஒரு இரும்பு சக்கரங்கள் கொண்ட ரயில். அப்ப எவ்வளவு ரத்த இழப்பு, எவ்வளவு பயம், இரவு நேரம் அப்படி நேரத்துல கூட இவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு மீண்டு வந்து வேலை கிடைச்சி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்காம சாதனை பண்ணணும் நினைச்சதோடு மட்டுமல்ல சாதிச்சு காட்டினாங்க. சாதிச்சு காட்டிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, நான் விழுந்து விழுந்து எழுந்து வருகிற போதெல்லாம் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல உணர்ந்து கொண்டேன் அப்படின்றாங்க. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. திரையிசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சிந்தாமல் சிதறாமல் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சேலம்,
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
1: நாமக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் பலரும் இணைந்து வருகின்றனர். எதிர்பாராத நிகழ்வுகளால் பாதிக்கப்படுவோருக்கு இந்த திட்டம் உறுதுணையாக உள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம், பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம் மற்றும் அட்டல் ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி 2015 மே 9 கொல்கத்தாவில் தொடங்கி வைத்தார். நாட்டின் அமைப்பு சாரா பிரிவைச் சேர்ந்த மக்கள் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு காப்பீட்டுத் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அனைத்து வங்கிகள், அஞ்சல் அலுவலகங்களில் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. பிரதம மந்திரியின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தில் இதுவரை 2,10,000 பேரும், பிரதம மந்திரியின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தில் இதுவரை 5,46,000 பேரும் சேர்ந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி இந்தியன் வங்கி தெரிவிக்கின்றது. எருமப்பட்டி வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த லதா என்ற பெண்மணி, தனது கணவர் இந்த திட்டத்தில் சேர்ந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்த காரணத்தினால் அவருக்கான காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. முன்னோடி வங்கி மேலாளர் திரு மு சரவணன், இந்திய ரிசர்வ் வங்கியின் முதன்மை மேலாளர் திரு ரமண பிரகாஷ் உள்ளிட்டோர் அதற்கான சான்றிதழை அப்பெண்ணிடம் வழங்கினர்.
3: என் பேர் லதா, வரதராஜபுரம் பஞ்சாயத்து இந்தியன் பேங்க்ல வந்து இன்சூரன்ஸ் போட்டுனேன். எங்க வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டாரு. அதுக்கு வந்து இந்தியன் பேங்க்ல பிரதமர் மோடியில ஸ்கீம் 2,00,000 போட்டுனேன். 1,00,000 நகை வச்சிருந்தேன். இது 1,00,000 வந்து டெபாசிட் பண்ணிட்டேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கும் இந்தியன் வங்கிக்கும் மிகவும் நன்றி.
2: பிரதம மந்திரியின் 3 சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து வங்கி தொடர்பாளர்கள் கிராமங்கள் தோறும் நேரில் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் அதிக மக்கள் இந்த திட்டங்களில் சேர்ந்து வருவதாக வங்கி தொடர்பாளர் பிரேமா கூறுகிறார்.
4: எரும்பட்டி பிரான்ச்ல 8 வணிக தொடர்பாளர்கள் வேலை செய்யறோம். இதுல வந்து இன்சூரன்ஸ் பத்தி வில்லேஜுக்கு நாங்க விழிப்புணர்வு முகாம் பண்ணிட்டு இருக்கோம். வரதராஜபுரம் பஞ்சாயத்துல ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, ஜீவன் ஜோதி சுரக்ஷா பீமா யோஜனா, அட்டல் பென்ஷன் யோஜனா, 3 ஸ்கீம் இருக்கு. அதுல ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவில ஒரு கஸ்டமர் கிட்ட நாங்க பண்ணிருந்தோம். அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஒரு கட்டட தொழிலாளி. 5 அவங்களுக்கு கிளைம் வாங்கி கொடுத்துருக்கோம்.
2: நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக ரத்த கொடையாளர் தினம் June 14 கொண்டாடப்பட்டதின் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் தன்னார்வ ரத்த தான கொடையாளர்கள் 51 பேரை பாராட்டி கேடயம் வழங்கினார். மேலும்

0: இந்த முறை ரத்ததானம் வழங்கிய மருத்துவர் திரு கண்ணன் என்பவரை பாராட்டி வாழ்நாள் விருதும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் அரசு ரத்த மையங்களின் மூலமாக 2025 ஆண்டில் மொத்தம் 9,771 யூனிட்டுகள் தானமாக பெறப்பட்டன. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ரத்த மையத்தில் மட்டும் 6,667 யூனிட்டுகள் தானமாக பெறப்பட்டன. இதில் 3,137 யூனிட்டுகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும், 6,000 மேற்பட்ட யூனிட்டுகள் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்ற மற்ற பிரிவுகளுக்கும் வழங்கப்பட்டன. நவனி ஊராட்சியில் கடந்த 2 தேதி விக்ஷித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் இதில் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினார். இந்திய அரசின் புதிய வழிகாட்டுதலின்படி கிராமப்புற மேம்பாட்டிற்காகவும் வாழ்வாதார பாதுகாப்பிற்காகவும் விபிஜி ராம்ஜி திட்டம் 2025 என்ற புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது என்றும், இச்சட்டத்தின் தொடர்ச்சியாக 1/7/2026 முதல் ஊரகப் பகுதிகளில் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதையும் மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 125 நாட்கள் சட்டப்பூர்வ வேலைவாய்ப்பு அளிக்கப்படுகிறது. வேலை செய்ததற்கான ஊதியம் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கப்படாவிடில் அதற்கான தாமத ஊதிய இழப்பீடு சட்டப்படி வழங்கப்படும் என்றார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் குவைத் பயணத்தின் போது நடைபெற்ற ஹாலா மோடி நிகழ்ச்சிக்கான வீணை மற்றும் வயலின் இசைகளை வழங்கிய நாமக்கல் மாவட்டம் பாச்சல் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட குவைத் நாட்டில் வசித்து வரும் இசை சகோதரிகள் செல்வி மௌத்திகா மணிகண்டன், செல்வி கமலிகா மணிகண்டன் ஆகியோரின் கர்நாடக சங்கீத குரல் அரங்கேற்ற விழா ராசிபுரத்தில் கடந்த 5 தேதி நடைபெற்றது. இதனை மூத்த கர்நாடக சங்கீத பாடகர் டாக்டர் சுதா ரகுநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே பி ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து இளம் இசை கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை வழங்கினார். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமானது பெண் குழந்தைகளின் பிறப்பினை உறுதி செய்து அவர்களின் கல்வி, திறன் மற்றும் பங்கேற்பினை மேம்படுத்துதல் ஆகும். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தையின் பிறப்பை உறுதி செய்வதற்காகவும், பெண் குழந்தையின் பிறப்பினை கொண்டாடும் பொருட்டும் மகப்பேறு பிரிவில் உள்ள 20 மேற்பட்ட பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகம் மற்றும் மரக்கன்றுகள் ஆகியவற்றை வழங்கி தாய் மற்றும் குழந்தைகளின் நலம், அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார்.
1: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக் கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் கிருத்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ள அவர் ஆக்லாந்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியினர் சார்பில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் பஞ்சாப் மக்களின் சார்பில் நடைபெற்ற நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டு பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மற்றும் ஹிந்துஸ்தானி சேர்ந்திசையும் வந்தே மாதரம் பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கடல்சார் வளர்ச்சியில் சாகர்மாலா நிதிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் மூலம் இதுவரை 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதில் இதுவரை 3,700 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய

இணையமைச்சர்கள் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், டாக்டர் எல் முருகன் ஆகியோர் இன்று விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், இந்த கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தொடர் குறித்த பல்வேறு ஆலோசனைகளும் இந்த ஆய்வின் போது வழங்கப்பட்டுள்ளதாக திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறினார். தில்லியில் பசுமை பரப்பை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் தில்லி அரசின் இந்த நடவடிக்கை உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மூலிகை தாவரங்களை நடுவதற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இது தொடர்பாக விடுத்த வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் ஒரு பகுதியாக சத்தீஸ்கட்டில் பலோட் மாவட்டத்தில் 285,000 நீர்நிலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராம பஞ்சாயத்து அமைப்புகளும் மாவட்ட நிர்வாகமும் சமூக ஆர்வலர்களும் இப்பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர காவல்படை சார்பில் ஒருநாள் மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கடலோர காவல்படையின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்த படையின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக கடலோர காவல்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக இருக்கும் என்று இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விரிவாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் முதலீடுகளை கூடுதலாக ஈர்ப்பதற்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு அனுராக் தாக்கூர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். இங்கு பயின்று பட்டம் பெற்ற மாணவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திரு நாராயணன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமாக ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டம் திகழ்கிறது என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 40 கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 9,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிஜேபி வேட்பாளராக திரு நீரஜ்குமார் சின்ஹா அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு அசுதோஷ் திவாரி போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு வரும் 30ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். பீகாரில் மாதந்தோறும் 10ஆம் தேதி ஓய்வூதிய தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இன்று 1,423 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார்.

திட்டத்தின் கீழ் எந்த ஒரு பயனாளியும் விடுபடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முகாம்களில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். அசாம் அரசின் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் திரு ஜெயந்தா மல்லா பருவா இதனை தாக்கல் செய்து பேசினார். முதலீட்டு செலவினங்கள் 38,152 கோடியே 65 லட்சம் ரூபாயாக இருக்கும் என்று கூறிய அவர், வருவாய் பற்றாக்குறை 3% இருக்கும் என்று தெரிவித்தார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு ஜெயந்தா மல்லா பருவா கூறினார். கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பி கே பஷீர் கூறியுள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியை இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு பி கே பஷீர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதற்கான ஆபரேஷன் அமிஸ்டர் நடவடிக்கையின் கீழ் வெனிசுலா சென்ற இந்திய படையினர் இன்று புதுதில்லி திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கீர்த்தி 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் எலியா கெனல்ஸை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரித்திகா பிரதீப் 140-135 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் ஆண்ட்ரியா முனோஸை வென்றார். பிரான்சின் லா பிளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். 9 சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 126 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கிளாஸ்கோவில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதி கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:25.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி.

0: வயல் வெளி.
1: இப்ப எல்லாம் என்னடானா ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அதுக்கு எண்ணெய் வந்து நல்லா இருந்தா தானே இந்த பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமா நம்ம சமைச்சு கொடுக்க முடியும். இந்த கடையில வாங்கிட்டு வர எண்ணெய் எல்லாம் இந்த பிள்ளைங்க ஒழுங்காவே சாப்பிடறது இல்ல. சரி நம்மளாவது காணலான்னு பார்த்தா கடலக்காவும் கொஞ்சமா தான் இருக்கு, அது சாப்பாட்டுக்கே சரியா போயிடும். அதே மாதிரி மிளகா தூளும் காலி ஆயிடுச்சு, இப்ப மிளகா அரைக்கிறதுக்கு மிளகாயும் வேணும், என்ன பண்ணலாம்? அட நம்ம ராசண்ணன் தான் வந்து ஏதோ கடலக்கா மிளகா போட்டிருந்த மாதிரி நமக்கு ஞாபகம் இருந்துச்சு. சரி நம்ம இங்க உட்காந்து குழம்புறத விட ராசண்ணங்கிட்டே போய் கேட்டுடலாம். அண்ணா ராசண்ணே.
2: வாமா தங்கச்சி, என்ன இந்த பக்கம்?
1: அது ஒண்ணும் இல்லண்ணே, வீட்டுல சமையல் கட்டுல எண்ணெய் கொஞ்சம் தான் இருந்துச்சு. கடையில வாங்கி குடுக்கற எண்ணெய்ல இந்த பிள்ளைங்களுக்கு ஒன்னும் டேஸ்டே

0: இருக்கிறதுல சரி அப்பவும் நம்ம ஆரோக்கியமா நம்மளே அரைச்சுக்கலாமே அப்படின்ட்டு போய் கடலக்காய் பார்த்தா அதுவும் கொஞ்சமா தான் இருக்கு. சரி சாப்பாட்டுக்கு மிளகாத்தூள் அரைக்கலான்னு பார்த்தா மிளகாத்தூளும் கொஞ்சமா தான் இருக்கு. சரி என்ன பண்றதுன்னு யோசிச்சேன், அப்பதான் உன் ஞாபகம் வந்துச்சு. சரி நீ கடலக்காய் போட்டிருந்த மிளகா எல்லாம் போட்டிருந்ததா அந்த பக்கம் வயல்வெளி பக்கம் போகும்போது பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்துச்சு. சரி அதான் உங்ககிட்ட ஒரு எட்டு கேட்டு போலான்னு வந்தேன்.
1: வாமா தங்கச்சி, வந்ததும் வந்துட்ட, முதல்ல டீ குடி அப்புறமா பேசுவோம்.
0: சரிண்ணே, டீ குடிச்சுக்கிட்டே பேசலாம். இப்ப வந்து நீ கடலக்காயும் மிளகாயும் விரைக்கிறதுக்கு வச்சிருக்கிறல்ல, அதுல எதனா நிறைய வச்சிருக்க எக்ஸ்ட்ரா இல்ல விளைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு எதனா குடுக்கறியா?
1: ஒரு பக்கம் நாத்து விட்டு இருக்கேன், ஒரு பக்கம் உழுது வச்சிருக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியாது முழிக்கிறேன்.
0: இங்க பாருண்ணே, எப்பவும் போல நீயா பாட்டுக்கு நீ பாட்டுக்கு ஏனோ தானானு விவசாயம் பண்ணி விளைச்சல் ஈடு இல்லாம பண்ணிட்டு போற. சரியா, நீ என்ன பண்ற அப்படின்னா, நம்ம பண்பலையில இன்னைக்கு வயல் வெளியில பாத்தீங்கன்னா மிளகாய் மற்றும் நிலக்கடலை சாகுபடி நெருப்பூர் சி ரஞ்சித் குமார் அவங்க சொல்ல வராங்க. அவங்க சொல்ற

0: சரி அதான் உங்ககிட்ட ஒரு எட்டு கேட்டு போலான்னு வந்தேன்.
1: வாமா தங்கச்சி, வந்ததும் வந்துட்ட, முதல்ல டீ குடி, அப்புறமா பேசுவோம்.
0: சரிண்ணே, டீ குடிச்சுக்கிட்டே பேசலாம். இப்ப வந்து நீ கடலக்காயும் மிளகாயும் வரைக்கிறதுக்கு வச்சிருக்கிறல்ல, அதுல எதனா நிறைய வச்சிருக்கிய எக்ஸ்ட்ரா, இல்ல விளைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு எதனா குடுக்கறியா?
1: ஒரு பக்கம் நாத்து விட்டு இருக்கேன், ஒரு பக்கம் உழுது வச்சிருக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியாது முழிக்கிறேன்.
0: இங்க பாருண்ண, எப்பவும் போல நீ ஆ பாட்டுக்கு நீ பாட்டுக்கு ஏனோ தானானு விவசாயம் பண்ணி விளைச்சல் ஈடு இல்லாம பண்ணிட்டு போற. சரியா, நீ என்ன பண்ற அப்படின்னா, நம்ம பண்பலையில இன்னைக்கு வயல் வெளியில பாத்தீங்கன்னா மிளகாய் மற்றும் நிலக்கடலை சாகுபடி நெருப்பூர் சி ரஞ்சித்குமார் அவங்க சொல்ல வராங்க. அவங்க சொல்றத கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீயும் பண்ணினா விளைச்சல் உனக்கு அமோகமா கிடைக்கும், எனக்கும் காணாடுறதுக்கு எண்ணெயும் மிளகாய் அரைக்கிறதுக்கு மிளகாயும் கிடைக்கும். என்ன சொல்ற?
1: அடடா தங்கச்சி, ரொம்ப அருமையான தகவலை சொன்ன, இதோ உடனே ரெடியோ பட்டி ஆன் பண்றேன்.
0: சரி கேளுன.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மிளகாய் மற்றும் நிலக்கடலை சாகுபடி நேர்முகம் பங்கேற்கிறார் நெருப்பூர் சி ரஞ்சித்குமார் அவர்கள், உடன் உரையாடுகிறார் இஏ பிரபாகரன்.
3: வணக்கம் நேயர்களே. வணக்கம் ரஞ்சித்குமார்.
4: வணக்கம் சார்.
3: எத்தனை ஏக்கரா நிலம் வச்சிருக்கீங்க
4: சார்? நம்மளது வந்து ஒரு 3 ஏக்கரா இருக்குங்க சார்.
3: 3 ஏக்கரா வச்சிருக்கீங்க சார். சரிங்க. மிளகாய் சாகுபடினு சொல்கிறீங்க, மிளகாய்னாவே எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய மிளகாய் தான். எத்தனை ஏக்கராக்கு மிளகாய் பயிர் பண்ணிருக்கீங்க
4: சார்? இப்போ வந்து ஒரு 1.5 ஏக்கரா போட்டுருங்க சார்.
3: 1.5 ஏக்கரா போட்டுருக்கீங்க சார். மீதி ஏக்கரா என்ன பண்ணுங்க?
4: மீதி 1 ஏக்கரா வந்து கடலக்காய் போட்டுங்க சார். கடலக்காய்
3: தான் போட்டுருக்கீங்க
4: சார்.
3: சரிங்க. இப்போ நெருப்புனாவே ஒரு மலைப்பகுதி, வனம் ஊட்டி இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மயில் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, குயில் பிரச்சனை இருக்குது, காட்டு பண்டிகைகள், இந்த மாதிரி வனவிலங்கு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை நீங்கள் சந்திக்கிறீங்க
4: சார்? மயில் வருதுங்க சார், குரங்கு ராவடி,
3: குரங்கு தள்ளுவாரு.
4: ஆமாங்க சார். யானை வருது. எல்லாம் பார்த்துட்டு தான் சார்.
3: எல்லாத்தையும் பார்த்து ஒரு வீதியோடு தான் விவசாயம் பண்ணுறீங்க.
4: கள்ளக்காலம் போட்டால் குரங்கு வந்து பிடிங்கிட்டு போயிருங்க சார். அதெல்லாம் கொஞ்சம் இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும்.
3: சரி, ஓகே. சரி, மிளகாயின்னு வந்தபோது நீங்கள் என்ன மாதிரி மிளகாய் வந்து பயிர் பண்ணி, அது ரகம் என்ன?
4: பங்காருன்னு ஒரு ரகம் சார்.
3: சரி.
4: 16-12 ஒரு ரகம் இருக்குது சார். சுவிஸ்தரான்னு ஒரு ரகம் வந்துருக்கு சார். நான் வந்து பங்காறு பண்ணியிருக்கேன் சார். ஒரு 1.5 ஏக்கரா வந்து ஒரு 15,000 நாற்று நட்டுருக்கேன் சார்.
3: சரி. இந்த ரகம்லாம் எங்கே கிடைக்குது? இந்த
4: நாற்றுங்களா
3: சார்? நாற்றுல எங்கே
4: வந்து? பெனாரம் நர்சரியில் வாங்குவோம் சார்.
3: நர்சரியில் தான் வாங்கிட்டு வரீங்க சார். சரி, நர்சரியெலாம் நிறைய இருக்குது. இப்போ தேர்ந்தெடுத்து நீங்களே இப்போ வாங்கிட்டு வரீங்க, எவ்வளோ தேவைப்படுது
4: சார்? வந்து 1 ஏக்கரா வந்து ஒரு 10,000 நாற்று நடலாம் சார். 10,000 நடலாம்.
3: 10,000 நாற்று.
4: நல்லா காடு உழவு பண்ணிக்கணும் சார். டிராக்டர் விட்டு உழவு பண்ணி ஒரு 5 உழவு 6 உழவு ஓட்டிக்கணும் சார். அப்புறம் வந்து மாட்டு சா எருவோ ஆட்டு எருவோ நல்லா போட்டு உழவு பண்ணிக்கணும். 5-6 உழவு பண்ணிக்கணும் சார். அப்புறம் நம்ம வந்து ட்ரிப்பு சொட்டு நீர் ஓசுதாங்க சார் போடணும். அது போட்டால் தான் கொஞ்சம் நோய் தாக்கம் கம்மியாக இருக்கும். அது பெட்டு போடணும் சார், ஆள் விட்டு பெட்டு போடணும். 5-4 அடிக்கு ஒரு பெட்டு போடணும். போட்டு வந்து 1 அடிக்கு 1 செடி வைக்கணும் சார். 1 அடிக்கு 1 செடி அடி உரமாக வந்து டிஏபி 1 ஏக்கருக்கு வந்து 2 மூட்டை போடணும் சார். போட்டு 1 அடிக்கு 1 செடி வச்சு பார்க்கணும் சார்.
3: 1 அடி வச்சு பார்க்குறீங்க சார். சரிங்க. அருமைங்க. இப்போ தண்ணி எப்படிங்க? தண்ணி கொடுக்குறதுல எப்படி கொடுப்பீங்க?
4: தண்ணி வந்து 2 நாளைக்கு 1 டைம் தண்ணி கட்டணும்.
3: 2 நாளைக்கு 1 டைம். சரிங்க. நாற்று விட்டு எவ்வளோ நாள் வளர ஆரம்பிச்சது
4: சார்? வந்து ஒரு 40-45 நாளையில் நடுறதுக்கு ஸ்டார்ட்
3: பண்ணுறது. சரி. இதில் களை எடுக்கிறதுலாம் எப்படிங்க?
4: களை எடுக்கிறது வந்து நம்ம பெட்டு போடுறதுனால களை எடுக்க தேவையில்லை. அது வந்து களை, அது ஆள் பற்றாக்குறையினால தான் பெட்டு போடுறீங்க.
3: இல்லைன்னா
4: பாத்தி பிடிச்சி வைக்கலாம் சார்.
3: பாத்தி
4: ஆளு கிடைக்கிறது இல்லை.
3: சரி. பெட்டு போட்டு அப்படியே மூடிடுது.
4: ஆமாம், பெட்டு போட்டு மூடிடுது.
3: அங்கேயும் கிடைக்கல பெட்டெல்லாம்?
4: இல்லைங்க சார், வந்து ஏரியூரில் வந்து ஏரியூரில் தான் வாங்க, மருந்து கடையில் தான் வந்து
3: சரி. இதுவே கூடுதல் செலவாக இருக்குது.
4: ஆமாம்.
3: சரி. பெட்டு வந்து முக்கியமான காரணம் இருக்குது வந்து அமைக்கிறீங்க பெட்டு வந்து?
4: பெட்டு வந்து சார் நோய் தாக்கம் கொஞ்சம் குறையுதுங்க சார்.
3: சரிங்க.
4: அதனால் களை எடுக்கிறதுக்கு, மெயினாக களை எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்க சார்.
3: அதுதான் பிரச்சனையா?
4: அதுதான் பிரச்சனை.
3: அதுதான் பெட்டு தேவை?
4: அதுதான் பெட்டு.
3: சரி. வேலை ஆட்கள் கூலி எடுக்கிறது, பெட்டு வாங்கி போட்டால் நாம் பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கலாம். இன்னொருத்தர் நாடி போய் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறீங்க.
4: அதனால தான் மெயின். இல்லைன்னா இப்போ நார்மலாக பாத்தி பிடிச்சி பண்ணுறது தான் பிரச்சனை இல்லைங்க சார். இந்த பெட்டு போட்டு பண்ணுறது வந்து கொஞ்சம் நாற்றுலாம் நிறையா சுட்டுருது, வெயில் அடித்தா சுட்டு சேர்த்துருதுங்க. இருந்தாலும் அதுதான் பண்ணி அவனு, வேறு வழி இல்லைங்க சார், ஆள் கிடைக்கிறதில்ல.
3: சரிங்க. இப்போ காலநிலை மாற்றதுனால நிறைய புயல் மழை

0: இப்படி எல்லாம் மாறி மாறி அடிக்கிறதால விவசாயம் வந்து பண்ண முடியல, பருவமழையை சரியாக கிடைக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த இயற்கை சீற்றத்தினால மிளகாய் செடியெல்லாம் எதாவது பாதிக்கப்படுதுல, இந்த வேகமாக காற்றடிக்கிறது மழை?
1: ஆமாம் சார், செடி வந்து காற்றடிச்சு இப்போ எனதே வந்து நிறைய சாஞ்சிருச்சு,
0: சாஞ்சிருது,
1: சாஞ்சி உடஞ்சிருச்சு.
0: மிளகாயிலேயும் அந்த பிரச்சனை?
1: ஆமாம் சார்,
0: வாழை மரம் மாதிரி சாஞ்சி சாஞ்சி
1: காற்றடிச்சு அப்படி காயோட சாஞ்சிருது.
0: ம்,
1: அதனால் நிறைய வேஸ்ட் ஆயிடுது சார்.
0: வேஸ்ட் ஆயிடுது. சரிங்க, இதில் என்ன பிரச்சனையை பார்க்குறீங்க? நோய் தான் எல்லா பயிருக்கும் வந்து, இதில் வந்து நிறைய உரம் போடுறீங்க, நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு அந்த இது அதெல்லாம் அடிக்கிறீங்க.
1: வந்து மெயினாக வைரஸ் தாங்க சார்,
0: வைரஸ் தாக்குது.
1: செடி வந்து காய்க்கு வர வரைக்கும் ரொம்ப கவனமாக பார்க்கணும், இல்லைனா வந்து செடி வைரஸ் வந்து அப்படி அப்படி முடங்கி போயிடும். அது வந்து ஒரு 40 நாளைக்கு நல்லா செடி நல்லா பார்க்கணும், அப்புறம் நான் வந்து கொண்டு வர முடியும் மழை. இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது சார்.
0: சரி சரி, 40 நாள் கரெக்டாக பார்க்கணும். சரிங்க, இப்போ சில செடினா பார்க்கும்போது நல்லா தளத்தளம் வளர்ந்துட்டுருக்கு, இருக்கும்போது சிலர்னா காஞ்சி போகுது, எலும்பு கூடு மாதிரி காஞ்சி போகுது, செடியை தொட்டாவே நொறுங்கி போகிற மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு படிதான். அது என்ன மாதிரி சார்?
1: அது வேர் கரையம் சார்.
0: இது
1: வேர் கரையம், வேரில் வந்து கரையம் பிடிச்சிருங்க சார்.
0: கரையம் பிடிச்சது,
1: அதனால வேர் கரையம் அடிச்சிச்சுன்னா அது வந்து செடி காஞ்சிடும்
0: சார். சரி, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. சரிங்க, இதனுடைய காலம் எவ்வளோங்க இந்த மிளகாயோட செடியோட காலம்?
1: மிளகாயோட காலம் வந்து நல்லா பராமரிப்பு பண்ணாங்கன்னா ஒரு 6 மாதம் பண்ணலாங்க சார். 6 மாதம் பண்ணலாம்.
0: 6 மாதம்
1: ஸ்டார்ட் பண்ண 45 நாளையில் காய் வந்துடும். 45 நாளையில நம்ம நல்லா பாதுகாப்பு பண்ணால் 6 மாதம் பண்ணலாங்க சார்.
0: 6 மாதம் வரைக்கும்
1: பண்ணலாம்.
0: சரி, ஆரம்பிட்டேன். இப்போ மிளகாய் வந்து பார்க்குறோம், வர மிளகாயும் பச்சை மிளகாயும் அப்படி அப்படியே மாறி மாறி இருக்கும்போது எப்போ காய் காக்க ஆரம்பிக்குது செடியில்?
1: காய் வந்து 45 நாளையில் காய்
0: காய் காத்து
1: 50 நாளையில் அறுக்கலாங்க சார். ஃபஸ்ட்டு அறுப்பு அறுக்கலாம். இப்போ நான் வந்து நேத்திக்கு வந்து அறுத்தேன்.
0: அறுத்தீங்க?
1: ஒரு டன் வந்துச்சிங்க சார்.
0: ஒரு டன் அறுக்கிங்க? பச்சை மிளகாய் தான்.
1: பச்சை மிளகாய்.
0: சரி, இப்போ அறுக்கக்கூடிய காலம் மாலை நேரத்தில் அப்படி காலை நேரத்தில்?
1: காலையில் ஸ்டார்ட் பண்ணால் சாயந்தரத்துக்குலாம் அறுத்துடலாங்க சார். ஆள் விட்டு தான் அறுக்கணும்.
0: ஆள் விட்டு தான் இருக்கும்.
1: ஆள் விட்டு தான் இருக்கணும். காலையில் ஸ்டார்ட் பண்ணி சாயந்தரம் வந்து அறுத்து வச்சுமா அவங்க வேறு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துட்டு போயிடும். நேற்று வந்து ரொம்ப விலை கம்மி தான் சார், ஒன்றும் பண்ண முடியல. 24 ரூபா போட்டு கொடுத்தாங்க சார் நேற்று. 24 ரூபா தான் போட்டாங்க.
0: கிலோ 24 ரூபா
1: போட்டு தான் போட்டு கொடுத்தாங்க.
0: கட்டுப்படி ஆகுது இல்லை?
1: கட்டுப்படி ஆகாதுங்க சார், கட்டுப்படி ஆகுது. இதெல்லாம் ஒரு 50 ரூபாய்க்கு போட்டால் மட்டும் தான் இது கட்டுப்படி ஆகும். 24 ரூபாங்கும் போது ரொம்ப கம்மி சார்.
0: 24 ரூபா எத்தனை கிலோ போட்டீங்க நீங்கள்?
1: ஒரு டன் போட்டோங்க சார்.
0: ஒரு டன் போட்டீங்க?
1: ஆமாம் சார்.
0: கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு 1 டன் பயிர் பண்ணிட்டீங்க?
1: ஆமாங்க சார். அது வந்து அறுக்கிற கூலி ஆளுங்களுக்கு 1 கிலோவுக்கு 3000 ரூபாங்க சார். 3 ரூபா 50 பைசா அறுக்கிறதுக்கு.
0: அது கான்ட்ராக்ட் தான் பேசிக்கிறாங்க?
1: ஆமாம், 3 ரூபா 50 பைசா கொடுத்துடணும். கொடுத்தா மட்டும் தான் அறுக்குவாங்க.
0: ஏன் இப்படி எல்லாம் கூலிக்கு பதில் இப்படி கான்ட்ராக்ட் பேச ஆரம்பிச்சிட்டாங்க? இதனால் விவசாயி தானே
1: எல்லாமே அப்படி தான் சார் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியல. வர மாட்டேங்கிறாங்க, ஆளும் வர
0: மாட்டேங்கிறாங்க. கான்ட்ராக்ட் பேசினா அதிகம் வருவோம் அவங்களுக்கு.
1: ஒரு நான் ஒரு பொம்பளைங்க வந்தாங்கன்னா 150 கிலோ 200 கிலோ கூட அறுத்துறாங்க. அப்படிங்கும் போது ஒரு பொம்பளைங்க வந்து 600-700 ரூபாய்க்கு சம்பாதிச்சிடுறாங்க.
0: சரி, இப்போ அறுவடை பண்ணிவிட்டு எங்கே உங்கள் சந்தை இப்படி பெண்ணாறுமா ஏறி விடுவோம் எங்கள் சந்தை
1: சார்? அவங்க வந்து வியாபாரி வந்து எடுத்துக்குவாங்க சார். அவங்க எடுத்துகிட்டு இப்படி கேரளா இப்படி வெளியில் தான் சார் போவாங்க.
0: வெளியில் தான் பாருங்க,
1: வெளியில்.
0: சரி, நோய்தன்மை ஏற்படுத்தினா சந்தை மதிப்பு அப்படின்னு அப்படின் சொன்னீங்க. இதோட தன்மை எப்படி, அதிகளவு காரமாக குறைவாக இருக்குதா?
1: நல்ல காரம் சார், நல்ல காரம்.
0: இப்போ ஆந்திரா மிளகு என்ன பார்த்தோன்னா கூடுதல் காரமாக இருக்கும் நம்மளதில் எப்படி?
1: அதில் அதே ஆகும், அதே மாதிரி தான் சார், நல்ல காரம்.
0: சில ஹைப்ரிட்டு நாட்டியெல்லாம் அப்படின்னு போடுற சொல்கிறாங்க, நீங்கள் போட்டது
1: ஹைப்ரிட்
0: தான். நாட்டி ரகம்லாம் போடலையா?
1: நாட்டி ரகம் நாட்டி ரகம் போட்டேங்க சார், இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேங்க. அது இப்போ வந்து வரமிளகாய்க்கு ஆகுங்க சார் நாட்டி ரகம். இது வந்து ஹைப்ரிட் ரகம் வந்து பச்சை மிளகாய்க்கு.
0: பச்சை மிளகாய் தான்.
1: ஆமாம் சார்.
0: சரி, இப்போ ஹைப்ரிட் போடுறதுல கூடுதல் லாபம் கிடைக்குது, கூடுதல் காயெல்லாம் கிடைக்குது.
1: ஆமாம் சார்.
0: சில பார்த்தா செடியெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி சொன்னால் காஞ்சி சருக்கு அப்படின்னா சிலது ஓட்ட ஓட்டையாக சில செடிகள் தான்.
1: அதெல்லாம் புழுவுங்க சார்.
0: புழு தான்.
1: ஆமாம், புழு.
0: அதுக்கு தடுக்கிறது எந்த மாதிரி மருந்தில்?
1: அது வந்து நாங்கள் பக்கத்தில் அக்ரி இருக்காங்க சார், கூட்டு வந்து காட்டுவோம். காட்டினோமா அவங்க வந்து இந்த நோய் இருக்குது அப்படின்னு மருந்து எழுதி அவங்க கொடுப்பாங்க. போய் வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் சார்.
0: சரிங்க, இப்போ அறுவடை நேரம் வந்துருச்சு. எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்க காயை பார்த்து எப்படி இது வந்து அறுவடை பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி?
1: காய் வந்து முத்தி தெரியுங்க சார், பார்த்தா காய் முத்தில நல்லா மின்னு மின்னு காய் நல்லாயிருக்கும். அதை பார்த்து நம்ம அறுவடை பண்ணிக்கிறோம்.
0: அறுவடை நேரம் வந்துச்சு, இப்போ அந்த காலத்தில் பண்ணணும். நீங்கள் ஒரு வேலையாக விட்டுறீங்க மறந்து, அதுக்கப்புறம் அதனுடைய காயோட தன்மை எப்படி இருக்கும்?
1: அது காயோட தன்மை மாறிடுங்க சார், செடியும் குணம் மாறிடும்.
0: செடி குணமும் மாறி,
1: குணமும் மாறிடும். அது வந்து கரெக்டாக இப்போ ஃபஸ்ட் அறுப்பு ஒரு 15 நாள் அறுக்கமா, 15 நாள் கழிச்சோம்னா திருப்பி 100 அறுப்பு அறுக்கணும். இல்லைனா குணம் மாறிடும், செடி மாறிடும்.
0: குணமே மாறிடுது, எதுக்கெல்லாம் போயிடலாம்?
1: ஒன்றுத்துக்கெல்லாம் போயிடும்,
0: புனிங்க போட்ட வேண்டியது வேறு விஷயம் இல்லை.
1: ஆமாம், 15 நாளைக்கு ஒரு டைம் ஒரு அறுப்பு அறுக்கணும்.
0: இப்போ பெரும்பாலும் நீங்கள் நடுற ரகம் தான் நம்ம ஏரியாவில் நடுறாங்களா, இல்லை வேறு ரகம் எல்லாம் போடுறாங்களா?
1: இல்லை, நிறையா நடுறாங்க சார், பங்காறு நடுறாங்க.

0: இப்போ ஒரே பயிர் இருக்கும் பொழுது மிளகாய் பண்ணுறீங்க, அடுத்து மீதி கரை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கடலக்காய் போட்டுருக்கோம் சார்.
0: கடலக்காய் போட்டுருக்கோம்.
1: கடலக்காய் ஒரு ஏக்கரை போட்டுருக்கோம் சார்.
0: ஒரு ஏக்கரை போட்டுருக்கீங்க. இப்போ அக்கம் பக்கத்துலேயே இருக்கும்போது சிலனா சிலனா விதெல்லாம் வச்சுருப்பாங்க. நெல்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலனா வந்து அக்கம் பக்கத்துலேயே கூட வாங்கலாம் சில வச்சுருப்பாங்கல்ல. இப்போ கடலக்காணும் போது பக்கத்துலேயே கிடைக்குதா இல்லை வேறு எங்கேயும் வாங்கிட்டீங்களா
1: நீங்கள்? வந்து இதில் பெண்ணாரம் வந்து இதில் கூட்டுரு இதில் வாங்குவீங்க சார்.
0: கூட்டுரு வந்து வாங்கி பாருங்க. எவ்வளோ வாங்கிட்டு போவீங்கன்னு?
1: ஒரு 100 கிலோ 200 கிலோ வாங்கிட்டு போய் போடுவோம் சார்.
0: போடுவீங்க? பட்டம் பாட்டு பயிர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல முதல்ல கடலில் இருக்கும் இந்த கடலக்காய். எந்த காலத்தில் பயிர் பண்ணக்கூடிய காலம்
1: அது? அது வந்து கார்த்திகை மாதம் பண்ணலாங்க சார். இப்போ வந்து வைகாசி மாதம் பண்ணலாம் சார்.
0: வைகாசி பட்டம் போடலாம், கார்த்திகை பட்டமாக ரெண்டு இடத்துலையும் போடலாம்.
1: அது நல்லா போட்டால் அது நல்லா ஈல்டு கிடைக்கும் சார்.
0: இதுக்கெல்லாம் எந்தளவுக்கு தண்ணி தேவைப்படுது?
1: இதுக்கு தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாதுங்க சார். ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விட்டால் போதும்.
0: தண்ணி விட்டால் போதும்,
1: அதிகமாக தேவைப்படாது.
0: சரி, இந்த பார்த்த கடலக்காயில் பார்க்கும்போது செம்பன் தாக்குதல் ஒரு நோயின்னு இருக்கும்.
1: ஆமாம் சார்.
0: அது நோய் ஏற்பட்ட என்ன ஆகுது?
1: அது வந்து நோய் தாக்குச்சுன்னா வந்து காயெல்லாம் பூரா புள்ளி புள்ளியாக வந்துடும் சார்.
0: புள்ளி புள்ளியாக காய் எல்லாமே?
1: ஆமாம், காய் வந்து புள்ளி புள்ளியாக வந்துடும். செடி வந்து இப்படி முரண்டு போயிடும்.
0: முரண்டு போயிடும்.
1: ஆமாம், அது வந்து மருந்தடிக்கணும் சார்.
0: சரி, இப்போ சொட்டு நீர் பாசன முறை இப்படிலாம் இப்போ அங்கங்கே அமைக்கிறாங்களா? அமைச்சிருங்களா?
1: சொட்டு நீர்,
0: சொட்டு நீர் தான்.
1: ஆமாம் சார்.
0: வாய்க்கால்லாம் வச்சு விடுறது?
1: வாய்க்கால்லையும் இருக்குது சார், சொட்டு நீரும் போட்டிருக்குங்க.
0: இப்போ சொட்டு நீர் அமைக்கிறதுனா எவ்வளோ செலவாகுது? அதனால் பிரச்சனை இல்லையா விவசாயிகளுக்கு? கை
1: சொட்டு நீர்னா மானியத்தில் கொடுக்குறாங்க சார்.
0: சரிங்க.
1: மானியத்தில் வந்து அவங்களே போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது வந்து செலவு ஒன்று கம்மி தான் சார். 1000-6000 தான் நாங்கள் போட்டு கொடுத்துட்றேன்.
0: 5000-6000 வருது. சரி, மீது நம்ம கொஞ்சம் செலவுக்கு போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம்,
1: பார்த்துக்கலாம் சார்.
0: இப்போ இதுக்கும் களை எடுக்க பிரச்சனை இருக்குது, இதுக்கும் நோய் பிரச்சனை இருக்குது. இது களை எடுக்கிறது ஆள் வராங்களா இல்லையாங்க?
1: களை கட்டுங்களா? ஆளுங்க வராங்க சார். என்ன பண்ணுறது, நாளைக்கு 350-400 களை எடுக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்து களை எடுத்து தான் ஆகணும். களை எடுத்து காடு கொத்தி தான் ஆகணும்.
0: காடு கொத்தி தான் பண்ணிட்டுருக்கீங்க. சரி, இப்போ குரங்குன்னு சொன்னீங்க ஆரம்பத்துலேயே, சொன்னீங்க குரங்கு வந்து எல்லாம் பிச்சு போட்டுது அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா குரங்கு மட்டும்தான் தொல்லை பண்ணதா?
1: மயில் நிறைய இருக்குங்க சார். மயில், குரங்கு, வேற வெள்ளாமல் வாழை கரும்புலாம் போட்டால் ஏனை தொல்லைங்க. அதெல்லாம் பெரிய கொஞ்சம் தொல்லைங்க தான்.
0: எல்லா பிரச்சனையும் பார்த்து தான் விவசாயத்தை பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ காணும்போது கீழே அடி வேர்லேருந்து பார்க்குறோம், நம்ம காயை பார்க்குறோம். சில காயெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஊட்டமாக வருது, ஆனால் இப்போ இருக்கிற செடியை பிடிங்க பார்த்தா வெறும் வேர் மட்டும்தான் இருக்கும். அங்கே 1-2 காய் தான் அப்படி வந்துட்டுருக்கு வேரில். ஏன் அந்த மாதிரி குறைந்தளவு வரதுக்கு என்ன காரணம்?
1: அதெல்லாம் வந்து கொஞ்சம் எருவு சக்தி கம்மியாக இருந்தால் அப்படி வருங்க சார். எருவு நல்லா கொடுக்கணும்.
0: எருவு நல்லா கொடுக்கணும். ஆரம்பத்தில் ஒரு விவசாயிக்கான அடிப்படை வேணும்னு மண்ணை வந்து தயார்படுத்து, மண்ணை வந்து சக்திப்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரத்தியான முறையெல்லாம் நிறையா பண்ணுவாங்க, உழைப்பெல்லாம் கொடுப்பாங்க. எப்படி நீங்கள் எல்லாம் சக்திப்படுத்துவாங்க மண்ணை?
1: நாங்கள் வந்து நல்லா உழவு பண்ணுவோம் சார். பட்டி, ஆட்டு பட்டி இருக்கு இல்லையா, அது எருவு போடுவோங்க. மாடு கட்டுவோங்க, அதுலேயே எருவு வாங்கிட்டு வந்து விலைக்கு வாங்கிட்டு வந்து தான் கொட்டுவோம். கொட்டி தான் ரெடி பண்ணணும். அப்போ தான் ஓரளவுக்கு வெள்ளாமல் வரும்.
0: ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். ஒரு குறிப்பாள பயிர் அப்படின்னு சொல்லும்போது சில கொட்டைங்கன்னா பார்க்கும்போது 3 கொட்டைங்க, ஆந்திரா கொட்டைங்கன்னா பார்த்தும்போது 3 கொட்டை காய்ங்க அப்படின்னு இருக்குது. நம்ம இதில் 2 கொட்டை காய்ங்கன்னா இருக்குது அப்படிது. இப்போ நம்ம தானே 2 கொட்டையும்
1: 2 கொட்டை தான் சார்.
0: அதுக்குன்னு தனியாக ரகம் இருக்கா? 3 கொட்டை
1: 3 கொட்டைங்க இருந்து அது ஆந்திரா காய்.
0: ஆந்திரா காய்
1: அது வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, எண்ணாடுறதுக்கும் நல்லா இருக்காது. இது வந்து நல்லா இருக்கும்,
0: நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், எண்ணெய்க்கும் நல்லா இருக்கும்,
1: நல்லா எண்ணெய் வரும். இது அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது.
0: இப்போ அறுவடை காலம்லாம் எதுக்கு? எப்போ இப்போ பயிர் பண்ணிட்டு எத்தனை நாள் அறுவடை?
1: கடலக்காய் வந்து 90 நாளையில் அறுவடை பண்ணலாம் சார்.
0: 90 நாள் அறுவடை பண்ணிட்டு
1: 95 நாளில் அறுவடை பண்ணலாம்.
0: இப்படி எல்லாம் செடியெல்லாம் பிடுங்கி ஒரு மரவதம் நின்று அப்படியே ஃப்ரீயாக நேரத்தில் ஆஞ்சி போட்டுருவீங்க.
1: ஆமாம்,
0: அதுக்கும் வேலையிட்டில் எப்படும்?
1: அதுக்கும் ஆளுக்கு தேவைப்படுது சார்.
0: ஒரு கடினமான ஒரு உழைப்பு கொடுத்தா தான் செடியிலேருந்து காயம் பறிக்க முடியும். சரி, பார்க்கும்போது அப்படி பறிச்சுட்டு என்ன எங்கே ஆட்டுறீங்க? இங்கே வச்சிக்கிறீங்களா இல்லை வித்துறேன்?
1: வித்துருவோம் சார், காய் கொடுத்துருவோங்க.
0: கொடுத்துருவீங்க?
1: மில்லு கொண்டு வந்து பெண்ணார் மில்லில் கொண்டு வந்து கொடுத்துருவோம்.
0: சார், எவ்வளோ ஒரு மூட்டைக்கு எத்தனை கிலோ பண்ணீங்க?
1: மூட்டைக்கு நல்லா காய் நல்லா இருந்துச்சுன்னா 50 கிலோ வரும் சார்.
0: 50 கிலோ மூட்டை?
1: 50 கிலோ வரும்.
0: மூட்டை என்ன ரேட் போங்க?
1: கிலோ வந்து 90-100 போதுங்க சார்.
0: 90-100 கிலோ
1: போதுங்க சார்.
0: அந்தளவுக்கு போதுங்களா? எத்தனை மூட்டை ஆகும் ஒரு ஏக்கரை பண்ணும் போதுங்க?
1: ஒரு ஏக்கரா போட்டாங்களா எப்படி பார்த்தாலும் ஒரு 20-25 மூட்டை வரும்.
0: 20-25 மூட்டை இருக்குது. சரி, ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் வந்து அந்த செடியை வந்து நட்டு களை எடுத்து கூலி ஆட்கள்னா வேலை கொடுத்து ஆகும்போது இது செலவும் சரி வரவும் சரி ஓரளவுக்கு லாபகரமாக இருக்குமா நஷ்டமாக இருக்குங்க?
1: இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு போடுறோம்னா அதில் 50,000 போயிருங்க சார்.
0: 50,000 போயிடும்.
1: 50,000 போயிருங்க சார். இதுதான் 50,000.
0: 50,000 பெரும்பாலும் பார்த்தா நாங்கள் வந்து வாழை போட்டோம், 20,000 நாஷ்டமாக போயிடுச்சு. நெல் போட்டோம், 30,000 நஷ்டமாயிடுச்சு. கடலை போட்டோம், 20,000 நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா ஒரு இந்த மாதிரி குரல் தான் அதிகமாக வந்துட்டுக்குது. இப்போ ஏன் அந்த மாதிரி வந்து நஷ்டத்தை வந்து எப்படி பயிர் பண்ணுறாங்க? ஏன்னா சரியாக பண்ண தெரியலையா இல்லை வரலையா?
1: பண்ணுறதா சார், பண்ண தெரியாது. பண்ணுறதா
0: எப்படி கால நேரம் பக்கம் பயிர் பண்ணிடுறாங்க?
1: நேரம்

0: பார்க்கணும். இப்போ வாழை போடுறாங்கன்னா அது வந்து காற்று காலத்தில் வந்து பண்ணால் அது வந்து காற்றடிச்சு சாஞ்சிடும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. சாஞ்சிச்சுன்னா அது இப்போ பூரா நஷ்டம்தான். அதில் தான் நிறையா நஷ்டம் நஷ்டம்னு சொல்கிறாங்க. மற்றபடிலாம் ஒன்றும் நஷ்டம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க சார். விவசாயத்தில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல தான்.
1: சரிங்க. இப்போ எல்லாமே கூலி ஆட்கள் பூரா கான்ட்ராக்ட் கிடைக்கிறாங்க. இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தம்போது பக்கத்து காட்டுக்காரர் உங்கள் காட்டில் வந்து வேலை செய்வாங்க, நீங்கள் வந்து அவங்க காட்டுக்கு போய் வேலை செய்வாங்க, குடும்பத்தோடு வேலை செய்வீங்க, அந்த மாதிரி முறையெல்லாம் இருக்காங்க.
0: நாங்கள் போய் நாங்கள் ஃப்ரீயாக இருந்தோமா அவங்க காட்டில் போய் வேலை செய்வோங்க, அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்களே எங்கள் காட்டில் வந்து வேலை செய்வாங்க.
1: வேலை செய்வாங்க. சரி. அப்படியே விவசாயத்தை போட்டு நெருப்புள்ளே இருக்கீங்களா?
0: நான் நெருப்புள்ளே இருக்கேன் சார்.
1: சரி. பெரும்பாலுமே எப்பயுமே இதுதான் போடுவீங்களா? கம்பு,
0: கடலக்காய், மிளகாய்,
1: மிளகாய் இதுதான் இது போட்டுருவீங்க?
0: ஆமாம் சார்.
1: சரி. அப்போ தானிய சிறுதானிய வகைகள்னால் பேர் போன நம்ம தருமபுரி மாவட்டம். இப்போ சிறுதானிய வகைகள்னால் வேறு என்னென்ன பயிர் பண்ணியிருப்பீங்க? கம்பு, ஆரி வகைகள் பண்ணுவீங்க? ஏன்னா என்ன பிரச்சனைமே நெருப்பூர் பக்கம்லாம் இந்த மாதிரி மயில் பிரச்சனை, குருவி பிரச்சனைலாம், கம்பு போட்டால் பாலை உறிஞ்சிருது, மயில் வந்து கொத்தி தின்ட்டு போயிடுது அப்படின்ட்டு பெரும்பாலும் புகாராகவே வந்துட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு என்ன வேறு வேலி மாதிரி அதை அமைச்சிருக்கீங்களா?
0: வேலி வேலி போட்டுருக்கு சார். வேலி மயிலெலாம் வந்து பறந்து வந்து உட்காருங்க சார்.
1: பறந்து வந்து உட்காருது. காட்டிலே இருக்கணும், வந்தால் முடிக்கிட்டு இருக்கணும்.
0: முடிக்கிட்டு தான் சார். ஒன்றும் பண்ண முடியறதில்லை.
1: ஒன்றும் பண்ண முடியாது.
0: குரங்குறாவடியும் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம போய் குரங்கு முடுக்கணும், நம்மளை கடிக்கிறதுக்கு இருக்குங்க சார். ஒன்றும் பண்ண முடியல.
1: சரி, இருக்குங்க. சரி. இப்போ அதை வந்து நீங்கள் வந்து அறுவடை பண்ணிட்டு எல்லாம் முடிச்சும் போது அது மாற்று பயிராக எப்போ பண்ணுவீங்க அது
0: சார்? இப்போ வந்து கடலக்காய் வந்து அடுத்த மாதம் பிடிங்கிடுங்க சார். பிடிங்கிட்டு வந்து புடலங்காய் போடுங்க சார்.
1: புடலங்காய் தான் போட போகிறீங்க. இடைவெளி எவ்வளோ விடுங்க கடலக்காய்க்கும் புடலங்காய்க்கும் இடைவெளி?
0: இடைவெளி ஒரு மாதம் விடுவோங்க சார்.
1: ஒரு மாதம்
0: ஒட்டி நல்லா ஆற போடுவோம்.
1: சரி. அந்த நோயோட தன்மையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் தான் மாற்றுப்பயிர் நீங்கள் பண்ணுவீங்க?
0: ஆமாம் சார். ஒரு மாதத்துக்கு ஒரு நாலஞ்சு அளவு ஓட்டி நல்லா மண் ஆற போட்டு திருப்பி எருவு நல்லா கொட்டி திருப்பி தான் பண்ணுவோங்க சார்.
1: சரி. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வேகச்சி சாப்பிட்றது எண்ணெய்க்கு அப்படின்னா கொடுக்குறாங்களே, அப்போ எண்ணெய்க்கு கொடுக்குற கடலக்காய் எப்படி தயார் பண்ணுவீங்க? அப்படி நல்லா காய வச்சுருவீங்களா? அதெல்லாம்
0: நல்லா காய வச்சுருவோங்க சார். நல்லா காய் நல்லா தோல் இப்படி காய உரிச்சு இப்படி தோல் உரிச்சு உரியணும் சார். அப்போ அந்தளவுக்கு காய வைக்கணும்.
1: அந்தளவுக்கு பண்ணணும்.
0: ஆமாங்க சார். அப்புறம் எண்ணெய் வரும்.
1: எப்படி களத்துலேயே காட்டுலேயே களத்துலேயே போட்டு வந்து காய
0: கலந்துருக்கு சார். களத்தில் போட்டு காய
1: ஒரு ரெண்டு நாள் காயுங்களா?
0: ரெண்டு நாள் ஒரு அஞ்சரை நாள் ஆகும் சார்.
1: காஞ்சி நல்லா சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஏன் அப்படியே உடனே கொடுத்தாருந்தாங்க என்னெல்லாம் வரது?
0: உடனே உடனே கொடுத்தா அது அவங்க அந்த அது கம்மி ரேட்டாக கேட்பாங்க சார்.
1: கம்மி ரேட்டாக கேட்குறாங்க.
0: இப்போ 100 ரூபாய்க்கு காஞ்ச காய் வைக்கிதுன்னா பச்சை காய் ஒரு 50 ரூபாய்க்கு கேட்குவாங்க. அதனால் காய் வச்சு கொடுத்துருவாங்க.
1: சரிங்க. இப்போ விவசாயினாவே எல்லாம் ஒன்றா இருப்பீங்க. இப்போ ஒரு 10 விவசாயி விவசாயம் சேர்ந்து இப்போ பெங்களூர் போய் இந்த மாதிரி ஈரோடு போய் பெரிய பெரிய சந்தைக்கெல்லாம் கொடுக்கும்போது அங்கே வந்து விலை வந்து அதிகமாக இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணுறீங்களா நீங்கள்?
0: அது மாதிரியும் பண்ணலாங்க சார். அது விவசாயிங்கெல்லாம் சேர்ந்து பண்ணணும். இப்போ கொண்டு போகலாம், ஒரு மில்லுக்கு பெரிய மில்லுக்கு கொண்டு போனால் இன்னும் 2 ரூபா சேர்த்து போடுவாங்க. அது மாதிரி பண்ணும்.
1: அது மாதிரி பண்ணால் தான் வந்து சரிப்பட்டு. சரி. வச்சு யார் அங்கெல்லாம் போய் கேட்டு நாமளே இங்கே பக்கமாக போட்டுவிடும், வேலையை சீக்கிரமாக முடிச்சிருவோம் அப்படின்னா பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க. ஒரு கூட்டு பண்ணியும் பண்ணால் தான் விவசாயத்தில் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி. இப்போ மருந்துகள் இப்போ நம்ம பார்க்குறோம், அது ஆற்றுக்கு இந்தான்றீங்க. ஆற்றுக்கு அந்தாண்ட போனால் ஒரு குளத்தூர் சந்தை அப்படின்னா கிடைக்குது. குளத்தூர் போனோம்னா மேட்டூர் வந்து காவிரி நீர் பாசனம், இங்கே கூட அங்கே அதிகமாக வந்து விவசாயம் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய அத்துப்படி விவசாய பயிருக்கெல்லாம் எந்த நோய்க்கு எந்த மருந்துன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கடை எங்கே? ஒரு விவசாயத்துக்கான அந்த உரம் வாங்கணும்னாலும் சந்தை இங்கே தான் வச்சுருக்கீங்களா இல்லை நெருப்பு குளத்தூர்லாம் போகிறீங்க?
0: ஏரியூர் தான் சார்.
1: ஏரியூர் தான். குளத்தூர்லாம் போகிறதில்லையா?
0: குளத்தூர் போகுங்க சார். அதுக்கு முன்னே போயிடணும். இப்போ ஏரியூர்லேயே கடை எல்லாமே வந்துருச்சு. ஏரியூர்லேயே வாங்கிக்கிறோம்.
1: குளத்தூரோட ஏரியூலேயே நல்ல மருந்து, அது ஈக்குவலாக நல்ல மருந்து வச்சுன்னு இங்கே வாங்கிக்கிறீங்க?
0: எல்லாமே கொடுக்குறாங்க.
1: ஒன்றும் பிரச்சனை இல்லை. விவசாயம் பண்ணுறது ஆட்கள் பிரச்சனை, நோய் பிரச்சனை தான் இருக்குது விவசாயத்தில். இப்போ விவசாயத்தை சொல்கிறாங்க பச்சை குழந்த மாதிரி பார்த்துக்கணும், எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு சுற்றுலாவே போனோம், 4-5 நாள் போனால் அப்போ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவீங்க?
0: அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஆளு எங்கள் வீட்டில் இருக்காங்க சார், பார்த்துக்குவாங்க.
1: குடும்பத்தோடு போகணும்.
0: குடும்பத்தோடு போகணுன்னா அப்போ அந்த மாதிரிலாம் போக முடியாதுங்க சார். இப்போ இருந்தாங்கன்னா
1: வாய்ப்பு இல்லை.
0: ஆமாம்.
1: யாராவது ஒரு நிலத்தில் ஒரு ஆள் இருக்கு,
0: இருந்தாகணும். தண்ணி பாய்க்கணும், மருந்தடிக்கணும், இருந்தே இருக்கணும். எப்போ பார்த்தாலும்
1: கால்நடையை தான் வளர்த்துட்டு இருக்கீங்க?
0: ஆமாம் சார். மாடு இருக்குங்க சார். ரெண்டு மாடு இருக்குது.
1: மாடு இருக்குது. ரெண்டு மாடு வச்சுருக்கு.
0: ரெண்டு மாடு இருக்குது சார்.
1: என்ன ரகம் மாடுங்க அதுங்க?
0: சிங்கு மாடு தான் சார்.
1: சிங்கு மாடு. சரி. சிங்கு மாடு, எச்எப்பு, இன்னும் என்னென்ன ரகம்லாம் பார்க்கலாம் இதில்?
0: நாட்டு மாடு இருக்குங்க சார். நம்மள்கிட்ட வந்து சிங்கு மாடு தான் இருக்குது.
1: சிங்கு மாடு தான் இருக்குது. சரி. இப்போ பால் கறக்கிறது தான் டெய்லியும் கறக்குறீங்க, சிலதெல்லாம் சளிச்சு போகுது, சிலதெல்லாம் மிஷின்லாம் வச்சுருக்காங்க, மூங்கில் முடிவு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிஷின்லாம் வச்சு பால் கறக்குறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா நீங்கள்?
0: இல்லைங்க சார், நான் கையிலே தான் கறக்குறோம்.
1: கையிலே தான் கறந்துறீங்க. காலை மாலைலாம் கறந்து சொசைட்டிலே கொடுத்துறீங்க. சரிங்க. இப்படி பாலோடையும் சரி, மாடோடையும் சரி, காட்டோடையும் சரி இருந்துட்டு அழகுமே விவசாயம் பண்ணுறீங்க. சரி. விவசாயத்தை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு ஏதாவது போகணும் என்றைக்கி ஒரு எண்ணம் வந்ததா உங்களுக்கு?
0: அதுதான், நான் வந்து இதுக்கு முன்னாடி டிரைவராக இருந்தேங்க சார்.
1: டிரைவராக இருந்தேன்.
0: அப்புறம் ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு நம்ம

0: ஒரு 10 வருஷமும் விவசாயம் பண்ணுறேன்.
1: விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்துக்கிட்டவையா கை கட்டி வேலை செய்யணும், சொந்த நிலத்தில் நாமளே முதலாளி இருப்போம், நாலு பேர் சம்பளத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டா பண்ணிக்கலாம். நினச்ச நேரத்துக்கு வேலை செய்யலாம், நைட்லேயும் வேலை செய்யலாம், பகலையும் வேலை செய்யலாம், அந்த மாதிரி எனி டைம் முதலாளியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்தை இது பண்ணி உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயங்க. சரிங்க, விவசாய சம்மந்தமாக உங்களை மற்ற விவசாயிகளை தொடர்பு கொள்ள உங்களுடைய தொலைபேசி என்னங்க
0: சார்? 90 47 96 24 38ங்க சார்.
1: 38 90 47 96 38. ரஞ்சித் குமாரை தொடர்பு கொண்டா வந்து மிளகாய் சாகுபடி, கடலை சாகுபடி இப்படி எடுத்து எந்த சந்தேகம் கேட்டாலும் நீங்கள் சொல்லிடுங்க. சரிங்க ரஞ்சித் குமார், இவ்வளோ நேரம் நீங்கள் நெருப்புலேருந்து மாவட்டத்தின் எல்லை பகுதியிலேருந்து நிலையத்துக்கு வந்து உங்களுடைய சாகுபடி அனுபவம்லாம் விவசாயிகளாக சொன்னீங்க. 1/102.5 சார்பாக மரமாறுத்த நன்றிகள்.
0: நன்றி.
2: இதுவரை வயல்வெளி நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் மிளகாய் மற்றும் நிலக்கடலை சாகுபடி நேர்முகம் பங்கேற்றார் நெருப்பூர் சி ரஞ்சித்குமார் அவர்கள். உடன் உரையாடினார் ஈஏ பிரபாகரன்.
3: என்ன ராஸ் என்ன, உன் இஷ்டத்துக்கு விவசாயம் பண்ணாம இப்ப உனக்கு ஒரு விவரம் கிடைச்சிருக்குமே.
4: ஆமா தங்கச்சி, நம்ம அனுபவம் வாய்ந்த விவசாயி அற்புதமான தகவல் எல்லாம் நம்மளுக்கு சொன்னாங்க. அது என்னன்னா, மிளகாய் என்ன ரகம் போடணும், அந்த மிளகாய்க்கு எந்த மாதிரி எல்லாம் உரங்கள் இடணும், நிலத்தை எப்படி வந்து வளமைப்படுத்தணும், அதே போல நிலக்கடலை எப்படி வந்து நிலத்தை உழணும், அதுக்கு காய் வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்காக என்ன மாதிரி எருவுகள் போடணும், எந்த மாதிரி நேரத்துல தண்ணி விடணும் அப்படின்ற தகவல் எல்லாம் அருமையாவும் சிறப்பாகவும் சொன்னாங்கம்மா.
3: சூப்பரண்ணே, இப்பதான் எனக்கு வந்து ஒரு சந்தோஷம். எப்படி தெரியுமா, இப்ப நீ கேட்ட வேகத்திலேயே இந்த விவசாயத்தை செய்ய போற, எனக்கு வந்து கடலக்காவும் மிளகாவும் கிடைக்க போகுது.
4: ரொம்ப சந்தோஷம் தங்கச்சி, விளைச்சல் வந்தோடனே உனக்கு கொடுத்துறேன்.
3: சரிண்ணே, எனக்கு வீட்டுக்கு நேரமாவது, இந்த பிள்ளைங்க வேற வந்துருவாங்க, நான் போயிட்டு வரட்டுமா?
4: சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
7: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலகத் தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:00. நேயர்கள் இனி கேட்கலாம் இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு சொல்லோடு விளையாடு. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் விதிமுறை என்று சொன்னால், ஒரு வார்த்தை கொடுக்கப்படும், அதிலிருந்து 5 வார்த்தைகள் நேயர்கள் சொல்ல வேண்டும். அப்படி சரியாக சொல்லும் நேயர்களுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லப்படும், பரிசு பாடல் வழங்கப்பட மாட்டாது. நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னைப்போடு 244-0300 என்றும், மற்றொரு எண்களாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244-0301 என்றும், மற்றொரு எண்களாக 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.

0: உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா?
1: சொல்லுங்க ஐயா.
0: உங்களுக்கான வார்த்தை நங்கூரம்.
1: நங்கூரம் ஐயா, கூரம்.
0: கூரம், சரிங்க.
1: நம்
0: நம்.
1: அப்புறம் வந்து நரம்.
0: நரம், சரிங்க.
1: அப்புறம் வந்து
0: நீண்ட யோசனை.
1: கூரம், நம், நரம்.
0: நன்றி.
1: ஐயா,

0: இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா, இனிமையான இரவு. வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: மங்கபுரத்துல ராஜசேகருங்க.

0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறீங்க.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா?
1: ஆ, கொடுங்க.
0: இளம் சிவப்பு.
1: இளம் சிவப்பு.
0: இளம் சிவப்பு. ஆ,
1: சிவப்பு.
0: சிவப்பு.
1: வளப்பு.
0: வளப்பா?
1: வளப்புன்னு வராதா சார்? வளம்.
0: ம், இம் வராதுங்க.
1: இம்மு சார், இளம் தான்.
0: இளஞ்சி. இளஞ்சிவப்பு.
1: இளஞ்சின்னு சொன்னீங்களா சார்? ம்,
0: இளஞ்சிவப்பு.
1: சிவப்பு.
0: ம்,
1: வசி.
0: என்னங்க?
1: வசின்னு வருது சார்.
0: வசினா என்ன?
1: வசி, வசீகரம் அப்படி சொல்லுவாங்கல்ல.
0: ம், அது வசீகரம்.
1: இதுல வார்த்தை நிறையவே இல்லையே சார்.
0: நீங்க கண்டுபிடிக்கணுமா? நன்றி.
1: நன்றி சார்.

0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், நாமக்கல் இளங்கோவனியா.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா? தொடர் வண்டி. தொடர் வண்டி.
1: தொடர் வண்டி. தொடர் வண்டி.
0: வண்டி.
1: வடி.
0: வடி.
1: தொடி.
0: தொடி. அப்படின்னு என்னங்க?
1: தொடி ஒரு சொல் இருக்கியா, தமிழ் சொல் இருக்கியா?
0: சரி, யார் உங்களுக்கு பக்கம் சொல்லி தராங்க?
1: என் பொண்ணுங்கயா.
0: ஐயா, தனிநபரா தான் விளையாடணும். சரி, சொல்லுங்க.
1: நன்றி.
0: நன்றி.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கரர்கள், தர்மபுரி.

0: சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல்.

0: கல்லூரி
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா? பேருந்து பயணம். பேருந்து பேரா? சரிங்க. இன்னும் பணம் பக்கம் நல்லா சொல்லி தராங்க. சரி, சொல்லுங்க. நன்றிங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா? எழுத்துக்கள்.
5: எழுத்துக்கள்.
4: கல்.
5: தூ.
4: என்னங்க?
5: தூ.
4: தூனா?
5: தூ.
4: நன்றிங்க.

0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வரை வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சரிங்க, என்ன உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா? உங்களுக்கான வார்த்தை கண்டுபிடிப்பு.
1: என்ன சார் கண்டுபிடிப்பு?
0: கண்டுபிடிப்பு, கண்டுபிடிச்சிருங்க பாக்கலாம்.
1: பிடி.
0: ஐயா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கன்று இல்லைங்க, வராதுங்க. தவறு. நன்றி. கண்.
1: அப்புறம் கட்டி.
0: கட்டி.
1: ஆமாங்க சார்.
0: சரிங்க.
1: அப்புறம் கப்பு. கப்புன்னு சொல்றோம்ல சார்.
0: கப்பு.
1: ஆமா கப்பு இருக்கு. கடு இருக்கு.
0: கடுன்னு
1: கடுகடு நிக்கலாம் சொல்லுவாங்களா சார்?
0: ஓ கடுகடுன்னு ஷார்ட் ஃபார்ம்ங்க. சரிங்க, நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். சரிங்கம்மா, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா? சுற்றுச்சூழல்.
2: சுற்றுச்சூழல்
0: சூழல். நாங்களே ரெண்டு கொடுத்துட்டோம். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா? உங்களுக்கான வார்த்தை கண்டுபிடிப்பு.
2: கண்டுபிடிப்பு.
0: கடி. கடி. சரிங்கம்மா, நன்றி.

0: 9 1 6 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 9 1 6 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
3: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
4: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:18. இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு சொல்லோடு விளையாடு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். வருக, வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம்.
6: என்னந்துறை நாகசமுத்திரன் பேசுறேங்க.
5: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா?
6: கொடுங்க.
5: உங்களுக்கான வார்த்தை பட்டாம்பூச்சி.
6: பட்டாம்பூச்சியா? பட்டாம்பூச்சி.
5: பட்டாம்பூச்சி பிடிச்சிருக்கீங்களா?
6: பிடிச்சிருக்கேன்.
5: அப்ப சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க.
6: பட்டு.
5: பட்டு. பட்டு வருமா?
6: வரும்.
5: இல்ல, வராது. தவறான பதில், நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் ஐயா, கொல்லப்பட்டில இருந்து பேசுறேன்.
5: பேர் சொல்லுங்க.
7: மாதையன்.
5: மாதையன் ஐயா, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா?
7: கொடுங்க ஐயா.
5: காண்டாமிருகம். விடை தெரியுமா?
7: மிருகம்.
5: மிருகம். பிடிச்சிட்டீங்க விடைய. அடுத்து சொல்லுங்க.
7: காண்டா.
5: காண்டா அப்படின்னா என்னங்கய்யா? யாரோ உங்களுக்கு சொல்லித்தராங்கன்னு நினைக்கிறேன்.
7: இல்லைங்க ஐயா.
5: ஆ சரி, காண்டானா என்னங்கய்யா?
7: அது பொருள் தெரியலைங்க.
5: தவறான பதில், நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
8: ஐயா, இரவு வணக்கம் ஐயா.
5: வணக்கம், பேர் சொல்லுங்க.
8: ஐயா, நல்லா இருக்கிறீங்களா?
5: நலமா இருக்கிறீங்க, பேர் சொல்லுங்க.
8: ஐயா, நான் மதியன்பாளையம் ராமகாயிலிருந்து 1வது லட்சுமி பேசுறேன்.
5: சரிங்க லட்சுமி ஐயா, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா?
8: வாயில வர மாதிரி கொடுங்க.
5: வாயில வர மாதிரி சொல்லணுமா? சரிங்க, உங்களுக்கான வார்த்தை
8: கொடுங்க.
5: கொண்டை கடலை. சாப்பிட்ருக்கீங்களா?
8: ஐயா, அதெல்லாம் நாங்கள் எங்க நேரத்தில் போடுறதாங்க.
5: ஆ, அப்போ சொல்லலாமே.
8: கொடி
5: வராதுங்களே.
8: நன்றி.
5: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
9: வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வந்து காப்பி.
5: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா? எளிமையா. நாடாளுமன்றம். நாடாளுமன்றம்.
9: நாடாளுமன்றம்
5: ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லுங்க.
9: மன்றம்.
5: மன்றம்.
9: பாராளு.
5: ஐயா, நான் சொன்னது நாடாளுமன்றம்.
9: நாடாளுமன்றம்.
5: ஆமா.
9: நாடு.
5: நாடு. அங்க டூவே வராதுங்கய்யா?
9: வராதுங்க.
5: வராது. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். ராஜேஸ்வரி அம்மா, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா? உங்களுக்கான வார்த்தை தொடர் வண்டி.
10: தொண்டர்.
5: தொண்டர். சரிங்க, தொண்டர்.

0: தொடர்.
1: வண்டி.
0: வண்டி.
1: வடி.
0: வடி.
1: வடிக்கிறது.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: அப்புறம் தொண்டி.
0: தொண்டி.
1: தொண்டி துறைமுகம்.
0: சரிங்கம்மா, அருமையா விடை சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நாமக்கல் மாவட்டத்துல இருந்து மணிமேகலை பேசுறேன்.
0: சரிங்கம்மா, மணிமேகலை அம்மா உங்களுக்கான வார்த்தை சொல்லலாங்களா?
2: சொல்லலாம்.
0: லைட்டா கரண்ட் போயிட்டாக்ல, என்ன பண்ணுவீங்க வெளிச்சத்துக்கு? அதுவே உங்களுக்கு கேள்விமா. மெழுகு வர்த்தி. மெழுகு வர்த்தி சொல்லுங்க. வகு
2: அப்படின்னா
0: என்ன? வகுத்தல். நீங்க வகுத்தல் அப்படின்றதாவே வகுவா வகுத்துட்டீங்க. இல்லைங்கம்மா, அப்படி சொல்லக்கூடாது. இன்னும் வார்த்தைகள் சொல்லுங்க நீங்க. வதி. வதின்னா
2: என்ன?
0: விடையே தெரியல. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: தேனி ஆண்டிப்பட்டில இருந்து ரகுராமன் பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா?
3: கொடுங்க சார்.
0: குணச்சித்திரம்.
3: குணச்சித்திரம். குணம்.
0: குணம்.
3: சித்திரம்.
0: சித்திரம்.
3: சித்தி.
0: சித்தி.
3: ரம்.
0: ரம். ரம்னா என்னங்க?
3: அது ஒரு பானம் தானே?
0: இல்லைங்க, அப்படி இல்ல.
3: ரம். குண. குணச்சித்திரம்.
0: குணச்சித்திரம்.
3: குண. குதி.
0: குதி.
3: குதி.
0: இல்லைங்க. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். சரிங்கம்மா, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா? உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்கான வார்த்தை வளிமண்டலம்.
2: வளிமண்டலம்.
0: மண்டலம்.
2: மண்ணு.
0: மண்ணா?
2: மண்.
0: இல்லைங்கம்மா, தவறான பதில். நன்றி.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள்.

0: முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:28. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: ஹலோ.
4: வணக்கம்.
5: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
4: சரிங்கம்மா சாந்தி அம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? வார்த்தை
5: கேளுங்க.
4: எட்டு கால் பூச்சி பாத்திருக்கீங்களா?
5: எட்டு கால் பூச்சி பார்க்காத இருப்பாங்களா?
4: சரிங்கம்மா, அப்ப விடையை சொல்லி.

0: மணி 28 நிமிடம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சரிங்கம்மா சாந்தி அம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? வார்த்தை
1: கேளுங்க.
0: எட்டு கால் பூச்சி பாத்திருக்கீங்களா?
1: எட்டு கால் பூச்சி பார்க்காதவங்க இருப்பாங்களா?
0: சரிங்கம்மா, அப்ப விடையை சொல்லிருங்க.
1: கால்
0: கால்
1: எட்டு
0: எட்டு
1: பூச்சி
0: பூச்சி. ஏமா ரொம்ப சோகமா சொல்றீங்க, ஒரு உற்சாகமா சொல்லாமே. எட்டு கால் பூச்சி போயிடுச்சுமா? நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: இன்னும்
0: கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இலை ஊசி இலைன்னு தான் சொன்னோம். இலைனா தனியா வராது இல்லையா? ஊசி
1: காலை
0: காலை எப்படி காலை வரும்? ஊசி இலை காடுகள் தான் நம்ம சொன்னோம். நன்றி. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3399999.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:34. இளம் திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டு தென்னை விவசாயி ஏன் முருகன் சார்.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை
1: நீளமா
0: கொடுக்கணுமா?
1: சொல்ல முடியும்.
0: உங்களுக்கான வார்த்தைகள்
1: சார்,
0: நீர் தாவரங்கள்
1: சார, நீர்
0: தாவரங்கள்,
1: தாவரங்கள் சார், நீர் தாவரங்கள்.
0: ஆமாங்க
1: சார. நீர்
0: நீர்
1: கல்
0: கல். சரிங்க, நீளமா கேட்டீங்க.
1: தாவரங்கள்
0: தாவரங்கள். இன்னும் இன்னும் முயற்சி செய்யுங்க.
1: நில்
0: நில் நில் வராதுங்க. தவறான பதில். நன்றி.
1: நீல் நீல் நீல்
0: நீல். ஆ ஓகே.
1: எத்தனை சார்
0: சொல்லுங்க. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வருக வணக்கம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். சரிங்கம்மா, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா? சரிம்மா. உருளைக்கிழங்கு.
1: உருளைக்கிழங்கு. உருளை
0: உருளை
1: கிழங்கு
0: கிழங்கு.
1: உருள்
0: உருள். உருள்னா
1: என்னம்மா?
0: அந்த உருளா? சரிங்க, அது உருள். அதுவும் வார்த்தையை எடுத்துக்கிறங்களா? சரி எடுத்துக்கிறோம். ஓகே, நீங்க சொல்லுங்க. நன்றிம்மா. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
2: நான் தருமபுரி மதிமான் பாளையம் மோகன் பேசுறேன்.
0: சரிங்க,
2: எனக்கு கொஞ்சம் நீளமா கொடுத்துறீங்க.
0: நீளமா கொடுத்துடலாங்களா? சரிங்க,
2: வெட்டிப்பட்ட ஒரு கைத்தட்டல் கொடுங்க.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை ஊசியலை காடுகள்.
2: ஐயா
0: ஊசியலை காடுகள்.
2: ஊசியலை காடுகளா?
0: ம்.
2: ஐயா கல்
0: கல்.
2: ஆ
0: சரிங்க.
2: காடு
0: காடு.
2: ஒரு சொல் வாக்கியம் கா.
0: கா.
2: ஆ
0: சரிங்க.
2: இலை
0: இலை இலை வராதுங்க. தனியா இலை வராது.
2: ஊசி
0: ஊசி இலை காடுகள் தான். இலை தனியா வராது.
2: ஊசி மட்டும்யா? ஊசி.
0: ஊசி.
2: காடுகள் வந்து காடு வேற, காடுகள்ன்றது வேறவே. ஊடு
0: என்னங்க? அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
3: வணக்கம். வடிவேல் பெரியாம்பட்டியில் பேசுறேன்.
0: சரிங்க வடிவேல், உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா?
3: கொடுங்க.
0: சதுப்பு நிலங்கள்.
3: சதுப்பு நிலங்கள். சதுப்பு
0: சதுப்பு நிலம் நிலமா?
3: நிலங்கள்
0: நிலங்கள்.
3: கல்
0: கல். என்னங்க? சுக்கா?
3: உப்பு.
0: உப்பா?
3: உப்பு.
0: நன்றிங்க. யாரோ நல்ல பின்பாட்டு பாடுறாங்க. இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம்.
4: அந்தியூர்லேருந்து ராமராஜ் பேசுகிறேன் சார்.
0: அந்தியூர்லேருந்து பேசுகிறீங்களா? சரிங்க.
4: ஆமாம்.
0: உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா?
4: கொடுத்துடலாம் சார்.
0: இந்த உலக அதிசயங்கள், 7 அதிசயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
4: கேள்விப்பட்டிருக்கேன்.
0: அதில் ஒன்று வந்து இந்த சீன பெருஞ்சுவர்.
4: ஆமாம் சார்.
0: அதுக்கு சொல்லுங்கள், சீன பெருஞ்சுவர் உங்களுக்கான வார்த்தை.
4: சீன

0: சுவர்
1: சுவர்
0: பெரும்
1: பெருமா
0: பெரு
1: இல்லைங்க பெருனா
0: என்ன பெரிய
1: பெரிய சரிங்க நீண்ட நெடிய ஆழ்ந்த யோசனை பெஞ்சியா
0: அப்படின்னு
1: என்னங்க
0: பெஞ்சு உட்கார்ற பெஞ்சு சார்
1: இல்லைங்க தவறான பதில் நன்றி

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 8:50. இளம் சென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். ஐயோ, உங்க இணைப்பு சரியா கேட்கல. உங்க பேர் ஊர் சொல்லுங்க. நாமக்கல்ல இருந்து ஜீவா. உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா? உங்களுக்கான வார்த்தை முருங்கைக்காய். முருங்கைக்காய் சாப்பிட்டுருக்கீங்களா?
5: புரியல.
4: முருங்கைக்காய் உங்களுக்கான வார்த்தை.
5: முருங்கைக்காய்.
4: விடை தெரியுமா? என்னங்க?
5: காய்.
4: காய்.
5: முருங்கை.
4: முருங்கை.
5: மகை.
4: என்னங்க
5: சார்? மகை.
4: மகையா? மகைன்னா என்ன? நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
6: அனைவருக்கும் நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
6: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம்
4: சண்முக சுந்தரம். உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா?
6: கொடுங்க.
4: உங்களுக்கான வார்த்தை சட்டசபை.
6: சட்டசபை. சபை.
4: சொல்லுங்க. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
7: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: சரிங்க சந்திரசேகர், உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா?
7: கொடுங்க ஐயா.
4: உங்களுக்கான வார்த்தை பகல் கனவு.
7: பகல்
4: கனவு.
7: ஓகே. பகல் கனவு.
4: ஆமா.
7: பல்.
4: என்னங்க?
7: பல்.
4: புரியல.
7: பல். பல்.
4: ஐயா சரி, வேற வார்த்தை சொல்லுங்க.
7: கேக்குதுங்களா ஐயா?
4: கேக்குதுங்க ஐயா. நீங்க சொல்ற அந்த உச்சரிப்பு சரியா புரியல. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
8: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
8: தவறான
4: பதில். நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு முன்பாக மீண்டும் இணையலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம். தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இனிப்பலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர்.
2: சந்திரசேகர், நீங்க ஏற்கனவே வந்துட்டீங்க,
3: இப்ப கேக்குதுங்களா ஐயா?
2: சரி, சொல்லுங்க.
3: சொல்லுங்க ஐயா, எனக்கான சொல் சொல்லுங்க ஐயா.
2: உங்களுக்கான சொல்லா? சரிங்க, உங்களுக்கான சொல் பகல் கனவு.
3: ஓகே. பல்
2: பல்
3: கல்
2: கல்
3: பகல்
2: பகல்
3: கனவு
2: கனவு
3: அப்புறமா வந்து வேற என்னையா இருக்கு. பகல்
2: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம்.
4: காரிமங்கலம் வட்டம் எங்கச்செட்டிப்பட்டி, பீமராஜன்.
2: பீமராஜன் ஐயா, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
4: கொஞ்சம் நீளமா கொடுங்க.
2: நீளமாவே கொடுத்துடலாமா? சரிங்க, உங்களுக்கான வார்த்தை வளிமண்டலம்.
4: வடம்
2: பிடிச்சு இழுக்கிறது. சரிங்க, வாழ்த்துக்கள், அருமையா சொல்லிட்டீங்க, நன்றி.
4: கைத்தட்டு கொடுங்க.
2: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வருக, வணக்கம். வணக்கம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
5: நாமக்கல்ல இருந்து காயத்ரி பேசுறேன்
2: சார். சரிங்க காயத்ரி அம்மா, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா?
5: கொடுத்துடலாம் சார்.
2: உங்களுக்கான வார்த்தை தொடர் வண்டி.
5: தொடர் வண்டிங்களா?
2: ஆமா.
5: தொடர்
2: தொடர்
5: வண்டி
2: வண்டி
5: வடி
2: வடி
5: வடர்
2: என்னமா?
5: வடர்.
2: வடர்னா என்ன? வடர்னா வடர் அப்படின்றீங்களா? இல்லைமா, தவறான பதில், நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்
4: ஐயா. வணக்கம், நான் திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடி ஹரி பேசுறேன்.
2: என்னங்க? திருவண்ணாமலை மாவட்டமா?
4: ஆமா, திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடி.
2: சரிங்க, உங்க பேரு ஹரி?
4: ஹரி.
2: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா?
4: சொல்லுங்க ஐயா.
2: உங்களுக்கான வார்த்தை நங்கூரம்.
4: நங்கூரமா?
2: கேட்டா சரிங்க, முயற்சி செய்யுங்க.
4: சொல்றேன்.
2: ரம்னா வார்த்தை இல்லைங்க.
4: வார்த்தை இல்லைங்களா? சரிங்க, நன்றிங்க.
2: நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
6: நாமக்கல்ல இருந்து அக்ஷயா பேசுறேன் சார்.
2: அக்ஷயா?
6: ஆமாங்க சார்.
2: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
6: கொடுத்துடலாம் சார்.
2: உங்களுக்கான வார்த்தை பட்டாம்பூச்சி.
6: பட்டாம்பூச்சி?
2: ஆமா.
6: பட்டாம்
2: பட்டானா? சரியா உச்சரிங்க.
6: பூச்சி
2: பூச்சி.
6: பட்டம்
2: பட்டம்.
6: படம்
2: படம். இல்ல, படம் வராதுங்களே. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். ரமணி, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா? உங்களுக்கான வார்த்தை நாடாளுமன்றம். நாடாளுமன்றம்.
6: நாடா
2: நாடா
6: மன்றம்
2: மன்றம்

0: மன்றம்
1: மண்
0: மண் யார் சொல்லி கொடுக்கறாங்க பக்கம்
1: மரம்
0: மரம்
1: நாம்
0: நாம் சரிங்க, அருமையா சொல்லிட்டீங்க, நன்றி, வாழ்த்துக்கள்.

இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு என்ற தலைப்போடு வளம் வந்தது. நிறைவு பெற்றது இன்றைய இளம் தென்றல். உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அறிவிப்பாளன் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: seven-time Wimbledon champion Novak Djokovic of Serbia. In women's one-off test cricket match, India were 257 for 6 in the first innings against England at the iconic Lord's Cricket Ground when reports last came in. Earlier, England won the toss and opted to field. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Auckland on the final leg of his three-nation tour, receives warm welcome from his New Zealand counterpart Christopher Luxon and Indian community. External Affairs Minister S. Jaishankar meets his Omani counterpart Badr bin Hamad al-Busaidi in Muscat, discusses issues of cooperation in trade, investments, connectivity, maritime, technology and defence. Ministers of State for Parliamentary Affairs Arjun Ram Meghwal and Dr. L. Murugan review preparations for upcoming monsoon session. Railway approves coverage deployment on 680 route kilometres of Northern Railway to enhance safety and operational efficiency. In football, Spain to face Belgium in the second quarter-final of FIFA World Cup tonight. And in Wimbledon tennis, Alexander Zverev of Germany storms into the men's singles final, beating British wildcard Arthur Ferry. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் எல்நினோ தாக்கம் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்த வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். இந்த எல்நினோ தாக்கத்தை கணக்கிடுறதுல பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் என்ன சார்?
4: நிலப்பகுதியில் வந்து அப்சர்வேட்டரி இருக்கு, எங்களுடைய மெட்டலாஜிக்கல் அப்சர்வேட்டரி, வெப்பநிலை மெசர் பண்ணுவோம். ஆனால் கடலில் போய் நாங்கள் மேனுவலாக மெசர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து சேட்டலைட்டை தான் நம்பியிருக்கோம். சேட்டலைட் வந்து ரிமோட் சென்சிங் சேட்டலைட், ஐஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், இதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த சேட்டலைட் சென்சர்ஸ் அது மூலியமாக வெப்பநிலையை வந்து எடுக்கும். அது போக வந்து அந்த இடங்களில் வந்து மிதக்கும் ஃப்ளோட்டிங் அப்சர்வேட்டரி இருக்குது. ஆய்வு கப்பல்கள் அங்கே வந்து பசிபிக் பெருங்கடலுடைய மத்திய பகுதியில் அனுப்பி அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சரை வந்து மெசர் பண்ணுவோம். அந்த டெம்பரேச்சரை மெசர் பண்ணி அதனுடைய அடிப்படையில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது போக வந்து இன்னொன்று காற்றினுடைய அழுத்தத்தையும் நாங்கள் வந்து கணக்கிடுவோம். அது ரெண்டு பகுதி, இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு பகுதி, அதாவது அது வந்து நார்த்து பசிபிக் ஓஷன் சைட்லேயே இருக்குது, டார்வின் ஒரு இடம், இன்னொன்று வந்து தஹிதி அப்படி ஒரு இடம் இருக்குது, அது வந்து ஈஸ்ட்டு பசிபிக்கில் இருக்குது. அந்த ரெண்டு பகுதியினுடைய காற்றழுத்த வேறுபாடு அதையும் நாங்கள் கணக்கிடுவோம். ஈஸ்ட் பகுதி வந்து பொதுவாக வந்து கூலாக இருக்கிறதுனால வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வெஸ்ட் பகுதி வந்து வார்மாக இருக்கும், வார்மாக இருந்துன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ரெண்டுக்குள்ளேயே டிஃப்ரென்ஸ் நார்மல் கண்டிஷனில் வந்து ஈஸ்டில் உள்ள ப்ரெஷர் மைனஸ் வெஸ்ட் ப்ரெஷர் மெசர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வரும். ஏன்னா இது வந்து அதிக ப்ரெஷர், இங்கே கம்மியான ப்ரெஷர். ஸோ ஈஸ்ட் மைனஸ் வெஸ்ட்டு நார்மல் பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கும். அந்த எல்நினோ பீரியடில் வந்து இது வந்து ஆக்சுவலாக வார்ம் ஆகுதுனால ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், இது வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து 21 ஹெக்டோபாஸ்கல் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணி தான் நாங்கள் வந்து இது வந்து இப்போ எல்நினோ அப்படின்னு சொல்லுவோம். இது கரண்ட். ஃபியூச்சர் வந்து ஆக்சுவலாக இந்த டேட்டாவெல்லாம் மாடல் நியூமெரிக்கல் கிளைமேட் மாடல் சொல்லுவோம். இந்த அட்மாஸ்பியர், இப்போ நாங்கள் வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுக்கல இல்லையா, வெதர் ஃபோர்காஸ்ட் கிளைமேட் ஃபோர்காஸ்ட்லாம் கொடுக்கும். இது வந்து எப்படின்னா இந்த அட்மாஸ்பியரவே சிமுலேட் பண்ணும். அட்மாஸ்பியர் உள்ள சேஞ்சஸை வந்து இப்போ கண்டிஷன் இப்படி இருக்குன்னா நாளைக்கு என்ன நடக்கும்,
5: ஃபியூச்சர் எப்படி
4: எப்படி இருக்குது, ஃபியூச்சர் நெக்ஸ்ட் இயர் ப்ரிடிக்ஷன், டைனாமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அந்த ஈக்குவேஷனை ஃபீட் பண்ணி ஒரு ஒரு பேராமீட்டர் இருக்கும். இப்போ அட்மாஸ்பியரில் வந்து காற்று இருக்குது, காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும், காற்றில் உள்ள ஈரப்பதம் எப்படி ஆகும் நாளைக்கு, அப்போ காற்றினுடைய ப்ரெஷர் நாளைக்கு எப்படி மாறும், இதெல்லாம் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் மூலியமாக நாங்கள் வந்து சிமுலேட் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி அதனுடைய ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்கு வந்து இது அப்சர்வேஷன். ஸோ அப்சர்வேஷன் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கும், இப்போ எப்படி இருக்குது, இப்போ எல்நினோ இருக்குது, நெக்ஸ்ட் மந்த் 2 மந்த் 3 மந்த் ஆஃப்டர் 6 மந்த் இது எல்நினோ இருக்குமா, இல்லை வந்து நியூட்ரல் கண்டிஷன் போகுமா, இல்லை ஃபர்தர் வந்து எல்நினோ வந்து வெரி ஸ்ட்ராங் எல்நினோ மாறுமான்னு கிளைமேட் டைனாமிக்கல் மாடல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் மாடல் வச்சுருக்கோம், மான்சூன் மிஷன் கிளைமேட் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் இருக்குது, அதை நாங்கள் அதை ரன் பண்ணுவோம். வேர்ல்டு ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு காமன் தான், டேட்டா கிடச்சிட்ருக்கோம், நாங்கள் இங்கேருந்து சிமுலேட் பண்ணிகிட்ருக்கோம். அது போக வந்து அந்த அப்சர்வேஷன் பார்ட்டு வந்து ஆக்சுவலி யூஎஸில் வந்து NWS நேஷனல் ரிசர்வ் சர்வீஸ்ன்னு இருக்குது, அவங்களுடைய சென்டர் கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது, அவங்க தான் இந்த இதை மானிட்டர் பண்ணிட்டு மூவிங் கப்பலை அனுப்பி அவங்களுடைய அப்சர்வேஷன் எடுக்குது, சேட்டலைட்டை வச்சு அந்த அப்சர்வேஷன் எடுக்குது, எல்லாமே அவங்க டேட்டா அப்சர்வேஷன் டேட்டா கொடுப்பாங்க. ஒன்ஸ் அப்சர்வேஷன் டேட்டா வந்துச்சுன்னா அந்த சிமுலேஷன் வந்து எல்லாரும் பண்ணலாம், எல்லா நாடும் பண்ணிகிட்டு இருக்கும். அப்சர்வேஷனல் ஆஸ்பெக்ட் வந்து அந்த சிபிஎஸ் கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர் யூஎஸில் இருக்குது, NWS நேஷனல் வெதர் சர்வீஸ் அவங்க பண்ணுவாங்க.

0: இது வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பியூரோ ஆஃப் மெட்ரலஜின்னு இருக்கு, அதுவும் எங்களுக்கு மாதிரி மெட் டிபார்ட்மெண்ட், ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுடைய மெட் டிபார்ட்மெண்ட் பியூரோ ஆஃப் மெட்ரலஜி, அவங்களும் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பசிபிக் பெருங்கலனுடைய வெப்பநிலையை கணிக்கிறதுல ப்ரிடிக்ஷன்ல வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்துருக்கு. ஏன்னா வந்து இப்போ சில இப்போ ப்ரிடிக்ஷன் மாடல்னா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாடல் இருக்கும், ஒரு மாடல் ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துட்டு இருக்கும், ஃபைனலாக வந்து அதனுடைய ஆவரேஜை எடுத்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாடல் சொல்லும் இன்னைக்கு வந்து இயல்பிலிருந்து 1 டிகிரி சென்டிகிரேட்னு சொல்லுவாங்க, அடுத்து 2 மாதத்தில் வந்து வெப்பநிலை வந்து 1 டிகிரியா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவோம் ஒரு மாடல், இன்னொரு மாடல் வந்து 2 டிகிரி கொடுக்கும், இன்னொரு மாடல் வந்து 0.5 கொடுக்கும், ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். பல நாட்டினுடைய மாடல் எல்லாம் கன்சிடர் பண்ணி இதெல்லாம் வந்து பிடிஷனுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கும். பட் அப்சர்வேஷனுக்கு வந்து சேட்டலைட், இந்த புய் அப்சர்வேஷன், ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ், அதுலேருந்து அப்சர்வேஷன் எடுக்குது, அந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எடுக்குது, அதை வந்து மானிட்டர் பண்ணுவோம். பிடிக்ஷனுக்கு வந்து மாடல்ஸ், ஸ்டேட்டிஸ்டிக்கல் மாடல், டைனாமிக்கல் மாடல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன் பண்ணுவோம்.
1: அதாவது நாங்க வந்து கேட்குற அந்த வெதர் ரிப்போர்ட் அப்படின்றது கடினமான வேலைகளுக்கு பிறகு அந்த ரிப்போர்ட் வந்து தயாராகி வருதுன்றது இப்ப நீங்க சொன்னதுல இருந்து புரியுது. ஏற்படுத்துறீங்க இப்ப நீங்க வந்து சொன்னீங்க இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொன்னீங்க, எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து வானிலையை முன்கூட்டியே கணிக்கிறதுல உதவிக்கிறமா இருக்கு சார்? ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல நிறைய முன்னேற்றம் இல்லையா, வானிலை ஆய்வு மையத்துக்கு நிறைய ரேடாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வாங்கப்பட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கு சார்?
0: டெக்னாலஜியா இல்ல
1: டெக்னாலஜி
0: ஆக்சுவலா இப்போ என்னன்னா இப்போ டெக்னாலஜி பார்க்கும்போது நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண போஸ்லாம் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்னுடைய இந்த பவர், நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணதுக்கு வந்து கம்ப்யூட்டர் தேவை, அந்த கம்ப்யூட்டருடைய பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு சிமுலேஷனுக்கு வந்து ஒரு நியூமெரிக்கல் மாடலை ரன் பண்ணனா 24 ஹவர் ஃபோர்காஸ்டே வந்து ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஈவினிங்கில் கிடைக்கும். நீ மார்னிங் சப்மிட் பண்ணுவோம் மாடல், ஒரு 8 o'clock மாடல் சப்மிட் பண்ணிங்கன்னா அட்மாஸ்பியர் ஃபுல்லாக சிமுலேட் பண்ணி 24 ஹவர் பிடிக்ஸ் நாளைக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்காஸ்டே வந்து ஈவினிங்லாம் கிடைக்கும். அப்படிங்கும்போது வந்து இங்கே ஃபோர்காஸ்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு மார்னிங்லேயே ஃபோர்காஸ்ட் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி இருந்தது, கம்ப்யூட்டிங் பவர் வந்து முன்னாலெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது. இன்னொன்று வந்து அந்த அட்மாஸ்பியரிக் அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்து முன்னால் அந்தளவுக்கு இல்லை, அட்மாஸ்பியரிக் ப்ராசஸ் கம்ப்யூட்டேஷன் இந்த அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா. ஏன்னா முன்னாலெல்லாம் வெதர் ப்ரிடிக்ஷன் மாடல்னால் துல்லியத்தன்மை, துல்லியத்தன்மைனா முன்னால் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணும்போது இப்போ இந்தியாவை நம்ம வந்து அப்படியே ஈக்குவலாக டிவைட் பண்ணுவோம். இப்போ நம்ம டைல்ஸ் போடுறது இல்லையா, இப்போ டைல்ஸ் வந்து 1 மீட்டர்லேயும் டைல்ஸ் இருக்குது, 10 சென்டிமீட்டர்லேயே டைல்ஸ் போடலாம், 5 மீட்டர் பை 5 மீட்டர் போடலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக நம்ம இந்தியாவை டிவைட் பண்ணுவோம், ஒரு ஈக்குவலாக டிவைட் பண்ணி அதில் வந்து கம்ப்யூட்டேஷன் நடந்துகிட்ருக்கோம். ஸோ முன்னால் வந்து இந்த கம்ப்யூட்டேஷன் வந்து கம்ப்யூட்டிங் பவர் கம்மியாக இருந்ததுனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவை வந்து நம்ம வந்து 500 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டரில் பிரிப்பாங்க. இந்தியாவுக்கு மேலே பாயிண்ட்ஸ் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். மீன் பிடிக்கும்போது பெரிய வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு சின்ன வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ பெரிய வலையில் மீன் பிடிச்சா சின்ன மீன்லாம் வந்து உரிய போயிடும். ஸோ அதே மாதிரி தான் முன்னால் வந்து நாங்கள் வந்து 500 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டரில் வந்து இந்த நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணிட்டு இருந்தோம், வேல்டு ஃபுல்லாக இதான் நடக்கும். ஒரு சில ப்ராசஸ் மட்டும் கேப்சர் ஆகும். இப்போ பெரிய சைக்ளோன் ஃபார்மாக இருக்கு, சைக்ளோனுடைய ரேடியஸ் வந்து 1000 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 1500 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கும். ஸோ சைக்ளோன்லாம் கேப்சர் ஆகும், இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவோம் அது எல்லாம் கேப்சர் ஆகும். இது மாதிரி இந்த பெரிய சினாப்டிக் ஸ்கேல் வெதர் சிஸ்டமில் அதில் கேப்சர் ஆகும். அந்த மாடலில் சின்ன சின்ன இப்போ தண்டர் ஸ்டார்ம் கேப்சர் ஆகிறது உள்ள ஃபில்டர் ஆகி போயிட்டு இருக்கும், ஏன்னா நம்ம வந்து பெரிய கிரிட் போட்டிருக்கோம். ஏன்னா அப்போ நம்ம கம்ப்யூட்டிங் பவர் இல்லை. ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டிங் பவர் அதிகமானனால இப்போ எல்லாமே நம்ம 1 கிலோமீட்டர் பை 1 கிலோமீட்டர் கிரீட் சைஸில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எதுவுமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது, எதுவும் மிஸ் ஆகாது, ஃபுல் எல்லா சிஸ்டமும் கேப்சர் ஆகிட்டு இருக்கும். இன்னொன்று டேட்டாவும் அதிகமாகுது, ஏன்னா முன்னால் எங்களுக்கு வந்து டேட்டா சோர்ஸ் கம்மி, சேட்டலைட்டு ரேடார் இதெல்லாம் இது அதிகமாக இருக்குது, அதனால வந்து உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் அதிகமாக இருக்குது, கம்ப்யூட்டிங் பவர் அதிகமாக இருக்குது. இப்போலாம் வந்து பெட்டாப்ளாப்ஸில் கம்ப்யூட்டிங் பவர் இருந்துகிட்ருக்கு, ஒரு செகண்டுக்கு வந்து 10^15 அதை விட அதிகம், அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து இப்போ பெட்டாப்ளாப்புக்கு அதுக்கு மேலேயும் போகுது கம்ப்யூட்டிங் பவர், அவ்வளவு கால்குலேஷன் ஒரு செகண்ட்ல பண்ணும்.
1: அதனாலதான் இப்ப வந்து ஹவர்லி ரிப்போர்ட்லாம் கூட ஒரு சில சமயத்துல வந்து நாங்க வந்து பாக்குறோம் சார், இந்த புயல்கள் வரக்கூடிய காலங்கள்ல வந்து நிறைய ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்குறீங்க, மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனாலதான் இவ்வளவு வந்து நமக்கு கொடுக்க முடியுதா?
0: ஆமா, வந்து இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், அவர்லி ரிப்போர்ட் கொடுக்கணும், உங்களுக்கு அதை விட கம்மியான சமயத்துல வந்து அப்சர்வேஷன் கிடைச்சிருக்கணும். ஒன்னு வந்து மேனுவல் அப்சர்வேஷன், அது வந்து லிமிட்டட் தான். இப்போ நீங்க கடல்ல வந்து ஒரு புயலை வந்து மானிட்டர் பண்ணுதீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடாருடைய அப்சர்வேஷன் எவ்ரி 10 மினிட்ஸ் கிடைக்கும், சேட்டலைட்டுடைய அப்சர்வேஷன் 20-30 மினிட்ஸ் அந்த இன்டர்வெல்ல கிடைச்சிருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். இதெல்லாம் டெக்னாலஜி வளருது. இப்போ இஸ்ரோ வந்து ஆக்சுவலாக அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா இதை விட கம்மியான டயத்துக்கு வந்து சேட்டலைட் இமேஜை ப்ராசஸ் பண்ண மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ ரேடார் 10 மினிட்ஸ் கொடுத்துக்கிற மாதிரி அவங்களும் நாங்கள் வந்து 5-10 மினிட்ஸில் கொடுக்கும் அந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது டெக்னாலஜி, இந்தியா ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டா வந்து இப்போ இமேஜ் அனுப்புவோம், அதை குயிக்காக ஸ்கேன் பண்ணி அனுப்புற மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் டெக்னாலஜி வளர வளர ஸோ நமக்கு வந்து ஃபோர்காஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும். முன்னால் வந்து கிடையாது. ஸோ இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இன்னொரு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கூட அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் முன்னாலே ஏன் யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு டேட்டா கம்மியாக இருந்தது, இப்போ டேட்டா இருக்கனால வந்து ஏஐ கூட யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏஐ வந்து வெதர் பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள்

0: யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: இப்போ இந்த எல்நினோ காலகட்டத்தில் வந்து புயல்களோட தாக்கம் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? அதனால ஏற்படக்கூடிய மழை அளவு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் சார்?
0: பொதுவாக ஆக்சுவலாக வந்து எல்நினோ பீரியடில் வந்து புயல் சிவியராக தான் இருக்கும். இன்னும் நம்ம வந்து ஒரு வெதர் சிஸ்டத்தை நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து தடுக்க முடியாது, கணிக்கலாம், அதனுடைய இம்பாக்டை மினிமைஸ் பண்ணலாம். ஒரு சைக்ளோனுக்கு வரப்போன்னு தெரிஞ்சுன்னா அது தகுந்தபடி நம்ம வந்து தாழ்வான பகுதியில் இருக்க மக்களை வந்து மேடான பகுதி கொண்டு போகலாம். இது மாதிரி நம்ம வந்து இம்பாக்டை வந்து மினிமைஸ் பண்ணலாம், லைஃப் லாஸை வந்து மினிமைஸ் பண்ணலாம். அதனுடைய அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ ஒரு சைக்ளோனுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்டாப் பண்ண முடியாது,
1: எதுவும் பண்ண முடியாது. பட் அதோட இம்பாக்ட் நீங்க சொன்ன மாதிரி இம்பாக்டை வந்து குறைக்கும்.
0: இப்போ முன்னாலெல்லாம் ஆக்சுவலாக வந்து நம்ம சூப்பர் சைக்ளோன் ஒன்று ஒடிசாவில் நடந்தது 1990 ஆயிரக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து நம்மளுடைய டெக்னாலஜி இல்லை, நம்ம ஃபோர்காஸ்ட்
1: கொடுத்து
0: கம்மியாக இருந்தது, நம்ம குடித்த இடம் வந்து மாறி போய் இதாகிடுச்சு. ஆனால் இப்போலாம் வந்து அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லைஃப் லாஸ் வந்து வெரி மினிமல், ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம அந்த எங்களுடைய டெக்னாலஜினால வந்து நாங்கள் ஏரியா வந்து சொல்லியிருந்தோம், இந்த இடத்துக்கு வரதுன்னா ஓகே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 50 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் உங்களுக்கு வந்து எரர் வரும்.
1: அந்த எரர் வர்றது கூட அந்த கடைசி நேரத்தில் அது காற்றின் திசைவேக மாறுபாடு அந்த மாதிரி காரணமாக.
0: கடலில் வந்து புயல் இருந்ததுன்னா புயலுடைய பாதையை டிசைட் பண்ணுறது வந்து ஒன்று வந்து கடலுடைய வெப்பநிலை. கடலில் வந்து புயல் இருக்கும் போது அந்த வெப்பநிலை எங்கே கம்மியாக இருக்கோ அதை நோக்கி தான் நடக்கும். மெயின் வந்து லோ ப்ரெஷர் ஏரியா, அதை எடுத்து கொண்டு போகிறது வந்து அந்த அப்பர் லெவல் உள்ள விண்டு ஸ்டீரிங்கர்னு சொல்லுவோம். சப்போஸ் வந்து இப்போது சைக்ளோன் வந்திருக்கு, அதில் வந்து மிடிலில் வந்து காற்றினுடைய விஷயம் எங்கே இருக்கோ அந்த திசையை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ காற்று வந்து கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி அடிச்சுன்னா கிழக்கு நோக்கி போயிட்டு இருக்கும். இப்போ காற்று வந்து வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி அடிச்சதுன்னா அது வந்து தென்மேற்கு நோக்கி நாகணும். இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா நாங்கள் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து கடலில் வந்து அப்சர்வேஷன் கிடையாது, எஸ்டிமேஷன் சேட்டலைட்டினுடைய டேட்டா வச்சு எஸ்டிமேட் பண்ணிகிட்ருப்போம். அதில் அந்த எஸ்டிமேஷன் வந்து அப்பப்போ மிஸ் ஆகலாம். இப்போ அப்சர்வேஷன் மிஸ் ஆகாது, மேனுவல் அப்சர்வேஷன். இப்போ லேண்ட்லன்னா நாங்கள் வந்து அப்பர் ஏரை மெஷர்மெண்ட் பண்ணுவோம், அப்பர் ஏரை ஃபுல்லாக நாங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களை அப்படி காற்றினுடைய விசை திசை எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு, எங்கே காற்று எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு, அதனுடைய இறப்பதை எப்படி இருக்குது எல்லாமே நாங்கள் லேண்டில் வந்து மெஷர் பண்ணுவோம். கடலில் வந்து
1: அது
0: முடியாது, அதனால சேட்டலைட்டை வச்சு பண்ணுவோம். சேட்டலைட் வந்து எஸ்டிமேட் பண்ணுவோம், ஏன்னா மோஸ்ட்லி வந்து லோ எர்த் ஆர்பிட்டிங் சேட்டலைட் அது வந்து ஒரு 700 கிலோமீட்டர்லேருந்து பார்க்கும். பட் அதனுடைய ஃப்ரீக்வன்சி கம்மி, அது ஒரு நாளைக்கு 1 or 2 times தான் கவர் ஆகும். பட் மோஸ்ட்லி நாங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஜியோ ஸ்டேஷனரி தான். அந்த ஜியோ ஸ்டேஷனரி 36 கிலோமீட்டர்லேருந்து பார்த்துட்ருக்கு, அது ஒரு லிமிட்டேஷன். ஸோ அதனுடைய எஸ்டிமேஷனை வச்சு தான் நம்ம வந்து எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரேடியேஷன் மேலே போவோம், ஸோ அதை வச்சு அதனுடைய நம்ம சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்லாம் எஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அள்ளி ஒரு சில லிமிட்டேஷன்லாம் இருக்குது, ஏன்னா வந்து இப்போ க்ளவுடு அதிகமாக இருக்க நேரத்தில் அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சரோடைய எஸ்டிமேஷன் வந்து கொஞ்சம் தப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து அப்போ வந்து அந்த ட்ராக்கினுடைய மிஸ்மேட்ச் ஆகும். நம்ம இந்த இடத்துல ட்ராக் கரெக்டாக இருக்குன்னு இருப்போம், பட் அந்த இடத்துல ட்ராக் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கலாம், இன்னொரு பகுதியில் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அந்த அந்த நோக்கி போயிட்டு இருக்கும். கடலில் வந்து எல்லாம் ஓப்பன் தான், ஓப்பன் ஏரியா எங்கேனாலும் போகலாம், 360 degreeல எங்கேனாலும் போயிட்டு இருக்கலாம். ஆனால் எல்லா டிகிரியும் போகாது,
1: அதுக்கு எந்த பக்கம் ஓகேவோ அந்த பக்கம்
0: அந்த எந்த பக்கம் எப்படி ஓகேன்னா கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை அதிகமாக இருக்கணும், ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும், ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாகும், ஸோ அந்த பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோம். அது போக அந்த காற்றினுடைய திசை, ஸோ ஒரு சைக்ளோன் வந்து இப்போ ஒரு 12 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா ஸோ மெயின் சென்டர் பகுதியில் எங்கே காற்று அடிக்கும் அந்த பகுதி அப்படி அந்த புஷ் பண்ணிச்சுன்னா அந்த அந்த பகுதியை போயிட்டு இருக்காங்க.
1: எல்நினோ பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ பொதுமக்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டியது இல்லை சார், ஏன்னா தவறான தகவல்களை அவங்க வந்து நம்பக்கூடாது. சரியான தகவல்களை வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து இப்போ சமூக வலைதளத்தில் அடிக்கடி வந்து தகவல் கொடுத்துட்டே இருக்கீங்க, இதெல்லாம் வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன விஷயம் செய்யலாம் சார் பொதுமக்கள் சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், தேவையில்லாமல் பயப்படக்கூடாது?
0: எல்நினோ என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு, அதை அவங்க புரிந்து கொள்ளணும் ஃபர்ஸ்ட். இது வந்து இப்போது சைக்ளோனோ அதாவது புயல் இல்லைன்னா சுனாமி மாதிரி ஒரு சிவியர் வெதர் பினாமினம் கிடையாது. கிளைமேட் பினாமினா அதனுடைய தாக்கம் இருக்கும். இப்போ இந்த சோசியல் மீடியானால மக்கள் வந்து ஆக்சுவலாக எல்நினோ அப்படின்னாலும் எல்லாம் பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க, பயப்பட தேவையில்லை. வடகிழக்கு பருவமழை நேரத்தில் வந்து இயல்பை விட அதிகமான மழை இருக்கும். வெப்பநிலை வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வெப்பநிலை இருந்துகிட்டு இருக்கோம். அது நம்ம வந்து அது தகுந்தபடி வந்து இப்போது சின்ன குழந்தைகள் வயசானவர்கள் வந்து வெயில் நேரத்தில் வந்து அது மதியம் வெளியே போகாமல் இருக்கணும். ஆமாம், அது வெளியே போனால் கூட அவங்க தண்ணியும் குடிக்கணும், வெளியே போயிட்டு வரணும். முடிந்த அளவுக்கு இந்த விவசாய வேலை பண்ணதவங்க அந்த பகலில் 12 ஒரு 2-3 வரைக்கும் வந்து அந்த வேலையை வந்து தவிர்க்கிறது நல்லது, ஏன்னா நிழலில் இருந்துக்கலாம். எல்நினோ என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்நினோவை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, இதனால் மழை மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்படலாம், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக விவசாயிகள் இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கும் அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்து அதுக்கேற்ப செயல்பட வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய

0: விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். குறிப்பா வந்து இறுதியா நீங்க சொன்னது விவசாயிகளுக்கான ஒரு வானிலை முன்னறிவிப்பு அப்படின்றது வானிலை மையம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. தேவையற்ற அச்சம் வந்து விவசாயிகளோ பொதுமக்களோ கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து வானிலை ஆய்வு மையத்தோட தகவல்களை சரியா வந்து ஃபாலோ பண்ணி மக்கள் வந்து அச்சம் இல்லாம இருப்பாங்க. நம்மளாம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள், எல்நினோனா என்ன, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், தேவையற்ற அச்சங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. மேலும் நம்மளுடைய தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அதன் அடிப்படையில வானிலை ஆய்வு மையம் எவ்வளவு வந்து அட்வான்ஸ்டா வந்து கணிப்புகளை வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு, உங்களுடைய பணி எவ்வளவு சிறப்பா இருக்குன்றதையும் சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. மிக்க நன்றி சார்.
1: நன்றி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:30.

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం మేలుం వివరాలకు 9524936156
2: ஏங்க எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
7: நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத இசைமலை.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும், தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் வந்திடும்.

உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி,

0: பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:00. சுகமான ராகங்கள், சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244030 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244031 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். காவிய கானங்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது, சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: ஈரோட்டிலிருந்து சீனிவாசன் பேசுறேன்
0: சார். சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்
1: சார்? கலங்கரை விளக்கம் படத்துல இருந்து பொன்னெளிர் போத்தது புதர் வாங்கி.
0: இதோ உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:07. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம், கவிதா.
0: சரிங்கம்மா, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: வசந்தத்தில் ஒரு நாள். வேண்டும் வேண்டும் உங்கள் உந்தன் உறவு.
0: இது உங்களுக்கான பாடல்?

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பாத்து சொல்லு பிள்ள.
3: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
2: படிச்சுட்டேன்னு ரொம்ப அல்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பாத்து சொல்லு.
3: அடியாத்தி, உன் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
2: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லு பிள்ள.
3: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
2: அம்மாடி, இப்படி எல்லாமா ஏமாத்துறாங்க?
3: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது, நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
2: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
3: பொதுநலன் கருதி
1: தர்ம புரிப்பான்பலை 102.5.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 10:14.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:19. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை

0: எல்லா மகளும் வீட்டிற்கும் நிசப்தமான இரவில் உங்களோடு கோவை சிறுவாய்ச்சாரல் நரசீபுரம் என் கே கந்தசாமி.
1: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
0: ஐயா வடிவுக்கு வளைகாப்புல இருந்து திலகமே தமிழ்நாட்டு கலை உலகின் திலகமே,
1: இது உங்களுக்கான பாடல்.

இசை பாட அசைந்தாட, இசை பாட அசைந்தாட, நான் பாட நீ ஆட, இசை பாட அசைந்தாட, ஆண்டவனும் இங்கு வந்து ஆ

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:10.

0: இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு கோவை திருப்பூர் நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: கோயம்புத்தூர் கருமத்தமேட்டை வினோபானகர் வெள்ளிங்கிரி பேசுறேன் சார்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இன்னைக்கு வந்துங்க அதே கண்கள் படத்துல வந்துங்க வா அருகில் வா அந்த பாட்டு கொடுங்க.
0: இதோ
1: இரவு வணக்கம்,
0: இதோ உங்களுக்கான பாடல்.

0: நிலையத்தில் நேரம் 10:30. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: என்ன
0: திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: அந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து மனம் படைத்தேன்.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:34. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூந்தி கனகரத்தினம்.
0: சரிங்க,
1: நலமாக இருக்கிறீர்கள்?
0: நலமா இருக்கிறீங்க. என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்
1: சார்? இன்னைக்கு வந்து ஆலயமணி படத்திலிருந்து கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகும்.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:39. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைவது கோவை செல்வபுரம் சையத்ர. சொல்லுங்க.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து வசந்தி படத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடல் போடுங்க.
0: சரிங்க, அது உங்களுக்கான பாடல்.
1: நன்றிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:44. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், எஸ் கௌரி சங்கர்.
0: சரிங்கம்மா, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: நலம் நலமறிய அவள், ஆண்டவன் கட்டளை படத்துல அமைதியான நதியிலே ஓடும்.
0: இது உங்களுக்கான பாடல்?

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:50.
1: ஒரு தாய் வயிற்றில் என் நண்பர் தங்கவேலுக்கு பிறந்தநாள், அவருக்காக
0: இது உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:53. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கங்க.
0: வணக்கம். சரிம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: வசந்த மாளிகை படத்திலிருந்து கலைமகள் கைப்பொருள்.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்
1: சார். வணக்கம் சார், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளை கோவிந்தசாமி சார்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்
1: சார்? நேற்று இன்று நாளையிலிருந்து நான் படித்தேன் காஞ்சியிலே, நேற்று அந்த பாட்டு அனைத்து நேயர்களுக்கும்.
0: இது உங்களுக்கான பாடல்?

நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டுக்காக உழைப்ப

தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள

நகர சபையிலே வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார் தம்பி நான் படித்தேன்

நிறைவு பெற்றது இன்றைய சுகமான ராகங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பு.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:10. நேர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, 6:10 இணைதானும் நல்லவை கேட்க, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மலரை மொழி, 7 மணிக்கு காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி JK குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டல்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியவை கேட்கலாம். 7:25 நலம் தானே, 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது, 9:05 வானொலியில் வசந்தம், 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் என்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகையில் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம், 11:05 பூவே பெண் பூவே, 12:10 தமிழருவி, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம், 2:30 பன்மொழி பாடல்கள், 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் விழாக்கள், 5:00 மாலைத்தன்றல், 6:00 தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:25 வயல்வெளி எல் மற்றும் பருத்தி சாகுபடி ஈச்சம்பாடி சி பன்னீர்செல்வம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8:00 இளம் தென்றல் தமிழ் பேசுங்க, 8:30 ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:30 இடைவிடாத இசை மலை, 10:00 சுகமான ராகங்கள் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல், 1:00 பலவீனமானவர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள், மன்னிப்பு என்பது வலிமை மிக்கவன் உடைய குணம், ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம், ஜெய்ஹிந்த்.